நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 இன்று வளமர காத்திருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள். காலை 6 மணிக்கு வரும் வசந்த விடியல், 6:25 ஆலய உலா, 6:30 அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம் முத்தாய்மால் இன்ஜினியரிங் காலேஜின் வசந்த விடியல், 6:35 கரூர் தைலாசல் சென்டரின் பூந்தளிர் நேரம், காலை 7 மணிக்கு வரும் சுகமான காலை, 7:20 பாட்டும் பதமும், 7:35 பூமெக்ஸ் பனியன்கள் ஜிட்டிகள் டிரையர்களின் தக்கு முக்கு தர்பார், 7:45 பிருத்வி விமன்ஸ் இன்னர்வேரின் இன்று அன்று கேட்கலாம், காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலத்தின் மனதோடு ராகம், 8:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள், 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் மனதோடு ராகம், இன்றைய மனதோடு ராகம் திருப்பூர் மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று, 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், காலை 10 மணிக்கு வரும் பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள், 10:50 நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் நலம் நலமறிய, முற்பகல் 11 மணிக்கு கல்லூரி கலாட்டா, சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் இருந்து, நண்பகல் 12 மணிக்கு ரசிக்கலாம் மகளிர் நேரம் என்று ஆட்டநாயகி, 12:20 சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையம் பதலகுண்டின் இனிய வாழ்க்கை, 12:55 ஜெம் கேன்சர் சென்டரின் மாயவலை மீளவழி, பகல் 1 மணிக்கு தாரா பிரமார் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:40 நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம்.

பிற்பகல் 2 மணிக்கு ஈரோடு புத்தக திருவிழா ஈரோட்டில் இருந்து, பிற்பகல் 3 மணிக்கு வரும் உயிர் எழுத்து நிகழ்ச்சியை சிறப்பிக்க இருக்கும் அன்பு நேயர் தென்காசி மாவட்டம் கே சீனிவாசன் அவர்கள். 3:10 நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும், 3:40 பாட்டும் பதமும், மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில், 4:30 போமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகையில் பாட்டுக்குள் பதில், மாலை 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம், 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரியூஸின் சித்திர செவ்வானம், 5:40 நாவல் நேரம், 5:55 ஆலய தரிசனம், அதனைத் தொடர்ந்து கதம்ப மலர்கள், 6:10 பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்களின் ஒளியேற்றும் சிந்தனை, 6:40 பொன்னியின் செல்வங்கள், 7:00 ரசிக்கலாம் ஆசையில் உருக்கு, 7:30 சொந்தபந்தம், 7:50 சேவை செய்திகள், 8:00 தமிழ் செய்தி அறிக்கை, அதனைத் தொடர்ந்து வரும் இளமை பேசுகிறது என்று சொல்லுக்குள் சொல் போ விளையாட்டுகளாக, 9:00 ரசிக்கலாம் கொடை தென்றல், 10:00 வரும் நினைவே சுகம் கரூர் மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்று, 11:00 சிற்சிறகு வருடும் நேரமாய் இரவு சிறகு, இவை யாவும் உங்கள் பிரிய கோடை பண்பலை 100.5 என்று உங்களுக்காக வழங்க இருக்கும் நமது இனிய நிகழ்ச்சிகள்.

வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமானப் போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமானப் போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். கொடைக்கானல் பிரையன் பூங்காவில் 6 வருடத்திற்கு ஒருமுறை பூக்கும் நீல குறிஞ்சி மலர்களை

சுற்றுலாப் பயணிகள் ஆர்வத்துடன் கண்டுகளித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. காசாவிலிருந்து இஸ்ரேல் படைகள் முழுவதுமாக வெளியேற வேண்டும் என்றும் பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க வேண்டும் என்றும் எகிப்து கூறியுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: இனிய வணக்கம் அன்பு நேயர்களே. வானிலிருந்து விழும் ஒவ்வொரு சூரிய கதிரும் நம் கனவுகளுக்கு வெளிச்சமாகட்டும், ஒவ்வொரு தென்றல் காற்றும் நம் மனதிற்கு இதமாகட்டும், ஒவ்வொரு புன்னகையும் நம் நாளை அழகாக்கட்டும் என்று வாழ்த்தி இசைவானில் இசை சிறகை விரித்து இந்த காலை பொழுதை நம்பிக்கையுடன் வரவேற்கின்றது கோடை பண்பலை நெருப்புலியாய்ந்தின் வசந்த விடியல் நிகழ்ச்சியில் உங்களோடு அன்பு அறிவிப்பாளர் அன்னலக்ஷ்மி. விடியலின் இனிய துவக்கமாய் வள்ளுவரின் வான்மறை.
1: பொதுமறை பொழிவு அதிகாரம் 4 துறவு உரைத்தல் குரல் எண் 1135.
2: தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர்.
3: மடலேறுதலையும் மாலை நேரங்களில் வருந்துவதையும் தொடர் வளையல் அணிந்த அந்த சிறுக்கி தந்துவிட்டாள். குறள் எண் 1135 அதிகாரம் 4 துற உரைத்தல்.
2: தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர்.
3: மடலேறுதலையும் மாலை நேரங்களில் வருந்துவதையும் தொடர் வளையல் அணிந்த அந்த சிறுக்கி தந்துவிட்டாள். குறள் எண் 1135 அதிகாரம் 4 துற உரைத்தல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

ஒரு கோயில் மாநில எல்லையில் இருப்பதை பார்த்திருப்பீர்கள். ஆனால் இரண்டு மாநிலங்களின் எல்லையில் சரிபாதியாக அமைந்துள்ள பழம்பெரும் ஆலயத்திற்கு அழைத்து செல்கிறோம். கிபி 1916 பிரிட்டிஷ் அரசால் மறுநில அளவையில் செங்கழுநீர் அம்மன் ஆலயம் என்ற பெயரில் இந்த ஆலயம் குறிப்பிடப்பட்டுள்ளது. மிக அற்புதமான வித்தியாசமான ஆலயம் பாண்டிச்சேருக்கு அருகிலுள்ள வீராம்பட்டினம் என்ற கடற்கரை கிராமத்தில் அருள் செய்யும் செங்கழுநீர் அம்மன் ஆலயம். சிறிய ராஜகோபுரம் வழியாக உள்ளே நுழைந்தால் வலப்புறம் விநாயகர், இடப்புறம் பாலமுருகன் சன்னிதி, நாகேந்திரன், கங்கையம்மன் பரிவார தெய்வங்களாக அருள் செய்கிறார்கள். கருவறையில் சுதை சிற்பமாக செங்கழுநீர் அம்மன் அமர்ந்த நிலையிலும் கீழே கருங்கல் சுயம்பு கீழ்நிலை அம்மனாகவும் தரிசனம் தருகிறார்கள். இந்த இரண்டு அம்மன்களின் சரிபாதி உருவம் வலதுபுறம் தமிழகத்திலும் இடதுபுறம் புதுவையிலும் அமைந்துள்ளது. அபிஷேக ஆராதனைகள் கீழ்நிலை அம்மனுக்கும் அலங்காரம் இரு அம்மன்களுக்கும் நடைபெறுகிறது. இந்த அம்பிகை மிகவும் சக்தி வாய்ந்தவளாக அருள் செய்கிறாள். முற்காலத்தில் இந்த கிராமத்தில் வீரராகவன் என்ற மீன்பிடி தொழில் செய்பவர் வாழ்ந்து வந்தார். ஒரு நாள் அருகிலிருந்த செங்கழுநீர் ஓடையில் மீன்பிடிக்க வலை வீசினார். வலையை இழுப்பதற்கு மிக கடினமாக இருந்தது. பெரிய மீன்தான் சிக்கியதோ என்று எண்ணி சிலரின் உதவியுடன் இழுத்து பார்த்தார். அதில் உருளை வடிவத்தில் மரத்துண்டு இருந்திருக்கிறது. ஏமாற்றமடைந்த அவர் அந்த மரத்துண்டை வீட்டில் கொண்டு போய் போட்டார். சில நாட்கள் கழித்து அடுப்பெரிக்கு விறகு தேவைப்பட்டது. வலையில் சிக்கிய மர

கொண்டை கோடாரியால் பிளந்தார். ரத்தம் பீரிட்டது. பதறிய வீரராகவன் மரத்தண்டுக்கு பொட்டிட்டு பூஜை செய்தார். அவரது கனவில் வந்த பெண் தெய்வம் தான் ரேணுகாதேவி என்றும், இவ்வூரில் கோயில் கொள்ள விரும்புவதாகவும், தனது சிலாரூபத்தின் பீடமாக இந்த மரக்கட்டையை வைத்து கோயில் எழுப்புமாறும் சொன்னாலாம். வீரராகவர் வீட்டிலிருந்த மரத்துண்டை பீடமாக அமைத்தார்கள். அதன் மேல் கழுத்துக்கு மேலுள்ள அம்மனை எழுந்தருள செய்து அதற்கு செங்கழு நீர் அம்மன் என்ற திருநாமம் இட்டார்கள். தேவதாறு மரத்தால் செய்யப்பட்ட முழு உருவம் அமைக்கப்பட்டது. புதுச்சேரி தமிழகத்தில் உள்ள நூற்றுக்கணக்கான குடும்பத்தினர் செங்கழு நீர் அம்மனை தங்கள் குலதெய்வமாக வணங்குகிறார்கள். இரண்டு மாநிலத்து மக்களும் இரண்டு மாநில பண்பாடுகளும் சந்திக்கும் செங்கழு நீர் அம்மனை தரிசித்து மனம் குளிரலாம்.

0: விழாவின் முதல் நாள் உற்சவத்தில் இரண்டு கிராமத்துக்காரர்களும் சேர்ந்து மண் குதிரைகள் எடுத்துக்கொண்டு எல்லை காக்கும் ஐயனார் கோயிலுக்கு சென்று வழிபடுவார்கள். மறுநாள் சங்கராபாணி ஆற்றிலிருந்து கரகம் எடுத்துக்கொண்டு கோயிலுக்கு வருவார்கள். பிறகு முதல் இரண்டு நாள் உற்சவம் புதுவை மாநிலம் கொடாத்தூர் பக்தர்களால் நடத்தப்படுகிறது. நான்காம் நாள் விழா முற்றாம்பட்டை அடுத்துள்ள மஞ்சநாயக்கன் பாளையம் கிராமத்தை சேர்ந்த மக்கள் சார்பில் அன்று மஞ்சள் நீராட்டு விழாவும் இரவு அம்மன் வீதி உலாவும் சிறப்பாக இருக்கும். செங்கழுநீர் அம்மன் திருவுருவம் பாதி தமிழகத்திலும் பாதி புதுச்சேரியிலும் அருள் செய்கிறாள். ஆடியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இதுவரை புதுச்சேரி மாநிலம் செங்கழுநீர் அம்மன் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: கோடை பண்பலை 100.5 இதுவரை நாம் கேட்டோம் ஆலய உலா.
2: கொடைக்கானல் புனித சலேத்தன்னை திருத்தல 160 ஆண்டு பெருவிழாவில் இன்று மாலை 6 மணிக்கு நவநாள் திருப்பலி.

0: கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க அணில் கொழுக்கட்டை மாவு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
0: ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயமால் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
0: வழங்கும் வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
8: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
9: மழை மொழியில் மனம் நனைய கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம்.

0: வழங்குவோர் கரூர் தைலா சில்க் சென்டர். இனிமையான தருணம் யாவிலும் கரூர் தைலா சில்க் சென்டர்.
1: பட்டு ரெடிமேட் மில் ஜவுளிகளுக்கு தைலா சில்க் சென்டர் கரூர்.

0: இன்றைக்கு பூந்தளிர் நேரத்தில் நம்மளை சந்திக்கிறதுக்காக ஒரு அழகான குட்டி செல்லம் வந்திருக்காங்க, அவங்கள சந்திச்சிருவோம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: உங்கள் பேர் என்ன?
1: முகில்மதி.
0: ஓ, முகில்மதியா? நீங்கள் அழகாக காலில் சலக்கு சலக்குன்னு கால் கொலுசு போட்டிருக்கீங்களா? அது யார் வாங்கி கொடுத்தது?
1: மம்மி.
0: அம்மா வாங்கி கொடுத்தாங்களா? கையில் என்னென்ன வளையல் போட்டிருக்கீங்க? எத்தனை வளையல் போட்டிருக்கீங்க?
1: டூ வளையல்.
0: என்ன கலரு?
1: வயலட் கலர்.
0: இது வயலட் கலரா? இது ஒயிட் கலர் இல்லையா?
1: வயலட் கலர்.
0: நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? எந்த ஸ்கூலில் படிக்கிறீங்க?
1: எஸ்ஆர்கே.
0: அங்கே என்ன ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க?
1: யூகேஜி.
0: எங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க நீங்கள் யூகேஜி படிக்கிற நீங்கள்?
1: ஆட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி எங்க போற நீ, ராஜோட தோட்டத்தில் மேய போற நான், ராஜோட தோட்டத்தில் என்ன பார்த்த நீ, ரகரகமா வளர்ந்திருந்த பூவை பார்த்த நான், பூவை பார்த்த நீ அதின்ன பார்த்தியா, வயிறு முட்டை வித விதமாக தின்னிருந்தேன் நான், தின்னும் போது தோட்டக்கார ஒன்றும் சேலியா, தோட்டக்கார அடிக்க வர ஓடி போனேன் நான்.
0: வா, ரொம்ப அழகாக இருக்கு இந்த பாட்டு. அப்படியே நீங்கள் பாடினது கேட்டது குயிலெலாம் கத்துது. சரி சரி, தலையில் என்னென்ன பூலாம் வச்சுருக்கீங்க?
1: ரோஸ்.
0: ரோஸ். அப்புறம்
1: மல்லிப்பூ.
0: மல்லிப்பூ வச்சுருக்கீங்களா? யார் வாங்கி தந்தா?
1: மம்மி.
0: உங்களுக்கு என்னென்ன பூலாம் பிடிக்கும்?
1: மல்லிப்பூ பிடிக்கும்.
0: சரி சரி, நீங்கள் படித்து பெரிய ஆளானதுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க?
1: காலேஜ்.
0: காலேஜ் போய் படித்து முடித்ததுக்கப்புறம் என்ன வேலைக்கு போவீங்க? சரி சரி, நீங்கள் படித்து மேலும் மேலும் சிறக்க கொடை பண்பலையோட வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம்.
1: நன்றி.
2: மழலை மொழியில் மனம் மகிழ்ந்தோம். கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம் வழங்கியோர் கரூர் தைலா சில்க் சென்டர்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: விவசாயம் செழிக்க உங்கள் நிலங்களை பசுமையாக்க வாங்கிடுவேர் ISI முத்திரை பெற்ற ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள்.
2: தயாரிப்பாளர் ரோலக்ஸ் பிளாஸ்ட் PVC பைப்புகள் திண்டுக்கல்.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
0: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி

0: எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
2: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் கிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
4: நாம் ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5
5: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
4: வழங்கிக் கொண்டிருக்கும் வசந்த விடியல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
6: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம், மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
7: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன்
8: பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ்.

0: கோடை பண்பலின் ஒரு புள்ளி ஐந்தில்
1: அணில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
7: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கிய வசந்த விடியல்.
8: பிரிய பண்பலியில் இதுவரை இணைந்திருந்தோம் வசந்த விடியல். இனி 100.5 நாம் ரசிக்க சுகமான காலை.

0: இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே, புதிதாய் மலர்ந்துள்ள இனிய காலை வேளையில் தெற்றி பூக்கள் போல வெற்றி புன்னகை வீச அழகான நாளின் துவக்கமாய் உங்களோடு கோடை பண்பலை 100.5 சுகமான காலை நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா.

இன்றைக்கி நம்ம எல்லாரும் இஸ்ரோக்கு போக போகிறோம். அட, உண்மை தாங்க, இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனம் இஸ்ரோக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம். முதல்ல இஸ்ரோ பற்றின தகவல்கள் எல்லாம் கொஞ்சம் கேட்டுக்கோங்க. நிகழ்ச்சி முடியறப்ப தான் சொல்லுவேன் எப்படி போகலான்னு. ஆகஸ்ட் 15, 1969 ஆண்டில் இஸ்ரோ தொடங்கப்பட்டுச்சு. இது இந்திய அரசின் விண்வெளித்துறையின் நேரடி கட்டுப்பாட்டில் இயங்கக்கூடிய அரசின் முதன்மையான தேசிய விண்வெளி முகமை. விண்வெளி

கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம் வேளாண் தகவல்கள், விவசாய பெருமக்களுக்கும் உழவர்களுக்குமான தகவல்கள்.

0: மதுரை மாவட்டத்தில் 2026-27 ஆண்டிற்கு காரிப் பருவத்தில் பயிர் காப்பீடு அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் சாகுபடி செய்துள்ள நெல் 1, மக்காச்சோளம் 1, பருத்தி 1, நிலக்கடலை மற்றும் பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு பயிர் காப்பீடு செய்யலாம். விவசாயிகள் தாங்கள் சாகுபடி செய்துள்ள பயிர்கள் இயற்கை இடர்பாடுகளினால் ஏற்படும் மகசூல் இழப்பிற்கு ஈடு செய்து வாழ்வாதாரத்தை மீட்கும் வகையில் பயிர் காப்பீடு திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. மதுரை மாவட்டத்தில் இவ்வாண்டில் காரிப் பருவத்தில் அறிவிப்பு செய்யப்பட்ட பகுதிகளில் நிலக்கடலைக்கு வரும் செப்டம்பர் 16 வரை மற்றும் மக்காச்சோளம் 1, பருத்தி 1, பச்சை பயிறு ஆகிய பயிர்களுக்கு வரும் செப்டம்பர் 30 வரையில் விவசாயிகள் தங்கள் பயிருக்கு காப்பீடு செய்து கொள்ளலாம். விவசாயியின் பெயர், முகவரி, நிலப்பரப்பு, சர்வே எண் மற்றும் உட்பிரிவு, பயிரிடப்பட்டுள்ள நிலம் இருக்கும் கிராமம் மற்றும் வங்கிக் கணக்கு எண் ஆகிய விவரங்களை முறையாக பதிவு செய்து அனைத்து விவசாயிகளும் இத்திட்டத்தில் பயன்பெறுமாறு மதுரை வேளாண்மை இணை இயக்குநர் தெரிவித்துள்ளார்.
1: கோடை பண்பலை 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது வேளாண் தகவல்கள்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், ஃபர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: கொடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் சுகமான காலை. இப்போ 1975 ஆரியப்பட்டா செயற்கைக்கோளை இஸ்ரோ அமைச்சு சோவியத் யூனியன் உதவியோட விண்ணுக்கு செலுத்தினாங்க. ஆனால் இப்போ உள்நாட்டிலேயே இஸ்ரோ PSLV GSLV ஏவுகலங்களை வடிவமைச்சு நிறைய தொலைத்தொடர்பு செயற்கைக்கோள்கள், புவி கோர்நோக்கு செயற்கைக்கோள்களையும் அனுப்பியிருக்கு. பிற நாடுகளுக்குமே விண்வெளி மற்றும் செயற்கைக்கோள் சேவைகளை இஸ்ரோ கொடுத்துட்டு இருக்காங்க. உலகின் மிகப்பெரும் விண்வெளி ஆய்வு நிறுவனங்களில் இஸ்ரோ 6வது இடத்துல இருக்குங்க.

நேரம் காலை 7:15. நம் கோடை பண்பலை 100.5 இன்று காலை 9 உஷா சன்ஃப்ளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். வானவில்லின் இன்றைய வண்ணம் இது தெரியாமல் போச்சே, பேசலாம் வாங்க.

முதன் முதலாக ராக்கெட் ஏவுதளம் கேரளத்தில் திருவனந்தபுரத்தில் இருக்கிற தும்பா அப்படின்ற இடத்துல தாங்க அமைச்சாங்க. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இந்த இடம் காந்த நிலநடுவு கோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது. இந்த இடத்த TERLS அதாவது தும்பா இக்கிட்டோரியல் ராக்கெட் லான்ச்சிங் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நாட்டில் தும்பா ஸ்ரீஹரிகோட்டா அப்படின்னு ரெண்டு இடங்கள்லேருந்து ராக்கெட் லான்ச் பண்ணுவாங்க. இப்போது மூணாவதாக தமிழ்நாட்டில் தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதலாம் அமைச்சிட்டு இருக்கிறதா அதிகாரப்பூர்வமான தகவல்கள் சொல்லுது. சரி, இந்த ராக்கெட் எல்லாம் அனுப்புகிறாங்களே அதையெல்லாம் நம்ம போய் பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால், அதுக்கும் இஸ்ரோ வந்து இணையதளம் மூலமாக வழிகாட்டுறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம பாட்டு கேட்டுட்டு வந்துடும்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீட்ஸ் இன் மனதோடு ராகம். நம் கோடை பண்பலை 100.5 பாட்டும் பதமும்.

0: முன்னம்,
1: கருத்து
0: அல்லது
1: மனம்
0: அல்லது
1: குறிப்பு
0: அல்லது
1: அறிமா
0: முன்னம்
1: மனம்

0: பாட்டும் பதமும்
1: நேரம் காலை 7:24 ஆச்சுங்க. இன்னைக்கு சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய சிறிய ரக ராக்கெட் அனுப்புறதை எப்படி நம்ம பார்க்கலாம் அப்படின்னு தான் சொல்ல போகிறோங்க. அதுக்கு முன்னாடி சவுண்டிங் ராக்கெட் பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? சவுண்டிங் ராக்கெட் அப்படின்னா கொஞ்சமாக வெயிட் இருக்குங்க, தோராயமாக 10 கிலோ போல். RH-200 அப்படிங்கிற ரகம்தான் வந்து அதிகமாக சவுண்டிங் ராக்கெட்டாக உபயோகப்படுத்துகிறாங்க. 200 அப்படிங்கிறது ராக்கெட்டோட விட்டம், அதாவது டயாமீட்டர். இந்த ராக்கெட்டை பயன்படுத்தி 60-70 கிலோமீட்டர் தூரத்தில் சிறிய செயற்கைக்கோளை வைக்கிறாங்க. இந்த சிறிய செயற்கைக்கோள் வானிலை, வளிமண்டல ஆராய்ச்சி, காலநிலை, கல்வி இந்த மாதிரி பயன்பாடுகளுக்கு உபயோகப்படுத்துகிறாங்க. இந்த சவுண்டிங் ராக்கெட் மாதந்தோறும் 3வது புதன்கிழமைகளில் விண்ணுக்கு அனுப்புவாங்க. இந்த சவுண்டிங் ராக்கெட் லான்ச்சை பார்வையிட சில வழிமுறைகள் இருக்குங்க. நாமும் அதையெல்லாம் பின்பற்றணும்னா ராக்கெட் லான்ச்சிங் பார்க்க போகலாங்க.

மத்திய அரசின் மிக முக்கியமான மற்றும் நாட்டின் வளர்ச்சியை தீர்மானிக்கக்கூடிய மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027 வீட்டு பட்டியல் மற்றும் வீடுகள் கணக்கெடுப்பு பணி இம்மாதம் ஆகஸ்ட் 30 வரை நடைபெற உள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு பணியின் போது வீடுகளுக்கு தகவல் சேகரிக்க வரும் கணக்கெடுப்பு அலுவலர்களுக்கு உரிய விவரங்களை அளித்து ஒத்துழைப்பினை அளிக்குமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் கேட்டுக்கொள்கிறார்.

நம் கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டரசித்து கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேரம் பார்த்தீங்கன்னா 7:30 ஆச்சுங்க. இப்போது சவுண்டிங் ராக்கெட் பார்க்க எல்லாரும் போகலான்னு சொன்னீங்க. எப்படின்னு சத்தமாக கேட்குறது இங்கே வரைக்கும் கேட்குதுங்க. இஸ்ரோ GOV.in மற்றும் VSSE GOV.in ஆகிய இணையதள முகவரிகளில் மேலும் நிறைய தகவல்கள் இருக்குங்க. ராக்கெட் லான்ச்சிங் பார்க்க முன்பதிவும் பண்ணலாம். 1 முதல் 3 மாதத்துக்கு முன்பாகவே பதிவு செஞ்சுட்டு காத்துருங்க. குறிப்பிட்ட காலத்தில் அனுமதி கிடைச்சா நீங்களும் சவுண்டிங் ராக்கெட் பார்க்க போகலாம்.

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பண்பலையில் இன்று காலை 8 மணிக்கு மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: 8:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ் இன் மனதோடு ராகம்.
3: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரேட்ஸ்.
1: பண்பலை 100.5 போமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள் வழங்கும் தக்குமுக்கு தர்பார். வழங்குவோர் புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு புமக்ஸ் பனியன்கள் சட்டிகள் டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: புமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் புமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. புமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: வணக்கம் அண்ணா.
7: வணக்கம் அமைச்சரே. வாருங்கள் வாருங்கள், வந்து அமருங்கள்.
6: சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு.
7: சிகரத்தை அடைந்தால் வானத்தில் ஏறு.
6: சிங்கம் ஒன்று புறப்பட்டதே.
7: எனக்கு நல்ல காலம் பிறந்துருச்சு நேரம்.
6: சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே, ஆனினமே உன்னை வணங்குமே.
7: நன்றி கடன் தீர்ப்பதற்கே.
6: மன்னா மன்னா, என்ன நீங்கள்? நான் என்ன பாட்டு பாடினாலும் எதிர்பாட்டு போல அடுத்த வரியை தொடர்ந்து பாடிக்கொண்டே இருக்கிறீர்களே.
7: ஆமாச்சரே, நீங்கள் பாடிய அத்தனை பாட்டும் சிங்கப்பாட்டாக அல்லவா இருந்தது? அதற்கு முதலில் காரணத்தை சொல்லுங்கள்.
6: அதுவா மன்னா, இன்று August 10 உலக சிங்கங்கள் தினம். அதனால் தான் சிங்கப்பாடல்களாக பாடிக்கொண்டிருந்தேன்.
7: அப்படி சொல்லுங்கள் அமைச்சரே, அப்படி சொல்லுங்கள். இன்றைக்கு என்னுடைய தினம். என்னுடைய தினம் அமைச்சரே?
6: மன்னா, சிங்கங்கள் தினம் என்று சொன்னேன், எலிகள் தினம் என்று நான் சொல்லவில்லை.
7: சரி சரி, இதற்கு மேல் நான் ஒன்றும் சொல்லவில்லை. வழக்கமாக சிறப்பு தினம் என்றால் அது தொடர்பான செய்திகளை எடுத்து வந்திருப்பீர்கள். சொல்லுங்கள், பூங்குட்டி கேட்டுக் கொள்ளுகிறேன்.
6: மன்னா, சிங்கங்கள் பெரும்பாலும் கூட்டமாகவே வாழும் தன்மையுடையதாம். ஆண் சிங்கங்கள் எப்போதாவது வேட்டையாடினாலும் அதிகமான நேரங்களில் பெண் சிங்கங்கள் தான் வேட்டையாடுமாம். அப்படி பெண் சிங்கங்கள் வேட்டையாடி கொண்டு வரும் உணவை முதலில் ஆண் சிங்கங்கள் தான் சாப்பிடுமாமண்ணா.
7: ஓஹோ,
6: ஒரு சில சிங்கங்கள் மணிக்கு 80 கிலோமீட்டர் வேகம் வரை கூட ஓடும் ஆற்றல் உடையதாம். கிடைமட்டமாக, அதாவது 36 அடி நீளம் பாயக்கூடிய திறன் படைத்ததாம் அண்ணா.
7: அப்படியா அமைச்சர்?
6: தலை முதல் வால் வரை கணக்கிடும் போது பொதுவாக ஆண்

0: சிங்கங்கள் 8 லிருந்து 11 அடி நீளமும் 150 முதல் 250 கிலோ எடையும் கொண்டிருக்குமாம். பெண் சிங்கங்கள் 7 முதல் 9 அடி நீளமும் 120 முதல் 180 கிலோ எடையும் கொண்டிருக்குமாம். சிங்கங்களின் நகங்கள் 3.5 சென்டிமீட்டர் நீளம் வரை கூட வளர்ந்திருக்குமாம். அது மிகவும் தடிமனாகவும் இரைகளை பிடித்துக் கொள்வதற்கு ஏதுவாகவும் இருக்குமாம்.
1: பயமாக இருக்கிறதே.
0: சிங்கங்களின் பார்வை திறன் மனிதர்களின் பார்வையை விட 6 மடங்கு அதிகம் என்கிறார்கள். அதனால் இரவில் கூட சிங்கங்களால் மிக தெளிவாக வேட்டையாட முடியுமாம்.
1: ஆச்சரியமாக இருக்கிறதே அமைச்சரே.
0: சிங்கங்கள் பொதுவாக 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இனப்பெருக்கம் செய்யுமாம். அதன் கர்ப்பகாலம் 3 முதல் 4 மாதங்கள் என்கிறார்கள். சிங்கங்களின் கர்ஜனை மிகவும் சக்தி வாய்ந்ததாம்மண்ணா. சில பல கிலோமீட்டர்கள் வரை கூட அதன் கர்ஜனை ஒலி கேட்கும் என்று சில தரவுகள் சொல்கின்றன.
1: சிங்கம் சிங்கம் தான் ஐயா.
0: அடுத்ததாக சிங்கங்களால் 2-3 நாட்கள் வரை கூட நீர் இல்லாமல் இருக்க முடியுமாம். ஆனால் இறை இல்லாமல் இருக்க முடியாது. அது சாப்பிடும் இறையிலிருந்தே தேவையான நீர்ச்சத்தை எடுத்துக்கொள்கிறதாம். ஆண் சிங்கத்திற்கு 1 நாளுக்கு 7 கிலோ இறைச்சியும் பெண் சிங்கத்திற்கு 1 நாளுக்கு 5 கிலோ இறைச்சியும் தேவைப்படுமாம்.
1: அடே அப்பா.
0: சிங்கங்கள் நாளொன்றுக்கு சராசரியாக 18 முதல் 20 மணி நேரம் வரை கூட தூங்குமாம்.
1: என்ன அமைச்சரே, தூக்கத்தில் என்னையே விஞ்சிவிடும் போல இருக்கிறதே இந்த சிங்கங்கள். பார்த்தீர்களா அமைச்சரே, நன்றாக தூங்கினால்தான் சிங்கம் போல வேட்டையாட முடியும். அதனால் தான் நான் எல்லாம் தூங்கிக் கொண்டிருக்கிறேன். இதுவெல்லாம் உங்களுக்கு எங்கே புரிய போகிறது?
0: இதற்கொன்றும் குறைச்சல் இல்லை, தொடர்ந்து கேளுங்கள் மன்னா. சிங்கங்கள் தலைமுடியை ஒன்றோடொன்று உரசிக் கொள்வதற்கான காரணம் தங்களுக்குள் இருக்கும் சமூக பிணைப்பை வலுப்படுத்தவும் தூய்மையை பேணவும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் அதிலிருந்து எழும் ஒரு வகையான மனம் தங்கள் இனத்தை கண்டறிவதற்கு உதவும் என்று சொல்லுகிறார்கள்.
1: ஓஹோ, சிறப்பு சிறப்பு அமைச்சரே. இந்த உலக சிங்கங்கள் தினத்தில் சிங்கங்கள் பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்களை சொன்னீர்கள். ஆறுமை ஆறுமை. சரி அமைச்சரே, சிங்கம் பற்றி நான் ஒரு பாட்டு பாடட்டுமா?
0: சிங்கம் ஏற்கனவே நிறைய நேரம் தூங்கும் என்கிறார்கள். இதில் இவர் வேறு. நீங்களாமண்ணா என்ன பாட்டு பாட போகிறீர்கள்?
1: சிங்கம் சிங்கம் நியூஸ் கேளு சிங்கம், இந்த மன்னன் வந்தால் உலகம் அடங்கும்.
0: தற்பெருமை அடிக்க ஆரம்பித்து விட்டாரே மன்னா. சிங்கத்திடமிருந்து மெயில் வந்திருக்கிறது.
1: என்ன, சிங்கம் மெயில் அனுப்புமா? ஓ, அனுப்பினாலும் அனுப்பும், எனக்கு தான் தெரியவில்லை. என்னவாம்?
0: உங்கள் மன்னருக்கு சாப்பிடுவதற்கு வாய் வேண்டுமென்றால் இப்போது பாடிக்கொண்டிருக்கும் பாடலை தயவு செய்து நிறுத்த சொல்லவும்.
1: இல்லை என்றால்
0: ரசித்து ருசித்து சாப்பிடுவதற்கு உங்கள் மன்னருக்கு வாய் இருக்காது என்று சிங்கம் மெயில் அனுப்பி இருக்கிறது
2: மன்னா. 100.5 நேயர்கள் இதுவரை கேட்டது பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள் வழங்கிய தக்கமுக்கு தர்பார். வழங்கியோர் நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிராயர்கள். தர்பாரின் மன்னராக சேலம் கோனூர் ராதா கோபாலகிருஷ்ணன், மந்திரியாக கஜேந்திரன்.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
4: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.

0: கோடை பண்பலை 100.5 பிருத்வி விமென்ஸ் இனவர் வழங்கும் இன்று அன்று இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் பிருத்வி விமென்ஸ் இனவர்
1: பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி பிருத்வி விமென்ஸ் இனவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர் பிருத்வி
2: இன்று
3: ஆகஸ்ட் 10
2: வராககிரி வேங்கடகிரி
3: இந்தியாவின் 4வது ஜனாதிபதி
2: புகழ்பெற்ற வழக்குரைஞரின் மகன்
3: பிறந்தது தற்போதைய ஒடிசாமன்
2: டுப்ளின் கல்லூரியில் சட்டம்
3: தொழிலாளர் இயக்க பொதுச் செயலாளராக ஈடுபாடு தாயகம் திரும்பியதும்
2: தொடர் வண்டி பேரவையின் அதிபராக ஒரு முறை
3: இந்திய தொழிற்சங்க அவையின் அதிபராக இருமுறை
2: 1934 உறுப்பினராக போனார் சட்டப்பேரவை
3: தொழிலாளர் அமைச்சராக பணியாற்றினார் ராஜாஜியின் அமைச்சரவை
2: வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தில் பங்கெடுத்ததால் சென்றார் சிறை
3: சுதந்திர இந்தியாவில் சட்டசபை உறுப்பினர்
2: உத்தரப்பிரதேசம் கேரளா மைசூர் மாநில ஆளுநர்
3: என படிப்படியாக உயர்ந்தார் இந்தியாவின் குடியரசுத் தலைவர்
2: கூடவே சிறந்த புத்தகங்கள் தந்த எழுத்தாளர்
3: 1894
2: இந்தியாவின் முன்னாள் குடியரசுத் தலைவர்
3: வி கிரியின் பிறந்த தினம் இன்று

0: பெர்டினன்ட் மெகலன்
1: உலகை முதன் முதலில் வளம் வர புறப்பட்டவர்.
0: போர்த்துகீசிய அரண்மனையில் வளர்ந்தவர்.
1: எடுபிடி வேலையினூடே கல்வி பல கற்றவர்.
0: வாஸ்கோடகாமாவுடன் கடற்பயணம் செய்தவர்.
1: ஸ்பெயின் நாட்டு ஆதரவுடன் உலகை சுற்ற கிளம்பியவர்.
0: தகுதியற்ற 5 கப்பல்களுடன் 265 ஆட்களுடன் கடற்பயணம்.
1: மனத்திடமும் தன்னம்பிக்கையும் நிறைந்த தலைமை குணம்.
0: பிலிப்பைன்ஸ் தீவில் ஏற்பட்ட போர்
1: காரணமானது உடலை விட்டு போக உயிர்.
0: எஞ்சியது ஒரு கப்பல், சிலரது உயிர்.
1: நோக்கம் சிதையாமல் வந்து சேர்ந்தார்கள் ஸ்பெயின்.
0: உலகம் உருண்டையானது என நிரூபிக்கப்பட்டது முதல் முறை
1: 1519.
0: உலகை முதன் முதலில் கடலில் சுற்றி வர
1: 5 கப்பல்களோடு செவில் நகரிலிருந்து மெக்கலன் புறப்பட்ட தினம் இன்று.
0: மார்த்தாண்டவர்மர்
1: திருவிதாங்கூரின் மன்னர்.
0: மாமனார் ராஜா ராமவர்மரிடம் இருந்து பெற்ற ராஜ்யம்.
1: பத்மநாபபுரத்திலிருந்து திருவனந்தபுரத்திற்கு குடியேற்றம்.
0: இவரை கொல்ல நடைபெற்ற சதிதான் காரணம்.
1: வலுவான படையொன்றை திரட்டினார்.
0: எதிரி நாடுகளை வென்று தனதாக்கினார்.
1: டச்சு கம்பெனியர் போர் ஒன்றை தொடுத்தனர் இவர் மீது.
0: போர் நடந்தது குளச்சல் கரை மீது.
1: நவீன ஆயுதங்களுடன் டச்சு ராணுவம்.
0: மதி நுட்பத்துடன் மார்த்தாண்டவர்மாவின் ராணுவம்
1: நிறைமதி வென்றது.
0: டச்சு தளபதி யூஸ்டாக்கியஸ் டி லனோய் கைதானது.
1: பின் போர் பயிற்சி தம் படைக்கு அளிக்க வேண்டும் என்ற நிபந்தனையோடு விடுதலையானது.
0: திருவனந்தபுரத்தையும் கன்னியாகுமரியையும் கால்வாய் மூலம் இணைப்பது.
1: அப்பணி குளச்சல் வரை நின்று போனது என்கிறது வரலாறு.
0: 1741
1: குளச்சல் போரில் டச்சு தளபதியை திருவிதாங்கூர் மன்னர் மார்த்தாண்டவர்மர் சிறைபிடித்த தினம் இன்று. இந்திய அணுசக்தி பேரவை.
0: இந்தியாவின் முதல் பிரதமர் நேரு அவர்களால் 1948 தொடங்கப்பட்ட அவை.
1: 1954 ஜனாதிபதியின் ஆணையின்படி
0: பிரதம மந்திரியின் தலைமையின் கீழ்
1: இந்திய அணுசக்தி துறை செயல்பட தொடங்கியது.
0: அணுசக்தி பேரவை அணுசக்தி துறையின் கீழ் அமைக்க மத்திய அரசு தீர்மானித்தது.
1: இப்பேரவையின் முதல் தலைவராக டாக்டர் ஹோமி பாபா பொறுப்பேற்றார். 1948
0: இந்திய அணுசக்தி பேரவையை
1: ஜவஹர்லால் நேரு தொடங்கி வைத்த தினம் இன்று.
2: புகழ்பெற்ற பத்திரிகையாளர்களில் ஒருவர்
3: சாவி என்று செல்லமாக அழைக்கப்பட்ட சா விஸ்வநாதன்
2: அன்றைய வட ஆற்காடு மாவட்டத்தில் உள்ள மாப்பாக்கத்தை சேர்ந்தவர்.
3: 9 வகுப்பு வரை படித்தவர்.
2: வழிப்போக்கன் என்ற இவரின் கதை முக்கியமானது என்று கூறுவோருண்டு.
3: நிறைவான நாவலாக எழுதி சென்றது வேதவித்து.
2: இவர் படைத்த அத்தனை படைப்புகளும் நாட்டுடைமையாக்கப்பட்டவை.
3: வெள்ளிமணி பத்திரிகையில் ஆசிரியராக இருந்த போது
2: காந்திஜி நடத்திய நவகாளி யாத்திரைக்கு சென்று
3: நேரில் கண்டவற்றை கண்டு எழுதியவர்.
2: இன்றும் வெளிவந்து கொண்டிருக்கும் பல நாளிதழ்களுக்கும் மாத இதழ்களுக்கும் ஆசிரியராக இருந்தவர்.
3: சாவி,
2: பூவாளி,
3: விசைகள்,
2: மோனா இதழ்களை நடத்திய பத்திரிகையாளர்.
3: சாவி பிறந்த நாள் இன்று.
2: ஆண்டு 1916. பல நூற்றாண்டுகள் மண்ணில் புதையுண்ட உயிர்கள் மக்கியதிலிருந்து பெறப்படுவது படிம எண்ணெய்.
3: இந்த கச்சா எண்ணெயின்றி உலகம் இயங்குவது ஒரு கணம் யோசிக்க முடியாத விடயம்தான்.
2: அந்த படிம எண்ணெயை காலங்காலமாக பயன்படுத்திவிட்டோம்.
3: இப்பொழுது மாற்றுமுறை எரிசக்தியை கண்டுபிடிப்பது கட்டாயம்.
2: அதனை உயிர் எரிபொருள் என்போம். அதாவது
3: உலகில் வாழும் தாவரங்களில் விலங்குகளில் இருந்து பெறக்கூடிய
2: ஹைட்ரோ கார்பன் மூலக்கூறிலிருந்து கிடைக்கும் உயிர் எரிபொருள்,
3: அதாவது பயோ ஃபியூல்.
2: ஜெர்மானிய விஞ்ஞானியான ரூடல் டீசல்
3: 1983 ஆண்டு இதே நாளில்
2: டீசல் இயந்திரத்தை
3: கடலை எண்ணெயை பயன்படுத்தி வெற்றிகரமாக இயக்கியதை
2: நினைவுபடுத்த கடைபிடிக்கிறோம்
3: உலக உயிரி எரிபொருள் நாளாக.
2: அந்நாள் இன்று.
3: உயிர் எரிபொருள்
2: உலகினை உயிர்ப்பிக்கும் மாற்று பொருள். கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு சுவைத்தோம் பிருத்வி விமன்ஸ் இன்னவர் வழங்கிய இன்று அன்று.
4: பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். பிருத்வி பிருத்வி விமன்ஸ் இன்னவர் யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர்.
5: கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். சுகமான காலை நேரம் காலை 7:48 ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு காலையில் 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயில் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வானவில். வானவில்லின் இன்றைய

0: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பந்தலை 100.5 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃப்ளவர் ஆயிலின் வானவில்.
2: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
5: இஸ்ராவை பார்வையிட பொதுமக்களுக்கு ஞாயிற்றுக்கிழமை மற்றும் விடுமுறை தவிர்த்த வேலை நாட்களில் காலையில் 9:30 மாலை 4 மணி வரைக்கும் அனுமதி கிடைக்கும். ஆனால் 3 மாதத்துக்கு முன்னாடியே ஆன்லைன் வழியாக வேலை நாட்களில் விண்ணப்பிக்கணும். பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு அழைச்சிட்டு போகிற பள்ளி கல்லூரி டீம் லீடரோட பெயர், வயது, பணி, முகவரி, அலைபேசி எண், ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் பதிவேற்றம் செஞ்சுட்டு எத்தனை மாணவர்களை அழைச்சிட்டு போகிறீங்களோ அவங்களோட வயசு, வகுப்பு இதெல்லாம் பதிவு பண்ண வேண்டியதாக இருக்கும். அதுவே தனிநபர் இல்லைன்னா குழுவாக போகிறீங்கன்னா எல்லாரோட பெயர், வயது, முகவரி, ஐடி ப்ரூஃப், அலைபேசி எண் இதெல்லாம் பதிவேற்றம் செய்ய வேண்டியதாக இருக்கும். அப்புறம் நீங்கள் எந்த வாகனத்தில் போகிறீங்களோ அந்த வாகனத்தோட பதிவு எண், ஓட்டுநரின் கைபேசி எண், லைசன்ஸ் இதெல்லாமும் பதிவேற்றம் செஞ்சுட்டு காத்துருங்க.

நேரம் காலை 7:55 ஆகிடுச்சுங்க. இன்னைக்கு சவுண்டிங் ராக்கெட் எப்படி பார்க்க போகலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போது நான் கிளம்புற நேரம் வந்துருச்சு. இதுவரைக்கும் கோடை பண்பலை 100.5 அற்புதமான அறிவியலோடும் அழகான பாடல்களோடும் பயணித்தும் சுகமான காலை நிகழ்ச்சி. இனி நாளைக்கு காலையில் 7 சுகமான காலை உலா வரும். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. நன்றி, வணக்கம் நேயர்களே.

மாவட்ட நேயர்களுக்காக வரவிருக்கிறது மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம். அதற்கு முன் செவி கொடுப்போம் செய்தி சுருக்கத்திற்கு.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 ஆண்டுகளில் விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். புதை படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோணியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவை ஒட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளு தூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மெக்வால் மற்றும் ஷாநவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியின் ஓரமாய் சிந்தனையின் சாரமாய் சரம் தொடுக்கும் அன்பலை கோடை பண்பலை 100.5
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசியின் நேரம் காலை 8:03
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிரான் அரிசிகள்.
3: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கும் மனதோடு ராகம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: இனிய காலை வணக்கம் நேயர்களே. பூக்கள் மலர்வது வசந்தத்தில் மட்டுமல்ல, இசை ஒலிக்கும் ஒவ்வொரு நொடியிலும் மனதில் மலரும். மேகங்கள் மழையை சுமப்பது போல் பாடல்கள் 1000 உணர்வுகளை சுமந்து வருகின்றன. அந்த உணர்வுகளுக்கு இனிமை தரும் நேரமாய் இது நம் கோடை பண்பலை 100.5 மனதோடு ராகம். இன்று எந்த மாவட்ட நேயர்களின் மனம் ரசித்த கானங்களை தரப்போகிறது என்ற ஆவல் நம் அனைவருக்கும் தோன்றும். இன்று மனதோடு ராகம் இசைக்கவிருக்கும் மாவட்டம் பல்வேறு சிறப்புகளை தன்னகத்தே உள்ளடக்கிய மாவட்டம். நெய்த ஆடைகளால் உலகை அலங்கரிக்கும் நகரம், உழைப்பால் டாலரை ஈட்டும் நகரம், உலகமே திரும்பி பார்க்கும் தொழில் நகரம், ஒரு நூலில் தொடங்கி உலக சந்தை வரை பயணிக்கும் திருப்பூர் மாவட்ட அன்பு நேயர்களை வரவேற்கின்றது இன்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சி. திருப்பூர் மாவட்ட அன்பு அறிமுகங்கள் வரலாம் 24 24 24, மகளிர் அழைக்கலாம் 24 24 29, வழக்கமாக பேசக்கூடிய நேயர்கள் வரலாம் 24 24 26, மற்றும் ஒரு எண் கூட இருக்குங்க 290 300 33 வரலாம். முன் இணைப்பிற்கு 0 4 5 4 2 இணைத்து வர அன்போடு அழைக்கின்றது கோடை பண்பலை 100.5. இணைப்பில் காத்திருக்கும் முதல் நேயர் வாங்க. வணக்கம்.
5: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், யார் பேசுறீங்க?
5: நான் அப்துல் காதர் பேசுறேன், திருப்பூர் கோல்டன் நகர்ல இருந்து.
1: அப்படிங்களா, உங்க ஊர் பேரு சிறப்பா இருக்குங்களே, கோல்டன் நகர்னு.
5: ஆமா, ஏரியா பேரு.
1: உங்க ஏரியா பேரு தான். எல்லாரும் நிறைய கோல்டு வச்சிருக்காங்களா?
5: ஐயோ, கோல்டு வைக்கிற வேலைக்கெல்லாம் வச்சுக்கிற முடியாது.
1: என்னங்க, ஏம் பண்ணுவோம், நாமளும் வாங்குவோம் அப்படின்னு ஏம் பண்ணாதாங்க, சரிங்களா?
5: நம்மளுடைய கோடை பண்பலை நிகழ்ச்சி எல்லாம் தொடர்ந்து நாங்க கேட்டுட்டே இருக்கோம். நிறைய சொன்ன மாதிரி தன்னம்பிக்கை தர்ற வரிகள், நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் கொடுக்குறீங்க. எங்க மைண்ட் வந்து நல்லா ரிலாக்ஸ் ஆகுது, நிறைய சாங்ஸ் எல்லாம் போடுறீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்ப கோடை பண்பலை 100.5 நானும் பேசுறேன் அப்படின்னு நினைக்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு.
1: எல்லார்ட்டையும் சொல்லிட்டீங்களா இன்னைக்கு நான் பண்பலையில பேச போறேன் அப்படின்னு?
5: எங்க கம்பெனில எல்லாருமே கேட்டுட்டு இருப்பாங்க.
1: ஆமா, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க?
5: கொஞ்சம்
1: போயிருவீங்க.
5: ஆமா, அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா காலையில 6 மணிக்கு வந்து கோடைப்பட்டலை 100.5 எங்க கம்பெனில ஓடும். 3 ஷிஃப்ட்டுக்கும் ஓடிட்டே இருக்கும் அப்படியே கண்டினியூவா நைட் 12 மணி வரைக்கும்.
1: உங்களோட உழைப்போட அசதி தெரியாம நம்ம பண்பலை உங்களை வந்து ரொம்ப சிறப்பா வச்சிருக்கு அப்படிதானே?
5: ஆமா, நிச்சயமா. தன்னம்பிக்கை தர்ற வரிகள் நிறைய சொல்றீங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறோம். நம்ம வெளியில போய் தெரிஞ்சுக்கிறத விட கோடை பண்பலை 100.5 கேட்டாலே உலகத்துல இருக்கிற அத்தனை விஷயமும் தெரிஞ்சுக்கிறோம் நம்ம.
1: சரிங்க, என்ன பாடலுங்க கேட்கலாம்?
5: எனக்கு ரெட்ரோ படத்துல இருந்து சந்தன கட்ட பாடல் போடுங்க.
1: இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை, நன்றிங்க.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
1: திருமணம், பண்டிகை, பூஜை எல்லாத்துக்கும் முக்கியம் கோபுரம் மஞ்சள் தூள் மற்றும் குங்குமம்.
2: கோபுரம் மஞ்சள் தூள் குங்குமம் மற்றும் அகர்பத்திகள்.
3: உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
4: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய்.

0: ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்திரா கல்லெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்திரா கல்லெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
1: கோடை பந்தலின் நூறுபுள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
2: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
1: கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம். போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள்.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. ஏன்
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: போமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் போமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. போமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
1: வழங்கும் நல்லதாக 4 நிமிடங்கள் வழங்குகிறார் சுகி சிவம் அவர்கள்.
6: அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். மனிதர்கள் செய்கிற தவறுகளை யாராவது சுட்டி காட்டினா அல்லது குத்தி காட்டினா கோபம் வரும். அந்த தவறுகள்லேருந்து எப்படி வெளியில் வர்றது அப்படிங்கிற ஆலோசனையை நாம் எடுத்து சொல்லும்போது கண்டிப்பாக யாருக்கும் பிடிக்காது. இது வந்து மனித இயற்கை. இப்போ கையில் ஒரு பொண்ணு வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. நம்ம கையில் ஒரு லேசாக ஒரு பொண்ணு வருது. கையில் தானே பொண்ணு வந்தது, அதை பற்றி கண் ஏன் கவலைப்படணும்னு சொல்ல முடியுமா? கண் அழும். கையில் தானே பொண்ணு வருது அப்படின்னு சொல்ல முடியாது. சாப்பிட முடியாது, உடம்பு பட்டினி கிடக்கும். கையில் தானே பொண்ணு வருதுன்னு சொல்ல முடியாது. அது செப்டிக் ஆகி போச்சுன்னு வச்சுங்க, அந்த இடத்த வெட்டி எடுக்க வேண்டியிருக்கும், உடம்பே ஜுரம் அடிக்கும். கையில் தான் பொண்ணு ஆனால் செப்டிக் ஆச்சுன்னு வச்சுங்க, உடம்பு முழுக்க ஜுரம் அடிக்கும். அப்போது எப்படி ஒரு உறுப்பின் ஒரு பகுதியில் ஏற்படுகிற சீரழிவு அல்லது கெடுதல் ஒரு முழு மனிதனையே பாதிக்குதோ, அப்படி ஒரு மனிதனுடைய சீரழிவு அல்லது தவறு அல்லது ஒரு குற்றம் சமூகத்தையே ஒட்டுமொத்தமாக பாதிக்கிறது. அப்போ தவறுகள் செய்யக்கூடாது அப்படிங்கிற மோரல், மொராலிட்டி, அதாவது ஒழுக்கமான வாழ்வு, எத்திக்ஸ், நன்னடத்தை விதிகள், பொய் சொல்லாதே, திருடாதே, பிறரை ஏமாற்றாதே, பிறருடைய சொத்துக்கு ஆசைப்படாதே, அப்புறம் வந்து அதீதமான பண ஆசையினாலே ஒரு குடும்பத்தை வீணாக்கி விடக்கூடாது, இதெல்லாம் தொடர்ந்து நமக்கு பாவ புண்ணியமாக வரும். அப்புறம் பிறவிகளை ஏற்றுக்கொள்ளாத மதங்கள் கூட நீ தவறு செய்தால் இறைவன் வந்து உன்னை தீராத நரகத்தில் கொண்டு போய் தள்ளி விடுவார் அப்படின்னு ஒரு பெரிய எச்சரிக்கை உணர்வை வந்து உலகத்துக்கு கொடுத்து ஒரு சரியான பாதை காட்டிக்கிட்டு இருக்கு. என்ன பாதை? தவறு செய்தால் தண்டனை உண்டு, இந்த தவறு செய்கிறவர்களை கண்டிப்பாக இறைவன் ஏற்றுக்கொள்ள மாட்டார். ஒரு சினிமா பாட்டு கூட வரும், தவறு செய்தால், அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விடமாட்டேன் அப்படின்னு. அது சாதாரண சினிமா பாட்டு இல்லை, அந்த பாட்டுக்குள்ள எவ்வளோ கோபம் இருக்கு பாருங்க. அதை தெரிந்து செய்தால் அதான் ரொம்ப முக்கியம். தெரியாமல் பண்ண தப்புனா பரவாயில்ல, ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றாலும் விட. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தானடா, தப்புனா தப்பு தானே. அறிவுரை சொல்லுது, நியாயமாருன்னு சொல்லுது, நியாயமா இருக்க முடியல. நாம யாருக்கு தவறு செய்கிறோமோ, யாருக்கு துன்பம் அழைக்கிறோமோ அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும். யாரிடத்துல போய் நம்ம துரோகம் பண்ணிருக்கிறோமோ அவங்க கிட்ட போய் நம்முடைய செயல் தவறாயிடுச்சுன்னு சொல்லி வெளியில வரணும். இப்ப பாருங்க, குற்றத்திலிருந்து விடுதலை அடைவது வேறு, குற்ற உணர்விலிருந்து விடுதலை அடைவது என்பது வேறு. குற்றத்திலிருந்து விடுதலை அப்படின்னா சட்டப்படி பார்ப்பாங்க, இது குற்றமா, சரி, இது குற்றம் இல்லையா, சரி, குற்றத்திலேருந்து உனக்கு விடுதலை கொடுத்துருவாங்க. ஆனால் குற்ற உணர்விலிருந்து விடுதலைன்னா அதை இன்னொருத்தர் கொடுக்க முடியாது, அது நான் தான் அடையணும். ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டமே, ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டமே, ஐயோ அந்த தப்பு பண்ணிட்டமேன்னு உள்ளேந்து ஒன்று பாடாப்படுத்தும். அதுக்கிட்டேருந்து எப்படி விடுதலை அடையிறது? அதுக்கு தான் இந்த தத்துவத்தை வச்சாங்க. கடவுள் எல்லாத்துக்கும் மேலானவர், டொட்டாலிட்டி, எல்லாத்தினுடைய கூட்டு சக்தி. அதனால் அது ஒன்றை மன்னிச்சிட்டா இந்த குற்ற உணர்விலேருந்து வெளியே வர முடியும் அப்படிங்கிற தத்துவம் அதுக்காக உருவாச்சு. அப்ப அது எப்படி நடக்கும் தெரியுங்களா? நாம தவறு பண்ணிட்டோமேன்னு 100க்கு 100 விழுக்காடு நாமளே வருத்தப்பட்டு வருத்தப்பட்டு துன்பப்படுகிற போது அந்த குற்ற உணர்விலிருந்து இறைநிலை நம்மை விடுவிக்கிறது. அப்படி எடுத்துக்கணும். சத்தியம் சாமர்த்தியத்தை விட வலிமையானது. இதை புரிந்து கொண்டு விட்டால் எல்லோருக்கும் ஒரு இனியதான்.
1: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை ரசித்தோம் போமக்ஸ் பனியன்கள், ஜெட்டிகள், டிரையர்கள் வழங்கிய நல்லதாக 4 நிமிடங்கள்.

0: வழங்கினார் சுகி சிவம் அவர்கள்.
1: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடு ராகம்.
2: பண்பலை சொல்லும் நேரம் காலை 8:18 நாம் இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட அன்பு நேயர்களின் பங்களிப்போடு. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் திருவிக்கா நகர் வேலுமணி.
2: எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கிறேங்க.
2: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: நான் கைத்தறி நெசவாளர்.
2: எத்தனை வருடங்களா செஞ்சுட்டு இருக்கீங்க?
3: நானும் சின்ன வயசுல இருந்தேங்க, 40 வருஷம் ஆயிரும்.
2: அப்படிங்களா? என்ன ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமான ஆள் இப்படி சொல்லலாமா? ஏதோ சலிப்போட சொல்ற மாதிரி சொல்றீங்க.
3: என்னங்க,
2: ஒவ்வொரு தொழிலுக்கும் அப்படிதான் இருக்குது.
3: எங்க தொழில பொண்ணே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. 40 வயசாதான் சில பேர் இருக்கிறாங்க.
2: பாரம்பரியமா செய்யற தொழில் செஞ்சுட்டு இருக்கீங்க அப்படிதானே?
3: ஆமாங்க, ஆமாங்க மேடம்.
2: சரிங்க சரிங்க. என்ன பாடுங்கயா கேட்கலாம்? இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க. ஒரு விளம்பர இடைவேளையை தொடர்ந்து பாடலை ரசிக்கலாம்.
4: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோ 2612. கான்டாக்ட் 8939808574.
3: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
4: கோடை பன்மலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
5: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
6: ஞானமணி பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.

இப்படி சூடு.

0: வரிசையோடு இதமாய் இது நம் கோடை பண்பலை 105.5 மனதோடு ராகம் என்று திருப்பூர் மாவட்ட நேயர்களை சந்தித்துக் கொண்டு இருக்கின்றது. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். யாருங்க பேசுறீங்க?
1: திருப்பூர் மாவட்டம் மடத்துக்குள வட்டம் தாசர வீட்டிலிருந்து பாலசுப்ரமணியன். பாலசுப்ரமணியன்
0: என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க?
1: விவசாயம் பார்த்துட்டு இருக்கிறவங்க.
0: என்ன போட்டிருக்கீங்க?
1: இப்ப பீட்ரூட் போட்டிருக்கிறவங்க.
0: அப்படிங்களா? எத்தனை மாதத்துல விளையும் அது?
1: 70 நாள் ஆகும்.
0: 70 நாள் அதிகம் எடுத்துக்கிட்டா ரத்தம் வந்து அதிகமா தான் உற்பத்தி ஆகும் உடம்புல.
1: அப்படிங்களா?
0: பீட்ரூட் சாப்பிட்றது ரொம்பவே நல்லதுதான்.
1: கண்டிப்பா கண்டிப்பா எல்லாருமே சாப்பிட்டுங்க. வானொலிக்கு இந்த நிகழ்ச்சியில கேட்டவங்கள சாப்பிடாதவங்கள சாப்பிட்டுங்க.
0: அதாவது மருத்துவ குறிப்பு கொடுத்துட்டேன்னு சொல்றீங்க அப்படித்தானே?
1: ஆமாங்க. தெரியாதவங்களும் தெரிஞ்சுக்கிட்டாங்க பாருங்க.
0: பயன்படுத்திக்கிட்டோம் நம்ம நேயர்கள், அவ்வளவுதான். சரியா?
1: அதாவது
0: சொல்ல போனா உணவுல வந்து எப்பயுமே ஒரு 2-3 காய்கறிகள் போட்டு சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும். ஆமா ஆமா,
1: சாப்பிட்டு உடம்பு நல்லா. இப்ப பயிருக்கு அப்படி தண்ணி பார்த்தா தானே பயிரை வருதுங்க பீட்ரூட்ட. நம்மளும் உடம்புல வந்து சத்தான உணவுகள் வகையில் காய் வகைகளை சேர்த்தனுங்க.
0: சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: ஜனநாயகன் படத்துல இருந்து ஒரு நல்ல பாடல் கொடுத்துருங்க.
0: சரி, இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. பாடல் கேட்கறதுக்கு முன்னாடி,
2: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
3: தங்கள் அன்புடன்.
2: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
3: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
2: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
3: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
2: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
3: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
2: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
3: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
2: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
3: நமது கோடை பண்பலை 100.5.
4: கோடை பண்பலை 100.5 மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம் வழங்கிய மனதோடு ராகம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: கல்யாணத்துல கவனிச்சியா?
7: பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
6: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
8: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தர

0: தான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி.
1: கோடை பண் விலை 5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
1: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் 2612, கான்டாக்ட் 8939808574.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட், மந்த்ரா கடலெண்ணெய்.

0: கோடை பந்தலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
1: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்,
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல், கவுன்சிலிங் கோட் 2624.
3: அன்பு நேயர்களே, நம் கோடை பண்பலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொழுக்கட்டை மாவு, மஹேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்று தந்திருக்கும் வண்ணம் இது தெரியாம போச்சு, இது தெரியாம போச்சு எனும் தலைப்பில் பண்பலை செல்லும் நேரம் காலை 8:35 நாம் இணைந்திருக்கின்றோம். மனதோடு ராகம் இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களின் இனிய பங்களிப்போடு இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்
3: வணக்கம்.
4: திருப்பூர் கணக்கம் பாளையம் கவிதா.
3: எப்படி இருக்கீங்க கவிதா?
4: நல்லா இருக்குங்கம்மா. நீங்க எல்லாம் எப்படி இருக்கீங்க?
3: நாங்க எல்லாரும் நலமா இருக்கோம்.
4: மிக்க மகிழ்ச்சிமான.
3: நான் நினைச்சேன் நீங்க சொன்ன உடனே நீங்க அப்படி ஸ்டைலா சொல்லுவீங்கல்ல, வணக்கம் கணக்கம் பாளையம் கவிதா.
4: என்ன
3: செஞ்சிட்டு இருக்கீங்க கவிதாமா? என்ன செஞ்சிட்டு இருக்கீங்கன்னு
4: கேட்டேன்.
3: அப்படிங்களா, சரி. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சிட்டீங்க, இப்ப கொஞ்சம் ஜாலியா இருக்கீங்க அப்படிதானே?
4: வீட்டு வேலை மேல்தான்.
3: எல்லாருக்கும் சொல்லிருங்க. இப்போ என்ன பாடல் கேட்கலாம்?
4: எனக்கு வந்து எங்க வீட்டுல இட்லி தோசைங்களா, நல்ல இட்லி கடை படத்துல என் சாமி என் தங்கமே.
3: சரி, இது உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

0: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
1: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
0: இது எதுக்கு?
1: தினசரி ரெண்டு வேளை இதை வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நிறைவு வெற்றிலை பாக்கு, திரும்பி வாங்குவது நிஜம் பாக்கு.
2: என்றும் என்றும் என்றும் தரவே நிஜம் பாக்கு.
3: தெரிக்க தெரிக்க வருவாய் லிங்க.
4: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
5: கோடை பண்பலை 5:00 இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
6: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
7: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: கோடை பண்பலை 5:00 ரசித்துக் கொண்டிருக்கிறோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிக் கொண்டிருக்கும் மனதோடராகும். செவியோரம் இனிமையாய் கவி பாடிக்கொண்டிருக்கிறது நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை நெருப்புலி ஆய்ந்தின் மனதோடு ராகம். இன்று திருப்பூர் மாவட்ட நேயர்களின் மனம் ரசித்த கானங்களை தந்து கொண்டிருக்கின்றது கோடை பண்பலை நெருப்புலி ஆய்ந்து. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம் மேடம். திருப்பூர் மாவட்டம் குன்னத்தூர் பாபாவளத்து

0: பேர் மட்டும் சொல்லுங்க.
1: கார்த்திகேயன்.
0: கார்த்திகேயன், என்ன செஞ்சுட்டு இருக்கீங்க? அப்படிங்களா, நீங்க யார் யார் சேர்ந்து பாத்துட்டு இருக்கீங்க விவசாயம்? எத்தனை வருடங்களா பாத்துட்டு இருக்கீங்க?
1: என்ன
0: விவசாயம் போட்டிருக்கீங்க?
1: தென்னை
0: மரம் வச்சிருக்கீங்களா? சரி சரிங்க. அந்த மாதிரி பாத்துட்டு இருக்கீங்களா? சரிங்க. என்ன பாடலுங்க கேட்கலாம்?
1: அமரன் படத்துல இருந்து வெண்ணிலவின் சாரம்.
0: இதோ உங்களுக்காக பாடல் தருகின்றது பண்பலை. நன்றிங்க.

ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: இந்த ஏஐ டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட்,
1: ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு
0: எல்லாமே டாப்.
2: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ், நாமக்கல். கவுன்சிலிங் 2612.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இதயம் தயாரிப்பு மந்த்ரா கடலெண்ணெய். ஓகே, பலகாரம் செய்யறதுக்கு இதயம் மந்த்ரா கடலெண்ணெய் தான் பெஸ்ட். டேஸ்ட்னா இது டேஸ்ட். மந்த்ரா கடலெண்ணெய நான் மறக்கவே மாட்டேன்.
2: கோடை பந்தலை நூறுபள்ளி ஐந்தில் இன்று காலை 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயிலின் வானவில்.
3: நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர் ஞானமணி பொறியியல் கல்லூரி நாமக்கல்.
4: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: கோடை பந்தலை நூறுபள்ளி ஐந்தில் சைபால்.
5: முகத்தில் வருவா சைபால், சொரியா திறந்தோ சைபால், இதையில் அடையா சைபால், சேர்த்து புண்ண சைபால்.
6: சைபால்
2: வழங்கும் இன்று ஒரு தகவல்.
7: ஒருத்தர் குதிரை ரேஸுக்கு போனார், பணம் கட்டினார், தோத்து போயிட்டார். மறுபடியும் போனார், பணம் கட்டினார், தோத்து போனார். அடுத்த தடவையும் பணம் கட்ட போனப்போ அவரை தடுத்து கேட்டோம், ஏன் சார் ஏற்கனவே விட்டது போதாதா, இன்னமும் இருக்கிறத விடணுமா அப்படின்னு கேட்டோம். விட்டதையெல்லாம் மொத்தமாக எடுக்க வேணாமா சார், அதுக்காக தான் தொடர்ந்து பணம் கட்டுறேன்னார் அவர். இவரை திருத்துறது ரொம்ப கஷ்டம். இது ஒரு மனநோய். மனநோய்களில் பல வகை உண்டு. மனநோய்கள் பிரிவு அட்டவணையில் சூதாட்டம்ங்கிறது அவதி வரும் நோய் அப்படிங்கிற தலைப்பில் வருது. சூதாட்டம் வந்து ரெண்டு வகைப்படும்னு சொல்கிறாங்க உளவியல் நிபுணர்கள். ஒரு வகை எப்படின்னா, நண்பர்களோடு சேர்ந்துக்கிட்டு மகிழ்ச்சியும் கிளர்ச்சியும் அடையிறதுக்காக ஈடுபடுறது. பிரச்சனைகளை தீர்க்கறதுல ஒரு ஆர்வம். கேளிக்கைக்காக கொஞ்சம் விட்டு பிடிக்கிறது அப்படிங்கிற மனுஷனுடைய அடி மனசில் உள்ள விபரீத பிணைய சுபாவம், இதெல்லாம் அதுக்கு காரணம். இன்னொரு வகை எப்படின்னா, சூதாட்டத்தில் ஈடுபட்டு ஒரு கட்டாய நிலைமைக்கு ஆளாயிடுறது. செய்ய ஈடுபடு அப்படின்னு மனசு ஒரு வெறித்தன்மையை தூண்டிக்கிட்டே இருக்கும். இப்படிப்பட்டவங்களுக்கு நாம் தோத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தெரியும், நாம் ஜெயிக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இல்லைங்கிறதும் தெரியும். இதனால் நமக்கும் கஷ்டம், நம்ம சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கஷ்டங்கிறதும் புரியும். அப்படி இருந்தும் சூதாடுவாங்க. இதுக்கு காரணம் சூதாடியின் பகற்கனவு அப்படிங்கிறாங்க நிபுணர்கள். இந்த நிலைமைக்கு கட்டாய சூதாட்டம் அல்லது நிர்பந்த சூதாட்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆசாமி இருக்கிறது பூரா விட்டுருவான், கடன் வாங்குவான், திருடுவான், இருந்தாலும் என்றைக்காவது ஒரு நாள் ஜெயிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். விட்டதை எடுத்துருவேங்கிற ஒரு நம்பிக்கை சுடர் அவனுக்குள்ளே எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். இவனை வந்து மனநோயாளி அப்படின்னு சொல்லிட முடியாதான். என்ன காரணம்னா, இது மாதிரி ஆளுங்கக்கிட்ட மன போராட்டமோ கவலையோ பதட்டமோ இருக்கிறது இல்லை. சில விசேஷமான குணங்கள் இவங்கக்கிட்ட உண்டு. எதிர்ப்பு உணர்ச்சி, சிறுபிள்ளைத்தனம், சட்டத்திட்டங்களையும் சம்பிரதாயங்களையும் உட தெரியாத மனப்போக்கு, பொறுப்பில்லாத தன்மை, நெறி தவறி நடக்கிறது எல்லாம் இவங்கக்கிட்ட உண்டு. ஆனால் வெளிப்பார்வைக்கு ரொம்ப சிநேகமாக இருப்பாங்க, அன்பாக இருப்பாங்க, அப்படி இருக்கிறதாக காட்டிக்குவாங்க. ஆதாயம், சுயலாபம் இதெல்லாம் கருதி தான் பழகுவாங்க. இவங்க கேட்குறப்ப நாம் பணம் கொடுக்கலேன்னு வச்சுக்கோங்க, நம்மளை கை விட்டுருவாங்க. நம்ம மேலே அபாண்டமாக பழி சுமத்துறது கூட தயங்க மாட்டாங்க. தங்களுடைய சூதாட்ட நடவடிக்கைகளுக்கு சாதகமான காரணங்களை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நீ வேணும்னா பாரு, ஒரே நாளில் நான் இழந்ததையெல்லாம் மீட்டு லட்சாதிபதி ஆறுனா இல்லையா பாரு அப்படிம்பாங்க. தோற்று போகிறத ஒரு படிப்பினையாக வந்து இவங்க எடுத்துக்கிறதே இல்லை. தோற்று போகிறதுலேயே இவங்களுக்கு ஒரு அலாதியான சுகம். தனக்குத்தானே துன்பத்தை வரவழைச்சிக்கிட்டு இன்பம் அடையிறதுக்கு தன்வதை சுகம் அப்படின்னு பேர். இவங்கள்லாம் அந்த ரகம். சில பேர் எப்படி தெரியுமா, மந்திர எண்ணங்களை வந்து வரவழைச்சிக்கிறது, சூதாடுறதுக்காக ஆஃபீஸில் வந்து கையாடல் பண்ணுறது, அடுத்தவங்கக்கிட்ட இருந்து திருடுறது. இந்த மந்திர எண்ணம் தீவிரமாச்சுன்னா ஒரு மாதிரியாக பேச ஆரம்பிச்சுருவாங்க. தோல்வி தான் சார் வெற்றிக்கு முதல் படியும்பாங்க. தன்னால் வந்து பகடக்காய்களையும் குதிரை ஓட்டிகளையும், அதாவது இந்த ஜாக்கிகள், அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியுங்கிற பித்து நிலைக்கு இவங்கள்லாம் தள்ளப்பட்டுருவாங்க. சில சூதாடிகளை வந்து ஆராய்ஞ்சி பார்த்ததில் என்ன தெரிய வந்தது தெரியுமா, அவங்கெல்லாம் குழந்தை பருவத்தில் அன்புக்காக ஏங்கினவங்களாம், புறக்கணிக்கப்பட்டவங்களாம், உதவிகளை பெற முடியாதவங்க, இப்படிலாம் இருந்திருக்கிறாங்க. இவங்க வளர வளர மற்ற

0: மற்றவங்க சௌகரியம் பற்றி அக்கறை இல்லாதவங்களாக ஆயிடுறாங்க. அதிர்ஷ்ட தேவதை தன்னோடு இருக்கிறாங்க அப்படிங்கிற அசையாத நம்பிக்கை இவங்களுக்கு. இவங்கள வந்து திருத்துறது ரொம்ப கஷ்டம். அதனால் பந்தயம், சூதாட்டம் இது மாதிரியான விஷயங்களை விட்டு விலகியே இருக்கிறது தான் நமக்கு நல்லது. ஒரு ஆள் சொன்னால், என்னுடைய குதிரை வேகமாக ஓடுறதுக்கு என்ன வழி அப்படின்னு கால்நடை மருத்துவர்கிட்ட யோசனை கேட்டேன். அவர் ஒரு பாட்டில் நிறைய மாத்திரைகளை கொடுத்து தினம் ரெண்டு மாத்திரை வீதமாக கொடுக்க சொன்னார். முதல் நாள் ரெண்டு மாத்திரையை கொடுத்தேன், கொடுத்துட்டு அது மேலே ஏறி உட்கார்றதுக்கு போனேன், அவ்வளவு தான். அதுக்குள்ளே அது அம்பு மாதிரி பாஞ்சு ஓடி போச்சு, நான் இன்னும் உட்காரவே இல்லை, அதுக்குள்ளே பாஞ்சு ஓடி போச்சு அப்படின்னா, அடடா அப்புறம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்டாங்க. என்ன பண்ணுறது, மீதி மாத்திரை பூராவே நான் முழுங்கி விட்டு அதுக்கப்புறம் துரத்தி பிடிச்சி அது மேலே ஏறி உட்கார்ந்தேன் அப்படின்னா அவன்.
1: கோடை பந்தலை 100.5 சைபால்
2: முகத்தில் பருவார் சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்
1: வழங்கிய இன்று ஒரு தகவல். இன்று ஒரு தகவல் எமது ஒலி களஞ்சியத்திலிருந்து கேட்டோம். வழங்கி இருந்தவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள்.
4: முயற்சிக்கு முகவரியாகவும் உழைப்புக்கு அடையாளமாகவும் டாலர் சிட்டி என்று அழைக்கப்படும் திருப்பூர் மாவட்ட அன்பு நேயர்களை சந்தித்து நிறைவுக்கு வருகின்றது கோடை பண்பலின் 100.5 என்றைய மனதோடு ராகம் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். அன்பு அறிவிப்பாளர் அன்னலட்சுமி, நன்றி, வணக்கம் நேயர்களே.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
1: வழங்கிய மனதோடராகும். இனி உஷா சன்ஃபிளவர் ஆயில், அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில் இன்று இது தெரியாம போச்சு எனும் தலைப்பில் வரும் முன்பாக செய்திச்சுருக்கம்.

வாசிப்பவர் ரெங்கநாதன். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடித் தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி கூறியுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. காவிரியில் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. நாகை மாவட்டம் வேளாங்கண்ணியை அடுத்த புனித அந்தோனியார் ஆலயத்தின் ஆண்டு பெருவிழாவையொட்டி திருத்தேர் பவனி நேற்று வெகு விமரிசையாக நடைபெற்றது. ரயிலில் கடத்தி வரப்பட்ட 10 கிலோ எடையுள்ள போதைப் பொருட்களை திருப்பத்தூர் மாவட்ட காவல்துறையினர் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 தேதி வரை நடைபெற உள்ளது. எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் ஏஐஆர் நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் ஆர்என்யூ சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: செவியில் மலரும் ஒரு உன்னத கானம், இது உங்கள் கோடை பண்பலை.
1: தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் காலை 9:03.
2: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
3: நாம் கேட்டு ரசிக்க கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃப்ளவர் ஆயில்

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கும் வானவில் நிகழ்ச்சியை இணைந்து வழங்குவோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட்

0: 2624.
1: வாரம் முழுவதும் வண்ணமயமாய் நாளொரு நிறமாய் விரியும் வானவில் கோடை பண்பலையின் முப்பட்டகத்தில் பிரியும் இன்றைய நிறம் இது தெரியாம போச்சே. இது தெரியாம போச்சே. அறிமுக நேயர்கள் வரலாம் 24, 24, 24 என்ற எண்களில், மகளிர் வரலாம் 24, 24, 29 என்ற எண்களில், மற்ற அனைத்து நேயர்களும் வரலாம் 24, 24, 26 மற்றும் 290, 333 என்ற எண்களுடன் 0454 என்ற எண்களை இணைத்து நிகழ்ச்சியில் உங்கள் கூட பேசுகிறதுக்கு பாக்கியாக இருக்கேன். ஒரு முறை பார்த்தீங்கன்னா சென்னை வரைக்கும் பஸ்ஸில் போயிட்டு வந்து ரொம்ப அலுப்பாக இருந்துச்சுங்க. ஆனால் காசிக்கு புனித யாத்திரை போயிட்டு வந்த பக்கத்து வீட்டு பாட்டி ரொம்ப சுறுசுறுப்பாக இருந்தாங்க. எப்படின்னு பார்த்தா தொலைதூர பயணத்துக்கு அவங்க ரயிலை உபயோகப்படுத்தியிருக்காங்க. டிக்கெட் செலவும் கம்மி, பிரயாண அலுப்பும் கம்மி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, நம்மளுக்கு தான் ரயிலை பற்றி ஒன்றுமே தெரியாதே அப்படின்னு யோசிச்சா ஐஆர்சிடிசின்னு ஒரு ஆப் இருக்குமா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அட, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுச்சு. அது மாதிரி உங்களுக்கும் அட இவ்வளோ நாள் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி தோணுன தருணங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க வாங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்க்கா.
1: வணக்கங்க. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: விருதுநகர் மாவட்டத்துலேருந்து எம் அளவிலிருந்து திலாராஜ் பேசுகிறீங்க. நல்லா இருக்கீங்களாக்கா?
1: நல்லா இருக்கோம். நீங்கள் எப்படி இருக்கிறீங்க?
2: நாங்கள் நல்லா இருக்கோங்க்கா. மழை வெஞ்சா இன்னும் வெஞ்சா நல்லா இருக்குங்க்கா.
1: மழை கண்டிப்பாக வரும்.
2: எப்போ என்ன கார்த்திகளுக்காக தான்க்கா மழை சொல்லியிருக்காங்க. எலினோ தாக்க ரொம்ப இருக்குங்கிறாங்க.
1: ஆமாங்க, வரும்.
2: பார்ப்போம். எதிர அது ஒரு நம்பிக்கை தான்க்கா.
1: சரிங்க
2: அக்கா. தெரியாமன்னு சொல்லி நீங்கள் கேட்டிருக்கீங்க. அதாவது வந்து நான் ஒரு வெள்ளாமே பண்ணிட்டேங்க்கா, தெரியாமலே பண்ணிட்டேன். அது எப்படி எடுக்கிறது என்ன செய்யறதுன்னு ஒண்ணுமே தெரியல. கடைசியில யார்ட்டையும் ஆலோசனை கேட்கல. ஏன்னா கேட்டோம்னா அவங்க ஒரு மாதிரியா போறாமன்னு நினைப்பாங்கன்னு சொல்லி கடைசியில நானா என் மனசால இன்னொரு ஆள்கிட்ட அவரு ஒரு ஆலோசனை அவரு பெரிய நல்ல படிச்சவர்கிட்ட போய் கேட்டேன். கேட்டு அவர்கிட்ட சொன்னேன், இப்படி இப்படி பயிர் இருக்கனே என்ன பண்ணலானே, புழுவுக்குலாம் படைப்புழு புழுவுலாம் விழுகுதுனே, அமெரிக்கன் படப்புழு விழுகுது, இந்த மாதிரி எல்லாம் எப்படின்னு செய்யலாம்னா இந்த மாதிரி மருந்து அடிங்க தம்பி, நீங்க விடைபெற்றலாம், அதுல நீங்களும் முன்னேறி வந்துடலாம்னு சொன்னாங்க. அது ஒரு அனுபவம் தான் எனக்கு.
1: அப்போ உங்களுக்கு இந்த நேரத்துல இது தெரியாம போயிருச்சுன்னு தோணி இருக்கு.
2: அதுல இருந்து ரொம்ப சுதாரிச்சிட்டேங்க்கா.
1: சரிங்க சரிங்க.
2: அதே மாதிரி ஒரு வண்டி வாங்கினேங்க்கா, டிராக்டர் வாங்கினேன். அந்த உழவு பத்தி எனக்கு என்னன்னே தெரியாது. அதுக்கப்புறம் அதுல உள்ள மெத்தடு பூராமே அனுபவப்பட்ட இப்ப 2-3 வருஷம் ஆயிருச்சு. அந்த அனுபவமே அதுல எனக்கு அந்த விடை கிடைச்சிருச்சு. எப்படி உழுகணும், எப்படி கலப்பையை தூக்கி விடணும்,
1: அந்த பொருளை எப்படி உபயோகப்படுத்துறது அப்படின்ற நுணுக்கங்களை கத்துக்கிட்டேன்னு சொல்லி இருக்கிறீங்க. நன்றிங்க. அடுத்த நேயர் வரலாம். வணக்கங்க. யார், இங்க இருந்து பேசுறீங்க?
3: குள்ளக்காப்பள சித்ராமணி கிட்ட பேசுறப்பா.
1: சொல்லுங்கம்மா.
3: எப்படின்னா ரெண்டு விதமா சொல்ல போறப்பா நானே. ஒரு சின்ன கூடவே நான் நல்லா திரண்டா பழகிட்டு வந்துட்டு
1: இருந்தேன்.
3: அவங்களோட குணம் தெரியாம சரி நம்ம கூட நல்லா பேசி பழகுறாங்க அப்படின்னு சொல்லிதான் நான் இருந்தேன். கடைசியில் பார்த்தா கரெக்டா காசு விஷயத்துல கரெக்டா இருந்தாங்க. நான் யாரா இருந்தாலும் சரி, திரண்டா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நான் கரெக்டா இருப்பேன். யாரு சரி இருந்தாலும் சரி சொல்லு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு நாள் இவங்க கூட நான் பழகி நானும் குடுத்து நானும் எத்தனையோ அவங்களுக்கு கொடுத்துருக்கிறேன். ஆனா அவங்க குடுக்கும்போது நான் வாங்கிருக்கிறேன். இத்தனைதான் இருந்து கூட இப்படி பழகிக்கிறாங்களே, சரியா போச்சே சொல்லி நான் நினைச்சிட்டேன். ரெண்டாவது விஷயப்பா, இப்ப நாங்க நெய்யறதுலயே நாங்க கலர் வரலன்னு சொல்லி உட்காந்து இருப்போம். இந்த மாதிரி கலர் அதுக்காக கடைசியில் 3 நாள் கழிச்சு வந்து 3 நாள் உட்காந்து இருப்போம். ரெண்டாவது கலர் கொண்டு வந்து இதுக்கு இந்த கலர் போட்டு நெச்சிருந்தா மேச ஆயிருப்பல்ல
1: அப்படின்னு
3: தெரியலையா அப்படின்னு கேப்பாங்க. அப்பதான் எனக்கு புரிஞ்சுது. ஆனா இது தெரியாம அவங்க உட்காந்துட்டே இருக்குமே.
1: நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வரலாம். வாங்க.
4: வணக்கங்க.
1: வணக்கங்கம்மா. எங்க இருந்து பேசுறீங்க?
4: கரூர் மாவட்டம் வெங்கமேட்ல இருந்து உலகநாதன் பேசுறேங்க.
1: சொல்லுங்க ஐயா.
4: அனைவருக்கும் சகோதரி உங்களுக்கும் இனிய காலை வணக்கம்.
1: காலை வணக்கம் ஐயா. சொல்லுங்க.
4: அம்மா வந்து அடடே இது தெரியாம போச்சே அப்படிங்கிற தலைப்பு அருமையான தலைப்புங்க. இன்னைக்கு வந்து இப்ப உடல்நலம் சரியில்லை, ஒரு வலி அப்படின்னு சொன்னா மருந்தகத்துல போய் மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிடுறாங்க. அது முற்றிலும் தவறுங்க. இப்ப எங்க உறவுகார் ஒருத்தர் மருந்தகத்துல போய்

0: தனி மாத்திரை வாங்கி சாப்பிட்டு முழங்கால் வலிக்காக ஒரு வருஷம் சாப்பிட்டாருங்க. ரொம்ப உடம்பு மெலிந்து போயிட்டே இருந்தது. அப்புறம் என்ன பண்றீங்க ஏன் இப்படின்னு கேட்கும்போது மருந்தகத்துல மாத்திரை வாங்கி சாப்பிடுறேன்னாரு. இது முற்றிலும் தவறு, நீங்க மருத்துவரை போய் பார்த்து நல்லா அவங்க என்ன சொல்றாங்களோ அதுபடி செய்யுங்க அப்படின்னு சொன்ன பிறகு மருத்துவரை நாடும் போது நீங்க மருந்தகத்துல அந்த வலி மாத்திரை எடுத்துக்கொண்டதால உங்களுடைய கிட்னி ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கு, தயவு செய்யாதீங்க, தொடர்ந்து உண்ணுங்க, உங்களோட உடல் நலம் நல்லா இருக்குன்னு சொல்லி மருத்துவர் அறிவுரைப்படி இன்னைக்கு நல்லா இருக்காங்க. அதோட இது தெரியாம போச்சேங்கிற தலைப்பு அருமையான தலைப்புல ஒரு நல்ல தகவலை கொடுத்ததுக்கு வாய்ப்புக்கு நன்றிங்க.
1: சரிதாங்க ஐயா, இப்ப ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு நம்ம சந்திப்போம்.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
4: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
5: அளவும் கம்மியா? இது ஒரு லிட்டர் பாக்கெட் தானே?
4: இது மிஸ்டர் கோல்ட். ஒரு லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத ஒரு லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி ஒரு லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
5: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
4: ஒரு லிட்டர்னு நம்பி நீங்கதான் ஏமாந்துட்டீங்க.
6: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: இந்த AI டெக்னாலஜி உலகத்துல என் தம்பி A1 இன்ஜினியரா வரணும்னு நாங்க ஆசைப்பட்டோம். அதான் நாமக்கல் PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ்ல சேர்த்திருக்கோம். நல்ல பிளேஸ்மெண்ட், பிரம்மாண்ட இன்ஃபிராஸ்ட்ரக்சர், ஜப்பான் மற்றும் ஜெர்மன் லாங்குவேஜ் கற்கும் வாய்ப்புன்னு எல்லாமே டாப். எங்க செலக்ஷன் சரி, சோ நோ வரி.
8: PGP காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி அட்டானமஸ் நாமக்கல். கவுன்சிலிங் கோட் 2612. கான்டாக்ட் 8939808574.
9: சக்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சக்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். BSc நர்சிங் 4 ஆண்டுகள், GNM நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. GNM கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
16: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரெயினிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
15: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
17: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
18: ஆனா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 3505151.
2: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
3: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
10: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
11: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
12: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
19: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 உஷா சன்ஃபிளவர் ஆயில்,
1: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வானவில். இணைந்து வழங்கிக் கொண்டிருப்போர்
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
4: கவுன்சிலிங் கோட் 2624.
5: கோடை பண்பலை 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா 9:15 ஆயிடுச்சுங்க. வானவில் நிகழ்ச்சியில் பேசிகிட்டு இருக்கோம், இது தெரியாமல் போச்சே அப்படிங்கிற தலைப்பில். நேயர்களுக்கான எண்கள் இன்னொரு முறை, அறிமுக நேயர்கள் 24 24 24 என்ற எண்ணிலும், மகளிர் 24 24 29 என்ற எண்களிலும், மற்ற அனைத்து நேயர்களும் 24 24 26 290 333 என்ற எண்களுடன் முன்னிணைப்பிற்கு 0 4 5 4 2 என்ற எண்களை பயன்படுத்தி வரலாம். இது தெரியாமல் போச்சே அப்படின்னு நினைக்கக்கூடிய தருணம் இது, பகிர்ந்துக்கலாம் வாங்க. வாங்க.
6: வணக்கம்.
5: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
6: காலை இனிய வணக்கம் சொல்லி இணையத்தில் இணைவது ஏதோடு பிரச்சனை பரிங்களா?
5: ம், சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
6: நாங்கள் வந்து பேன்சி கடை வச்சுட்டு இருக்கேன்.
5: ம், சரிங்கம்மா.
6: எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுகருங்கிறது எனக்கு தெரியாம வயிற்றுலையோ வாந்தி இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு. நான் வந்து என்ன பண்ணிட்டேன், பக்கத்துல உள்ள டாக்டர்கிட்ட போய் பார்த்தா அவர் அல்சர் அப்படி இப்படின்னு மருந்து எடுத்து கொடுத்துட்டு இருந்தாரு. அப்புறம் எங்க பையன் பார்த்துட்டு, இது என்ன இப்படி இருக்குது, நீங்க இந்த போய் இங்க உள்ள டாக்டர்கிட்ட பார்த்துட்டு உங்க வைத்தியத்தை பண்ணிட்டு இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பெரிய டாக்டர் குடுத்துட்டு போனாரு. அங்க போட்டா சுகர் எத்தனை இருக்குது, இப்படி இருந்திருக்கீங்க இவ்வளவு நாள், இந்த சத்தம் போட்டு அப்புறம் ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க.
5: சரியா, அந்த நேரத்துல நம்ம அந்த டெஸ்ட் எடுத்தாதான் வந்து நம்மளுக்கு சுகர் இருக்கு அப்படின்றதே தெரிஞ்சிருக்கும். நன்றிங்கம்மா நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
7: காலை வணக்கம்.
5: காலை வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் ஈரோடு சூரம்பட்டி வளத்துல இருந்து இளங்க பேசுறேன்மா.
5: சொல்லுங்க ஐயா.
7: அம்மா, ரெண்டு விஷயத்தை பங்கிட்டுறேன். முதல் விஷயம் என்னன்னா, ரேஷன் கார்டு எடுக்காம நான் கடைக்கு போயிட்டேன். சரி, அப்படின்னு லைன்ல நிக்கிட்டு அதுக்குள்ள வீடு வந்து பக்கம் தானே எடுத்துட்டு வந்துடலான், லைன்ல நின்றுட்டு வந்துட்டேன் வீட்டுக்கு வந்துட்டு ரேஷன் கார்டு எடுத்துட்டு போனேன். அப்ப ரேஷன் பண்ணி வந்து கேட்டாங்க, ஏங்க போனீங்க வீட்டுக்கு அப்படின்னு. ரேஷன் கார்டு மறந்து விட்டு வந்துட்டோமா, அதை எடுக்க போனேன்னு. அப்ப சொல்லி சேர்ந்தோமா, இல்லைங்க அந்த நம்பர் தெரிஞ்சா போதும், இல்லைன்னா நீங்க வாட்ஸ்அப்ல அந்த போட்டோ
5: எடுத்துட்டீங்களா,
7: இப்ப அந்த மாதிரி சிஸ்டம்லாம் வந்துருச்சு, நீங்க இதுக்காக போயிருக்க தேவையில்லையே அப்படின்னாங்க. இந்த விஷயம் நிறைய பேர் தெரியாது.
5: சரிங்கய்யா, சரி.
7: அதனால இந்த விஷயத்த பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறதுனால இதை சொல்ல வந்தேன், இது தெரியாம போச்சே அப்படின்னு. அடுத்தது இன்னொன்னு, ரயில்ல டிக்கெட் பண்றீங்க என்ன பண்ணா, ஒன்னா தக்கல் இல்லைன்னா முன்னாள் ஆன்லைன் முன்னாள் புக் பண்ணி வைக்கோங்க.
5: ஆமாங்கய்யா.
7: டிக்கெட் இல்ல, டிக்கெட் இல்லைன்னு என்ன பண்ணுவாங்க, இந்த ஓபன் டிக்கெட் வாங்கிட்டு போய் பாவம் நெருக்கடியில ஏறிட்டு உட்காருவாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், எனக்கு டிக்கெட் ஒரு வழியே கிடைச்சிச்சு, ஏறி உட்காந்துட்டு பார்த்தா நிறைய காலி சீட் இருந்துச்சு. அப்ப பக்கத்துல இருந்தவர்கிட்ட சொன்னேன், இது மாதிரி இவ்வளவு சீட்டு காலியா இருக்குது, எல்லாருமே டிக்கெட் வந்து ஓபன் டிக்கெட் எடுத்துறாங்க. அப்ப சொல்றாரு, ரயில் புறப்பட்டுட்டா கூட ஒரு ஆப் இருக்குதாமா, அந்த ஆப்ல பார்த்தா எத்தனை டிக்கெட் காலியா இருக்குது அப்படின்னு மட்டும் காமிக்குமா, அதுல டிக்கெட் எடுக்கலாமா ரயில், அது ஆனா வந்து செல்போன் மூலமா தான் எடுக்கணுமா. அதை சொல்லும் போது பார்த்தா எனக்கு வந்து ஆச்சரியமா இருந்துச்சு. எங்க பொண்ணுக்கு தெரியல, என் ஃப்ரெண்ட் நண்பர் சிவகுமார் இருக்கிறாரோ தெரியும் ரயில பத்திய, ஆனா அவருக்கு இந்த விஷயம் தெரியல, இப்படி ஒரு ஆப் இருக்குதா, இப்படி ஒரு இருக்குது விஷயம் இருக்குதான்னு தெரியல.
5: தொழில்நுட்பத்தை
7: வளர்ந்துச்சு, அதுக்கு தகுந்த மாதிரி நாமளும் வளர்த்துக்கணும் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு தெரியுதுமா.

0: நன்றிங்க ஐயா, நன்றி. நிகழ்ச்சியில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்றதுக்காக வந்திருக்காங்க. யார் எங்க இருந்துன்னு பாக்கலாம். யார் பேசுறீங்க?
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் ராமநாதபுரம் சாத்தன்குடியில இருந்து முருகன்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: இது தெரியாம போச்சு. அந்த சில்லறையை வந்து நம்ம சேமிக்கிறதுதான் மேடம் தெரியாம போச்சு. இப்ப வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வெளியில வெளியில போய் நம்ம பொருட்கள் வாங்கிட்டு சில்லறை இருக்கும் பாத்தீங்களா, அது வாங்கிட்டு அப்புறம் பஸ்ல போயிட்டு வந்து மிக்ஸ் நம்மளுக்கு வந்து சில்லறை இருக்கு. அதை வந்து வீட்டுல வந்து நான் வந்து ஒரு இடத்துல போடாம தனித்தனியா எல்லா கலாக்க போட்டுருவோம் மேடம். எங்க அம்மா சொன்னாங்க, ஒரே இதுல போட்டு வச்சீங்கன்னா அது ஒரு சேமிப்பா மாறு அப்படின்னு எங்க அம்மா சொன்னாங்க மேடம். அது தனித்தனியா போட்ட சில்லறையை போட்டு சேமிச்சு பார்த்தோம்னா ஒரு 500 ரூபாய் கிட்ட தனித்தனியா கிடைச்சேன். இதை ஒரே இடத்துல நம்ம போட்டு வச்சிருந்தீங்கன்னா அது ஒரு நம்பர் தொகையை மாறி, அது தெரியாம தனித்தனியா சட்டையில போய் ஸ்டாண்ட்ல தனியா தனித்தனியா சில்லறை கிடைக்காது. ஒரே இடத்துல போடணும்னு சேமிக்கணும்னு தெரியாம போச்சு மேடம். இப்பதான் தெரியுது
0: சேமிப்போட அவசியத்தை பத்தி தெரிஞ்சிருக்கீங்க. நன்றிங்க ஐயா.
2: GRT ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள GRT ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். GRT ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மென்ட் பண்றாங்க.
7: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
2: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
8: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொள்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
1: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம், நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல். கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.

0: கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கவுன்சிலிங் கோட் 2624.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றதுதான் முக்கியம்.
0: ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை பாச்சல்.
1: கவுன்சிலிங் கோட் 2624.
2: கொடைப்பண்பலை 100.5 நேரம் 9:26 ஆயிடுச்சுங்க. வானவில் நிகழ்ச்சியில் இருந்திருக்கோம், இணைந்துட்டுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஒரு சின்ன விஷயம், அட இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நினைப்போம் இல்லையா, அந்த மாதிரியான இது தெரியாமல் போச்சே அப்படின்னு இருக்கக்கூடிய விஷயங்களை பகிர்ந்துக்க நேயர்கள் வராங்க. இணைப்பில் இருக்கக்கூடிய நேயர், வாங்க. வணக்கம்.
6: அன்பு தங்கை பாக்கியாவுக்கு அன்பான வணக்கம் கூறுவது. புதுக்கோட்டை மாவட்டம் கோணாபுட்டிலேருந்து பழனியாய் பேசுகிறேப்பா. உங்களை உதய விழாவில் பார்த்தேன், ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சுப்பா.
2: மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி.
6: அதாவது முன்னாடியே தெரியாமா போச்சுங்கிறத ஒரு நல்ல விஷயம் இது. என் பொண்ணு வந்து எங்கள் வீட்டுக்கிட்ட பக்கத்து ஊர் தான் கட்டி, வீட்டுக்கிட்ட வந்து நிறைய அந்த கீரை போடுறது, வீட்டு தேவைக்காக வெண்டி வைக்கிறது, கத்திரி எல்லாம் வச்சு போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப பாத்தீங்கன்னா இந்த பூச்சி வந்து அடிச்சு அடிச்சு, நாங்க ஒரு தெளிவா இருந்தோம், பூச்சி மருந்து அடிச்சாலும் நம்ம சாப்பிடக்கூடாது, ஏன்னா அந்த கீரையில எல்லாம் பூச்சி மருந்து அடிச்சு நம்ம அதை அப்படியே சாப்பிடும் போது அது ரொம்ப நமக்கு ஆகாது. 2-3 வருஷம் ரொம்ப ஐயோ இப்படி போச்சு, அது பூச்சி சாப்பிடுறது கூட நல்லா இல்லையே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்ப வந்து நம்ம ஒரு பத்திரிகையில ஒரு விவசாய மலர்ல வந்து போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நம்ம வீட்டுல உருக்கிற அந்த வெங்காய தோல், இந்த பூண்டு தோல், அதோட இதுகள்லாம் சேர்த்து ஒரு வாளியில ஊற வச்சு, இந்த வேப்பந்தலையும் அதுல புடுங்கி போட்டு ஊற வச்சு, ஒரு வாளியில ஒரு 3-4 நாளைக்கு ஊற வச்சிருந்து, அப்புறம் அதுல தண்ணியை விட்டு நீங்க அந்த தண்ணியை வந்து நல்லா கவிச்சிட்டு
2: கரைசல்னு சொல்லுவாங்க,
6: பூச்சி ஈட்டி எல்லாம் விழுகாது, இது பூராமே மருத்துவ குணம் கொண்டது, உங்களுக்கு சாப்பிடுறதுக்கு அது ரொம்ப நல்லா இருக்கும்னு அதுல போட்டுருந்துச்சுப்பா. அப்புறம் அதே மாதிரி ஊற வச்சு ரொம்ப சிம்பிள் தானே, இதெல்லாம் நம்ம வீட்டுல செய்யறது தானே, அது பண்ணி இருந்தப்பா அந்த பூச்சி ஈட்டி எல்லாம் தெளிச்சிருச்சு, பயிர் அந்த கீரையும் சரி வெண்டி இந்த கட்டல் செடி எல்லாம் நல்லா வந்துருச்சு, நம்ம சாப்பிடுறது அவ்வளவு டேஸ்டா. இப்ப அதே மாதிரி நாங்க அதை பண்ணிட்டு இருக்கோம், ஐயோ நமக்கு இது வந்து ரொம்ப ஈஸியான தானே, நமக்கு முன்னாடியே
2: தெரியாம போச்சேன்னு
6: நினைச்சு. நான் எல்லாருக்கிட்டையும் வீட்டுக்கிட்ட அந்த மாதிரி பண்றவங்கிட்ட எல்லாம் நான் சொல்றேன், இந்த மாதிரி பண்ணுங்க, பூச்சி மருந்து எல்லாம் அடிக்காதீங்க அப்படின்னு. நானே இப்ப நிறைய பேருக்கு நம்ம சொல்லி எங்க தெருவுல ஏன்னா நான் சொல்லி பா, வீட்டுக்கிட்ட எல்லாம் அந்த மாதிரி பண்றவங்கன்னா அது மாதிரி பண்ற, அது ரொம்ப எல்லாருமே செய்யலாம், இது வந்து நமக்கு எந்த எஃபெக்ட் இல்லாம நம்ம வீட்டுல நம்ம காய்கறி தோட்டம் போடுறது ரொம்ப நல்ல விஷயம் பாரு.
2: அதுதான், செயற்கை உரம் பயன்படுத்த கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம், ஆனா இயற்கை உரம்னோடனே எது பயன்படுத்துறது அப்படின்னு பூச்சி வந்தோடனே பதற்றத்துல தெரியாம இருப்போம். அது தெரிஞ்சுக்கிட்டோம்னு சொன்னீங்க, நன்றிங்கம்மா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
7: நான் திண்டுக்கல் மாவட்டம் காமலாத்தத்து கணேசன் பேசுறேன்.
2: கணேசன் ஐயா சொல்லுங்க.
7: அதாவதுங்க, சின்ன வயசுல வந்து பாத்தீங்கன்னா அப்ப வந்து இந்த கொல்லிப்பு சாஸ்திரம் பெய் வருதுன்னு பயமுறுத்துவாங்க நைட்ல. நான் அப்படி ஆடு மேய்ச்சிட்டு படம் பார்க்க, அம்பை படம் பார்க்க ஆடு பதினத்துக்கு ஒரு அது காடு, அதுக்கு கொட்டையும் ஒரு காட்டுக்குள்ளதான் இருந்துச்சு சினிமா கொட்டுற. அது படம் பாக்க போறதுக்காக நைட்ல இருந்துச்சு ஒத்தையில போய்கிட்டே இருந்தேன். ஒரு 9 மணிக்கு மேல 2வது ஆட்டம் படம் பாக்க, ஒரு கிணத்து மேட்டு மேல அப்படியே அந்த காத்துக்கு அப்படியே ஆடுச்சு. நான் கூட பேய் அப்ப சொன்னாங்களே அந்த பேய் ஆடுது, அது பேய் ஆடுதாக்க தாழத்திலயும் ஓடி
2: வந்துட்டேன்.
7: திரும்ப கடைசியில அதை பாக்குறதுக்காகவே காலையில போனேன், பேயா என்னன்னு பாட்டு வந்துடும் அப்படின்னு போறேன், அது எரிக்கல இருங்க.
2: இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
8: நான் நேசிப்பதும் சுவாசிப்பதும் உன்னையே, கோடை பண்பலை என்னும் என் அன்னையே. மதுரை மாவட்டம் திருமங்கல மட்டம் திரளி கிராமத்துல இருந்து மாயக்கண்ணன் பேசுறேங்கம்மா. நல்லா இருக்கீங்களா?
2: நல்லா இருக்கோங்க ஐயா. நீங்க இது தெரியாம போச்சேன்னு, அது
8: பாரதிராஜா ஐயா இறந்ததுக்கு அப்புறம் தான் இந்த 16 வயதுல இருக்க பாடல் வந்து செந்தூர பூவே செந்தூர பூவே, இந்த பாடல் வந்து கங்கையமரன் ஐயா எழுதுனதுன்னு தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா. இதனால இது தெரியாம இருந்ததுங்கம்மா.
2: இந்த பாடல் தெரிஞ்சுக்கிட்டோம்.
8: கண்மணி படத்துல மண்ணில் இந்த காதலன்றி யாரும் வாழ்தல் கூடுமோ, இந்த பாடல் வந்து கங்கையமரன் ஐயா எழுதுனா, கவிஞர் வாலி ஐயா எழுதுன்னு நினைச்சேன். அப்ப

0: அப்புறம் படித்தது பிடித்தது நிகழ்ச்சியில வந்து மகளிர் நேரத்துல நீங்க ஒரு புத்தகம் சொன்னீங்க, இந்த இமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இட்லியாக இருங்கன்னு சொல்லி, அந்த புத்தகத்தை வந்து நான் படிச்சேன். படிச்சுட்டு இணையதளத்துல தேடும் போது அதுல வந்து இன்னும் ரெண்டு பாகம், மொத்தம் மூணு பாகம் இதுல வெளியாயிருக்குன்றது தெரிஞ்சுக்கிட்டேங்கம்மா.
1: சரிங்க ஐயா, ஒரு தெரியாத தகவல் தெரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்லியிருக்கிறீங்க, இணைப்பில் வந்ததுக்கு நன்றி.
2: நாம் கேட்டு ரசித்தோம் கோடை பன்மலை நூறு பிளேண்டில் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.

0: உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: அனில் கொழுக்கட்டை மாவு.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அனில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
6: கவுன்சிலிங் கோட் 2610.
7: வழங்கிய வானவில் இணைந்து வழங்கியோர்
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
9: பிளஸ் டூ முடிச்சுட்டு பெஸ்ட் காலேஜ் சூஸ் பண்றது தான் முக்கியம்.
8: ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ் தேர்ந்தெடுங்க. ஞானமணி பொறியியல் கல்லூரி, ஆட்டோனமஸ், சேலம் நாமக்கல் தேசிய நெடுஞ்சாலை, பாச்சல்.
10: கவுன்சிலிங் கோட் 2624.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or ORG.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: கொடைப்பண்பலை 100.5 நேரம் பார்த்தீங்கன்னா 9:35 ஆயிடுச்சு. அட, இது தெரியாமல் போச்சே அப்படின்னு தோணக்கூடிய தருணங்களை நேயர்கள் ரொம்ப

0: அழகாகவே வந்து நம்ம கூட பகிர்ந்துட்டு இருக்காங்க. நம்ம ஏடிஎம்மில் பணம் எடுக்க போயிருப்போங்க, அப்போ வந்து சர்வர் எரர் மாதிரி எதுவும் பிரச்சனை ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பணம் வந்து ஏடிஎம் இயந்திரத்துக்குள்ளேயே மாட்டிக்கும், நம்ம உடனே வந்து பதறிடுவோம். அதுவும் வேறு ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடிய இல்லை வேறு பேங்க்கில் இருக்கிற ஏடிஎம்மில் நம்ம போய் எடுக்கிறோன்னு வைங்களேன், அந்த பதற்றத்துக்கு வந்து அளவே இருக்காது. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா நம்ம லெட்டர் எழுதி கொடுக்கணும், 3 நாள் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கும் பாருங்க. ஆனால் அப்படியெல்லாம் எதுவுமே தேவையில்லை. நம்ம பேங்க்கில் நம்மளோட ஹோம் பிரான்ச்லேயே வந்து ஒரு லெட்டர் எழுதி கொடுத்தா, அப்படி இல்லை ஒரு கஸ்டமர் கேருக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலே இந்த விஷயம் போதும், அது வந்து சரியாயிரும் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சப்போ நான் பார்த்திங்கன்னா அட இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லி நினச்சேன். இந்த மாதிரி அட இது தெரியாமல் போச்சே அப்படின்னு உங்களுக்கு தோணுன தருணங்களை எங்கள் கூட பகிர்ந்துக்க வாங்க. இணைப்பில் காத்திருக்கும் நேயர் வாங்க.
1: இனிமே நம் கோரப்பண்பலை 100.5 இனிமையான காலை வணக்கம் கூறி இனிப்பில் இணைபவர் மேட்டூர் வட்டம் 50 கலைச்செல்விங்கம்மா.
0: கலைச்செல்விம்மா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: நான் வீட்டில் ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கேங்கம்மா.
0: ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறீங்க, ஒரே நேரத்தில் எத்தனை வேலை செய்வீங்க?
1: நிறைய வேலை செய்வேங்கம்மா, வீட்டு வேலையும் செய்வேன், தண்ணி பிடிப்பேன், எல்லா வேலையும் செய்வேங்கம்மா.
0: அப்போ சும்மா இருக்கேன்னு சொல்லக்கூடாது,
1: நம்மளே நாமளே பெருமையாக சொல்லக்கூடாதுங்கம்மா.
0: பெருமையாக சொல்லிக்க வேண்டாங்கம்மா, அதுக்காக தாழ்த்தியும் சொல்லிக்க வேண்டாம். நீங்கள் ஒரே நேரத்தில் பல வேலைகள் செய்கிறீங்க இல்லையா, அந்த மல்டி டாஸ்கிங் அப்படிங்கிறது நிறைய பேர்த்துக்கு வராத விஷயம். சரி, அட இது தெரியாமல் போச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுன தருணத்தை நம்ம கிட்ட சொல்லுங்க.
1: அம்மா, நான் வந்து 2005-06 அந்த காலகட்டத்தில் நான் வெளியில மாலை வேலையில வெளியில உட்காந்துட்டு இருக்கும்போது நல்ல நல்ல பாடல்களாக பக்கத்து வீட்டில் பாடிக்கிட்டு இருந்துச்சு. அப்ப அவங்களை கேட்கும் பொழுது, அட இது கூடவா உனக்கு தெரியல, 5 ஆகுது 100.5 கோடை பண்பலை கொடைக்கானல்ல திறந்திருக்காங்க, 2000 திறந்து 100.5 போயிட்டு இருக்கு, இது கூடவா உனக்கு தெரியல
0: அப்படின்னாங்க.
1: அடாடாடா எனக்கு உண்மையிலேயே தெரியல அப்படின்ட்டு அப்பதான் நான் வானொலி பெட்டி வாங்கிட்டு
0: வரேன்.
1: அது 2005-06 இருக்குங்கம்மா அந்த ஆண்டு. வாங்கிட்டு வந்துட்டு அதற்கு பின்னாடி
0: கோடை பண்பலையோட அறிமுகம் வந்து உங்களுக்கு அடடா இது தெரியாம போச்சேன்னு இருக்கக்கூடிய தருணமா இருந்திருக்குன்னு சொல்லியிருக்கீங்கம்மா. நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேர் வாங்க.
2: அன்பு சகோதரி அவர்களுக்கு இனிமையான காலை நேர வணக்கங்கள் கூறி நிகழ்ச்சி செய்வது கரூர் மாவட்டம் கொத்தூர் தமிழ்ச்சோழன்.
0: பேர் இன்னொரு தடவை சொல்லுங்க ஐயா.
2: கரூர் மாவட்டம் கொத்தூர் தமிழ்ச்சோழன் கணேசன்மா.
0: சரிங்க ஐயா.
2: அம்மா எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு 2 முன்னாடி காதுல சரியான வலி, அது பாத்தீங்கன்னா எங்க அம்மா இருந்து நாங்களும் கிராமப்புறத்துலதான் இருக்கோம், அதனால பச்சள மருந்து ஊத்துறேன்னு சொல்லிட்டு எல்லாம் ஊத்தி காது எல்லாம் புண்ணாது. அப்புறம் பாத்தீங்கன்னா என் தம்பி வந்து சொன்னாப்ல, கரூர்ல ஒரு டாக்டர் இருக்காருப்பா, நீ அவரை போய் ஒரு டைம் ஒரே ஒரு டைம் மட்டும் போய் பாத்துவா அப்படின்னு சொன்னாப்ல. என்னடா இப்ப மருந்து ஊத்தி சரியா ஆகல, இது போய் சரியாயிருமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுலதான் எனக்கு கூட்டிட்டு
0: போனாப்ல.
2: ஒரே ஒரு டைம் தான் போனேன், அது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சொட்டு மருந்து ஒரு 2 மாற்ற அவ்வளவுதான்.
0: வானொலி பெட்டியை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு பேசுங்க ஐயா.
2: சொட்டு மருந்து ஒரு சொட்டு தான் விட சொல்ற. அந்த மாதிரி எதுவுமே வந்து இந்த காதுல பிரச்சனை, காது மூக்கு தொண்டை நம்பர பாக்கணும், அதே மாதிரி ஆர்த்தோனா அதுக்கு போது மாதிரி டாக்டர் பாக்கணும். நம்ம கண்டது கிடையாது, ஏதாவது செஞ்சு நம்மளால ஒரு ரிஸ்க் எடுத்து கூடாதுமா. அதனால சரியான நேரத்துல சரியான டாக்டர் போய் நம்ம பார்த்தோம்னா நமக்கு
0: சுய வைத்தியம் கூடாது, மருத்துவரை நாடிதான் வந்து நம்ம மருந்துகள் வாங்கணும்ன்ற விஷயத்த வந்து தெரிஞ்சிருக்கிறீங்க. நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வாங்க. வணக்கம்.
3: அம்மா வணக்கம்மா.
0: வணக்கம்.
3: கோயில்பட்டியில இருந்து சந்திரசேகரன் பேசுறேன். நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்க ஐயா, நீங்க எப்படி இருக்கிறீங்க?
3: நல்லா இருக்கிறேம்மா, நல்லா இருக்கேன். ஒரு என் மகனுக்கு ஒரு பைக்கு பைனாக்கில் வாங்க வேண்டிய ஒரு நிலை வந்தது. அவங்க பாண்டலாம் கையெல்லாம் போட்டாங்க. நான் 12 தவணை, 12 தவணையே நான் இடையில பார்த்தீங்கன்னா ஒரு மாசத்தையும் 1-3-4-5 இடைவெளி போட்டு கெட்ட போகும்போதெல்லாம் அவங்க ஒண்ணுமே இல்லை, நீங்க கெட்டுங்க கெட்டுங்க அப்படின்னாங்க. கடைசியா நான் கணக்கு பார்த்து அந்த பணத்தை கெட்டி முடிக்க போகும்போது ஆர்த்தி புக்கு கேட்கும் போதுதான் அந்த இடப்பட்ட அந்த நாள்கள் இல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா மொத்தமா
0: அந்த தாமதத்துக்கெல்லாம் வந்து நிறைய ஃபைன் போட்டுருப்பாங்க.
3: 4000 மேல நான் அதிகப்படியா கட்ட வேண்டிய நிலை. அப்பதான் சொன்னாங்க, இந்த பாருங்க பாண்டில நீங்க இதெல்லாம் தெரிஞ்சுதானுங்க கையெழுத்து போட்டீங்க.
0: அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணும், முன்னாடியே தெரிஞ்சுக்கணும்ன்ற விஷயத்த இந்த 4000 பண இழப்பு மூலமா தெரிஞ்சிட்டு இருக்கிறீங்க. நன்றிங்க ஐயா.

0: கோடை பண்பில் 100.5 நேரம் பார்த்திங்கன்னா 9:43 ஆகிடுச்சுங்க. வானவில் நிகழ்ச்சியில் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு தோணுன தருணம் இது. நிகழ்ச்சியில் பகிர்ந்துக்க வாங்க இணைப்பில் காத்திருக்கும் நேயர்.
1: வணக்கம்.
0: வணக்கம்.
1: நான் திருப்பூர் மாவட்டம் முத்தூர்லேருந்து முத்துராமனுங்கம்மா.
0: ம், சொல்லுங்கய்யா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க?
1: அம்மா, நான் வந்து உணவகம் வச்சிருக்கேம்மா, 22 வருஷம் ஆச்சுங்கம்மா. நம்ம கோடைப்பன் பள்ளியோட இன்னைக்கு முத்தூர் முத்துராமன்னா எல்லாருக்கும் தெரியுங்கம்மா.
0: சரிங்க ஐயா, சரி சொல்லுங்க.
1: இது தெரியாம போச்சே பாத்தீங்கன்னாம்மா, நம்ம உதயவிழா 27வது உதயவிழா வெகு விமர்சையா சூப்பரா நடந்தது. அதுக்கு மதிப்புக்குரிய ராஜா அவங்களுக்கும் நம்ம விக்னேஸ்வரன் ஐயாவுக்கும் மயிலப்பன் ஐயாவுக்கும் நேயர்களுக்கு சார்பில் நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னாம்மா, மேடையில பங்கு பெற்ற நேயர்களுக்கு பரிசு தர போறதா சொல்லி நம்ம மயிலப்பன் ஐயா வந்து மேடைக்கு அழைச்சாங்க. நிறைய பேரை பரிசு தர போறோம்னு சொல்லி மேடைக்கு அழைச்சாங்க. எல்லாரும் ஏறி சரி பரிசு தர கொடுக்க போறாங்க அப்படின்னு சொல்லி நாங்க எல்லாம் கீழே இருந்து எதிர்பார்ப்போட பாத்துக்கிட்டு இருந்தோம். மயிலப்பன் சார் சொல்லிட்டாரு, ஒரு பாட்டை போடுங்க, இவங்க எல்லாரும் ஆடட்டும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. எல்லாருமே கிடந்து ஆட தெரியாம நின்றுகிட்டு இருந்தாங்க பாருங்க. பாட்டை போட்டோன்னு அந்த அரங்கமே கலகலப்பா வச்சிருக்கோம். அவங்க எல்லாரும் முடிஞ்சு பரிசு தருவாங்கன்னு நினைச்சா பாட்டை போட்டு ஆட செய்தாங்களே,
0: அதுதாங்க உங்களுக்குள்ள பரிசுங்க. சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா, நன்றி. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: சிங்கப்பெண்ணே, நான் அந்த மாதிரி சிங்கப்பெண்ணு மாதிரி வாழணும்னு நினைச்சேங்க மேடம். பாக்கி அம்மாவுக்கு காலை வணக்கம்.
0: வணக்கம்.
2: வெள்ளாங்கோவில் இருந்து சுமதிங்க. நல்லா இருக்கிறீங்களா?
0: நலமா இருக்கோங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
2: ரொம்ப இந்த எனக்கு உயிர் தோழியே இந்த பண்பலை தாங்க, 105. இத மறக்கவே முடியாதுங்க.
0: சரிங்க.
2: நான் வந்துங்க சின்ன பிள்ளைல இருந்து பாடுபட்டு சாப்பிட்டு இருப்பாங்களா, அதனால வந்து எது மேலே ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா பணம் எல்லாம் சுத்தமா செலவு பண்ணிட்டு நிறைய சேமிப்பேன். அப்படி சேமிச்சுட்டு இருக்கும் போதுங்க பொண்ணெல்லாம் படிக்க வச்சு கட்டி கொடுத்ததுக்கு பிறகு அப்புறம் எங்க வீட்டுக்காரர் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல

0: பாடுபட்டாருங்க. அப்புறம் பணம் நம்ம என்ன பண்ண, நம்ம பாடுபட்டு சின்னக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த காசுல பசங்க பிள்ளைகளுக்கு கொடுத்துட்டுங்க. அப்படி நான் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அந்த வேலை செய்யற இடத்துல எனக்கு அந்த விபத்துல முறுக்கு சுத்துற இடத்துல தானுங்க எனக்கு கண்ணில விபத்து ஏற்பட்டு போச்சுங்க. திடீர்னு பார்த்தா பார்வை தெரியாம போயிருச்சுங்க. அப்புறம் நீ அதுக்கு வழி இல்லைன்னு பையன் வீட்டுல இருந்துப்பாங்க, அவங்க குழந்தைகள் ரெண்டு வளர்த்த வரைக்கும் வச்சுட்டுங்க, 5 வருஷம் முடிஞ்சிருச்சு குழந்தைக்கே. உடனே என்னை அனுப்பி விட்டாங்க அக்கட்டை ரோட்ல. எனக்கு இது தெரியாத போச்சு பாருங்க, இந்த மாதிரி எல்லாம் நம்மளுக்கு நிலைமை வருது, நம்ம சேமிப்பு தொகை வச்சிருக்கோம் அப்படின்னு இது தெரியாம போயிட்டு இப்ப வந்து எனக்கு விலாசம் இல்ல வீடும் இல்லாம அங்க இங்க அங்க கிடக்குறங்க.
1: நிதி சுதந்திரம் ரொம்ப முக்கியம் அப்படின்றத வந்து இந்த கடினமான தருணத்துக்கு அப்புறம் வந்து நீங்க தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லியிருக்கிறதா நாங்க எடுத்துக்கிறோம். இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம்.
2: சேலம் மாவட்டம் புள்ளப்பண்ணாக்கில் இருந்து கணேசன் பேசுறேங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
2: நான் 25 ஆண்டுகளாக நம்ம பண்படையை கேட்டுக்கிட்டு இருக்கிறேங்கம்மா. அப்பெல்லாம் எனக்கு இந்த கடிதம் எழுதுறது அப்பெல்லாம் இந்த கடிதம் இதெல்லாம் இல்லைங்கம்மா. அப்ப இடையில கொஞ்சம் ஒரு 10 வருஷத்துல எனக்கு வந்து பார்வை இழப்பு ஆயிடுச்சுங்கம்மா. என்னால கடிதம் எழுதுற வாய்ப்பு இல்லாத போயிடுச்சு. நேயர்கள் எல்லாம் பேசுறத பார்த்து நம்மளும் இப்படி வானொலியில பேசணும் அப்படின்னு ஒரு ஆர்வத்தில் இருந்து எனக்கு அது எழுச்சி. நேரலையில வராங்களா பதிவு பண்ணி வராங்களா தெரியாம இருந்ததுங்கம்மா. அப்புறம் ஒரு வானொலி நண்பர் ஒரு உறவினர் மூலம் பிடிச்ச அந்த இணைப்பை பிடிச்சா அவருக்கு மூலியமா பேசி இப்ப நான் வந்து வானொலியில வந்து பேசிட்டு இருக்கிறேங்கம்மா. இது தெரியாம போச்சுமா எனக்கு?
1: சரிங்கம்மா. தொழில்நுட்பம் சார்ந்த விஷயம் வந்து தெரியாம இருந்துருச்சு, அதை வந்து இப்ப தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வந்து பகிர்ந்துருக்கிறாங்க. நிகழ்ச்சியில் நம்மோடு பேச காத்திருக்கக்கூடிய அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கங்கம்மா.
1: வணக்கம்.
3: ஈரோடு வெட்டு தங்கவேலுங்கம்மா.
1: சொல்லுங்க ஐயா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கோம். இப்ப பெரும்பாலும் வந்து தெரியாம போச்சுங்களா, அது இப்ப பாக்குறப்ப ஆச்சரியமா இருக்குது. வந்து நம்ம இது ஆதார் கார்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த பயோமெட்ரிக், அதை நம்ம தனியா லாக் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய ஸ்கேம் நடக்குது பாருங்க, நம்மளுடைய ரேகையை வச்சு கருவலையை வச்சு எடுக்கிறாங்க சொல்றாங்க. அது நம்மளுடைய மொபைலயே லாக் பண்ணிக்கலாம் ஒண்ணுங்க. அதுமாதிரி நீங்க ஏடிஎம் பத்தி சொன்னீங்க, ஏடிஎம்ல வந்து ஏடிஎம் கார்டு போடாம நம்ம ஸ்கேனர் மூலமாவே நம்ம பணம் எடுத்துக்கலாம். நிறைய ஏடிஎம்ல அந்த மாதிரி வசதிகள் கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய சான்றிதழ்கள் எல்லாமே வந்து நம்ம படிச்ச சான்றிதழ்கள் ஆகட்டும் எல்லாமே வந்து டிஜிலாக்கர் மூலம் எடுத்துக்கலாம். டிரைவிங் லைசன்ஸ் இருந்து எல்லாமே நம்ம வந்து காகித ஆவணமே நம்ம வச்சுக்க தேவையில்லைங்க, மொபைல்ல வச்சுக்கிட்டா போதும். அதே மாதிரி வந்து பேங்க் ஸ்டேட்மெண்ட் அதே மாதிரி தானுங்களா, அந்த ஆப்ல போய் நம்ம ஸ்டேட்மெண்ட் எடுத்துக்கலாம்.
1: தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள் வந்து நிறைய சொல்றீங்க.
3: இதெல்லாமே நிறைய தெரியாம இருக்குது. இதெல்லாமே நம்ம ரொம்ப எளிமையான வழி, அங்க போய் அலைய தேவையில்லை. பாஸ்புக் என்ட்ரி போடுறதுக்கு போய் வரிசையில் காத்திருக்க தேவையில்லை, நம்ம மொபைல்லயே பாத்துக்கலாம். அதே மாதிரி ஆதார் வந்து நீங்க 10 வருஷத்துக்கு ஒருக்க நீங்க புதுப்பிக்கலாம், நீங்க போய் அங்க ஸ்கேன் பண்ணி அந்த ரேகை வச்சீங்கன்னா உழுகாது. பதிவு துறையிலேயே வந்து நீங்க வந்து புதுப்பிச்சுட்டு வாங்குறாங்க. நீங்க நாளைக்கு பதிவு வச்சிருக்கீங்க, இன்னைக்கு போனீங்கன்னா பண்ண முடியாது. நீங்க போய் ஆதார் கார்டு சென்டர்ல போய் நீங்களுடைய பயோமெட்ரிக் புதுப்பிச்சுட்டு வந்தாதான் உழுகுது. அதே மாதிரி இந்த பொருள் போடலீங்கிறாங்க பாருங்க, ரேகை உழுவினா அதுக்கு அவங்க சர்டிபிகேட் கொடுத்துறாங்க. உங்களுக்கு எதுவுமே பதிவு ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்களே சர்டிபிகேட் கொடுத்துறாங்க.
1: தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களை வந்து ரொம்ப எளிமையா தான் இருக்கும், அட இது தெரியாம போச்சே அப்படின்னு சொல்லிட்டு பகிர்ந்து இருக்கிறாங்க. நன்றிங்க ஐயா.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அங்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: கொடைப்பண்பலை 100.5 நாம அட இது தெரியாம போச்சே அப்படின்னு வானவில் நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோங்க. இது தெரியாம போச்சே அப்படின்னு தோணுன தருணத்தை நம்மள்ட்ட பகிர்ந்துக்க வரக்கூடிய நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம்.
5: நல்லா இருக்கீங்களா மேடம்?
4: நல்லா இருக்கோங்க ஐயா. நீங்க எப்படி இருக்கீங்க?
5: நல்லா இருக்கு மேடம். ஆண்டு விழால உங்களை பார்த்ததுல மகிழ்ச்சி மேடம்.
4: ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா.
5: அதாவது மேடம், நாமக்கல் மாவட்டம் ஜேடர்பாளையம் பச்சைமன் கோயில் பூசாரி பாலமுருகன் பேசுறேன் மேடம். அதாவது மேடம், சென்னை போயிருந்தேன் மேடம். சென்னை போனப்ப இந்த எங்க மகள் வீட்டுக்கு போறதுக்கு லோக்கல் ட்ரெயில் தான் போகணும். லோக்கல் ட்ரெயில் போகையில நான் முதல் நாளா ஸ்பெஷல் கிளாஸ் போட்டு ஏறிட்டுங்க மேடம். ஏறிட்டு செக்கிங் ஆபீஸ் வந்துட்டாங்க. வந்தோடனே என்னை விசாரிக்கும் போது, நான் லோக்கல் ட்ரெயின் சொல்லும் போது, அப்புறம் நீங்க உள்ளதான் போய் ஏறணும், நடுப்பட்டி பட்டியல ஏறணும், மெயின் 4 பட்டியல் ஏறக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லி கண்டிஷன் போட்டாங்க. வெளியூர் மேடம் வந்து தெரியாது வந்துட்டேன், இனிமேல் வந்தாங்க நான் நடுமத்தி பட்டியல ஏறிக்கிறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டேன். இனிமேல் அப்படி ஏறினா பெயில் 500 ரூபாய் போட்டுருவோம் அப்படின்னு சொன்னாங்க மேடம். அதனால அடுத்த ஸ்டாப்ல இறங்கி நான் அடுத்த பட்டியல போய் மாத்தி ஏறிக்கிட்டேங்க மேடம்.
4: உங்களுக்கு அந்த நேரத்துல நீங்க பதிவு பண்ணாத பெட்டியில ஏறக்கூடாதுன்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டதா சொல்லிருக்கீங்க. இணைப்பில் வந்ததுக்கு நன்றிங்க ஐயா. இணைப்பில் காத்திருக்கும் அடுத்த நேயர் வாங்க. வணக்கம்.
6: வணக்கம். மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் படிப்பகுதியில இருந்து சந்திரசேகர் பேசுறேன். நலமா இருக்கீங்களா?
4: நலமா இருக்கோங்க ஐயா.
6: மகிழ்ச்சி. எனக்கு வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு திடீர்னு வந்தாமா, என்னுடைய பர்த்டே அன்னைக்கு. நம்ம வந்து என்னடா திடீர்னு வந்திருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு நான் அவனை ஆச்சரியமா பார்த்தேன். ரொம்ப சூப்பரா பேசினா, பேசிட்டு திடீர்னு ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தான் எனக்கு. எனக்காக அயல் நாடுல இருந்து வாங்கிட்டு வந்த சில கிஃப்ட் எல்லாமே எனக்கு கொடுத்தான். அட, இது தெரியாம போச்சே, நம்மள சர்ப்ரைஸ் பண்றதுக்காகத்தான் நம்ம ஃப்ரெண்டு நம்ம வீட்டுக்கே வந்திருக்கிறானே அப்படின்ட்டு ரொம்ப
4: சந்தோஷப்பட்டேன்.
7: வாங்கிட்டு மறுபடியும் அடுத்த மாசம் மே மாசம் வீடே செலவு பார்த்துட்டு கிடைக்கவே இல்லம்மா. எல்லா பக்கம் போய் ஜெராக்ஸ் கடையில வச்சுட்டோம், அங்கெல்லாம் போய் கேட்டுமா, எங்கேயுமே கிடைக்கவே இல்லம்மா. கடைசியில இ சேவை மையத்துல போய் சேர்ந்துருங்க அப்படின்னு சொல்லிருக்காங்கம்மா.

0: புதுசா நீங்க வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு சரிட்டு அங்க போய் 800 ரூபாய் பணம் கட்ட சொன்னேன். சரிட்டு 800 ரூபாய் பணம் கட்டிட்டு ஒரு வாரத்துல வந்து சொல்லிட்டாங்கம்மா. சரின்ட்டு வீட்டுக்கு வந்துட்டோமா, வந்தாலும் எல்லாத்துக்கும் பாத்துட்டே
1: இருந்தேன்.
0: அப்போ நம்ம ரேஷன் கடையில போய் சேர்க்கணும்னு தெரியலம்மா, இது தெரியாமமா எல்லாத்துக்கும் கடையில இருந்து
1: பக்கத்துலயே வந்து இத கேட்டுதான் இந்த விஷயம் முடிஞ்சிருக்கும்னு நினைச்சிருக்கீங்க அப்படின்னு எடுத்துக்கிறோங்கம்மா. சரிங்கம்மா, நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி. இப்போ வந்து நிறைவான தருணத்துக்கு வந்துட்டோம். வானவில் நிகழ்ச்சியில் நேயர்கள் இதுவரைக்கும் இது தெரியாமல் போச்சே அப்படின்னு சொல்லிட்டு தொழில், தொழில்நுட்பம், விவசாயம், பணம், குணம், உடல் நலம், திரைப்பட பாடல், நிதி சுதந்திரம், இதையெல்லாம் பற்றி இது தெரியாமல் போச்சே அப்படின்ற விஷயங்களை வந்து நம்ம கூட சிறப்பாக பகிர்ந்துக்கிட்டாங்க. இதுவரை கோடை பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சியில் நேயர்கள் ரொம்பவே சிறப்பாக வந்து இது தெரியாமல் போச்சே அப்படின்னு கடந்த நிமிடங்களை வந்து நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. அனைவருக்கும் நன்றி. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம் அனீஷ்,

பாடப்பண்பலை 100.5 வானவில் நிகழ்ச்சிக்கு இதுவரை பொறியியல் நுட்பம் அனீஷ், நாகராஜ், மணிவண்ணன், அழைப்புகள் ஒருங்கிணைப்பு கீதா, கணினியாக்கம் சுரேந்தர் வேல்முருகன். தொடர இருக்கிறது பண்பலை வானவில் இந்தியாவில் நேற்றைய நிமிடங்கள். அதற்கு முன்பாக செய்தி சுருக்கம்.

வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தாக்கல் செய்கிறார். போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசை படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ரங்கநாதன். நாடாளுமன்றத்தில் தீர்ப்பாய சீர்திருத்த மசோதா உட்பட பல முக்கிய மசோதாக்கள் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. கேரள மாநில பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற

தேன் சிந்தும் இசை முகில் கோடை பண்பலை வானொலி 100.5 வரலாற்று தகவல்களை தரும் நேற்றைய நிமிடங்கள்.

பார்க்குள்ளே நல்ல நாடாம் நம்முடைய பாரத திருநாட்டினுடைய சுதந்திர தின விழாவை கொண்டாடுறதுக்கு நம்ம எல்லாருமே தயாராகிட்டு இருக்கோம். இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் கோடை பண்பலையின் நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சி இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்று பக்கங்களை உங்களுக்கு சொல்ல காத்துட்டு இருக்கு. இந்தியாவிற்கு வணிகம் செய்வதற்காக மட்டுமே வந்த ஐரோப்பியர்கள் எப்படி இந்தியாவை கொஞ்சம் கொஞ்சமா ஆளுகைக்கு உட்படுத்தினாங்க, அடிமைப்படுத்தினாங்க அப்படின்றத பத்தி கடந்த வாரத்துல பார்த்தோம். குறிப்பா ஆங்கிலேயர்கள் எப்படி இந்தியாவை தங்களுடைய ஆளுகைக்கு கீழே கொண்டு வந்தாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம். இந்தியாவுல ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வெடித்த புரட்சி அப்படின்றது ஒன்று திரண்டு 1857 மாபெரும் புரட்சியாக நடந்துச்சு. இன்னும்

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸுடன் முதலாம் ஆண்டு முதலே

0: கேம்பஸ் கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களோடு கோடை பண்பலையில் நேற்றைய நிமிடங்கள். AD 1857 நடந்த புரட்சிய இந்திய வரலாற்று ஆசிரியர்கள் முதல் இந்திய சுதந்திர போர் அப்படின்னும், ஆங்கில வரலாற்று ஆசிரியர்கள் படை வீரர்களுடைய கிளர்ச்சி அல்லது படை வீரர்கள் கழகம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடுறாங்க. 1857 நடந்த புரட்சி இந்தியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் பல விஷயங்களை புரிய வச்சது. சிதறி போய் தனித்தனி தீவுகளாக இருந்த இந்திய மனங்கள் ஒன்று சேருவதற்கான முதல் படிக்கட்டாக அந்த போராட்டம் அமைஞ்சது. அதே சமயம் இந்தியர்களுடைய ஒற்றுமையும் போராடக்கூடிய குணமும் எந்த நேரமும் ஆங்கிலேயரான தனக்கு எதிராக திரும்ப இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு ஆங்கிலேயர்கள் அச்சப்பட தொடங்கினாங்க. இந்தியர்களுடைய ஒற்றுமை ஆங்கிலேயர்களுக்கு பயத்தை உண்டாக்குச்சு. அதற்காக அவங்க துணையாக எடுத்துக்கிட்ட ஆயுதம் தான் பிரித்தாளும் கொள்கை. ஒற்றுமையா இருக்கிறதுனால தானே போராடுறாங்க, அந்த ஒற்றுமையை பிரிச்சுட்டா இதுதான் அவங்களுடைய ராஜதந்திரம். மேற்கத்திய சிந்தனைகள் இந்தியாவில் பரவிட்டு இருந்தது. தகவல் தொடர்பு சாதனங்களுடைய வளர்ச்சி, இந்திய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களுடைய வளர்ச்சி, குறிப்பா தலைவர்கள் நடத்தின பத்திரிகைகள், பக்கிம் சந்திர சாட்டர்ஜி, ரவீந்திரநாத் தாகூர், சுப்பிரமணிய பாரதியார், இந்த மாதிரியான கவிஞர்கள் புரட்சிகரமான கருத்துக்களையும் பாடல்களையும் எழுதி இந்திய மக்களுடைய தேசிய உணர்வை பொங்கி எழச் செய்தாங்க. 1857 நடந்த புரட்சி இதெல்லாமே ஒன்று சேர்ந்து இந்தியர்களை ஒரே குடைக்கு கீழே கொண்டு வந்துச்சு. அதே காலகட்டத்தில் ஆங்கிலேயருடைய ஆட்சியில நம்பிக்கை இழந்த இந்திய மக்கள் இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பை உருவாக்குனாங்க. அதுக்கு முக்கிய காரணம் ஒரு ஆங்கில அதிகாரி தான், ஆலன் ஆக்டேவியன் ஹியூம். இந்தியாவை ஆட்சி செஞ்ச ஆங்கிலேயர்கள்ல இந்தியர்களுடைய நலனை விரும்பக்கூடிய ஹியூம் மாதிரியான நல்ல அதிகாரிகளும் இருந்தாங்கன்றது மறுக்க முடியாத உண்மை. அவருடைய ஆலோசனைப்படி இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்ற அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த அமைப்பு தான் இந்திய சுதந்திர போராட்டத்தையே முன்னெடுத்துட்டு போக போகுது அப்படின்றது அப்ப யாருக்கும் தெரியல. சட்டமன்ற விரிவாக்கம், பிரதிநிதித்துவம் பெறுவது, கல்வியை பரப்புவது, இந்த மாதிரி சில கோரிக்கைகளை முன்னெடுத்துக்கிட்டு இந்த அமைப்பு ஆரம்ப காலகட்டத்துல போராட ஆரம்பிச்சது. இந்த அமைப்போட முதல் கூட்டம் பம்பாயில நடந்துச்சு. WC பானர்ஜி தலைமையில நடந்த இந்த கூட்டத்துல தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, கோபாலகிருஷ்ண கோகலேன்னு இந்தியா முழுவதிலும் இருந்து 72 பிரதிநிதிகள் கலந்துகிட்டாங்க. அதுக்கு அடுத்த ஆண்டு நடந்த கூட்டத்துல 436 பேரா அது அதிகரிச்சது. அதுக்கடுத்து ஆண்டுதோறும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுவோருடைய எண்ணிக்கை அதிகமாகிட்டே இருந்துச்சு. இந்திய சுதந்திர போராட்டத்தின் பிற்பகுதி வரலாற்று பக்கங்களை நம்ம எளிதா புரிஞ்சுக்கிறதுக்கு அதை 3 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 மிதவாதிகள் காலம், 2 தீவிரவாதிகள் காலம், 3 காந்தி சகாப்தம். இந்த 3 கட்டங்கள்ல இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கிறது மிதவாதிகளுடைய காலம். 1885 1905 வரைக்குமான காலகட்டத்தை வரலாற்று ஆசிரியர்கள் மிதவாதிகளுடைய காலம் அப்படின்னு குறிப்பிடுறாங்க. 1885 உருவாக்கப்பட்ட இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்ப ஆரம்ப காலகட்டத்துல ஆங்கிலேயர்கள் பெருசா கண்டுக்கல. ஆங்கிலேயர்களுடைய அணுகுமுறையில நம்பிக்கை வச்சிருந்த அவங்க தங்களுடைய கோரிக்கைகளை அரசு சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு விண்ணப்பங்களாக எழுதி ஆங்கிலேயர்கள் கிட்ட கொடுக்கறதும் அதை அவங்க குப்பத்தொட்டிக்கு வீசுறதும் வாடிக்கையா நடந்துட்டு இருந்துச்சு. அதிகபட்சமா தங்களோட கோரிக்கைகளை வலியுறுத்தி துண்டு பிரசுரங்களை கொடுக்கறது, போராட்டங்களை நடத்துறதுன்னு இந்திய

தேசிய காங்கிரஸ் செயல்பாடுகள் இருந்துச்சு. ஆனா அதே சமயம் இந்தியர் அப்படின்ற உணர்வை சாமானிய மக்களிடத்திலும் கொண்டு போய் சேர்த்த பெருமை அந்த அமைப்புக்கு தான் உண்டு. இந்த மாதிரியான செயல்பாடுகள் இந்த அமைப்பில் இருந்த ஒரு பிரிவினருக்கு மத்தியில அதிருப்தியை உண்டாக்குச்சு. அதுல ரொம்பவே முக்கியமானவங்க பாலகங்காதர திலகர், லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அரவிந்த் கோஷ். இவங்க அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கருணை எதிர்பார்க்கல. சுதந்திரம் அப்படின்றது எங்களுடைய பிறப்புரிமை, அத போராட்டத்தின் மூலமாகத்தான் பெற முடியும் அப்படின்றத அசைக்க முடியாம நம்புனாங்க. இந்த அதிருப்தியோடவே அவங்களும் பயணம் செஞ்சாங்க. அப்பதான் அப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சு. 1857 புரட்சிக்கு அப்புறம் இந்தியர்களுடைய ஒற்றுமைய நீர்த்து போக செய்யறதுக்காக ஆங்கிலேயர்கள் கையில் எடுத்தது பிரித்தாளும் கொள்கை. அது நேரடியாகவே இந்தியர்களுக்கு புரிஞ்சது எப்ப தெரியுமா? 1905. வங்காளம் இந்திய மாகாணங்கள்ல ரொம்பவே முக்கியமான பகுதி. 1857 நடந்த போராட்டத்தினுடைய முக்கியமான களம், இந்து முஸ்லிம்கள் ஒற்றுமையோடு போராடிய களம் அப்படின்னு நம்ம இதை சொல்லலாம். அப்போதைய தலைமை ஆளுநராக இருந்த கர்சன் பிரபு வங்காளத்தை ரெண்டா பிரிச்சு கிழக்கு வங்காளத்தையும் அஸ்ஸாம் பகுதியும் ஒன்னு சேர்த்தி ஒரு மாகாணமாகவும், மேற்கு வங்காளத்தையும் பீகாரையும் ஒன்னு சேர்த்தி ஒரு மாகாணமாகவும் அறிவிச்சாரு. இதுக்கு அவர் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? நிர்வாக வசதிக்காகவும் அரசனுடைய கொள்கை முடிவு அடிப்படையிலையும் நாங்க இதை செய்யறோம் அப்படின்னு முடிச்சிட்டாரு. ஆனா உண்மை என்னன்னா, வங்காளத்தினுடைய மேற்கு பகுதியில இந்துக்களும் கிழக்கு பகுதியில முஸ்லிம்களும் அதிகமாக இருந்தாங்க. இந்து முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்காகத்தான் கர்சன் பிரபு இந்த முடிவையே எடுத்திருந்தாரு. இந்து முஸ்லீம்னு இந்தியர்களை பாகுபடுத்தி பிரிச்சு அவங்களோட ஒற்றுமையையும் போராட்ட உணர்வையும் வலுவிளக்க செய்யணும்னு நடந்த சூழ்ச்சி தான் இந்த வங்க பிரிவினை. 1905 அக்டோபர் 16 வங்காளம் இரண்டாக பிரிக்கப்பட்டுச்சு. ஆனா இந்திய மக்களோ இந்த தினத்தை துக்க தினமாக அனுசரிச்சாங்க. மேலும் இந்துக்களும் முஸ்லிம்களும் ஒற்றுமையை வெளிப்படுத்தக்கூடிய விதமா ராக்கி கயிற கையில கட்டி தங்களுடைய சகோதரத்துவத்தை வெளிப்படுத்தினாங்க. 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி, ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும் சகோதரர் என்றோ, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு நம்மில் ஒற்றுமை நீங்கிடில் அனைவருக்கும் தாழ்வே, 30 கோடியும் வாழ்வோம் வீழில் 30 கோடி முழுமையும் வீழ்வோம். இது பாரதியினுடைய வரிகள். இது இந்தியர்களுடைய மனதுல ஆழ பதிஞ்சுது. ஆங்கிலேயர்கள் பிரிக்கணும்னு நினைச்ச இந்துக்களும் முஸ்லிம்களும் சகோதரத்துவத்தால பிரிக்க முடியாத சக்தியாக மாறினாங்க.

0: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்து வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

வரப்பு இரண்டு வயல்வெளிகளை பிரிக்கிறதுக்காக போடப்படுறது. ஆனா அதே வரப்பு தான் இரண்டு வயல்வெளி பரப்புகளை ஒண்ணு சேர்த்தது அப்படின்னு கூட சொல்லலாம். அது போலத்தான் வங்க பிரிவினை இந்துக்களையும் முஸ்லிம்களையும் பிரிக்கிறதுக்காக ஆங்கில அரசு கொண்டு வந்துச்சு. அதே பிரிவினை தான் ஒரு தாய் மக்களான இந்துக்களையும் முஸ்லிம்களையும் இன்னமும் அதிகமா ஒண்ணு சேர்த்துச்சு. போராட்டக்காரர்கள் மட்டுமே இருந்த களத்துல பெண்கள் மாணவர்கள் அப்படின்னு போராட்டக்களம் சூடுபிடிக்க ஆரம்பிச்சது. ஆங்கில அரசு இத கொஞ்சமும் எதிர்பார்க்கல. அதை விடவும் இன்னொரு அதிர்ச்சி ஆங்கிலேயருக்கு காத்திருந்துச்சு. அது சுதேசி இயக்கம். சுதேசி அப்படின்னா சொந்த நாடு அப்படின்னு பொருள். சொந்த நாட்டு பொருட்களை மட்டும்தான் வாங்கணும். அதாவது இந்தியர்கள் இந்திய தயாரிப்புகளை மட்டும்தான் வாங்கி பயன்படுத்தணும். இதுதான் சுதேசி இயக்கத்தினுடைய முக்கியமான கொள்கை. அடிமைப்படுத்தக்கூடிய ஆங்கிலேயருக்கு எதிராக மக்கள் கையில் எடுத்திருந்த இந்த மிகப்பெரிய ஆயுதமான சுதேசி மிகப்பெரிய வெற்றியை தேடித்தந்தது. இந்திய பொருளாதாரத்தை சுரண்டக்கூடிய அந்நியர் நாட்டு பொருட்களை வாங்கறத விட்டுட்டு இந்திய பொருட்களை மட்டுமே வாங்கறது அப்படின்னு இந்திய மக்கள் முடிவு செஞ்சு செயல்படுத்தினாங்க. அந்நிய பொருட்கள் நிராகரிக்கப்பட்டுச்சு. மாறா இந்தியாவில் நலிவடைஞ்சு கிடந்த சிறு தொழில்கள், கைவினை பொருட்கள், உள்நாட்டு உற்பத்தி, விவசாய பொருட்களுடைய உற்பத்தி ரொம்பவே பெருகுச்சு. தாங்கள் வாங்கி பயன்படுத்திட்டு வந்த அந்நிய நாட்டு பொருட்கள் எல்லாத்தையும் பொது வெளியில போட்டு எரிச்சாங்க. சுதேசி பொருட்களை உருவாக்குறதுக்காகவே நிறைய தொழில் முனைவோர்கள் உருவாக தொடங்கினாங்க. வட இந்தியா தென்னிந்தியான்னு இந்தியா முழுவதும் பல தொழில் அதிபர்கள் உருவானாங்க. அதுல ரொம்பவே குறிப்பிடப்பட வேண்டியவர் நம்முடைய தூத்துக்குடியை சேர்ந்த வாவு சிதம்பரனார் அவர்கள். சுதேசி நீராவி கப்பல் கம்பெனி அப்படின்றத தொடங்கி தூத்துக்குடிக்கும் இலங்கைக்கும் இடையில வர்த்தகத்தை நடத்தி ஆங்கிலேயருடைய முகத்துல கரிய பூசினாரு. சுதேசி இயக்கத்தின் விளைவா அந்நிய நாட்டு பொருட்கள் நிராகரிக்கப்பட ஆரம்பிச்சது. இது ஆங்கிலேயருக்கு 10-20% வரைக்கும் வியாபார இழப்பை ஏற்படுத்துச்சு. வங்க பிரிவினைக்கு எதிரான இந்தியர்களுடைய போராட்டத்தையும் அவர்களுடைய சுதந்திர வேட்கையையும் ஆங்கிலேயரால கட்டுப்படுத்த முடியல. 1905 தொடங்கி 1911 வரையிலான 6 ஆண்டுகால போராட்டத்திற்கு வெற்றி கிடைச்சது. ஆமா, 1911 டிசம்பர் மாதம் 11ஆம் நாள் இந்தியா வந்திருந்த ஜார்ஜ் மன்னர் வங்க பிரிவினைய ரத்து செஞ்சாரு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல மிக முக்கியமான திருப்பம் இந்த வங்க பிரிவினை சுதேசி இயக்கம். தொடர்ந்து பேசுவோம், இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலி 100.5.

0: பாது. இந்த கழுதையை சேர்த்து தூக்கிட்டு போனேன். இது அந்நிய கழுதையா? அதை சொல்ல வேண்டே. இந்த மூட்டைய சொன்னேன், அம்புட்டும் தொடங்க விட்டு அந்நிய துணி பச்சு கொளுத்து
1: பல பல
2: ஆயிரம் உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. ஆயிரம் புண்டிங்கு ஜாதி எனில் அந்நியர் வந்து புகழ் என்ன நீதி. தாயின் வயிற்றில் பிறந்தோர்
3: ஒரு தாயின் வயிற்றில் பிற
2: ஒரு தாயின் வயிற்றில் பிறந்தோர் தம்முள் சண்டை செய்தாலும்

உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் நாவுக்கு சிக்காத அமிர்தமாக, நாசிக்கு சிக்காத வாசமாக, கண்ணுக்கு சிக்காத நிறப்பிரிகையாக, ஸ்பரிசமில்லா தீண்டலாக செவி நிறைக்க இசை சரம் தொடுக்கும் தினமும் பிற்பகல் 3 மணிக்கு உங்கள் கோடை பண்பலை நொறுப்புழி ஐந்தில் உயிரெழுத்து.

அடுத்த நிகழ்ச்சிக்கு நேயர்களின் பெயர்களோடு விருப்ப பாடல்களும் பொழிப்புரையும் இணைத்து அனுப்ப வேண்டிய முகவரி: நிலைய இயக்குனர், உயிரெழுத்து பகுதி, பண்பு.

சிந்தலை வானொலி நிலையம் கொடைக்கானல் 624-101 என்னும் முகவரிக்கு. தினமும் ஒரு மணி நேரம் உங்களுக்கானது, உங்கள் விருப்ப பாடல்களுக்கானது. கேட்டு ரசிப்போமா? தினமும் பிற்பகல் 3 மணிக்கு கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.

இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களோடு கோடை பண்பலையில் நேற்றைய நிமிடங்கள். ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்து அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய அமைப்புல ஒருமித்த கருத்து அப்படின்றது இருக்க முடியுமா?

ஒரு குறிப்பிட்ட ஒரு விஷயத்துல ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்குள்ளேயே ஒருமித்த கருத்து அப்படின்றது இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. ஒரு குடும்பத்துக்குள்ளேயே அப்படின்னா ஒட்டுமொத்த இந்திய அளவில் இருக்கக்கூடிய பெரிய அமைப்புல ஒருமித்த கருத்து அப்படின்றது இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை தானே. வங்க பிரிவினைக்கு எதிரான போராட்டம் நடந்துட்டு இருந்த அதே காலகட்டத்துல இந்திய தேசிய காங்கிரஸ் அமைப்பினுடைய கூட்டம் சூரத்துல நடந்துச்சு. இதுல ஏற்பட்ட கருத்து மோதல் போராட்டக்காரர்களை இரண்டு பிரிவுகளாக்குச்சு. ஆங்கில அரசுக்கு எதிராக சட்ட ரீதியாக மென்மையான போக்கால தீர்வு காண முடியும் அப்படின்றவங்க ஒரு பக்கம், இவங்க மிதவாதிகள். மாறா போராட்டம் மட்டுமே தீர்வை தரும் அப்படின்னு முடிவு செஞ்சவங்க இன்னொரு பக்கம். கொண்ட கொள்கைகளை சமரசம் இல்லாத இவங்களை தீவிரவாதிகள் அப்படின்னு வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுறாங்க. இந்தியர்களை ஒன்றுபடுத்தி ஏற்படுத்தப்பட்ட அமைப்பும் இந்தியர்களை ஒன்று சேர்த்த அமைப்புமான இந்திய தேசிய காங்கிரஸ் இரண்டாக பிளவுபட்டது. இதை வரலாற்று ஆசிரியர்கள் சூரத் பிளவு அப்படின்னு சொல்றாங்க. ஒரே நோக்கத்திற்காக ஒன்று சேர்ந்தவர்கள் வேறு வேறு அணிகளில் நிற்க வேண்டிய நிலை. ஆனாலும் அவர்களுடைய நோக்கம் என்னவோ இன்னமும் ஒண்ணுதான். இந்த பிரிவை ஆங்கில அரசு தனக்கு சாதகமா பயன்படுத்த நினைச்சது. கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. அந்த பாலிசியத்தான் ஆங்கிலேயர்கள் கடைபிடிச்சாங்க. அதாவது ஒரு குதிரைக்கு முன்னாடி ஒரு குச்சியில கேரட்டை கட்டி தொங்க விட்டா அந்த குதிரை முன்னாடி கேரட் இருக்கு கேரட் இருக்குன்னு நம்பியே ரொம்ப தூரம் பயணிக்குமா? அந்த மாதிரியான பாலிசியத்தான் கேரட் அண்ட் ஸ்டிக் பாலிசி அப்படின்னு சொல்லுவாங்க. ஆங்கிலேயர்கள் இந்தியர்கள் கிட்ட அதத்தான் கடைபிடிச்சாங்க. இந்த கொள்கையால போராட்டக்காரர்கள் கொஞ்சம் கொஞ்சமா பலவீனம் அடைஞ்சாங்க. பாதைகள் வேறு வேறு, ஆனா அடைய நினைச்ச இலக்கு மட்டும் ஒண்ணுதான். மிதவாதிகள் தீவிரவாதிகள்னு பிரிஞ்சிருந்தாலும் பிரச்சனைன்னு வரும்போது அவங்க எல்லோருமே ஒன்று சேர்ந்து போராட தயங்கல. 1905 நடந்த வங்க பிரிவினையாகட்டும், முஸ்லிம்களை பிரிக்கிறதுக்காகவே 1909 கொண்டு வந்த மிண்டோ மார்லி சீர்திருத்த சட்டமாகட்டும், இந்த மாதிரியான எல்லா தருணங்களையும் ஆங்கிலேயருக்கு எதிராக இந்த ரெண்டு தரப்புமே ஒன்று சேர்ந்து போராட தயங்கல. காலங்கள் மாறிச்சு. 1917 லக்னோவில் நடந்த மாநாட்டில் மிதவாதிகளும் தீவிரவாதிகளும் ஒன்று சேர்ந்தாங்க. இந்த கூட்டம் ரொம்பவே முக்கியமானதும் கூட. ஏன்னா அதுவரைக்கும் தனித்தனி இடங்கள்ல போராட்டத்தை தலைமையேற்று நடத்திட்டு இருந்த மகாத்மா காந்தியடிகளும் ஜவஹர்லால் நேரு அவர்களும் முதன்முறையாக சந்திச்சது இந்த லக்னோ கூட்டத்துல தான். இளையரத்தம் பாய தொடங்கி இந்திய தேசிய இயக்கமே புத்துயிர் பெற தொடங்குச்சு. இந்திய சுதந்திர போராட்ட வரலாற்றுல ரொம்பவே முக்கியமான ஆண்டு 1919. இந்திய சுதந்திர போராட்டத்தை ஒடுக்கணும்னு ஆங்கில அரசு 1919 ரௌலட் சட்டம் அப்படின்ற சட்டத்தை கொண்டு வந்துச்சு. இந்த ரௌலட் சட்டத்தின்படி ஆணை இல்லாம யார வேணுமென்னாலும் கைது செய்யலாம், காரணம் சொல்ல தேவையில்லை, விசாரிக்காம சிறையில கூட அடைக்கலாம், விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. முழுக்க முழுக்க போராட்ட உணர்வு கொண்ட இந்தியர்களை ஒடுக்கணும் அப்படின்றத மட்டுமே இலக்கா வச்சுதான் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டுச்சு. இந்த சட்டத்தை எதிர்த்து காந்தியடிகள் தலைமையில கூட போராட்டம் நடந்துச்சு. 1919 April 6 நாடு முழுவதும் கடையடைப்பு மறியல் போராட்டங்கள் நடந்துச்சு. அடுத்து வந்த 7 பஞ்சாப் பகுதியில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போன டாக்டர் சத்யபால், டாக்டர் சாய்புதீன் கிச்லு கைது செய்யப்பட்டாங்க. இதை எதிர்த்து அமிர்தசரஸில் 10,000 மேற்பட்ட மக்கள் ஜாலியன் வாலாபாக் பூங்கா அப்படின்ற இடத்துல அமைதியான முறையில் ஒன்று கூடுனாங்க. ஆனா இராணுவ தளபதியான ஜெனரல் டயர் தன்னுடைய படைகளோட வந்து ஒரு பக்கம் மட்டுமே வாயில் இருக்கக்கூடிய அந்த பூங்காவினுடைய வாயில் பகுதியை அடைச்சு எந்த விதமான முன்னறிவிப்பும் கொடுக்காம மக்களை நோக்கி துப்பாக்கி சூடு நடத்த உத்தரவிட்டாரு. தேசபக்தர்கள், பெண்கள், குழந்தைகள்னு 100,000 மக்கள் கொல்லப்பட்டாங்க. 1,000 காயமடைஞ்சாங்க. பசுமையா இழல் கொஞ்சக்கூடிய அந்த ஜாலியன் வாலாபாக் பூங்கா அன்னைக்கு மட்டும் பசுமை மாறி செந்நிறத்துல காட்சி அளிச்சுது. அன்னைக்கு சிந்திய ரத்தத்தினுடைய ஒவ்வொரு அணுவில் இருந்தும் ஒரு தேசபக்தன் உருவாகி வந்து போராடுவான் அப்படின்றது ஆங்கிலேயர்களுக்கு அப்ப தெரியல. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கோடை பண்பலை வானொலி 100.5 நேற்றைய நிமிடங்கள் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறீர்கள்.

இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களோடு கோடை பண்பலையில் நேற்றைய நிமிடங்கள். தென்னாப்பிரிக்காவிலிருந்து இந்தியா வந்திருந்த காந்தி ஆங்காங்கே சில போராட்டங்களும் முன்னெடுத்து நடத்தி இந்திய மக்களுடைய கவனத்தை ஈர்த்துட்டு இருந்தாரு. பாலகங்காதரனுடைய மறைவுக்கு அப்புறம் 1920 காங்கிரசினுடைய தலைவரானாரு காந்தி. போராட்டத்தை வழி நடத்திட்டு போறதுக்கு நல்ல தலைமையை எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த இந்திய மக்களுக்கு காந்தியினுடைய தலைமை புதிய உத்வேகத்தையும் புத்துணர்வையும் கொடுத்துச்சு. காந்தியடிகள் அகிம்சை அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஆயுதத்தை இந்த உலகுக்கே போராட்ட காலத்துல அறிமுகப்படுத்த காத்திருந்தாரு. ரவுலட் சட்டம், ஜாலியன் வாலாபாக் படுகொலை, மாண்டேகு சிம்ஸ் போர்டு சீர்திருத்த சட்டம், இதையெல்லாம் கண்டிச்சு கல்கத்தாவில் 1920 நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் ஒத்துழையாமை இயக்கத்தை முன்னெடுத்தாரு காந்தி. இந்த இயக்கம் 3 நிலைகளில் நடந்துச்சு. துறப்பு, அடைப்பு, மறுப்பு. ஆங்கில அரசிடம் பெற்ற பட்டங்கள், விருதுகள், இது எல்லாத்தையுமே துறக்கிறது, அதாவது திரும்ப கொடுக்கறது. கடையடைப்பு, பள்ளிகள், கல்லூரிகள், சட்டமன்றங்கள் அப்படின்னு எல்லா அமைப்புகளுமே அடைக்கப்பட்டுச்சு. மறியல் நடந்துச்சு. தங்களோட கோரிக்கைகளை நிறைவேற்றாத வரைக்கும் இந்த போராட்டம் தொடரும், அது வரைக்கும் அரசுக்கு வரி செலுத்துவதில்லை அப்படின்னும் போராட்டக்காரர்கள் முழக்கமிட்டு இருந்தாங்க. நாடு முழுவதும் நடந்த இந்த போராட்டத்துல வன்முறை எதுவும் இருக்கக்கூடாது அப்படின்றத காந்தி முன்னமே வலியுறுத்தி இருந்தாரு. வன்முறை கூடாது அப்படின்னு ஒத்துழையாமை இயக்கத்தப்ப காந்தி சொல்லி இருந்தாலும் வன்முறை வெடிச்சது. 1922 பிப்ரவரி 5 நாள் உத்தரப்பிரதேச மாநிலம் இன்றைய கோரக்பூர் பகுதியான சௌரி சௌரா பகுதியில 1000 விவசாயிகள் பங்கேற்ற பேரணி நடந்துச்சு. இந்த பேரணியில காவலர்கள் விவசாயிகளின் மீது தாக்குதல் நடத்தினாங்க, இல்ல இல்ல துப்பாக்கி சூடு நடத்தினாங்க. இதனால கோபமடைந்த விவசாயிகள் பதிலுக்கு காவல் நிலையத்தை தாக்கி தீ வச்சு கொளுத்துனாங்க. இதுல 22 காவலர்கள் உயிரிழந்தாங்க. இதனால ரொம்பவே மனமுடைந்த காந்தி அறவழியில் போராட்டம் செய்வதற்கு இந்தியர்களுடைய மனம் இன்னும் பக்குவப்படல அப்படின்னு சொல்லி ஒத்துழையாமை இயக்கத்தை கைவிட்டாரு. இருந்தாலும் ஆங்கில அரசு அவரை கைது செஞ்சு சிறையில் அடைச்சது. முக்கியமான தலைவர்கள் எல்லோருமே உள்ள தேசிய இயக்க நடவடிக்கைகள் நிறுத்தப்பட்டுச்சு. இந்த காலகட்டத்தில் சி.ஆர். தாஸ் சுயராஜ்ய கட்சி அப்படின்ற கட்சியை தொடங்கி அரசியல் ரீதியாக ஆங்கிலேயர்களை எதிர்கொள்ள முயற்சி செஞ்சாரு, ஆனா முடியல. 1929 லாகூர்ல காங்கிரஸ் மாநாடு நடந்துச்சு ஜவஹர்லால் நேரு தலைமையில. பூரண சுதந்திரம் பெறுவதே இந்திய தேசிய காங்கிரசினுடைய

நோக்கம் அப்படின்னு அப்போ அறிவிக்கப்பட்டுச்சு. 1929 டிசம்பர் மாதம் 31 நாள் நள்ளிரவுல வந்தே மாதரம் பாடலுக்கு இடையில ராவி நதிக்கரையில நமது தேசிய கொடியான மூவர்ண கொடி முதன் முதலாக ஏற்றப்பட்டுச்சு. இதனுடைய தொடர்ச்சியா 1930 ஜனவரி 26 நாள் நாட்டினுடைய முதல் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுச்சு. ஆனா அப்போ சுதந்திரம் வாங்கவே இல்லை. பிற்காலத்துல சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறமா இந்த நாளை நினைவுபடுத்தக்கூடிய விதமா நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டம் ஜனவரி 26 தேதி நடைமுறைப்படுத்தப்பட்டு குடியரசு தினமாக கொண்டாடப்பட்டுட்டு வருது அப்படின்றது பிற்கால வரலாறு சொல்லக்கூடிய தகவல். இந்த மாதிரியான நிகழ்வுகள் தூங்கிட்டு இருந்த இந்திய மக்களை தட்டி எழுப்பி சுதந்திர போராட்ட களத்துக்கு வர வச்சது.

0: அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: இந்திய சுதந்திர போராட்டத்தின் வரலாற்று பக்கங்களோடு கோடை பண்பலையில் நேற்றைய நிமிடங்கள். சிறைக்கு போயிருந்த காந்தி விடுதலையானாரு. முழு சுதந்திரம் மட்டுமே நோக்கம் அப்படின்ற ஒற்றை கொள்கையோட சட்ட மறுப்பு இயக்கத்தை காந்தியடிகள் கையில் எடுத்தாரு. பல லட்சக்கணக்கான மக்கள் பயன்படுத்தக்கூடிய உப்பு மேல ஆங்கில அரசு வரி விதிச்சிருந்தது. உப்பு சட்டத்தை கொண்டு வந்து உப்பு காய்ச்சறதையும் தடை செஞ்சு வச்சிருந்தது. ஏழை எளிய மக்களை இது ரொம்பவே பாதிச்சது. இதை எதிர்த்து 1930 மார்ச் 12 உப்பு சத்தியாகிரகம் உருவாச்சு. சரோஜினி நாயுடு உள்ளிட்ட 78 தொண்டர்களோட சபர்மதி ஆசிரமத்திலிருந்து பாத யாத்திரையை தொடங்கி 400 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த குஜராத் கடற்கரை பகுதியான தண்டியில ஆங்கிலேயருக்கு எதிராக காந்தி உப்பு காய்ச்சினாரு. காந்தி பயணப்பட்ட வழி நெடுகளும் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் சேர்ந்து காந்தியோடவே பாதர யாத்திரையில கலந்துகிட்டாங்க. அதை தொடர்ந்து நடந்த வட்டமேசை மாநாடுகள் பயனில்லாம போச்சு. 1935 இந்திய அரசு சட்டம் இயற்றப்பட்டுச்சு. மாகாணங்கள்ல தன்னாட்சி, மத்தியில கூட்டாட்சி அரசாங்கம், கூட்டாட்சி நீதிமன்றம், இந்திய ரிசர்வ் வங்கி நிறுவப்படும் அப்படின்றதுதான் அந்த சட்டத்தினுடைய முக்கிய சாராம்சம். 1939-45 காலகட்டத்துல நடந்த 2 உலக போர்ல இந்திய தலைவர்களை கலந்து ஆலோசிக்காமலேயே போர்ல ஈடுபடுத்தப்பட்டாங்க. இதை எதிர்த்து காங்கிரஸ் தலைவர்கள் தாங்கள் பதவியில் இருந்த 9 மாநிலங்கள்ல இருந்து பதவி விலகினாங்க. இது மட்டும் இல்லாம 1940 ஆங்கிலேயர்களுடைய தூண்டுதல் பேர்ல முகமது அலி ஜின்னா பாகிஸ்தான் அப்படின்ற தனி நாடு கோரிக்கைய வலியுறுத்தினாரு. கிரிப்ஸ் தூதுக்குழுவினுடைய தோல்விக்கு பிறகு காந்தியடிகள் ரொம்பவே தீவிரமாக செயல்பட்டாரு. இந்தியாவிலிருந்து வெள்ளை

இஸ்ரேலியர்கள் உடனடியாக வெளியேறணும் அப்படின்றத வலியுறுத்தி 1942 வெள்ளையனை வெளியேறு இயக்கத்தை தொடங்கினாரு. முழு சுதந்திரம் தவிர வேறு எதனாலும் நான் திருப்தி அடைய மாட்டேன். நாம் அதற்காக வாழ்வோம் அல்லது வீழ்வோம். இந்தியாவை விடுதலை பெறச் செய்வோம் அல்லது அதற்காக நாம் செத்து மடிவோம் அப்படின்னு காந்தியடிகள் பேசின அந்த புரட்சிகரமான பேச்சு தூங்கி கொண்டிருந்த ஒவ்வொரு இந்தியனையும் தட்டி எழுப்பி சுதந்திர போராட்ட களத்துக்கு வர வச்சது. இதே காலகட்டத்தில் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸும் இந்திய தேசிய இராணுவம் அப்படின்ற அமைப்பை ஏற்படுத்தி ஆயுதம் ஏந்தி இந்திய சுதந்திரத்துக்காக போராடினாரு. 2nd World War முடிஞ்சதுக்கு அப்புறம் நடந்த தேர்தலில் இங்கிலாந்துல தொழிற்கட்சி ஜெயிச்சு கிளமெண்ட் அட்லி தலைமையில ஆட்சி அமைஞ்சது. அவருக்கு காங்கிரஸ் அமைப்பு மேல நல்லெண்ணம் இருந்துச்சு. அதனால ஒரு குழுவை ஏற்படுத்தி இந்தியாவுக்கு சுதந்திரம் வழங்குவதற்கான ஏற்பாடுகளை செஞ்சாரு. இந்த பணிக்காக 1946 கேபினெட் தூது குழு அப்படின்றத அமைச்சாரு. இந்திய தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்தி ஆட்சி மாற்றம் குறித்து இந்த கேபினெட் குழு முடிவெடுத்தது. அரசிய நிர்ணயல் சபை தேர்ந்தெடுக்கப்பட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதுறதுக்கும் அந்த சட்டம் தயாராகிற வரைக்கும் அனைத்து கட்சி பிரதிநிதிகளை கொண்ட இடைக்கால அரசு மத்தியில் ஆட்சி அமைக்கவும் அந்த அமைப்பு பரிந்துரை செஞ்சது. இடைக்கால அரசு 1946 அமைக்கப்பட்டுச்சு. இதுக்காக நேரு அவர்கள் ஜின்னா கிட்ட ஆதரவு கேட்டாரு. ஆனா ஜின்னா அவர்கள் பாகிஸ்தான் அப்படின்ற ஒற்றை கோரிக்கையோட ரொம்பவே பிடிவாதமா இருந்தாரு. அதனால இந்திய பிரிவினை அப்படின்றது தவிர்க்க முடியாததா மாறுச்சு.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்செவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: ஆசையில் ஒரு குக்கு,
0: ஆசையில் ஒரு குக்கு,
2: நமது கோடை பண்பலை 100.5
0: திங்கள் முதல் வெள்ளி வரை
2: 7:00 தொடக்கம் 8:00 வரை
0: நீர்களின் ஆசை பாடல்கள்.
3: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
2: 94-86-28-24-24
0: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
2: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
0: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
2: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
0: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.
4: முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கும் நலம் நலமறிய நிகழ்ச்சியில் உங்களோடு மகப்பேறு மற்றும் மகளிர் லேப்ரோஸ்கோபி மருத்துவர் ஆர்த்தி ஹரிஷ் அவர்கள்.
5: வணக்கம் நேர்களே, முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையிலிருந்து இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மகிழ்ச்சி. இப்ப நான் சொல்ல போற ஒரு பேஷண்ட் பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா என்கிட்ட வந்திருந்தாங்க. அவங்க வந்து பேசும்போது நான் ஏதாவது கேட்போம் இல்லையா, கேட்கும் போது எல்லா கேள்வி கேட்குமா, மேடம் அது தெரியுமே, எங்க யூடியூப்ல சொன்னாங்களே, அது இன்ஸ்டால சொன்னாங்களே, இந்த சோசியல் மீடியா சொன்னாங்களே, அதுல சொன்னாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பேஸ்புக்ல பார்த்தனே அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சோசியல் மீடியாவுமே அவங்க வந்து இதுல பார்த்தேன் அதுல பார்த்தேன் அப்படின்ற மாதிரி நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. சரி ஓகே, என்னடா எல்லாம் சொல்லிட்டே இருக்காங்களே, ஓகே மேம் ட்ரீட்மெண்ட் வரணும், ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன எழுதணும் சொல்லுங்க பாப்போம் அப்படின்னு சொல்லும்போது, இதான் எனக்கு தெரியாதே, படத்துல சொல்லுவாங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு மெக்கானிக் தேவை இல்லையா. அதே மாதிரி தான் ஒரு டாக்டருடைய வேலை, உங்கள் ஹெல்த்தை உங்கள் ஹெல்த்தை ப்ராப்பராக இந்த ப்ராப்ளம் எதுக்கு வருது ஏன் வருது அப்படிங்கிறத வேரோட செக் பண்ணி உங்களுக்கு அனாலிசிஸ் பண்ணி அதுக்கான பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை உங்களுக்கு கொடுக்கறது ஒரு டாக்டரோட வேலை. ஒரு பிளம்பரோட வேலையை எப்படி டாக்டர் பார்க்க முடியாதோ, அதே மாதிரி ஒரு டாக்டரோட வேலையும் பிளம்பராலையும் சாதாரண மக்களாலையும் பார்க்கவே முடியாது. சில

0: சமயம் இதனால நிறைய விதமான ப்ராப்ளங்களை இப்போ நாங்கள் ரீசெண்டாக ஃபேஸ் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஒரு யூடியூப்பை பார்த்து இன்ஸ்டாகிராமை பார்த்து இப்போ போனது போக பாதி பேர் டாக்டராகவே ஆயிட்டாங்க. ஒரு படத்தை சொல்லுவோம் இல்லையா, கங்கா வந்து சந்திரமுகியா நின்னா சந்திரமுகியா மாறினா அப்படிங்கிற மாதிரி ஒன்றும் ஒரு வீடியோவை பார்த்து பார்த்து இவங்க ஃபுல் டாக்டராகவே இவங்களாவே மாறிடுறாங்க. மாறுறது மட்டும் இல்லாமல் இவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லாமல் பக்கத்தில் இருக்கவனுக்கும் அட்வைஸ் பண்ணி இருக்கிற எல்லாரோட ஹெல்த்தையுமே டோட்டலாக கொலாப்ஸ் பண்ணுறாங்க. இது நல்ல விஷயமே கிடையாது. நீங்கள் ஒருவேளை யூடியூப் இன்ஸ்டாகிராம் பார்த்தே ஆகணும், ஹெல்த்தை பற்றி நான் கண்டு தெரிஞ்சே ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஃபாலோ பண்ணக்கூடிய அந்த ஒரு பர்சன் ப்ராப்பராக அந்த ஃபீல்டில் பர்டிகுலர் டிகிரி வாங்கியிருக்காங்களா, அவங்களுக்கு அதை பற்றின பேசக்கூடிய நாலேஜ் பர்ஃபெக்ஷனாக இருக்கா அப்படிங்கிறத நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்களை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கும். இதை எப்படி நம்ம சர்ச் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நிறைய டைம் அந்த மீடியாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ ப்ரொஃபைல் அப்படின்ற மாதிரி இந்த ப்ரொஃபைலில் அவங்க வந்து அவங்க டிகிரி என்ன, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அவங்களோட பேக் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம் ஒரு சிஸ்டம் கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு தோராயமாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம். சில சமயம் அதுலேயுமே சில பேர்லாம் வந்து தப்பாக கூட கொடுக்கல இல்லையா, அதனால் அப்படி எதுவும் இருக்கா அப்படின்றத சர்ச் பண்ணி அதுக்கப்புறம் அவங்கள ஃபாலோ பண்ணுங்கள். அவங்க டிகிரியெலாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் மட்டும் நீங்கள் அப்படிப்பட்ட மெம்பரை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு அட்லீஸ்ட் அவங்க கொடுக்குற இன்ஃபர்மேஷனில் 50% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த 50% கூட ஹெல்த்துக்கு பத்தாது. உங்களுக்கு டிசீஸ்னு வரும்போதோ ஏதோ ப்ராப்ளம்னு வரும்போதோ கண்டிப்பாக உங்கள் டாக்டரை அணுகுனாதான் உங்களுக்கு ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். மேலும் நிலக்கோட்டை முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில் மகப்பேறு, அறுவை சிகிச்சை, தீவிர சிகிச்சை, எலும்புக்கான சிகிச்சை, தோல் சிகிச்சை மற்றும் அனைத்து விதமான நோய்களுக்கும் ஆன சிகிச்சைகளும் சிறப்பாக செய்யப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதோ சந்தேகங்கள் இருந்தால் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் அப்படின்ற பேரில் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் இல்லை இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. ஏதேனும் பிரச்சனைகளோ சந்தேகங்களோ இருந்தால் எங்களை நேரடியாக வந்து சந்திக்கலாம் மற்றும் 83 58 83 58 36 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இந்த எண்ணுக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு.
1: நாம் இதுவரை இணைந்திருந்தோம் முத்து மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை நிலக்கோட்டை வழங்கிய நலம் நலமறிய.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: பல்வேறு போராட்ட காலகட்டங்களை கடந்து இந்தியாவில் இடைக்கால அரசு 1946 அமைக்கப்பட்டுச்சு. அதன் தொடர்ச்சியா 1947 ஆங்கில அரசினுடைய பிரதிநிதியான மவுண்ட் பேட்டன் பிரபு இந்திய அரசியல் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வா ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. அந்த அறிக்கையின்படி ஒன்றுபட்ட இந்தியா பாகிஸ்தான் அப்படின்னு இரண்டு நாடுகளாக பிரிக்கப்படும் அப்படின்னும், மீதம் இருக்கக்கூடிய சுதேசி அரசுகள் இந்த இரண்டு நாடுகள்ல ஏதாவது உன்னோட இணைஞ்சுக்கலாம் அல்லது சுதந்திரத்தோட தனித்தும் செயல்படலாம் அப்படின்னு அறிவிச்சாரு. இந்த அறிக்கைய காங்கிரஸ் கட்சியும் முஸ்லிம் லீக் கட்சியும் ஏத்துக்குச்சு. இங்கிலாந்து அரசு 1947 ஜூலை மாதம் இந்திய விடுதலை சட்டத்தை இயற்றியது. இந்திய பிரிவினை நடந்தது. ஆம், இந்தியா பாகிஸ்தான் என்கிற இன்னும் ஒரு தனி சகோதர நாடாக பிரிக்கப்பட்டது. 1947 ஆகஸ்ட் மாதம் 14 நாள் நள்ளிரவில் டெல்லி செங்கோட்டையில் ஆங்கிலேயருடைய யூனியன் ஜாக் கொடி இறக்கப்பட்டு இந்தியாவினுடைய தேசிய கொடி இயற்றப்பட்டது. சுதந்திர காற்று இந்திய மண்ணில் வீசியது.

0: சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக ஜவஹர்லால் நேருவும் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரியார் முதல் இந்திய தலைமை ஆளுநராகவும் பதவியேற்றுக்கிட்டாங்க.
1: At the stroke of the midnight hour, when the world sleeps, India will awake to life and freedom. A moment comes, which comes but rarely in history, when we step out from the old to the new, when an age ends

0: And when the soul of a nation long suppressed finds utterance.
1: அதுக்கப்புறமா இந்தியாவில் இருந்த 565 சுதேசி சமஸ்தானங்கள் ஒன்றுபடுத்தப்பட்டு இணைக்கப்பட்டுச்சு. இந்த பணியை செஞ்சது இந்தியாவினுடைய பிஸ்மார்க் அப்படின்னு அழைக்கப்படுற சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்கள். இந்தியாவுக்கென தனி சட்டம் உருவாக்கப்பட்டுச்சு. டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தலைமையில வரைவு குழு தயார் செய்து கொடுத்தது. அந்த இந்திய அரசியலமைப்பு சட்டம் 1950 ஜனவரி மாதம் 26 நாள் முதல் நடைமுறைக்கு வந்தது. இந்தியாவில முதல் குடியரசு தினம் கொண்டாடப்பட்டுச்சு. ஜனவரி 26 தேர்ந்தெடுக்கப்படுறதுக்கு ஒரு காரணம் இருந்துச்சு. சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாக 1930 ஜனவரி மாதம் 26 நாள்ல இந்தியாவில முதல் சுதந்திர தினம் கொண்டாடப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னல்லையா, அந்த நாளை நினைவு கூறக்கூடிய வகையில ஜனவரி மாதம் 26 நாள் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டுச்சு. எண்ணற்ற தலைவர்களுடைய தியாகத்தாலும் உதிரத்தாலும் உயிர் தியாகத்தாலும் தான் இன்றைக்கு நாம் சுதந்திர காற்றை சுவாசித்துக் கொண்டிருக்கிறோம். அத்தகைய சுதந்திரத்தை பேணி பாதுகாக்க வேண்டியது நம் ஒவ்வொருவருடைய கடமை. இளைய தலைமுறைக்கு நம்முடைய சுதந்திரத்தினுடைய மகத்துவத்தை நாம் எடுத்து சொல்ல வேண்டிய தார்மீக பொறுப்பு நமக்கு இருக்கிறது. இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம். இணைந்தே இன்னும் பல சாதனைகள் செய்வோம். இந்திய சுதந்திர போராட்டத்தை பத்தி இன்னமும் கூடுதல் தகவல்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க பிபன் சந்திரா அவர்கள் எழுதிய மாடர்ன் இந்தியா அப்படின்ற புத்தகத்தினுடைய தமிழக்கமான நவீன கால இந்தியா அப்படின்ற புத்தகத்தையும், நள்ளிரவில் சுதந்திரம் அப்படின்ற புத்தகத்தையும் நம்முடைய தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் கழகம் வெளியிட்டிருக்கக்கூடிய 8ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு, 11, 12ஆம் வகுப்பு பாட புத்தகங்களின் மூலமா கூட தெரிஞ்சுக்கலாம். இந்திய சுதந்திர போராட்ட பக்கங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த மனநிறைவோடு நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகின்றேன். நன்றி நண்பர்களே.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709 ரூபாய் 50 காசு உயர்த்தி 4000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது.

காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14 தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய 3 டன் எடையுள்ள திமிங்கலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 தேதி முதல் 23 தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: வணக்கம் நேயர்களே. நேயர்களின் அன்பலை கோடை பண்பலை 100.5 இனி நாம் ரசிக்க கல்லூரி கலாட்டா. கல்லூரி பயிலும் மாணவ கண்மணிகளின் கலகலப்பான பங்களிப்பில் கல்லூரி கலாட்டா இன்று சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்தில் மாணவ கண்மணிகளை சந்திக்கின்றார் அறிவிப்பாளர் சாந்தி சேகர்.
1: இனிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. பார்கால சோலையில் அழகு நடனமிடும் மயில்களை போல கல்லூரி சோலையில் அழகாக பயின்று கொண்டிருக்கும் மாணவ கண்மணிகளாம் மயில்களை சந்திக்க கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி மாணவர்கள்லாம் நிறைய பேர் வந்து அப்படியே அவளோட புன்னகையோட காத்துட்டு இருக்காங்க. சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கிளைமட் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்து நேயர்களை உற்சாகப்படுத்த போகுது. ரொம்ப ஆர்வத்திருக்கிற மாணவ கண்மணிகளை ஒவ்வொருத்தரா சந்திச்சிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் தரண்யா.
1: என்ன படிக்கிறீங்க?
2: நான் என் பேர் சேலம்.
1: சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
2: அம்மா அப்பா தம்பி.
1: சரி, அம்மா அப்பா தம்பி அப்படின்னு மட்டும் சொன்னா உங்க பேரெல்லாம் தெரியாது.
2: அப்பா பேர் சிவகுமார், அம்மா பேர் செந்தாமரை செல்வி, தம்பி பேர் கிரிதர்.
1: சரி, நீங்க நிகழ்ச்சியில ஏதாவது சொல்ல விருப்பப்படுறீங்களா? உங்க தோழிகளோட சேர்ந்து பாடல் பாட போறேன்னு சொல்லி தோழிகள் எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க. சரி, அவங்களோட பேரும் கேட்டுடலாம். எனக்கும் உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் கார்த்திகா.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: நான் பிபிஏ ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கிறேன்.
1: ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து இப்போ தான் செகண்ட் இயருக்கு மாறி கொஞ்ச நாள் ஆனதுனால ஃபர்ஸ்ட் இயரா செகண்ட் இயரா அப்படின்ற குழப்பம் வந்துட்டு. சரி, நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க?
3: இங்கே எடப்பாடி தான், லோக்கல்.
1: சரி, வீட்டில் யாரெல்லாம் இருக்காங்க?
3: தம்பி, அக்கா, அம்மா, தம்பி, அப்பா.
1: சொன்னவங்களையும் மறுபடியும் திருப்பி திருப்பி சொல்லி ரெண்டு டைம் சொல்லணும்னு சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. சரி, அம்மா பேரும் அப்பா பேரும் சொல்லுங்க.
3: சேலமலை தாமரை செல்வி.
1: வணக்கம், உங்கள் பேர் சொல்லுங்க.
4: என் பேர் மணிமேகலை.
1: நீங்கள் எந்த ஊர்?
4: சேலம்.
1: சேலம்ல சேலம் டவுன்லயே இருக்கீங்களா?
4: சேலம் நெய்க்காரப்பட்டி.
1: சரி, உங்க வீட்டுல அம்மா அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
4: அப்பா பேர் முருகேசன், அம்மா பேர் செல்வி, அக்கா பேர் மகேஸ்வரி, அண்ணா பேர் மணிகண்டன்.
1: சரி, உங்களோட சேர்ந்து பாடல் பாட போற இன்னும் தோழிகள் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்க பேரையும் கேட்கலாம். வணக்கம், உங்க பேர்?
5: என் பேர் பவித்ரா.
1: பவித்ரா, நீங்க எந்த ஊர்?
5: நான் குள்ளம்பட்டி.
1: இங்க எடப்பாடிக்கு அருகாமையிலேயே இருக்கு. சரி, உங்க அம்மா அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
5: அப்பா பேர் ஈஸ்வரமூர்த்தி, அம்மா பேர் நீலா, எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அக்கா பேர் வந்து மல்லிகா.
1: சரி, நீங்க என்ன படிச்சுட்டு இருக்கீங்க?
5: நான் இப்போ எம்பிஏ படிச்சுட்டு இருக்கேன்.
1: எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்ட்டு உங்களுக்கு ஆசை?
5: பேங்க் மேனேஜர் ஆகணும்.
1: ஒரு மேனேஜர் ஆகணும், மேலாளர். வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: காவ்யா மேம்.
1: காவ்யா, ஒரு காப்பியம் நீங்க அப்படியா?
6: எஸ் மேம்.
1: சரி, உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க? நீங்க எந்த ஊர்?
6: நான் வைகுந்தமுல இருந்து வரேன் மேம். அப்பா, அம்மா, பாப்பா மேம்.
1: சரி, பாப்பா பேர் என்ன? அம்மா பேர், அப்பா பேரு?
6: பாப்பா பேர் நிவேதா, அப்பா பேர் செல்வராஜ், அம்மா பேர் சத்யா மேம்.
1: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. திருச்சி எந்த இடம்?
7: திருச்செங்கோட்டில் ஆனங்கூருங்க.
1: ஆனங்கூர்ல இருந்து வரீங்க. சரி, உங்க வீட்டுல

0: அப்பா அம்மா தம்பி இப்ப தோழிகள் எல்லாருமா சேர்ந்து பாடல் பாட போறீங்க, பாடல் பாடி நிகழ்ச்சியை தொடங்கி வைக்க போறீங்க, என்ன பாடல் பாட இருக்கீங்க?
1: நினைத்தாலே நினைக்கும் மூவில வந்து நண்பனை பார்த்த தேதி மட்டும் அந்த பாட்டு பாடுறோம்.
0: சரி பாடுங்க, கேட்டுடலாம்.
2: நண்பனை பார்த்த தேதி மட்டும் ஒட்டி கொண்டதன் ஞாபகத்தில் என் உயிர்

ரொம்ப அழகா பாடிட்டீங்க. போது போது அப்படின்னு பாடல் பாடு உங்களுக்கு எல்லாரும் சரி. இந்த உற்சாகத்தோட கோடை பண்பலை 100.5 பால் வருது கேட்டு.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: தெற்காசியா மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: பூங்குயில் நம் கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. யோசிச்சு இங்க ராகமா தான் பாடுவாங்க போல இருக்கலாம், அதனால கொஞ்சம் மெதுவா யோசிச்சு அப்படியே ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப நம்மகிட்ட நிறைய மாணவ கண்மணிகள், நான் கவிதை சொல்ல போறேன், நான் பாசுரம் சொல்ல போறேன், பாடல் பாட போறேன் காத்துட்டு இருக்காங்க. அவங்க ஒவ்வொருத்தரட்டையா பேசிடலாம். வணக்கம், உங்க
10: பேர்? அருள்குமார்.
9: அருள்குமார், என்ன படிக்கிறீங்க?
10: தேர்ட் பிபிஏ, பிஏ தமிழ் படிக்கிறேன்.
9: ஓ, ஒரு பிஏ அப்படின்றது கூட பிபிஏ எக்ஸ்ட்ரா ஒரு மீ போட்டுட்டீங்க அப்படின்னா படிப்பே மாறி போயிருது இல்லையா? சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு லட்சியம் உங்களுக்கு?
10: ஆசிரியர்.
9: ஆசிரியர் தொழிலுக்கு போகணும். சரி, அதற்கான முயற்சிகள் எல்லாம் இப்ப இருந்தே செஞ்சுட்டு இருக்கீங்களா? நீங்க ஆசிரியரா வந்தா மாணவர்களுக்கு எப்படி எல்லாம் சொல்லி கொடுக்கணும்னு ஆசைப்படுறீங்க?
10: நல்லா சொல்லி தரணும், நல்லா அறம் எல்லாம் நிறைய சொல்லி கொடுக்கணும்.
9: ஓ, நிறைய அறத்தை கத்து கொடுக்கணும். அறம் அவ்வளவு பிடிக்குமா உங்களுக்கு?
10: ஏன்னா
9: அறத்தோட இருந்தா சமூகம் நல்லா இருக்கும் இல்லையா? சரி, நீங்க எந்த ஊரு, அம்மா பேர் எல்லாம் சொல்லுங்க.
10: நான் கச்சபிள்ளையில இருக்கிறேங்க. அம்மா பேரு லலிதா, அப்பா பேர் வந்து முருகேசன்.
9: சரி, நிகழ்ச்சியில நீங்க என்ன சொல்ல போறீங்க?
10: நான் துளசி ஆழ்வார் ஏற்றிய ஒரு பாசுரமா அதுக்கான விளக்கம் சொல்ல போறேன். நடந்த கால்கள் நொந்தவோ, நடுங்க ஞாழ மேனமா இடர்ந்தமை குலுங்கவோ, கடந்த கால் பறந்த காவிரி கரை குடந்தையுள் கிடந்தவார் எழுந்திருந்து பேசுவாளி கேசனே. திருமலிசை ஆழ்வார் வந்து திருக்குடந்தையில இருக்கிற ஆறாவது பெருமாளை வந்து பார்க்க போறாரு. அப்படி போறப்ப பெருமாள் நல்லா அழகா சயன கோலத்துல இருக்கிறாரு. இந்த பெருமாள் இப்படி படுத்துட்டு இருக்கிறதுக்கு களைப்பான்னு சொல்லி நினைச்சுக்கிறாரு. நடந்த கால்கள் நொந்தவோ, நீங்க வந்து ராமாவதாரத்துல வந்து காடு காட நடந்தீங்களா, அந்த அப்படி நடந்ததால வந்த கால்வெளியா, இல்ல பூமாதேவி வந்து கடல்ல இருக்கும்போது தன்னோட இது கொம்பால வந்து இடர்ந்து எடுத்தாரு வராக அவதாரம் எடுத்து, அதனால வந்த களைப்பா வந்து சொல்லி கேட்டோன்னே, நான் வந்துக்கிறேன்னே என்னை பார்த்தோன்னே எழுந்து பேசக்கூடாதுன்னு சொல்லி ஆழ்வார் கேக்குறாரு.
9: சயன கோலத்துல இறைவன் இருக்கிறத பார்த்த உடனே ஆழ்வாருக்கு எப்படி எல்லாம் தோணுதுன்னு பாருங்க. கால்வழியினால இறைவன் அப்படி படுத்து உறங்கிட்டு இருக்காரோ அப்படின்னு கேக்குறாரு.
10: அப்படி கேட்டோம்னா, நான் வந்திருக்கிறல்ல, வந்தோடனே என்கிட்ட எந்திரிச்சு பேசணும்னு சொல்லி வந்து ஆழ்வார் கேட்கறாரு. அப்படி கேட்டோன்னா ஆழ்வார்க்காக அந்த பெருமாள் வந்து கொஞ்சம் எந்திரிச்சிடுறாரு. இன்ன வரைக்குமே வந்து அந்த பெருமாள் பார்த்தா பாதி படுத்த கோலத்திலயும் பாதி வந்து அமர்ந்த கோலத்திலயும் இருப்பாரு.
9: அந்த இறைவனோட திரு உருவம் அப்படி இருக்கிறதுக்கு ரொம்ப ஒரு அழகான விளக்கம் சொன்னீங்க. நன்றி அருள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
11: என் பேர் சே சுந்தரேஸ்வரன்மா, செகண்ட் பிஏ தமிழ் படிக்கிறேன்.
9: எந்த ஊர்ல இருந்து வரீங்க சுந்தரேஸ்வரன்? அம்மா அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
11: நான் சௌரிப்பாளையம் இருந்து வரேங்கம்மா. எங்க அப்பா பேர் செல்லதுரை, எங்க அம்மா பேரு சாந்தி.
9: சரி, எதிர்காலத்துல உங்களுக்கு என்ன ஆகணும் அப்படின்னு ஆசை?
11: என்னுடைய ஆசை, நான் படிச்ச ஸ்கூலுக்கே நான் ஆசிரியராக போகணும் தான்.
9: நிறைய பேரோட கனவு வந்து ஆசிரியர் ஆகணும்னு இருக்கும் போல இருக்கு. சரி, நீங்க நிகழ்ச்சியில இன்னைக்கு என்ன சொல்ல போறீங்க?
11: ஏகன் அவர்கள் எழுதிய ஒரு கவிதை சொல்ல போறோமா. பேருந்தின் படியில் தொங்கி செல்பவனின் பிடியில் ஊசலாடுகிறது அவன் குடும்பம்.
9: ஒரு நயமான ஒரு சமூகத்தை சித்தரிக்கக்கூடிய கவிதை. நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
12: வணக்கம் அம்மா, என் பெயர் ஆர் அபிஷேக் சூர்யா.
9: நீங்க என்ன படிக்கிறீங்க?
12: நான் இளங்கலை தமிழ் 2nd ஆண்டு படிக்கிறேன் அம்மா.
9: எந்த ஊர்ல இருந்து வரீங்க அபிஷேக்? உங்க அம்மா அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
12: நான் சேலம் மாவட்டம் எடப்பாடியில இருந்து வரேங்கம்மா. எங்க அப்பா பேர் ராதாகிருஷ்ணன், அம்மா பேரு சந்தாமரிங்கம்மா.
9: சரி, உங்க நண்பர்கள் எல்லாம் சொன்னாங்க நீங்க வந்து ரொம்ப ரொம்ப நல்லா ஆடுவீங்க.

0: என்ன சொல்ல போறீங்க?
1: அம்மா, நான் ஒரு பாரதியாரோட கவிதை ஒண்ணு சிறப்பா நான் சொல்ல போறேன், சொல்லட்டுங்களா?
0: பாரதியார் கவிதையினாலே சிறப்பு, அதே நீங்க சிறப்பா சொல்ல போறீங்க, சரி சொல்லுங்க.
1: அம்மா, வாழ்வு பெருகும் மதிய சக்தி, மாநிலம் காக்கும் வலிய சக்தி, விண்ணை அளக்கும் வரிவே சக்தி, விரிவே சக்தி, ஊழ்வினை நீக்கும் உயர்வே சக்தி, உள்ளந்தொளிரும் இலக்கிய சக்தின்னு பாரதியார் இந்த கவிதையை, உள்ளத்து ஒளிரும் இலக்கிய சக்தின்னு பாரதியார் இந்த கவிதையை சிறப்பா சொல்றாரு.
0: நம்ம குணங்கள் எப்படி எல்லாம் இருக்கணும், விண்ணளவு விரிந்த மனம் அப்படி எல்லாம் இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அழகா சொல்லியிருக்காரு. நன்றி, வணக்கம். உங்க பேர்?
2: வணக்கம், என் பேரு ராஜபிரியன்.
0: ராஜபிரியன், நீங்க என்ன?
2: என்ன
0: சொல்ல போறீங்க? நீங்க முதல்ல எந்த ஊரு, அம்மா அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
2: என் பேரு ராஜபிரியன், நான் வந்து புதுப்பாளையத்துல இருந்து வரேன். எங்க அப்பா பேர் வந்து மாதேசன், எங்க அம்மா பேர் வந்து நீலா.
0: சரி, இப்ப நீங்க என்ன பகிர்ந்துக்க போறீங்க அப்படின்றது?
2: திருமுறையிலிருந்து திருநாவுக்கரசி ஒரு தேவாரத்தை சொல்லலாம். மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசு திஞ்சலும் விங்கில வீணிலும் மூசு வஞ்சரையும் பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிலையே.
0: ரொம்ப அழகான பாசுரம் இல்லையா? ரொம்ப நன்றி. உங்க பேர் சொல்லுங்க.
3: எஸ் ஜனனி.
0: ஜனனி ஸ்ரீ, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: நான் பிஏ படிக்கிறேன்.
0: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
3: நான் கேஎஸ்ஆர் காலேஜ்.
0: கேஎஸ்ஆர் கல்லூரிக்கு அருகாமையில் உங்க வீடு இருக்கு. சரி, உங்க அம்மா பேரு அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
3: எங்க அப்பா பேர் சக்திவேல், எங்க அம்மா பேர் நிர்மலா.
0: நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
3: நான் வந்து நாமக்கல் கவிஞர் எழுதின ஒரு கவிதை சொல்ல போறேன்,
0: சொல்லுங்க கேட்கலாம்.
3: அன்பு மரணம் மூக்கிவிடும், அச்சம் என்பதை போக்கிவிடும், இன்பம் பெறுகிற வானொலியாம் எங்கள் தமிழினும் தேன்மொழியாம்.
0: தமிழ் தேன் போன்றது அப்படின்ற அழகான கவிதையை சொன்னீங்க. இந்த இனிமையோட கோடை பண்பலை 100.5 இருந்து ஒரு பாடல் வருது, கேட்கலாம். நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
3: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: வண்ணமையில் நம் கோடை பண்பலையின் உறுப்பிலி 5 கல்லூரி சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. மாணவர்கள் எல்லாம், நான் முதல்ல பேசணும், ஐயோ நீ பேசு அப்படின்னு சொல்லி நண்பர்களுக்குள்ள நானா நீயா அப்படின்ற போட்டியோட நின்றுட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா பேச போறோம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
7: வணக்கம், என் பேர் எஸ் ரஞ்சன பிரியா. நான் சேலம் மாவட்டம் இளம்பிள்ளையிலிருந்து வரேன்.
6: உங்க அம்மா அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
7: அப்பா பேரு ஜி சுப்பிரமணியம், அம்மா பேரு எஸ் அம்பிகா, பாப்பா பேரு எஸ் பவித்ரன்.
6: சரி, இளம்பிள்ளை அப்படின்னாலே சாரி ரொம்ப இல்லையா? உங்களுக்கு பிடிக்குமா சாரி எல்லாம் எடுக்கிற கடிதம் எடுப்பீங்களா?
7: எஸ் மேம், பிடிக்கும். நாங்களே நெசவு.
6: அப்ப நீங்க விதவிதமா எடுத்து சாரி விதவிதமா எடுத்து கட்டிக்கலாம்.
7: ஆமாங்க.
6: சரி, நீங்க, உங்களுக்கு நெசவு தொழில் தெரியுமா?
7: கொஞ்சம் தெரியுங்க.
6: சரி, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல ஆசைப்படுறீங்களா?
7: மேம்,
6: நண்பர்கள் பேசுறத கேட்க போறீங்க.
8: என் பேரு கௌஷிகா,
6: என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில கௌஷிகா? நீங்க மட்டும் தனியா பாட போறீங்களா? என்ன பாடல்?
8: நீர்பறவை இருந்த ஊரெங்கும் மலையும்
6: பாடுங்க, கேட்டுடலாம்.

0: அதுக்குள்ள ஓ பயமா இருக்கே அப்படின்னு வேற சொல்லிக்கிறாங்க. ஆனா ரொம்ப அழகா இருந்துச்சு. பாடல் பாடுறது உங்களுக்கு பிடிக்குமா ரொம்ப?
1: இல்ல மேம், பாத்ரூம் சிங்கர்
0: தான். இருந்தாலும் என்ன சொல்றேன், வணக்கம். உங்க பேர்?
1: மேம் என் பேர் ஜீவிகா, நான் வந்து காளிப்பட்டியில இருந்து வரேன்.
0: என்ன படிக்கிறீங்க?
1: நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்.
0: சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும் அப்படின்னு சொல்லி ஆசை?
1: இன்னும்
0: நாங்க முடிவு பண்ணல, நீங்க இப்படி திடீர்னு கேட்டு என்ன பண்றது அப்படிங்கிற மாதிரியே யோசிக்கிறீங்க அப்படியா?
1: யோசிச்சே இருக்கேன். டிஎன்பிசி எல்லாம் வீட்டுல.
0: சரி, வாழ்த்துக்கள். உங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, உங்க பேர்லாம் சொல்லுங்க.
1: அம்மா பேர் வந்து லட்சுமி, அப்பா பேர் வந்து ராஜா, அண்ணா இருக்காங்க தேவ பிரசாந்த்.
0: மகிழ்ச்சி. வணக்கம், உங்க பேர்?
2: வணக்கம், என் பேர் டி தர்ஷினி, நான் விளையாடி வசல இருந்து வரேன்.
0: தர்ஷினி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் செகண்ட் இயர் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிறேன்.
0: நீங்க ஸ்கூல் படிக்கிற பொண்ணு மாதிரியே பேசுறீங்க, உங்க வாய்ஸ் கேட்க அப்படிதான் இருக்கு.
2: தேங்க்யூ மேம்.
0: சரி, அம்மா அப்பா பேர்லாம் சொல்லுங்க.
2: அம்மா பாப்பா இருக்காங்க. அம்மா பேரு பிரபாவதி, பாப்பா பேரு லோகிதா ஸ்ரீ.
0: லோகிதா ஸ்ரீ என்ன பண்றாங்க?
2: அவங்க எயிட் படிக்கிறாங்க.

0: அம்மா பேர் வசந்தாமணி, அண்ணா இருக்காங்க.
1: நீங்க என்ன படிக்கிறீங்க?
0: நான் இப்போ கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு இருக்கிற செகண்ட் இயர்.
1: யோ, திடீர்னு கேட்டீங்களே, நான் வேற படிப்பையே மறந்துட்டு வந்தீங்க நின்ன அப்படின்ற வரியே யோசிக்கிறாங்க. நீங்க எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசைப்படுறீங்க?
0: நாங்க டிஎன்பிஎஸ்சி பண்ணிட்டு இருக்கேன். இப்ப செல்ல டிஎன்பிஎஸ்சி அதிகாரி ஆகணும்னு நான் நினைக்கிறேன்.
1: சரி, வாழ்த்துக்கள். ஒரு அரசு அதிகாரி ஆகணும்.
0: நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து பண்றோம்.
1: உங்க ஃப்ரெண்டும் நீங்களும் சேர்ந்து படிச்சுட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள், உங்களுடைய ஆசை நிறைவேறட்டும். மேடம், உங்க பேர் சொல்லுங்க.
2: மேம், எம் திவ்யஸ்ரீ, தாரமங்கலம்ல இருந்து வரேன். மேம், அம்மா பேரு சுமதி, அப்பா பேரு முருகேசன்.
1: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: மேம், ஃபர்ஸ்ட் இயர் கெமிஸ்ட்ரி. மேம்,
1: உங்களுக்கு எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை?
2: ஒரு நல்ல சேலரியில நல்ல ஜாப் இருந்தா போதும்.
1: அம்மா அப்பா எல்லாம் நல்லா பாத்துக்கணும், அதுக்காக ஒரு நல்ல வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.
2: பிரேமா.
1: பிரேமா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: இலங்கை தமிழ் இரண்டாம் ஆண்டு.
1: பிரேமா, நீங்க பேச்சு போட்டி எல்லாம் நல்லா பேசுவீங்களாமே.
2: ஆமா,
1: ரொம்ப பிடிக்குமா பேச்சு போட்டி?
2: பிடிக்கும் தான், ரொம்ப பிடிக்கும்.
1: சரி, பள்ளிக்கூடத்துல இருந்தே கலந்துக்குவீங்க?
2: கலந்துப்பேன்.
1: சரி, எதிர்காலத்துலயும் இன்னும் நிறைய போட்டிகள் எல்லாம் கலந்துட்டு பரிசுகள் எல்லாம் வாங்குங்க. வாழ்த்துக்கள். இன்னைக்கு நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க?
2: பாரதிதாசன் பாடல் பாட வந்திருக்கேன்.
1: என்ன பாடல்?
2: இன்பத்தமிழ். தமிழுக்கு அமுதென்று பேர் அந்த தமிழ். தமிழ் எங்கள் உயிருக்கு நேர், உயிருக்கு நேர். தமிழுக்கு நிலவென்று பேர் இன்பத்தமிழ் எங்க சமூகத்தின் விளைவுக்கு நீர்.
1: தமிழ் வந்து அவ்வளோ உயிருக்கு நேரானது. ஓ, இன்னும் பாடணுமா? சரி சொல்லுங்க.
2: தமிழுக்கு மனம் என்ற பேர் இன்பத்தமிழ் எங்கள் வாழ்வுக்கு நிரூபித்த ஊர். தமிழுக்கு மதுவென்று பேர், தமிழுக்கு மதுவென்று பேர். இன்பத்தமிழ் எங்கள் உரிமை செம்பயிருக்கு வேர்.
1: சரி, ரொம்ப என்னன்னா பாடிட்டே போலாம். விதைய விடணும் அப்படின்னே மனசு வராது. ரொம்ப அழகா பண்ணீங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் இருக்காங்களே, அவங்க எல்லாத்தையும் சந்திச்சலாம். வணக்கம். உங்க பேர்?
3: வணக்கம் அம்மா. என்னுடைய பேர் சசிதா.
1: சசிதா, நீங்க என்ன படிக்கிறீங்க?
3: இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கேங்க.
1: சரி, நீங்க எந்த ஊரு? உங்க பேர்லாம் சொல்லுங்க.
3: ஆ, செட்டிமாங்குளத்துல இருந்து வரேன். அப்பேரு கோபால், அம்மா பேரு வசந்த், தம்பி ஒருத்தருக்கும், அவன் பேர் சந்தோஷங்கம்மா.
1: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
3: பாரதிதாசன் கவிதை தாங்கம்மா. சித்திர சோலைகளே உமை நன்கு திருத்த இப்பாரினிலே முன்னர் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனரோ உங்கள் வேரினிலே. இத்தம் திரும்பிய நேர்மையே நழுவிலை நன்னிலமே. உனக்கு எத்தனை மாந்தர்கள் நெற்றி வியர்வை இறைத்தனர் காண்கிலமே என்று நீங்கள் சொல்லுங்கள் என்ற தலைப்பில் பாரதிதாசன் உழைப்பின் மேன்மையை போற்றி கவிதை எழுதியிருப்பர்.
1: அந்த உழைப்போட மேன்மையை ரொம்ப நன்றி. படிக்கிறீங்க?
4: நான் இளங்கலை தமிழ் இரண்டாம் ஆண்டு
1: படிக்கிறேன். சரி, நீங்க வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க, உங்க பேர் எல்லாம் சொல்லிட்டு என்ன சொல்ல போறீங்களோ அதை சொல்லுங்க.
4: எங்க வீட்டுல நானு, எங்க அப்பா, அம்மா, அண்ணா, நாலு பேர் இருக்காங்க மொத்தம்.
1: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க இப்ப?
4: நான் இப்ப பாரதியார் கவிதையை சொல்ல போறேன். தமிழ் திரு நாடு தன்னை பெற்ற எங்கள் தாயென்று கும்பிடடி பாப்பா, அமிழ்தில் இனியதடி பாப்பா, நம் ஆன்றோர்கள் தேசமடி பாப்பா.
1: ரொம்ப அழகா சொன்னீங்க. வணக்கம். உங்க பேர்?
5: என் பேர் சௌந்தர்யா.
1: சௌந்தர்யா,
5: நான் இலங்கை தமிழம் ஆண்டு படிக்கிறேன்.
1: எந்த ஊர் நீங்க?
5: நான் வந்து இருப்பாளி.
1: சரி, நீங்க நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க? அம்மா அப்பா பேர் முதல்ல சொல்லிருங்க. என்ன, எல்லாரும் கேட்டுட்டு இருப்பாங்க இல்லையா? அவளா,
5: எங்க அப்பா பேர் வந்து போர்மன்னன், அம்மா பேர் ராஜம்மாள். எனக்கு ஒரு பாப்பா அக்கா இருக்காங்க. அக்காவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. என் பாப்பா வந்து லோகேஸ்வரி, அவ வந்து 11 படிக்கிறா.
1: சரி, இப்ப நிகழ்ச்சியில என்ன சொல்ல போறீங்க அதை சொல்லுங்க.
5: பாரதிராசனோட எனக்கு பிடிச்ச கவிதையை சொல்ல போறேன். சோலையிலே பூட்ட தனி பூவோ
1: சொன்ன கவிதையை சொல்லிட்டீங்க. வணக்கம். உங்க பேர்?
5: நான் இரண்டாம் தமிழ் ஆண்டு படிச்சுக்கொண்டேன்.
1: இரண்டாம் ஆண்டு படிச்சுட்டு இருக்கீங்க. சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? எந்த ஊர் நீங்க?
5: நான் சவரிப்பாளையம்.
1: அம்மா பேரு அப்பா பேர் எல்லாம் சொல்லுங்க.
5: அப்பா பேரு பச்சியப்பன், அம்மா பேரு செல்வி, தம்பி இருக்கான் அரிகரசுதன்.
1: சரி, என்ன சொல்ல போறீங்க?
5: நான் கண்ணதாசன் அவர்களோட வரிகள் சொல்ல போறேன். தோன்றுகின்ற போதெல்லாம் சுரக்கின்ற செந்தமிழே, வேண்டுகின்ற போதெல்லாம் விலகின்ற நித்தில உலகின் என்னை காக்க கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை ஏற்படுத்தது உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன்.
1: சரி, மாணவர்கள் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்கீங்க. இன்னும் நிறைய பேர் காத்து எடுத்து பேசியிருந்தோம். அதற்கு முன்பாக கோடை பண்பலையில் பாடல் கேட்க இருக்கிறோம். என்ன பாடல் கேட்கலாம் சொல்லி இப்ப தோழிகள் சொல்ல போறாங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
6: காதலர் தினம்ல இருந்து ரோஜா ரோஜா
1: பாடல் வருது, கேட்கலாம்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
6: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: நம் கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா. இன்னைக்கு கல்லூரி நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்திருக்கு. முதல்ல என்ன ராகத்துல அதுக்கப்புறம் போயிட மாதிரி மாணவர்கள். இப்ப நம்மகிட்ட பேசுறதுக்காக மாணவர்களை எல்லாம் மிரட்டுறதா? இல்ல இல்ல, இங்க பாருங்க, கொஞ்ச நேரத்துக்கு நாங்கெல்லாம் உங்களுக்கு இருக்க போறோம், நாங்க ஆசிரியர்கள் கிடையாது, நண்பர்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆசிரியர் பெருமக்கள் எல்லாம் காத்துட்டு இருக்காங்க. அவங்ககிட்ட எல்லாத்தையும் பேசுறோம்.
10: வணக்கம். முதல்ல கோடை பண்பலைக்கு எங்கள் கல்வி சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நான் என்னுடைய பேர் டாக்டர் சண்முகம். நான் இயற்பியல் துறையில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எங்கள் கல்லூரி வந்து ஒரு நேச்சுரலான ஒரு இடத்துல வந்து இருக்கு. அது ரொம்ப இயற்கை சூழலா இருக்காங்க. இங்க படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் எல்லாம் வந்து ஒரு வில்லேஜ்லேருந்து வந்தாலும் ரொம்ப உற்சாகமாக இருக்கிறாங்க, நல்லா படிக்கிறாங்க, நல்ல டேலண்ட் இருக்கு. அது சொல்லும்போது ரொம்ப பெருமையாக இருக்கு எனக்கு. நன்றி.
9: என்னன்னா உங்க முகத்திலேயே தெரியுது உங்க மாணவ கண்மணிகள் எப்படி இருக்காங்க அப்படின்ற. அந்த மாணவர்களை பத்தி அதிகமா சொன்னீங்க, இருந்தாலும் உங்ககிட்ட இன்னும் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறோம். இப்ப இந்த காலகட்டத்தில் படிச்சுட்டு இருக்கிற மாணவர்களுக்கு ஏதாவது ஒரே லைன்ல சொல்லணும்னா என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
10: காலத்தை ஆளக்கூடிய மாணவ செல்வங்கள் தான் எங்க கல்லூரியில் படிச்சுட்டு இருக்காங்க.
9: பாருங்க, எல்லாருமா சேர்ந்து மாணவர்கள் உங்களை சொல்ல சொல்லி இருக்காங்க, சாக்லேட் வாங்கி தரேன்னு சொல்லி இருக்காங்க நினைக்கிறேன். ரெண்டு பேரும் தோல்விகளா அப்படியே தோல்வி ஆகி போட்டு அவங்க மேம் உங்க பேர் சொல்லுங்க.
11: என் பேர் தனலட்சுமி.
9: எந்த ஊர்ல இருந்து வரீங்க மேம்?
11: ஜலகண்டபுரம்.
9: ரொம்ப அமைதியா பேசுறீங்களா நீங்க? பவ்யமா?
11: ஆமா, ரொம்ப நல்ல பொண்ணு. நானே
9: நாங்க நம்ப மாட்டோம், மாணவர்கள் எல்லாம் திரிக்கிறாங்களே,
11: அவங்களே இந்த லிட்டில் பிரின்சஸ் அப்படியே. நான் அப்படி பிரின்சஸ் மாதிரியே பார்த்தாங்க, நான் அவங்க பிரின்சஸ் மாதிரியே பாத்துக்கிறேன்.
9: பாருங்களே, யாரும் சரி, நீங்க நிகழ்ச்சி என்ன சொல்ல போறீங்க?
11: நானும் என் தோழியும் சேர்ந்து சமீப காலமாக ஒரு நினைவுகளோட பாக்கியராஜ் சேர்த்தாகவும் ஜானகி அம்மாவுக்காகவும் ஒரு பாட்டு டெடிகேட் பண்ண போறோம்.
9: சரி, உங்க தோழியோட பேரு என்னன்னு கேட்டுறோம். வணக்கம். உங்க பேர்?
11: வணக்கம். பேர் டாக்டர் ஜெயந்தி ராமச்சந்திரன்.
9: எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
11: சேலம்.
9: ரொம்ப அழகா பவ்யமா பேசுறீங்களே, ரெண்டு பேருமே அவ்வளவு பவ்யம் அப்படின்றனாலதான் தோழிகளா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன்.
11: தங்கச்சங்கிலும் பங்கெடுத்த

0: ராகவீனை நம் கோடை பண்பலை 100.5 இல் கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி எடப்பாடி அறிவியல் கல்லூரி வளாகத்திலிருந்து வந்துட்டு இருக்கு. மாணவ கண்மணிகள் அப்படியே மௌனம் ஆயிட்டாங்க. இப்ப நம்ம ஒவ்வொருத்தரா பேச போறாங்க, பேசிடலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லு.
1: வந்து சுரேகா.
0: என்ன படிக்கிறீங்க?
1: நான் வந்து முதுகலை தமிழ் 2nd ஆண்டு படிச்சிட்டு இருக்கேன்.

0: இசைவினை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. மாணவர்கள் பேசிட்டு இருக்காங்க, ஆனா சின்ன சின்ன இப்ப தொடர்ந்து மாணவ கண்மணிகள்கிட்ட பேச போறோம். பேசிட்டு இருந்தாங்க, ஸ்ரேகா என்ன சொல்ல போறாங்க என்ன சொல்ல போறீங்க?
1: நான் வந்து ஒரு கண்ணதாசன் கவிதை சொல்ல போறேன், அதை நான் இப்ப சொல்லிக்கிறேன். இந்த இடத்துல பிறப்பின் வருவது யாதென கேட்டேன், பிறந்து பாறினை இறைவன் பணிந்தான். படிப்பென சொல்வது யாதென கேட்டேன், படித்து பார்ப்பதனை இறைவன் பணிந்தான்.
0: படித்து பாறின இறைவன் பணித்தான்.
1: அறிவன சொல்வது யாதென கேட்டேன், அறிந்து பாறின இறைவன் பணித்தான். இதுல கடைசியா வர லைனை வந்து நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அனுபவித்தே
0: அனுபவித்தேதான் அறிவது, அறிவென்றால் ஆண்டவனே நீயே நின்றேன் அப்படி சொல்லி முடிச்சிருப்பாரு. என்ன மாணவர்கள் சொல்லும் பொழுது ஒரு உற்சாகத்துல கொஞ்சம் லைன் எல்லாம் விடுபட்டு போகும். ஏன்னா ஆண்டவன் அப்படி அனுபவித்தேதான் அறிவது, அறிவென்றால் ஆண்டவனே நீயே நின்றேன், அந்த அனுபவமே நான் தான் என்று இறைவன் சொல்லி முடிப்பார். ஏன்னா அனுபவம் தான் ஒரு கடவுள் அப்படின்ற மாதிரி ரொம்ப அழகா அனுபவமே கடவுள் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அடுத்த மாணவர் நம்ம கிட்ட பேச காத்திருக்காங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: என்னோட பேர் மோகனா, நான் வந்து முதுகலை தமிழ் 2ஆம் ஆண்டு படிக்கிறேன். என்னோட அப்பா அம்மா பேர் வந்து சின்ன தம்பி பழனியம்மாள், எனக்கு 2 அக்கா ஒரு பாப்பா இருக்காங்க.
0: எந்த ஊர் மோகனா நீங்க?
2: நான் வந்து எடப்பாடி செட்டிமங்கலத்துல இருந்து வரேங்க.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க நிகழ்ச்சியில?
2: வாழ்க்கை பத்தி ஒரு சில லைன் சொல்ல போறேன். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டும் என அலைந்து, எதுவும் நிரந்தரம் இல்லை என தெரிந்து, உயிரும் சொந்தமில்லை என உணர்ந்து, உலகை விட்டு ஒரு நாள் பறந்து செல்வதுதான் வாழ்க்கை.
0: ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்கீங்க. நீங்க எல்லாரும் பேசுறத உங்க முதல்வர் வந்து கேட்டுட்டு இருக்காரு. முனைவர் மதேவ் ஐயா அவர்கள்ட்ட வணக்கம் ஐயா.
3: வணக்கம் மேடம்.
0: எந்த ஊருங்க சார் நீங்க?
3: சேலம் மாவட்டம்.
0: உங்க மாணவ கண்மணிகள் எல்லாம் ரொம்ப அழகா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாணவர்களுக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்ப நிறைய மாணவர்கள் எல்லாம் கேட்டுட்டு பெற்றோர்கள், அவங்களுக்கு எல்லாம் சுருக்கமா சொல்லணும் அப்படின்னா ஒரு கருத்தை என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க?
3: நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னா உங்களோட திறமைகளை வளர்த்துக் கொள்ள வேண்டும். உங்கள் திறமையை வளர்த்துக்கிட்டீங்கன்னா நீங்களும் இந்த உலகத்தில் வெற்றியாளராக வாழலாம்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, ரொம்ப ஷார்ட்டா ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. திறமைகள் நம்மள வெற்றியாளர்களா மாத்தோம் அப்படின்னு சொல்லி இன்னொன்னு சொல்லணும். பண்பலை சார்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா பண்பலையிலிருந்து நிகழ்ச்சி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டதும் அனுமதி தந்த உங்களுக்கு கோடை பண்பலையின் சார்பாக மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா.
3: நன்றிகள். கோடை பண்பலைக்கு எங்களது கல்லூரியின் மாணவர்கள் சார்பாக வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.
0: ரொம்ப நன்றிங்க ஐயா, உங்களை சந்திச்சதுல மகிழ்ச்சி. தொடர்ந்து மாணவர் கண்மணிகள் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசியது வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: வணக்கம் அம்மா, என்னோட பேர் நர்மதா, நான் இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன்.
0: எந்த ஊர்ல இருந்து சொல்லுங்க?
4: நான் வெள்ளாண்டி வளத்துல இருந்து வரேன். அப்பா பேர் முருகன், அம்மா பேர் பத்மா, அக்கா ஒண்ணு இருக்காங்க.
0: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க? ரொம்ப ஷார்ட்டா சொல்லி முடிச்சிருங்க, நிறைய மாணவர்கள் இருக்காங்க.
4: ஓகேங்க மேம். நான் அக்கா பையனுக்கு ஒரு கவிதை நானே எழுதியிருக்கேன், அந்த கவிதையை சொல்ல போறேன். அழுது அழுகையிலும் அழகு காட்டி, சிரித்த சிரிப்பில் மனதை கொள்ளை கொண்டு, பிஞ்சு விரலால் என் கை கோர்த்து, நெஞ்சில் உறைந்த கவலை தீர்த்து, வண்ண நிலவாய் பூமிக்கு வந்து, என்னும் எண்ணத்தில் மகிழ்ச்சி தந்து, முத்தான உன் மலலை சிரிப்பில் மொத்த உலகமும் மறக்குமே என் தங்க மகனே.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, வணக்கம், உங்க பேர்?
5: கல்யாணம்.
0: கௌசல்யா வேற என்ன முறைக்கிறாங்க. சரி, நீங்க என்ன பி படிக்கிறீங்க நினைக்கிறேன்? என்ன மாணவர்கள்லாம் சீர்குலை நீங்க அணிஞ்சிருக்கிற வண்ணத்துல அணிஞ்சிருக்கிறவங்க எல்லாம் பிஏ தமிழ் படிக்கிறேன்னு சொன்னாங்க, எந்த ஆண்டு படிக்கிறீங்க?
5: இளங்கலை தமிழ் 3ஆம் ஆண்டு படிக்கிறாங்க.
0: சரி, எந்த ஊர் நீங்க?
5: கல்வடங்கத்தில் இருக்கக்கூடிய பூமையூர்ல.
0: கல்வடங்கம் ரொம்ப இயற்கை வளம் சார்ந்த பகுதி இல்லையா? சரி, இப்ப நீங்க கவிதையை படிங்க.
1: பார்க்க வேண்டும் என்று நினைத்தேன், விழி சொன்னது பார் என்று, மனம் சொன்னது வேண்டாம் என்று, நானோ பார்க்கவில்லை, என் விழியோ பார்த்து விட்டது.
0: ரொம்ப அழகா சொன்னீங்க, வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
6: ஹரிணி.
0: ஹரிணி, நீங்க எங்க இருந்து வரீங்க?
6: அம்மா பேரு ஜெயமாரி.
0: சரி, நீங்க என்ன சொல்ல போறீங்க?
6: கவிதைதான். அகத்தியம் கற்க வந்து உன் அகம் பற்றி எண்ணுகின்றேன், புறநானூறு கற்க வந்து உன் புறச்செயல்கள் பற்றி எண்ணுகின்றேன், பரிபாடல் படிக்க வந்து உன்னை பாடலாக படிக்கிறேன், பழமொழி 400 கற்று அதில் புதுமொழியாக நீ இருக்கிறாய், நீ இன்னாவா இனியவையா என்று தெரியவில்லை, இனியவையாக இருக்க என் மனம் விரும்ப

0: எழுதுறது இல்ல பாட்டாவே படிச்சுட்டியான்னு கேக்குற மாதிரி இலக்கிய கவிதையா சொல்லுங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: வணக்கம் அம்மா, என் பேர் ரஞ்சினி.
0: என்ன படிக்கிறீங்க?
1: பிஏ தமிழ்.
0: மூன்றாம் ஆண்டு. எந்த ஊர்ல இருந்து வரீங்க?
1: ஜலந்தாபுரம்.
0: அம்மா பேரு, அப்பா பேர் சொல்லுங்க.
1: அப்பா பேரு சரவணன், அம்மா பேரு சரிதா.
0: சரி, ரொம்ப மகிழ்ச்சி. நண்பர்கள் இருக்காங்க. வணக்கம், உங்க பேர்.
2: என்னோட பேர்.
0: என்ன படிக்கிறீங்க?
2: நான் செகண்ட் பிஎஸ்சி.
0: எந்த ஊர் நீங்க?
2: நாங்கள் காளிப்பட்டி பிரிவுல இருந்து வரோம்.
0: சொல்லுங்க, ஏதோ சொல்ல வரீங்களே.
2: எனக்கு சொர்ணலதா சிங்கர்னா ரொம்ப பிடிக்கும்.
0: பாடுவீங்களா நீங்க? சரி, பாடுங்க ஒரு ரெண்டு
3: லைன்.
0: என்ன படிக்கிறீங்க? போறீங்க நிகழ்ச்சியில
2: சொல்லலாம்.
0: ஒரே ஒரு திருக்குறள்.
2: தீனால் சுட்ட பொன் உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடு.
0: ரொம்ப அழகு. உங்க பேர்?
4: என்னோட பேர் சேபெல்சிதா. அப்பா பேர் சேவியர், அம்மா பேர் அமுல்மேரி.
0: எந்த ஊர் நீங்க?
4: சேலம் மாவட்டம், சங்ககிரி.
0: என்ன படிக்கிறீங்க பெல்சிதா?
4: இளங்கலை தமிழ் முதலாம் ஆண்டு.
0: நீங்க என்ன சொல்ல போறீங்க?
4: நான் ஒரு கவிதை சொல்ல போறேன். முயற்சி என்பது விதை போல் விதைத்து கொண்டே இரு, வளர்ந்தால் மரம், இல்லை என்றால் மண்ணிற்கு உரம்.
0: சரி, ரொம்ப அழகா சொன்னீங்க. தொடர்ந்து மாணவ கண்மணிகளை சந்திக்கலாம். அதற்கு முன்பாக

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: நம் கோடை பண்பலை 100.5 கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி. இன்னைக்கு கல்லூரி கலாட்டா நிகழ்ச்சி சேலம் மாவட்டம் எடப்பாடி அரசு கலை மற்றும் அறிவியல்
5: என்ன
4: சொல்ல போறீங்க?
5: நாங்களா சேர்ந்து பாடல் பாட
4: போறோம். பேரையும் கேட்டுலாம். வணக்கம், உங்க பேர்?
5: என் பேர் தாரணிங்க.
4: நீங்க என்ன படிக்கிறீங்க?
5: நான் பிபிஏ ஃபைனல் இயர்.
4: உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் தங்க பொண்ணு, ஃபர்ஸ்ட் பிசிக்ஸ் படிக்கிறேன்.
4: வணக்கம், உங்க பேர்?
6: என் பேர் நந்தினி, நான் ஃபர்ஸ்ட் இயர் பிசிக்ஸ் படிக்கிறேன்.
4: நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தான் பாட போறீங்க, அப்படிதானே? என்ன பாடல் கேட்கலாம்? பாடுங்க.

0: ரொம்ப அழகா பாடுனீங்க. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: என் பேர் புவனேஸ்வரி, நான் ஜலண்டாபுரத்துல வரேன். அப்பா அம்மா இருக்கிறாங்க.
0: சொல்லுங்க.
1: என்னோட பெயர் புவனேஸ்வரி.
0: இல்ல, பேர் மறுபடியும் சொல்லல. நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: நான் பிஏ தமிழ் தேர்ட் இயர் படிக்கிறேன்.
0: ரொம்ப அமைதியா இருப்பீங்களா? பேசுவீங்க, சரி. இன்னும் மாணவர்கள் இருப்பாங்க. மேடம், உங்க பேர் சொல்லுங்க. நீங்க எல்லாம் ரொம்ப வாயடிச்சுட்டே இருப்பீங்களாமே வகுப்பறையில, உண்மையா?
2: ஆமா மேம்.
0: எப்படி அது, என்ன பாட நடத்துறத கவனிக்காம அப்படி பேசுவீங்களாமே? உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க?
2: பிபிஏ ஃபைனல் இயர்.
0: சரி, எதிர்காலத்துல என்ன ஆகணும்னு ஆசை?
2: டிரைவிங் கத்துக்கணும்னு ஆசை.
0: ஓ, இங்க எல்லாம் படிப்பெல்லாம் முடிச்சுட்டு டிரைவிங் கத்துக்கணும், ஒரு டிரைவர் ஆகணும். சரி, வாழ்த்துக்கள். வணக்கம், உங்க பேர்?
2: பேர் சாரதி மேம்.
0: நீங்க என்ன படிக்கிறீங்க?
2: நான் பிபி.
0: பிபிஏ படிக்கிற ஹேங்காங்க இருக்கீங்க.
2: ஆமாங்க மேம்.
0: வணக்கம், உங்க பேர்?

0: கேட்டு சொல்லுங்க. வாங்க சொல்லுங்க, உங்க பேர் என்ன?
1: தாரணிங்க.
0: தாரணி, நீங்க எந்த ஊர்?
1: எடப்பாடிங்க மேம்.
0: எடப்பாடி. சரி, வீட்டுல யாரெல்லாம் இருக்காங்க?
1: அம்மா, அப்பா, அக்கா, அண்ணா, நான்.
0: வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: ஜீவிகா.
0: ஜீவிகா, மாணவர்கள் ரொம்ப அழகா பேசினீங்க. நிகழ்ச்சியில் பேசிய, நிகழ்ச்சியை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுகிறேன். சாந்தி சேகர், நன்றி நேயர்களே.

உற்சாகமாய் மாணவ கண்மணிகளின் இனிய பங்களிப்பில் ரசித்தோம் கல்லூரி கலாட்டா. இனி 100.5 மகளிர் நேரம். இன்று ஆட்டநாயகி. வரும் முன்பாக செய்தி சுருக்கம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின் போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் நாடாளுமன்ற இரு அவைகளும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சன்னரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை குவிண்டலுக்கு 289 ரூபாய் உயர்த்தி 2,750 ரூபாய் வழங்கப்படும் என்று முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். பொது ரக நெல்லுக்கான ஊக்கத்தொகையை 159 ரூபாய் உயர்த்தி குவிண்டலுக்கு 2,600 ரூபாய் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கரும்புக்கான கொள்முதல் விலையை டன்னுக்கு 709.50 ரூபாய் உயர்த்தி 4,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் கூறியுள்ளார். அனைத்து நிகழ்ச்சிகளிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வழிவகை செய்யும் தனி தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேறியது. தேசிய குடற்புழு நீக்க முகாம்கள் இன்று மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் நடைபெறுகின்றன. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 6,500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை நிலவரப்படி 78.69 அடியாக இருந்தது. ஆந்திர அரசால் அறிமுகம் செய்யப்பட்ட விசைப்படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆசிய ஜூனியர் பளுதூக்கும் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. 18 வயதிற்கு உட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13ஆம் தேதி முதல் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ளது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றில் காற்றில் இசை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5.
1: தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியின் நேரம் நண்பகல் 12:03.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: புதிய புன்னகையோடும் பொலிவான நல்வாழ்த்துக்களோடும் இனிய நண்பகல் வணக்கம் நேயர்களே. எனக்கு ஒரு கேள்வி, பெண்களை எப்பவுமே நிலவோட ஒப்பிடுறோம், ஏன் சூரியனோட பெரும்பாலும் ஒப்பிடுறதில்ல? வெயில்னா சூரியன் எல்லாருக்குமே தெரியும், வெயில்னா சூரியனின் ஆற்றலுக்கு இணையான ஒளி பொருந்திய பெண்கள்னு சொல்லுவாங்க. பெண்கள் மென்மையான நிலவா மட்டும்தான் இருக்கணுமா? குடும்பத்துக்காக சமூகத்துக்காக தன்னை தானே உருக்கிக் கொள்கின்ற பெண்களும் சூரியன் தானே. நான் உங்களோடு பத்மா நீலமணி, இதே பிரகாசத்தோடு இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரம் ஆட்டநாயகி. ஆட்டத்தை விறுவிறுப்பாக்க வாங்க. அறிமுக மகளிர் 24, 24, 29 மற்றும் 29 3:33 அனைத்து மகளிரும் வரலாம். 24, 24, 26 முன் இணைப்பிற்கு 0-45-42 இணைத்த இன்னைக்கான ஆட்ட நாயகில ரெண்டு விளையாட்டு விளையாட போறோம், சொலவடை பஞ்சதந்திரம். விளையாட்டோட விதிமுறை சொல்லிடுறேன். சொலவடைனா பழமொழியோட வார்த்தைகளை மாத்தி மாத்தி சொல்லுவேன், நீங்க சரியான வாக்கியம் அமைச்சு சொல்லணும். பஞ்சதந்திரம்னா ஒரு வார்த்தை சொல்லுவேன், அந்த வார்த்தைக்கு தொடர்புடைய வேறு சில வார்த்தைகள் நீங்க சொல்லணும். வாங்க வணக்கம். அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம்.
3: வணக்கம்
1: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க?
3: புதுக்கோட்டை கணேஷ் நகர்ல இருந்து வசந்தி மேம்.
1: வசந்தி அம்மா நல்லா இருக்கோம், நீங்க எப்படி இருக்கீங்க?
3: நல்லா இருக்கேன் மேம்.
1: வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்கம்மா?
3: எல்லாரும் நல்லா இருக்காங்க. உங்க வீட்ல எல்லாரும் நலமா?
1: எல்லாரும் நலம். கோடை பண்பலையுடைய குடும்பத்திலும் அனைவரும் நலம். சரிங்கம்மா. அடுத்து இன்னைக்கான விளையாட்டு நீங்க பழமொழி விளையாடலாமா? சொலவடை சரி, பஞ்சதந்திரம் சொல்லிடலாம். உங்களுக்கு பஞ்சதந்திரம் ரொம்ப விளையாட்டு பிடிக்குமோங்கம்மா?
3: பிடிக்கும்.
1: சரி, எத்தனை முறை விளையாடி இருக்கீங்க இதுக்கு முன்னாடி கோடை பண்பலையில பேசிருக்கீங்களா?
3: நிறைய வாட்டி வந்திருக்கேன்.
1: ஆட்ட நாயக்கில
3: தொடர்புடைய
1: வார்த்தைகளை நீங்க சொல்லலாம். கோவில்ல என்ன இருக்கும், பூஜை இந்த மாதிரி அது தொடர்புடைய சொற்களை நீங்க சொல்லணும்.
3: கோவில்ல மணி இருக்கும்,
1: மணி இருக்கும்,
3: சந்தனம், குங்குமம், சுவாமி சிலை,
1: தீபாராதனை காட்டுவாங்க. கண்டிப்பா எல்லாருடைய வேண்டுதலும் பலிக்கும் இல்லையா? அடுத்த சகோதரி வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா.
1: வணக்கம்.
4: கருமாட்ட வாங்கலாம். ராஜேஷ், நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கோங்கம்மா. நீங்களா நல்லா இருக்கீங்களா?
4: நல்லா இருக்கம்மா. நிகழ்ச்சி கேட்டு நல்லா இருக்கேன். புதிய அறிவிப்பாளர் கோடை பண்பலை வருக வருக வர இருக்குதுண்ணா.
1: ரொம்ப நன்றிங்கம்மா. இன்னைக்கு உங்களுக்கான விளையாட்டு சொல்லுபடை விளையாடலாமா?

0: சலவடை.
1: அது ஈஸியா இருந்தது, நல்லா இருக்கு.
0: ரொம்ப எளிமையானதுதான், நீங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகே சரிங்கம்மா. காலம் வந்தால் ஒரு பூனைக்கு, வரும் காலம் ஒரு ஆணைக்கு. வேற சில பொருள் இருக்கு. ஆன்றது பசுனைன்னு சொல்லுவாங்க, பூன்றது பூனைன்னு சொல்லுவாங்க. பூனைனா பூனை கிடையாது, பூடிய நெய் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம இளமை காலத்துல பசு நெய்ய சாப்பிடலாமா, வயது முதிர்ந்ததுக்கப்புறம் பூவோட நெய் சாப்பிட்றது நம்ம செரிமானத்துக்கு நல்லது. அதனால ஆணைக்கு ஒரு காலம் வந்தால் பூவாகிய நெய்க்கும் காலம் வரும்னு சொல்லுவாங்க. நன்றிங்கம்மா. அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க?
2: ஹலோ வணக்கம், தேனியிலிருந்து ஜெயதேவி.
0: சொல்லுங்கம்மா, அங்கே எப்படி கிளைமேட்லாம் எப்படிங்கம்மா இருக்குது தேனியில்? நம்ம தேனியில் வெயில் அடிக்குதா? என்னதுங்கம்மா? தொடர்புடைய வார்த்தைகள் சொல்லணும் நீங்க.
2: வைத்தியர்,
3: மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
6: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
9: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பண்பலை நேரம் 12:17 ஆகுதுங்க. இணைஞ்சிருக்கிறோம் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி. அடுத்த நேயர் வாங்க சகோதரி.
1: நம் பண்பலையில் பணிபுரியும் அனைவருக்கும் மேம் உங்களுக்கும் இனிமையான மதிய வணக்கம் சொல்வது அத்தானி கள்ளிப்பட்டி சுப்புலட்சுமி சேந்தரகுமார் மேம். நல்லா இருக்கீங்களா மேம்?
0: நல்லா இருக்கோங்கம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கேங்க மேம். நேரத்தில் அனைவரும் நலம் தாங்க மேம்.
0: அனைவரும் நலம்.
1: சரிங்க மேம்.
0: சரிங்கம்மா, உங்க வீட்டுல பாட்டிங்க யாராவது இருப்பாங்களா?
1: ஆ இருக்காங்க மேம்.

0: இருக்காங்களா, அவங்க பழமொழி சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா?
1: கேள்விப்பட்டிருக்கீங்க.
0: அடிக்கடி என்ன பழமொழி சொல்லுவாங்க?
1: இளமையில் கல் சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
0: அதெல்லாம் வழக்கத்துல சொல்லிட்டு இருக்காங்களா பாட்டி இதெல்லாம்?
1: ஆமாங்க மேம், ஆமாங்க இருக்காங்க.
0: சரி, அப்ப பழமொழி சொலவடை விளையாண்டுலாமா?
1: சொல்லலாங்க மேம், சொல்லலாங்க.
0: கொத்தோட தச்சுச்சான் கள்ளி விறகுடிக்க, வித்தார கத்தால முள்ளு போனாலாம். கொத்தோட தச்சுச்சான் கள்ளி விறகுடிக்க, வித்தார கத்தால முள்ளு போனாலாம். கொத்தோட தச்சுச்சான் கள்ளி விறகுடிக்க, வித்தார கத்தால முள்ளு போனாலாம்.
1: வித்தார கள்ளி கல் கொத்
0: சரிங்க, நல்லா முயற்சி பண்ணீங்க, பாதி சொல்லிட்டீங்க. ஆக்சுவலாக இது என்ன பழமொழி அப்படின்னா, வித்தார கள்ளி விறகுடிக்க போனாலாம் கத்தாழ முள்ளு கொத்தோட தச்சுச்சா அப்படின்னு சொல்லுவாங்க இது பழமொழி. நன்றி. அடுத்த சகோதரி வாங்க.
2: ஹலோ,
0: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம்.
2: திண்டுக்கல் மாவட்டம் தொப்பம்பட்டியிலிருந்து ராஜேஸ்வரி பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்கம்மா, சமையல்லாம் முடிஞ்சிருச்சா? 12 மணி ஆயிடுச்சுல்ல?
2: முடிஞ்சுங்க மேடம்.
0: என்ன சமையல் வீட்டில்?
2: சமையலறை
0: தொடர்புடைய வேறு சில வார்த்தைகள் நீங்க சொல்லலாம்.
2: காய்கறிகள், அரிசி, கடுகு, எண்ணெய்,
0: எண்ணெய்,
2: கோதுமை மாவு.
0: தினமும் நம்ம பழக்கப்பட்ட அறைதான் இருந்தாலும் நம்ம ஒரு நிமிஷம் நம்ம யோசிக்கிறோம் பாத்தீங்களா. சரிங்கம்மா, நன்றி நன்றி நன்றி. வணக்கம். அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம். கொடை பண்பலின் 1.5 மகளிர் நேரம் ஆட்ட நாயகியில் அடுத்த ஆட்ட நாயகி யாரு?
3: வணக்கம் மேடம். கரூர்ல இருந்து சுதா தங்கப்பாண்டி.
0: சுதா தங்கப்பாண்டி, சொல்லுங்கம்மா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க வீட்ல?
3: தச்சிட்டு இருக்கேன் மேடம்.
0: தையல் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க?
3: ஆமாங்க.
0: சரிங்கம்மா சரிங்கம்மா. இன்னைக்கு நம்மளுடைய சொலவடை விளையாடலாமா
3: விளையாட்டு? விளையாடலாங்க மேடம்.
0: ஏரிக்கை மரம் கெட்டான், விட்டவனும் கொடுத்தவனும் கெட்டான், கடன் வாங்கி கடன். ரொம்ப குழப்பமா இருக்கோ? மரம் ஏறி கைவிட்டவனும் கேட்டான், கடன் வாங்கி கடன் கொடுத்தவனும் கேட்டான். அவ்வளவுதான். நன்றிங்க நன்றி நன்றிங்க. அடுத்து சிறிய இடைவேளைக்கு அப்புறம் சந்திக்கலாம்.
4: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
5: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
4: இது எதுக்கு?
5: தினசரி 2 வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
4: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
8: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
9: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
10: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
11: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை.

0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை நிகழ்ச்சியில் உங்களோடு சர்க்கரை நோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் தெய்வேந்திரன் அவர்கள்.
1: வணக்கம் அன்பந்தினைகளே. தொடர்ந்து வந்து எஃப்எம் கேட்டுட்டு இருக்க ஒரு அம்மா வந்தாங்க, ஒட்டஞ்சத்துலேருந்து வந்தாங்க. ஸோ அவங்க வந்து, சாமி இந்த மாதிரி உங்கள்ட்ட டெய்லி கேட்டுகிட்டே இருப்பேன், நான் வந்து உங்களுக்கு சுகர் பார்க்க வந்திருக்கேன், என்ன பாட்டி ஏன் திடீர்னு சுகர் பார்க்க வந்தீங்க அப்படின்னு கேட்டப்போ, இல்லை நான் வந்து ரெகுலராக வந்து நான் மருந்துலாம் எடுத்துகிட்டு தான் இருக்கேன், எப்பவுமே எனக்கு தொந்தரவு இருந்தால் நான் வந்து சில மருந்து நானே போட்டுக்கு அப்படிங்கிறப்போ, அவங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி பார்த்தீங்கன்னா 5 வருடமாக சுகர் இருந்திருக்கு. அங்கே இருக்க டாக்டருங்களை பார்த்துருக்காங்க, ஏதோ ஒரு காரணத்தினால டாக்டருங்க வந்து இன்சுலினும் கையில் வச்சுருக்காங்க, அந்த அம்மா வந்து மாத்திரையும் கையில் வச்சுருக்காங்க. ஸோ இப்போ அவங்களோட தொந்தரவு என்ன அப்படின்னு வந்து காலில் லைட்டாக வந்து புண்ணு இருக்குது, அதுக்காக தான் என்ன பார்க்க வந்திருக்காங்க. அப்போ அவங்க ஃபஸ்ட்டு வந்து சுகர் நிலைமை உண்மையிலே எப்படி இருக்குன்னு பார்க்குறக்கா, சில அவங்கள்ட்ட ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரி எடுக்கிறப்ப வந்து அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரை ஊசி போடுறீங்களா பாட்டியமான்னு கேட்டால், ஃபஸ்ட்டு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சக்கரை ஊசி வச்சிருக்கேன்ப்பா, ஆனால் வந்து எனக்கு எப்போ வந்து சக்கரை கூடுதுன்னு தோணுதோ அப்போ தான் நான் போடுவேன் அப்படின்றாங்க. அப்போ உங்களுக்கு எப்படி பாட்டியமா வந்து சக்கரை கூட்டுறது உங்களுக்கு தெரியும் அப்படின்னா, எனக்கு நீர் போகிற பாதைகள் அரிப்பு இருந்தால் மட்டும் சுகர் கூடுது அப்படின்னு நினச்சி நான் அன்னைக்கு மட்டும் இன்சுலின் போட்டுக்குவேன் அப்படின்னாங்க. அப்போ அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி, இது தவறான முறை பாட்டியமா, நீங்கள் ரெகுலராக வந்து சக்கரை கூடி தான், சக்கரைக்குள்ளே ஊசி தான் போட வேண்டியிருக்கும் அப்படின்னு கேட்டு, சரி மாத்திரை எதுவும் சாப்பிட்றீங்களான்னு கேட்டப்போ மாத்திரை எடுத்து காமிச்சாங்க. ரொம்ப ஷாக்கிங்காக இருந்தது. என்ன விஷயம்னா, அவங்க மாத்திரை ஒரு நாளைக்கு வந்து 4 மாத்திரை போடுறாங்க. இந்த 4 மாத்திரையுமே டாக்டர் எழுதி கொடுத்தப்போ வாங்கி ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்ல போய் பண்ணுவாங்க. டாக்டர் எழுதி கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அவங்க டாக்டர் போய் பார்க்கல, மெடிக்கல் ஷாப்ல போய் வாங்கியிருக்காங்க. அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, காலையில ஒரு மாத்திரை போடணும், நைட் ஒரு மாத்திரை டாக்டர் கொடுத்துருப்பாரு. இதுவும் இது ஒரு மருந்து, பில்டாக்லிப்டின் ஒரு மருந்து. இந்த மருந்துவே என்ன பண்றாங்கன்னா, இன்னொரு கம்பெனியில் ரெண்டு கம்பெனி தான் வேற மருந்து ஒன்று தான், ரெண்டு கம்பெனி மருந்தை டெய்லியும் சாப்பிட்டுருக்காங்க. ஒரு நாளைக்கு ஒரு டேப்லெட் போற இடத்துல ரெண்டு டேப்லெட் போட்டுருக்காங்க. ரொம்ப சைட் எஃபெக்ட் உள்ள டேப்லெட் சைட் எஃபெக்ட் ஆகி உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க கேட்கறப்ப சொல்றாங்க, எனக்கு வந்து வயிற்று வலி இருக்கு, மட்டல் இருக்குது. பார்த்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து சுகர் கண்ட்ரோல் இருப்ப, பிளட் டெஸ்ட்ல எடுத்து பார்க்குறோம், சுகர் கண்ட்ரோல் இல்லாமல் சிறுநீரகம் பாதிக்கப்பட்டு ரத்தத்தோட அளவு வந்து கம்மியாக இருக்கு, ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க அது கம்மியாக இருக்கு, உப்போட அளவு கூடியிருக்கு. இவங்க வந்தது வந்து சின்ன விஷயம் தான் பார்த்தீங்கன்னா, வெறும் கால் பொண்ணு தான். அதே நேரங்களில் சக்கரை ஊசியை வந்து அவங்களுக்கு பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு டப்பால் வச்சிருக்கிறாங்க. எப்படி பாட்டி வச்சிருப்பீங்கன்னா, அவங்க பார்த்தீங்கன்னா டப்பால் தான் பாப்பா வச்சிருப்பேன்னு சொல்கிறாங்க. அந்த முடி அந்த அதை பார்த்தீங்கன்னா, அதை உள்ள எடுத்து பார்த்தீங்கன்னா, அந்த இன்சுலினை வந்து வாங்கி ரொம்ப நாட்கள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு முன்பு வாங்கியிருக்காங்க. அது ஃப்ரிட்ஜ்லையும் வைக்கல, வெறும் டப்பால் தான் வச்சிருக்காங்க. இங்கேயும் தவறு. ஏன்னா நீங்கள் அதாவது வந்து ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கணும், இல்லை வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் ஒரு பாத்திரத்திலேயாவது போட்டு வைக்கணும், இல்லை உங்களுக்கு வந்து வேறு வசதி வாய்ப்பே இல்லைன்னா ஒரு மண்பானையில் போட்டு. இது டெம்பரவரியாக தான், அதாவது மேக்ஸிமம் 25 நாள் 30 நாள் வரைக்கும் ஓப்பன் பண்ண பாட்டில் நீங்கள் வெளியில் வச்சுக்கலாம், அதுக்கு மேலே கண்டிப்பாக கெட்டு போயிடும், அது பொட்டென்ஷியல் இருக்காது, அது இன்சுலின் வேலை செய்யாது. அப்போ அவங்க தவறு பண்ணுறாங்க. இப்போ இங்கே என்னென்னா, இவ்வளோ தூரம் நாங்கள் விழிப்புணர்வு பண்ணாலும் இன்னும் பல பேர் மக்கள் வந்து தான் சொந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரியே ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப தவறானது நேர்களே. இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி விஷயத்துக்காக தான் கோடை எஃப்எம் மூலமாக நான் தொடர்ந்து விழிப்புணர்வு பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ரொம்ப பேர் பேராதரவு கொடுத்துருக்கு. கோடை எஃப்எம்க்கு இந்த நேரத்தில் நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, இந்த விழிப்புணர்வுக்கான வாய்ப்பை கொடுத்ததுக்கு. இந்த விழிப்புணர்வு எல்லா மக்களுக்கும் சென்றடையணும். இன்சுலின் எப்படி ஸ்டோரேஜ் பண்ணுறோம், எத்தனையோ டைம்ஸ்லும் கண்டிப்பாக ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கணும். மருத்துவ ஆலோசனை இல்லாமல் மருந்துகள் எடுத்துக்கிற தவறு நான் பல டைம் சொல்லியிருக்கேன், இன்னைக்கும் சொல்கிறேன். அது பல உறுப்புகள், உடம்புல இருக்கிற ஆரோக்கியமான இருக்கிற உறுப்புகளை நீங்கள் முறையான வைத்தியத்தை முறையான டாக்டர்கிட்ட செக் பண்ணாமல் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்தீங்கன்னா உயிருக்கு ஆபத்தாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கிறார்களே. ஆகையால் மருத்துவ ஆலோசனை இல்லாமல் செக்கப் பண்ணாமல் மருந்துகள் எடுத்துக்கிற கண்டிப்பாக தவறு தான் நேர்களே. மேலும் சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தில் சர்க்கரை நோய்க்கு தேவையான அனைத்து வகையான சிறப்பு சிகிச்சைகளும் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக எளிய முறையில் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் மற்ற இதர நோய்களுக்கும் தேவையான மருத்துவர்கள் சிறப்பு மருத்துவர்கள் மூலமாக சிறப்பான உபகரணங்கள் எல்லாமே இருக்குது, சிறப்பான வந்து டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இருக்கிறாங்க. எல்லா வசதியும் கூடிய ஒரு ஸ்கேன் சென்டர் இருக்குது, எம்ஆர்ஐ சிடி அல்ட்ராசவுண்ட் கால் டாப்ளர் பார்க்கக்கூடிய எல்லா வகையான டெஸ்ட்டுகளும் பண்ணக்கூடிய ஒரு சிறப்பு வந்து ஸ்கேன் சென்டரும் நம்மகிட்ட இருக்குது, பயன்படுத்திக்க நேர்களே. மேலும் சர்க்கரை நோயை பற்றி உங்களுக்கு ஏதாவது ஐயங்கள் இருந்தால், ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். தொடர்பு கொள்ள வேண்டிய எண்கள் 72 00 74 54 10 0. எந்த நேரங்களும் எங்களை வந்து நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் நேர்களே. மேலும் இந்த எண்களில் வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, வாட்ஸ்அப் மூலமாக கூட எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
0: வத்தலகுண்டு சக்தி சர்க்கரை நோய் சிறப்பு மையத்தின் இனிய வாழ்க்கை.

0: தான் விளையாடுவேன். சரிங்கம்மா, இன்னைக்கு உங்களுக்கான வார்த்தை திரைப்படம்.
1: திரைப்படம்
0: படம் பாக்குறதுலாம் உண்டா?
1: ஹலோ,
0: படம்லாம் பாப்பீங்களா? இப்போ என்ன படம் பாத்திருக்கீங்க?
1: ஜனநாயகன்.
0: ஜனநாயகன், சரி. வேற என்ன படம்லாம் பாத்திருக்கீங்க?
1: சாஸ்தி விஜய் அண்ணா படம் மட்டும் தான் பாப்போம்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. திரைப்படம் உங்களுக்கான வார்த்தை.
1: திரைப்படம் நடிகர்கள், கதாநாயகன், இசையமைப்பாளர், தயாரிப்பாளர், வசனகர்த்தர், நகைச்சுவை.
0: தியேட்டர்ல என்னென்னலாம் இருக்கும்? தியேட்டர்ல, தியேட்டர்ல,
1: தியேட்டர்ல ஸ்கிரீன்.
0: சரிங்கம்மா, சரிங்கம்மா. நன்றி, நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்த அடுத்த நேயர் வாங்க. வணக்கம். வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
2: அக்கா வணக்கம்.
0: வணக்கம்க்கா, யார் எங்கிருந்து பேசுறீங்க, பேர் என்ன?
2: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து எம்ப்ராய்டரி பரமேஸ்வரிக்கா.
0: அது என்ன, எம்ப்ராய்டரி பரமேஸ்வரியா?
2: இது
0: நல்லா இருக்கே, புதுசா இருக்கேப்பா. எம்ப்ராய்டரி பரமேஸ்வரி, ஊர்ல எல்லாம் அப்படிதான் கூப்பிடுவாங்களா? அப்படிதான் பேராவே மாத்திட்டீங்களா? புதுசா இருக்கே, நம்மளும் இதெல்லாம் தொடர்பு கொண்டு பண்ணலாமே. சரி சரி, இன்னைக்கு சொல்லபடி உங்களுக்கான விளையாட்டு விளையாடலாமா? ரொம்ப எளிமையா கேக்கலாமா இல்ல கொஞ்சம் கடினமா கேக்கலாமா?
2: வாங்க
0: முயற்சி செய்யலாம், இது கண்டுபிடிக்கிறாங்களான்னு. வாங்க. வணக்கம். வணக்கம், இணைப்புல வந்துட்டீங்க. வணக்கம்.
3: வணக்கம்,
0: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மூளனூர் பேசுறேன்.
0: பெயர் மட்டும் இன்னொரு முறை சொல்லுங்கம்மா.
3: தேன்மொழி.
0: தேன்மொழி, ஆஹா, இனிக்குதுங்க பேரே, இவ்வளவு அழகா இனிக்குதே. சரி, நீங்க இந்த பதில் நீங்க கண்டிப்பா சொல்லுவீங்க நான் எதிர்பார்க்கறேங்கம்மா. சொல்லுங்க, நீங்க கண்டிப்பா சொல்லி ஆகணும். காத்துல ஆடுதான் பழுத்த வாழை, கை கூட்டி சிரிக்குதான் குருத்து ஓல.
3: காத்துல ஆடுதான்
0: பழுத்த வாழை, கை கூட்டி சிரிக்குதான் குருத்து ஓல.
3: கை கூட்டி சிரிக்குதான்
0: குருத்து ஓல. ஆமா, இத நான் மாத்தி மாத்தி சொல்லிருக்கேன், நீங்க சரியான பதில சொல்லணும். நீங்க எனக்கு மேல சொல்றீங்க, நன்றிங்கம்மா. சரி, இடைவேளைக்கு அப்புறம் தொடரலாம்.
4: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
8: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
9: தொடர்புக்கு 8985712345.
10: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
11: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர்ஸ் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
10: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
12: கோடை பண்பலை 100.5 இன்று பிற்பகல் 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கும். நெஞ்சில் நிறைந்தவை
13: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.

0: பண்பலை சொல்லும் நேரம் 12:32 ஆகுதுங்க. நாம் இணைஞ்சிருக்கிறோம் மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி. வாங்க சகோதரி.
1: கோடை பண்பலைக்கு மதிய. திருப்பூர் மாவட்டம் முத்தூர் கொடுமுடி ரோடு விஜய் டெய்லர் கடையிலிருந்து
0: நீலவேணியம்மா. உங்களுடைய அலைவரிசை கொஞ்சம் சரியில்லை நினைக்கிறேன். கொஞ்சம் டவர் கிடைக்கிற இடத்துல வந்து நின்னுக்கிறீங்களா? சொல்லுங்கம்மா, இன்னைக்கு என்ன விளையாட்டு விளையாடலாம்? பஞ்சதந்திரம் சொல்ல
1: விட. பஞ்சதந்திரம் விளையாடு.
0: பஞ்சதந்திரமே விளையாடலாம். ஏன் பழமொழி விளையாட மாட்டீங்களா?
1: ஹலோ,
0: பழமொழி விளையாட மாட்டீங்களா?
1: பஞ்சதந்திரம் விளையாடு.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
6: பண்பலை சொல்லும் நேரம், 12:44 இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில். ஆட்டநாயகி வாங்க. வணக்கம்.
7: வணக்கம் மேடம்.
6: வணக்கம்மா, யார் இங்க இருந்து பேசுறீங்க? எல்லாரும் நிலையத்துல நல்லா இருக்கும். இன்னும் ஒரு முறை மட்டும் உங்க பேர் சொல்லிடலாமா? புரியல.
7: சுகுணா மேடம்.
6: சுகுணா, சுகுணா. சரிங்கம்மா, நான் ஒரு கேள்வி கேட்டிருந்தேன் பழமொழியில, அதுக்கு பதில்
7: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
6: அவ்வளவுதான், ஆடுதான் சிரிக்குதான் காத்துல அப்படின்றதுல, காத்துல ஆடுதான் பழுத்த வாழை, கை கூட்டி சிரிக்குதான் குருத்து ஓல. சரியா கண்டுபிடிச்சிட்டீங்க, நன்றி நன்றி. வணக்கம் சகோதரி, வாங்க. உற்சாகமான வணக்கம். யார் பேசுறது?
8: கரூர் வெண்ணமேடு சுரேஷ்.
6: பரமேஸ்வரி, பரமேஸ்வரியா வரீங்களே, நீங்களும் ஏதோ தையல் தொழில் பண்றீங்களா? உங்களுக்கு புனை பெயர் இருக்கா?
8: தையல் தொழில் தான்
6: சொல்லி வச்சு வரீங்க நீங்களா? வானொலியில அடிக்கடி கேப்பீங்களா? டெய்லி தான் கேப்பீங்க கரெக்டா?
8: ஆமாங்க சகோதரி, கண்டிப்பா கேட்டுதான் இருக்கோம்.
6: என்ன என்ன நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்?
8: எல்லா நிகழ்ச்சியுமே பிடிக்கும் சகோதரி.
6: அதுல ஒரு இது ரொம்ப பிடிக்கும் சொல்லுவீங்களா? அந்த இது
8: ரொம்ப பிடிக்கும், வானிலை நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும் சகோதரி.
6: ஆ சரி சரிங்கம்மா. இன்னைக்கு பஞ்சதந்திரம் சொல்ல விடை. பஞ்சதந்திரம் விளையாடலாமா?
8: விளையாடலாம் சார்.
6: உங்களுக்கான சொற்கள் விளையாட்டு. விளையாட்டு விளையாட்டு தொடர்புடைய வார்த்தைகள் சொல்லலாம்.
8: பல்லாங்குழி.
6: பல்லாங்குழி.
8: தாயம். நொண்டி விளையாடுறது. பம்பரம்.
6: இதெல்லாம் விளையாடுவீங்களா உண்மையிலே?
8: கண்டிப்பா விளையாடுறோம்.
6: பம்பரம்ல நல்லா சுத்துவீங்களா?
8: சின்ன வயசுல விளையாடுறோம்.
6: ஆ சரி, வேற வேற என்ன விளையாட்டு?
8: கயிறு தாண்டுதல். பச்சை குதிரை தாண்டுதல்.
6: அததான் நானும் நினைச்சேன், பச்சை குதிரைலாம் ரொம்ப பேர் போன விளையாட்டுல
8: நாங்க அதெல்லாம் விளையாடுறோம்.
6: சரி சரி, மகிழ்ச்சிமா. அடுத்த நேர் வாங்க. வணக்கம்.
9: ஹலோ.
6: வணக்கம்.
9: வணக்கம், மகேஸ்வரி.
6: மீண்டும் மகேஸ்வரியா?
9: பழமொழியில
6: ரொம்ப சோர்வு அடைஞ்சிட்டீங்களா? சரி, உங்களுக்கானது கல்யாணம்.
9: கல்யாணம்.
6: கல்யாணம்.
9: தாலி.
6: ஆரம்பிப்பாங்க. குத்து விளக்கு. சரிங்கம்மா சரிங்கம்மா, நன்றிங்கம்மா. பாடல் கேட்டலாம். வணக்கம்.

0: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கும் மாயவழி மீளவழி. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
1: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம், கோவை.
2: மாயவழி மீளவழி சைபர் குற்றங்கள் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி. நிகழ்ச்சியில் நம்மோடு சைபர் பாதுகாப்பு நிபுணர் மற்றும் பொறியாளர் ஆர்த்தி ராஜ்மோகன் அவர்கள் இணைகிறார்.
3: கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் பார்க்க போற முக்கியமான தலைப்பு சில்ட்ரன் இன்டர்நெட் சேஃப்டி. இப்போ ஸ்கூல் படிப்பு முதல் என்டர்டைன்மெண்ட் வர குழந்தைங்க இன்டர்நெட்டை அதிகமா பயன்படுத்துறாங்க. ஆன்லைன் கிளாஸஸ், யூடியூப், கேம்ஸ், சோசியல் மீடியா, இவை நல்லதுக்காக இருந்தாலும் சில அபாயங்களும் இருக்க தான் செய்யுது. அதனால மாணவர்கள் கவனிக்க வேண்டிய சேஃப் ப்ரௌசிங் ஹேபிட்ஸ் பற்றி பார்க்கலாம். தெரியாத லிங்கை கிளிக் பண்ணாதீங்க. அன்னோன் பர்சனோட சேட் பண்ணாதீங்க. பர்சனல் தகவலை ஷேர் செய்யாதீங்க. ஸ்ட்ராங் பாஸ்வேர்ட்ஸ் பயன்படுத்துங்க. ஆன்லைன் கேம்ஸ்ல ஸ்ட்ரேஞ்ச்

0: ட்ரஸ்ட் பண்ணாதீங்க. ஓடிபி பாஸ்வேர்ட் யார்ட்டையும் சொல்லாதீங்க. ஸ்டடி ஆப்ஸ் எல்லாம் அஃபிஷியல் ஸ்டோர்ஸ்லேருந்து நம்ம டவுன்லோட் பண்ணணும். ஸ்க்ரீன் டைம் லிமிட் நம்ம கண்டிப்பாக வச்சுக்கணும். ஏதாவது சஸ்பீஷியஸ் மெசேஜ் வந்தால் பேரண்ட்ஸ்ட இல்லை டீச்சர்ஸ்ட நம்ம கண்டிப்பாக சொல்லணும். நம்ம பெற்றோராக நம்ம என்ன கவனிக்க வேணும்னா, குழந்தைங்க என்ன ஆப் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணுறாங்க, அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஃப்ரெண்ட்லியாக நம்ம அவங்கள்ட்ட ஒரு இன்டர்நெட் சேஃப்டின்றதை பற்றி நம்ம சொல்லணும். ப்ரைவசி செட்டிங் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கணும். ஆன்லைன் ஆக்டிவிட்டீஸை எப்போவுமே மானிட்டர் பண்ணணும். இப்போ பேரண்டல் கண்ட்ரோல்ஸ்லாம் எல்லா ஆப்புக்குமே வந்துருச்சு. ஆண்ட்ராய்டாக இருக்கலாம், இல்லைனா நம்ம ஐஃபோனாக கூட இருக்கலாம். பேரண்டல் கண்ட்ரோல் எப்படி நம்ம எனேபிள் பண்ணணும், அது நம்ம மொபைல்காக இருக்கலாம், இல்லைனா நம்மளோட அப்ளிகேஷன்ஸாக இருக்கலாம். குழந்தைங்க பிஹேவியர்ஸையும் நம்ம அப்சர்வ் பண்ணணும். ரொம்ப திடீர்னு கோவப்படுறாங்களா, அவங்கள ரொம்ப ஐசோலேட் பண்ணிக்கிறாங்களா, அந்த மாதிரி இருக்காங்களா அப்படின்றதையும் நம்ம கவனிச்சுட்டே வரணும். உடனே நம்ம ரொம்ப வந்து ஃபோன் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ரிக்டாகவும் நம்ம இருக்கக்கூடாது. அவங்க கிட்ட வந்து நம்ம கொஞ்சம் பேச ஆரம்பிக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள வந்து ஆன்லைன் அடிக்ஷன்ட்டேருந்து, கேம் அடிக்ஷன்ட்டேருந்து நம்ம வந்து அவங்கள ரிலீவ் பண்ணணும். எப்படி பண்ணலாம் அப்படின்னா, அவங்களுக்கு பிடிச்ச ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டியில் நம்ம ஏதாவது இன்வால்வ் பண்ணணும். ஒரு கேம்ஸாக இருக்கலாம், இல்லை ஒரு மியூசிக் கற்றுக்கிறதா இருக்கலாம், அந்த மாதிரி நம்ம அதில் அவங்கள கவனத்தை செலுத்தி அதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து இந்த ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்ணணும். நினைவில் வைங்க, இன்டர்நெட் வந்து ஒரு நல்ல லேர்னிங் டூல் தான், ஆனால் பாதுகாப்பாக பயன்படுத்தணும்னா அது பயனுள்ளதாக இருக்கும். குழந்தைங்களுக்கு சொல்லுங்க, ஆன்லைனில் கூட சேஃப்டி மிகவும் முக்கியம்.
1: இன்று நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றி. நாளை இன்னொரு பயனுள்ள தலைப்புடன் மீண்டும் சந்திப்போம். கொடைக்கானல் எஃப்எம் நேயர்களுக்கு நன்றி.
2: சைபர் மோசடி பற்றி விளக்கம் அளிக்க மாயவலை மேளவழி நிகழ்ச்சியில் நாளையும் நம்மோடு இதே நேரம் இணைவார்.
3: கோடை பண்பலை 100.5 ஜெம் கேன்சர் சென்டர் வழங்கிய மாயவலை நீலவழி.
4: கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை. கேன்சருக்கு நல்ல ஆன்சர் ஜெம் கேன்சர் சென்டர், ராமநாதபுரம் கோவை.
5: கோடை பண்பலை 100.5 புன்னகைக்கும் நேரம் 12:55. குடும்பத்தை கட்டி காக்கும் பொறுமையிலும் சமூகத்தை வழிநடத்தும் துணிவிலும் பெண்களின் ஆற்றல் மிக சக்தி வாய்ந்தது. கோடை பண்பலை 100.5 மகளிர் நேரத்தில் ஆட்ட நாயகி நம்ம சகோதரிகள் சிரிப்பலைகளோடு அருமையா விளையாடினாங்க. உண்மையாவே சூரியனோட கதிர்கள் மாதிரி பளிச்சு பளிச்சுன்னு பதில் சொன்ன சகோதரிகள் அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். உங்கள் அன்போடு விடைபெறுகிறேன். நான் உங்கள் பத்மா நீலமணி.

0: கவர்ந்த கோடை பண்பலை வானொலி 100.5.
1: கோடை பண்பலையில் தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான். வழங்கும் நெஞ்சில் நிறைந்தவை.
2: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
3: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசியை பார்த்து வாங்கணும்னு தெரியலையே.
2: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
3: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் RR சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பார்த்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
4: மதிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலை 100.5 கேட்கலாம் நெஞ்சில் நிறைந்தவை. கடந்து சென்ற காலத்தினை கண்முன்னே கொண்டு வர எத்தனைக்கும் போதெல்லாம் துணை நிற்கிறது காலத்தால் அழியாத காவிய கானங்கள். நினைவுகளை நெஞ்சில் நிறைத்து முற்றத்தை முப்பொழுதும் அழகாக்கும் கோடை பண்பலை 100.5 நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் உங்களுடன் பாக்யா.

ஒழிக்கவிருக்கும் முதல் பாடல் மதுரை வீரன் படத்திற்காக. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் திருப்பூர் தாராபுரம் பேக்கரி தெரு ஜம்பை சங்கேஸ்வரன் தனுஷ் ராஜலட்சுமி சண்முகம் ஈஸ்வரி. இவர்களுக்காக பாடலை பாடியிருக்கிறார்கள் டி எம் சவுந்தரராஜன் பி லீலா. வரிகள் தஞ்சை என் ராமையாதாஸ். இசை ஜி ராமநாதன்.

கோடைப்பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் திரைப்படத்திலிருந்து. பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் திண்டுக்கல் சௌராஷ்டிரா காலனி பாலாஜி, காயத்ரி, பிரியதர்ஷினி, விக்னேஸ்வர். பாடலுக்கு இசை சி ராமச்சந்திரா. வரிகள் கோதமங்கலம் சுப்பு. பின்னணி குரல் பி லீலா ஜிக்கி.

0: அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
4: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: பண்பலையில் இணைந்திருக்கிறோம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வழங்கிக் கொண்டிருக்கும் நெஞ்சில் நிறைந்தவையில்.
8: அட என்றா பசுபதி, எதுக்குடா உட்கார்ந்து அரிசியவே பாத்துட்டு இருக்க?
9: அது ஒண்ணும் இல்லைங்கண்ணா, எந்த அரிசியில சமைக்கலாம்னு பாத்துக்கிட்டு இருக்கேன்.
8: அதுல என்ன சந்தேகம், நம்ம தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடுறா? ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
9: ஆகட்டுங்கண்ணா, இனிமேல் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி வாங்கி சமைச்சு போடலாம்.
10: நெஞ்சில் நிறைந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சென்னை வில்லிவாக்கம் குபேந்திரன், மகேஸ்வரி. பாடல் இடம்பெற்ற திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. பாடலுக்கு இசை விஸ்வநாதன், ராமமூர்த்தி. கண்ணதாசனின் வரிகளில் பாடலுக்கு பின்னணி குரல் PB ஸ்ரீனிவாஸ்.
11: உங்க பொன்னான கைகள் புண்ணாகலாமா, உதவிக்கு வரலாமா,

0: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: ருசியான சாப்பாடுனா அது நம்ம தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரசியல சமைச்சாதான் இருக்கும். காமன் நேரம் ஊற வச்சு 1:3 அளவுல தண்ணீர் ஊத்தி சமைச்சா நல்ல மென்மையான சுவையான சாப்பாடு ரெடி. அரிசின்னு சொன்னா ஊரே சொல்லும், அது தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசின்னு. நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை, தாராபுரம் ஆர்ஆர் சிதம்பரசாமி வள்ளூர் பிராண்ட் அரிசி.
3: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற ஆட்டோனமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

0: கொடை பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் சிவகங்கை, குண்டேந்தல்பட்டி, தவமணி, கலையரசி, சிவபாரத், சிவசங்கர், சிவரஞ்சனி. 1958 வெளிவந்த உத்தமபுத்திரன் திரைப்படத்தின் இந்த பாடலுக்கு இசை ஜி ராமநாதன், பின்னணி குரல் TM சவுந்தரராஜன், பி சுசிலா.
1: அன்பே அமுதே.

தமிழ் பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் 1:25. ஒலிக்கவிருக்கும் அடுத்த பாடல் 1964 வெளிவந்த கர்ணன் திரைப்படத்திலிருந்து. பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார் நாகர்கோவில் கோட்டாறு கோலப்பன். பாடலுக்கு பின்னணி குரல் TM சௌந்தரராஜன், பி சுசிலா. கண்ணதாசனின் வரிகளில் பாடலுக்கு இசை விஸ்வநாதன் ராமமூர்த்தி.

0: கோடை பண்பலையில் இதுவரை ரசித்தோம் தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி. ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசினா அது தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசிதான். வழங்கிய நெஞ்சில் நிறைந்தவை.
1: வீட்டுக்கு தேவையான எல்லா மளிகை ஜாமானும் வாங்கிட்டேன். எப்படி என் சாமர்த்தியம்?
2: நல்ல மளிகை ஜாமான் வாங்க தெரிஞ்ச உங்களுக்கு எப்படியா அரிசிய பாத்து வாங்கணும்னு தெரியலையே.
1: நீ சொன்ன வள்ளுவர் பிராண்ட் அரிசி தான் வாங்கிட்டு வந்திருக்கேன்.
2: வள்ளுவர் படம் போட்டிருக்கதெல்லாம் வள்ளுவர் பிராண்ட் அரிசி ஆகாது. தாராபுரம் ஆர்.ஆர். சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசியான்னு பாத்து வாங்கணும். ஏன்னா அதுதான் ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து.
3: உயிரெழுத்து
4: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
3: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒலித்துக் கொண்டிருக்கும்
3: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
3: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: காற்று. நிலவு.
1: நிலவு தூங்கும் நேரம் நினைவு தூங்கிடாது.
0: இசை.
2: இசை
0: மழை.
3: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
4: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்,
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
4: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
4: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்,
4: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி,
0: பண்பலை வானொலி நிலையம்,
4: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.

கொடை பண்பலை 100.5 நேரம் இப்பொழுது மதியம் 1:32. அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் கோவை காமநாயக்கன் பாளையம் சுஜாதா, அதுல்யா, மதுரிமா, மரகதம், ஆறுசாமி இவர்களின் விருப்ப பாடல் இடம்பெற்ற திரைப்படம் தீபம். பாடலுக்கு பின்னணி குரல் TM சௌந்தரராஜன், S. ஜானகி. பாடலுக்கு இசை இளையராஜா. வரிகள் புலமை பித்தன்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம் நிகழ்ச்சியில் உங்களோடு புற்றுநோய் சிகிச்சை சிறப்பு நிபுணர் மருத்துவர் சரவண ராஜமாணிக்கம் அவர்கள்.
6: நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்திலிருந்து நான் டாக்டர் சரவண ராஜமாணிக்கம் பேசுறேன். 45 வருஷமா நாமக்கல் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கும் இந்த தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம் இப்பொழுது உலகத்தரம் வாய்ந்த அறுவை சிகிச்சைகளை நாங்கள் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு கொடுக்குறோம். ஒரு ஒரு வருஷமும் புது புது விஷயங்களை வந்துட்டு நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்ணி பேஷண்ட்டோடைய கஷ்டங்களை குறைக்கிற மாதிரி இருக்கிற ட்ரீட்மெண்ட்ஸை வந்துட்டு உள்ளுக்கு கொண்டாந்துட்டு இருக்கோம். வணக்கம் நேர்களே, அறுவை சிகிச்சைக்கு முன்னாடி ஏன் வெறுவயத்தில் இருக்கணும்னு சொல்கிறோம்,

0: அப்படின்னு கேட்டிங்கன்னா, அறுவை சிகிச்சை பண்ணும்போது மயக்க மருந்து கொடுக்குறோம். அந்த மயக்க மருந்து கொடுக்கும்போது நம்ம பாடியில் இருக்கிற அத்தனை மசில்ஸ், அத்தனை கேவிட்டிஸ் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகிடும். ஸோ சப்போஸ் நம்ம உணவு சாப்பிட்ருந்தோம், ஃபுல் வயிறு சாப்பிட்ருந்தோன்னா அந்த மயக்கத்துக்கு கொடுக்குற மசில் ரிலாக்ஸன்ட், அதாவது அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் மசில்ஸ்லாம் ரிலாக்ஸ் ஆகும். அப்போ தான் பேஷண்ட் வந்து ஆடமாட்டாங்க ஆப்ரேஷன் செய்யும்போது. அந்த மசில் ரிலாக்ஸன் கொடுக்கும்போது இறைப்பைக்குள்ளே இருக்கிற உணவு, சப்போஸ் உணவு இருந்துச்சுன்னா அது ரிலாக்ஸ் ஆனதுக்கப்புறம் ரிட்டர்ன் வாய்வழியாக வந்து சுவாச குழாய்க்குள்ளே போயிடும். அதனால தான் நாங்கள் என்ன சொல்கிறோம், அட்லீஸ்ட் 4 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு ஆப்ரேஷன் அறுவை சிகிச்சை செய்கிறோம் அப்படின்னா மயக்கம் கொடுத்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி சாலிட் ஐட்டம், சப்பாத்தி, பஜ்ஜி, போண்டா, ஸ்நாக்ஸ், பிஸ்கட் எதுவுமே சாப்பிடக்கூடாது. ஆனால் லிக்விட் இருக்குது பாருங்கள், தண்ணி ஆகிறோம், ஜூஸ், மோர், தண்ணி, இதெல்லாம் வந்துட்டு ஆப்ரேஷனுக்கு 2 மணி நேரம் முன்னாடி வரைக்கும் நம்ம குடிக்கலாம். முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5-10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், ஒரு நாள் முன்னாடியே, இன்றைக்கி காலையில் 8 மணிக்கு ஆப்ரேஷன்னா அதுக்கு ஒரு நாள் முன்னாடியே 8 மணிக்கே நாங்கள் நிறுத்திடுவோம். இதுக்கு மேலே சாப்பிடாதீங்க, இதுக்கு மேலே தண்ணி குடிக்காதீங்க, இதுக்கு மேலே வெறும் வயிற்றுல பேஷண்ட் பாவம் நைட்டு ஃபுல்லாக கஷ்டப்பட்டு உதறி கால் உதறி பசியில் தடுமாறி ஆயிடுவாங்க. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது, வெறும் வயிற்றுல இருக்க தேவையில்லை. நாங்கள் என்ன பண்ணுவோம், காலையில் 8 மணிக்கு ஆப்ரேஷனாக நீங்கள் 4 மணி வரைக்கும் சாப்பிட்லாம், பசிச்சா நடுவில் பிஸ்கட் சாப்பிட்டுக்கோங்க, பிரச்சனை இல்லை. 4 மணிக்கு அப்புறம் தண்ணி குடிங்க, குளுக்கோஸ் வாட்டர் குடிங்க, சம்டைம்ஸ் ஜூஸ் குடிங்க, அதாவது க்ளீன் ஜூஸ் குடிங்க, பால் குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 ஹவர்ஸ் வரைக்கும் நாங்கள் சொல்லிவிடுவோம். 2 மணி நேரத்துக்காவது நம்ம வெறுவயத்தில் இருக்கணும், அது எல்லாராலையும் முடியும். நம்ம பாருங்கள், ஒரு நாளைக்கு 3-4 வேளை தான் சாப்பிட்றோம், முடிஞ்ச வரைக்கும் 1 வேளைக்கும் 100 வேளைக்கும் நடுவில் 4 மணி நேரம் இருக்குது. ஸோ 2 மணி நேரம் யாராலையும் இருக்க முடியும். ஸோ 2 ஹவர்ஸ் லிக்விட்ஸு, 4 மணி நேரம் சாலிட் ஃபுட்டுக்கு வெறும் வயிற்றில் இருந்தால் போதும், அறுவை எவ்வளோ மேஜரான அறுவை சிகிச்சையும் நம்மளால் செய்ய முடியும். இதில் என்ன அனலைஸ் பண்ணியிருக்கோன்னா, யாராவது ரொம்ப நிறைய நேரம் ஃபாஸ்டிங் பண்ணியிருந்தால் அவங்களுக்கு ஆப்ரேஷனுக்கு அப்புறம் நிறைய சேதாரங்கள் ஏற்படும். அதனால் இந்த ஷார்ட் டியூரேஷன் ஆஃப் வெறும் வயிற்றில் இருக்கிறது வந்துட்டு போதும், ரொம்ப பட்டினி இருக்கணும்னு அவசியம் இல்லை.
1: நேயர்களே, புற்றுநோய் குறித்த எந்த சந்தேகம் இருந்தாலும் வரும் நம்பருக்கு நீங்கள் ஃபோன் பண்ணலாம், நோட் பண்ணிக்கோங்க, 7373 23 33 33. இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் வசதியும் உண்டு, ஏதாவது கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்கலாம், நாங்கள் பதிலளிக்கிறோம்.
2: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையத்தின் அன்புடன் ஆரோக்கியம், தரம், தனித்துவம், தனி கவனம்.

பண்பலை 100.5 நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் மதியம் 1:42. 1960 வெளிவந்த எல்லாரும் இந்நாட்டு மன்னர் திரைப்படத்திலிருந்து ஒலிக்கவிருக்கும் பாடலுக்கு இசை டி.ஜி. லிங்கப்பா, பின்னணி குரல் டி.எம். சௌந்தரராஜன், வரிகள் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார் தேனி ஆண்டிப்பட்டி செந்தில்குமரன்.

நேர்களை கோடை பண்பலை 100.5 நாம் கேட்டரசித்துக் கொண்டிருக்கிறோம். நெஞ்சில் நிறைந்தவை. நேரம் மதியம் 1:45. நேர்களை இன்று இரவு 7 ஆசையில் ஒரு குக்கு. கட்செவி வழியாக நேயர்களின் விருப்பப்பாடல், நேயர்களின் குரலோடு. கட்செவி எண் 9486282424. நெஞ்சில் நிறைந்தவை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக நாமக்கல் பாந்தமங்கலம் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், தியானேஷ், ஜோஷ்மிதா இவர்களின் விருப்பமாக ஒழிக்கவிருக்கும் பாடல் இடம்பெற்ற திரைப்படம் சபாஷ் மீனா. பாடலுக்கு இசை டி.ஜி. லிங்கப்பா. வரிகள் கூமா பாலசுப்ரமணியம். குரல் டி.எம். சௌந்தரராஜன். சோழமங்கலம் ராஜலட்சுமி.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நெஞ்சில் நிறைந்தவையில் இனி நாமக்கல் பாண்டமங்கலம் கந்தசாமி, சரோஜா, சரவணன், மணிவேல், தியானேஷ், ஜோஷ்மிதா இவர்களின் விருப்பமாக ஒழிக்கவிருக்கும் பாடலுக்கு பொண்ணுக்கு தங்க மனசு திரைப்பட பாடலை விரும்பி கேட்டிருக்கிறார்கள் கோயம்புத்தூர் நெகமம் ஆனந்தன், மகேஸ்வரி, விக்னேஷ், சபரீஸ்வரி, சுஜிதா, வேணிக்குப்புசாமி, சந்தோஷ், கீர்த்தனா, நாகராணி, சிங்காரவேல், சிந்து. பின்னணி குரல் சீர்காழி கோவிந்தராஜன், எஸ் ஜானகி. இசை ஜி கே வெங்கடேஷ்.

நிகழ்ச்சியின் நிறைவான பாடலுக்கு விருப்பம் தெரிவித்திருக்கிறார்கள் தென்காசி புது சுப்புலாபுரம் ஆறுமுகம் சுந்தரவல்லி பிரியரஞ்சனி ராமசுபு குருவம்மாள் மாறன். பாடல் இடம்பெற்ற திரைப்படம் மன்னாதி மன்னன். பின்னணி குரல் டி எம் சௌந்தரராஜன், எம் எல் வசந்தகுமாரி. கண்ணதாசனின் வரிகளில் இசை எம் எஸ் விஸ்வநாதன், ராமமூர்த்தி.

நாளை பகல் ஒரு மணிக்கு கேட்கலாம். நினைவுகளில் நீங்காத காவிய கானங்களை நெஞ்சில் நிறைந்தவையாக. நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பாக்யா. தொடர்ந்து கேட்கலாம் ஈரோடு புத்தகத் திருவிழா.

0: பரிபா. ஆம், இது இசையின் நீர்வீழ்ச்சி. கேட்டாலே ஈடில்லா மகிழ்ச்சி. இது நம்ம கோடை பண்பலை 100.5.
1: இனிய மதிய வணக்கம் நேயர்களே. கோடை பண்பலையின் நேரம் 2:02 ஆகுதுங்க. புத்தக திருவிழா, புத்தகங்கள், வாசிப்பு, இலக்கியங்கள் என ஒரு இடத்தில் கொண்டாடும் ஒரு பிரம்மாண்ட நிகழ்வு. கோடை பண்பலின் 1.5 ஈரோடு புத்தக திருவிழா. ஈரோட்டிலிருந்து களத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்கள்.
2: வணக்கம் நேயர்களே, நம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழாவினுடைய நேரடி ஒளிபரப்பு இங்கே வளாகத்துக்கு வந்தாச்சு. மாணவர்கள் மற்றும் பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், இவர்களுடைய கூட்டம் வந்து நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குன்னு தான் சொல்லணும். நாளைக்கு நிறைவு நாள். அதனை முன்னிட்டு இன்னைக்கே கிட்டத்தட்ட இன்னும் நிறைய பேர் எங்களுக்கு இன்னும் பத்திலேயே புத்தகம்லாம் நிறைய வாங்கணுமே அப்படின்னு எல்லா பள்ளி மாணவர்களும் வந்துட்டு இருக்காங்க. இப்ப செயலாளர் இருக்கார், மக்கள் சிந்தனை பேரவையுடைய செயலாளர் இருக்காரு அன்பரசு அவர்கள். இன்னைக்கு நிகழ்வுகளை பத்தியும் இந்த புத்தக திருவிழாவோட இன்றைய நிகழ்வுகள் எல்லாமே என்னென்ன சிறப்பு இருக்குங்கிறத சொல்றதுக்காக காத்திருக்காரு. வணக்கம் சார்.
3: வணக்கம். வணக்கம். கோடை பண்பலை நேயர்களுக்கு மகிழ்ச்சிகரமான வணக்கத்தை மக்கள் சிந்தனை பேர் சார்பில் தெரிவிச்சுக்கிறோம். கடந்த 10 நாட்களாக ஈரோடு புத்தக திருவிழா கோலாகலமா நடந்துட்டு இருக்கு. மக்கள் எல்லாரும் புத்தகம் வாங்குறதும் பள்ளி குழந்தைகள் குறிப்பா கல்லூரி மாணவர்கள் மாணவியர் வந்து குறிப்பா கலந்துகிட்டு உற்சாகமா வந்து புத்தகங்களை வாங்கிட்டு போறதும் நடந்துட்டு இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கோடை பண்பலையினுடைய தினசரி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கிற விஷயம் அது ரொம்ப உதவிகரமா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு சிறப்பு நிகழ்ச்சி அப்படின்னு சொன்னா அறிவியல் சார்ந்த நிகழ்ச்சி. அறிவியலுக்கு வாழ்க்கை இது ஒவ்வொரு வருஷமும் வந்து அறிவியலுக்குன்னு ஒரு நாள் வந்து ஈரோடு புத்தக திருவிழா இருக்கும். காரணம் மக்கள் சிந்தனை பெறவுடைய 2 கண்களாக பார்க்குறோம். அறவியலும் அறிவியலும் 2 கண்களாக வச்சுட்டான் நம்ம செயல்பட்டு இருக்கோம். அந்த அடிப்படையில் ஈரோடு புத்தக திருவிழாவில் ஒரு நாள் அறிவியல் சார்ந்த ஒரு நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா அறிவியல் மேதை ஜிடி நாயுடுடைய பெயரில் அறிவியல் மேதை ஜிடி நாயுடு விருதுன்னு வருஷம் வருஷம் நம்ம வந்து அதாவது

0: 40 வயதுக்கு உட்பட்ட இளம் மாணவர், அதாவது தமிழ்நாட்டை சேர்ந்தவராக இருக்கணும். அவர் வந்து உலக அளவில் வந்து புகழ்பெற்ற இருக்கக்கூடிய இதுக்குன்னே இருக்கக்கூடிய அந்த பத்திரிகைகளில் 10க்கு மேற்பட்ட கட்டுரைகள் சிதறிச்சுக்கோ, நிறைய விதிகளுக்கு உட்பட்டு ரொம்ப வடிகட்டி சேர்ந்து புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்ச ஒரு மாணவராகும். அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மாணவருக்கு இன்று சிங்கப்பூர் முஸ்தபா அறக்கட்டளையின் சார்பில் மக்கள் சிந்தனை பேரவை இந்த ஆண்டு வந்து ஒரு விருது கொடுக்குது. ஸோ அந்த நிகழ்ச்சி, சிறப்பு நிகழ்ச்சி இன்னைக்கு நடக்குதுங்க. பார்த்தீங்கன்னா பேராசிரியர் இ பாலகுருசாமி அவர்கள், மேனாள் துணைவேந்தர், அண்ணா பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் அவர் கலந்துகிறாரு. அதே போல அறிவியல் எழுத்தாளர், சாகித்ய அகாடமி விருது பெற்ற அறிவியல் எழுத்தாளர் ஆயிஷா இரா நடராசன் அவர்கள் இந்திய அறிவியலின் நம்பிக்கை நட்சத்திரங்கள் அப்படிங்கிற தலைப்புல வந்து கருத்துரை நிகழ்த்துறாங்க. மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி, எல்லாரும் வந்து இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கணும்னு கேட்டுக்கிறோம். அடுத்த இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு, புத்தகம் வாங்க விரும்புறவங்க அந்த ஒரு நாளை பயன்படுத்தி வந்து வாங்கிக்கோங்க. நிகழ்ச்சிகளை கண்டு கழிக்கணும்னு கேட்டுக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி.
1: நிறைய மாணவர்கள்
0: மாணவர்களுக்கான அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் சரி நான் முடிச்சுக்கிறேன். இன்னைக்கு அவங்களுடைய சிறப்பு என்னன்னா, இன்னைக்கு புத்தக வாசிப்பு குறித்த விழிப்புணர்வு நாடகத்தை, வெட்ட வழி நாடகத்தை பிரமாதமா வந்து நடத்தினாங்க. ஆயிரக்கணக்கான குழந்தைகள் வந்து பார்த்து ரசிச்சாங்க, பொதுமக்களும் பார்த்து ரசிச்சாங்க. ஏன்னா புத்தக வாசிப்பு குறித்த விழிப்புணர்வுங்கிறது ரொம்ப ஊட்டப்பட வேண்டிய விஷயம். அது மாணவர்கள், இந்த மாதிரி மாணவர்கள், வேளாளர் கலை அறிவியல் கல்லூரியை சேர்ந்த மாணவர்கள் ரொம்ப உற்சாகமா அந்த நாடகத்தை நடத்தி காட்டினாங்க. அவங்களும் வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம்.
1: பேசிடலாம் மாணவர்களுக்கு. தம்பி வணக்கம், உங்க பேரு?
2: வணக்கம் சார், நான் கிஷோர். நான் வெள்ளலா காலேஜ்ல பிகாம் சிஏ படிச்சுட்டு இருக்கிறேன். நான் இங்க இன்னைக்கு வந்து நாடகம் போட வந்தோம் புக் ஃபெஸ்டிவல்ல. அவ்வளவு பிரம்மாண்டமா இருந்தது, நாங்க நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கினோம். அப்புறம் திருப்பி நாங்க நாடகம் எல்லாம் போட்டோம், நிறைய பேர் வந்து எங்களை மோட்டிவேட் பண்ணாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு சார், எங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு.
1: சரி, நீங்க என்ன புத்தகம் வாங்கினீங்க, உங்களுக்கு பிடித்த புத்தகம் எது?
2: சரி, எனக்கு பிடித்த புத்தகம் பாத்தீங்கன்னா அறிவும் அன்பும் ஏதோ புத்தகம் வாங்கியிருக்கோம்.
1: சரி, நிறைய இளம் தலைமுறையினரிடம் வாசிப்பு பழக்கத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நாடகம் போட்டீங்க. உங்க நாடகத்தை பார்க்க முடியல, இப்பதான் வந்தோம். இதுக்கு நிறைய நேயர்கள் இப்ப நேரலையில நேரடி ஒளிபரப்புல கேட்டுட்டு இருக்காங்க. அந்த கரு என்ன கரு, அது என்ன பண்ணி அந்த நாடகத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன்
2: சார். நாங்க எப்படி புத்தகம் வந்து இப்ப வாசிக்கிறோம்னா ஒரு விழிப்புணர்வு இல்லாம இருக்காங்க. புத்தகத்தை மோஸ்ட்டா யாருமே வாங்க மாட்டேங்கிறாங்க, எல்லாம் போன்லயே எல்லாம் படிச்சுக்கிறாங்க. அதுங்காட்டி நேரடியா வந்து புத்தகத்தை வாங்கணும், அவங்களும் படிச்சு நல்லா வாசிப்பு திறன் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்பண்ண தாத்தா கதையை வச்சு நம்ம ஒரு அது ஒரு பாத்திரமா வச்சு நாங்க வாசிப்பு திறன் அப்படியே வந்து நாங்க உள்ள கொண்டு வந்து சிறப்பா பண்ணிட்டு
1: அருமை. வாங்க, உங்க பேர் சொல்லுங்க.
3: என் பேர் ஹஷ்மி, நான் வெள்ளால கலைமன்ற மறியல் கல்லூரியில ஃபர்ஸ்ட் இயர் சிஎஸ்ஏ படிக்கிறேன்.
1: நீங்க நாடகத்துல என்ன கதாபாத்திரம்?
3: நாங்க நாடகத்துல வந்துட்டு ஒரு சின்ன கதாபாத்திரமா எங்களுக்கு கொடுத்திருந்தாங்க, எல்லாருமே நல்லா பண்ணாங்க. நாங்களுமே இன்னைக்கு அதே நல்லா பண்ணோம், நிறைய புத்தகங்கள் எல்லாம் பார்த்தோம் இங்க, நாங்களும் நிறைய வாங்கணும். அது மட்டும் இல்லாம இந்த இடத்துக்கு வந்தப்ப நல்லா பிரம்மாண்டமா இருந்துச்சு. முதல் தடவை நாங்க எல்லாருமே நாடகம் போடுறோம், கொஞ்சம் பயம் பதட்டம் எல்லாமே இருந்தாலும் ஆனா நாங்க நல்லபடியா எங்களோட முடிஞ்ச அளவு ஒத்துழைப்பு போட்டு நல்லா பண்ணோம்.
1: அருமை அருமை, நன்றி. நீங்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய புத்தகம் என்ன, எந்த புத்தகம் வாங்கினா எனக்கு ரொம்ப நாள் வாங்கணும்னு ஆசைன்னு ஒரு புத்தகம் இருக்கலாம், அந்த மாதிரி எதுவும் இருக்கா?
3: எல்லா புத்தகமே படிப்பேன் சார், நிறைய கதை புத்தகம், அப்புறம் பாரதிய புத்தகங்கள்லாம் நிறைய படிப்பேன், அதுவும் நல்லா ரொம்ப பிடிக்கும் சார். அந்த மாதிரி புத்தகங்கள் தேடி தேடி படிப்பேன்.
1: அருமை, நன்றி. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
4: என் பேர் ருக்மணி.
1: ருக்மணி, இவங்களுக்கு நம்ம ஒரு முன்னுரை கொடுத்துடலாம். சமீபத்துல வெளியான தாய் கிழவி படத்துல அந்த ஒரு குட்டி பையன் யார கட்டிக்க போற அப்படின்னு அவங்க முறப்புண்ண துரத்திடுவாங்க, அந்த முறப்புண்ணு தான் இவங்க. உங்க பேர் சொல்லிட்டீங்க, நீங்க என்ன பண்றீங்க?
4: நான் வந்து படங்கள்ல தான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன், ஒரு 4-5 படங்கள் நடிச்சிருக்கேன். தாய் கழுவுக்கு அப்புறம் இனிமேதான் எல்லாம் ரிலீஸ் ஆக போகுது.
1: சரி, மாணவர்களோடு நாடகம் அந்த அனுபவம் என்ன சொல்லுங்க.
4: விஇடி காலேஜ்ல தியேட்டர் ஆர்ட்ஸ் நான் டீச் பண்றேன். நான் நாடக கலைஞர், 8 வருஷமா நாடகம் பண்ணிட்டு இருக்கேன். கோயம்புத்தூர்ல புகிரி அரங்காட்டம்னு ஒரு நாடக குழு இருக்கு, ஈரோடு நாடக கொட்டகைன்னு ஒரு நாடக குழு இருக்கு. இது எல்லாத்துலயும் நான்
1: மாணவர்களுக்கு, நீங்க தான் இப்ப நாடகத்தை ட்ரெயின் பண்ணிருக்கீங்க.
4: இவங்களுக்கு நான் வாரம் கிளாஸ் எடுக்கிறேன். இதுல வந்து நாங்க பண்ண நாடகம் அப்பன தாத்தா கதை. அது வந்து கி ராஜ நாராயணன் எழுத்தாளர் இருக்காரு இல்லையா, அவருடைய சிறுகதை. அந்த சிறுகதையே நாடகமா பண்ணோம். இது வந்து இது மாதிரி நிறைய சிறுகதைகள் புத்தகங்கள்ல இருக்கு இல்லையா, அதுதான் நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. நிறைய பசங்களுக்கு வந்து அதை நம்ம நிகழ்த்தும் போது ரொம்ப என்ஜாய் பண்றாங்க. இது வந்து கொஞ்சம் ரொம்ப கீரா வந்து அவரோட கதைகள்ல எல்லாமே கொஞ்சம் என்ஜாய் பண்ற மாதிரி, சிரிக்கிற மாதிரி தான் நிறைய எழுதியிருப்பாரு. இப்ப நிறைய மாணவர்கள், குழந்தைங்க எல்லாம் பார்க்கும் போது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே படிக்கும் போது அவங்களுக்கு அந்த அளவுக்கு இதை எடுத்துக்க முடியாது இல்லையா. அந்த கதாபாத்திரத்தை நேரா இந்த மாணவர்கள் வந்து நிகழ்த்தி காட்டும் போது அவங்களுக்கு இன்னும் அதிகமா புத்தகம் படிக்கணும்,

0: நிறைய கதைகள் கேட்கணுங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கு. அது அந்த மாதிரிதான் நாங்க பயணிச்சுட்டு இருக்கோம்.
1: வாசிப்பை ஊக்கப்படுத்த நாடகத்தையும் எவ்வளவு அழகா கையில எடுக்கணும், மாணவர்கள் மூலமா மாணவர்களுக்கு கொண்டு போகணுங்கிற ஒரு நல்ல எண்ணம். வணக்கம், உங்க பேரு?
2: என்ன
1: படிக்கிறீங்க? புத்தகம் வாங்கினீங்களா?
2: வாங்கணும்.
1: சரிங்க, உங்க பேரு? வாங்க.
3: பவன்குமார்.
1: பவன்குமார், என்ன படிக்கிறீங்க?
3: செகண்ட் இயர் பிகாம்.
1: நீங்க நாடகத்துல என்ன கதாபாத்திரம்?
3: என்னென்ன
1: புத்தகம்லாம் வாங்கணும் நினைச்சிருக்கீங்க? உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்னா எது?
3: எனக்கு மோஸ்ட் ஆஃப் பாரதி எழுதின எல்லா புத்தகமே கவிதைகளும் நிறைய படிச்சிருக்கேன். இப்போ புதுசா வந்து ஹாரி பாட்டர் படிக்கணும் ஆசை. அந்த புத்தகத்தை நீங்க வாங்கலாம்.
1: அருமை. வணக்கம், உங்க பேரு?
4: என் பேரு ஜவஹர்.
1: ஜவஹர்,
4: பிஇடி கல்லூரியில பிஎஸ்சிசிஎஸ் படிக்கிறேன், இந்திராமண்டு. ஸோ என்னோட நாடகத்துல இந்த கதாபாத்திரம் வந்து பாத்தீங்கன்னா, நான் தான் இந்த ஃபேமஸா சொல்லிட்டு தாத்தாவா நடிச்சிருக்கேன். ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. ஏன்னா இவ்வளோ பெரிய சின்ன பசங்க இவங்களுக்குலாம் அந்த நாடகம் போடும்போது கொஞ்சம் ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருந்தது. நான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஷேக்ஸ்பியரோட நாடகம்லாம் ரொம்ப பிடிக்கும், அவரோட எழுத்தெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரை பத்தின புத்தகங்கள் மேக்பெத் அந்த மாதிரி, அப்புறம் இப்போ ரீசெண்டாக ஃபேமஸா இருக்காரு இவங்களா அந்த பிரான்ஸ் காப்பா, அவங்களோட புத்தகங்கள்லாம் செலக்டட் ஸ்டோரிஸ வாங்கலான்னு வந்திருக்கேன்.
1: வாங்க, நிறைய புத்தகங்கள் உங்களுக்காகவே காத்திட்டு இருக்கு, உங்களை தான் தேடிட்டு இருக்கு. ஒவ்வொரு மாணவர்களையும் ஒவ்வொரு புத்தகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. வாங்க, உங்களுக்கான புத்தகத்தை நீங்க வாங்கிக்கோங்க. அருமை, நன்றி. இன்னும் ரெண்டு மூணு பேர் இருக்காங்க. வாங்க தம்பி, உனக்கு உங்க பேரை சொல்லுங்க.
5: என் பேர் கிஷோர்.
1: கிஷோர், என்ன படிக்கிறீங்க?
5: நான் பிகாம் சிஏ படிச்சிருக்கேன், தேர்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன்
1: இப்போ. இப்படி இருக்கிற புத்தக திருவிழா
5: ரொம்ப பிரம்மாண்டமா பிரமிக்க வைக்கிற இருக்கு. இன்னும் ஒரு நாள் தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய ஸ்டூடெண்ட் இன்னும் கூட்டம் கூட்டமா வந்துட்டு இருக்கிறாங்க. இருந்தாலும் புத்தகம் பாதி புத்தகம் இருக்கு, நல்லா நிறைய புத்தகம் இருக்குன்றாங்க. ஆனா வாங்குறதுக்கு வந்து யாரும் முன் வர மாட்டேங்கிறாங்க. அதுங்கட்டிதான் நாங்க இப்போ ஒரு விழிப்புணர்வு நாடகம் பண்ணிருக்கோம். கண்டிப்பா அதை பாத்துட்டு எல்லாரும் வாங்குவாங்க நாங்க நம்புறோம்.
1: இல்ல, வாங்கக்கூடியவர்கள் நிறைய பேர் வருவாங்க, பாப்பாங்க, பாத்துட்டு ஒரே நேரத்துல சரி அப்படின்னு ஒரு விழாவுக்கு வந்த மாதிரி நிறைய பேர் போயிருவாங்க. சின்ன சின்ன பேரு அவங்கள வாங்க வைக்கணுங்கிறதுக்கான ஒரு நாடகம்னு கூட சொல்லலாம் நீங்க எடுத்துருக்கு இல்லையா?
5: கண்டிப்பா.
1: அருமை, நன்றி, வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.
6: கோபிகா. நான் வந்து ஃபர்ஸ்ட் டிஎஸ்சி சிடி படிக்கிறேன், வெள்ளாளர் காலேஜ்ல.
1: வேற என்ன புத்தகம் வாங்கினீங்க, என்னன்னா வாங்கணும்னு நினைச்சிருக்கீங்க?
6: நான் வந்து புயலே ஒரு தோணி அந்த புத்தகம் வாங்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கேன். இப்போ வந்து இங்க நாங்க வந்ததுக்காக காரணம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் வந்து புக்ஸ் எல்லாமே படிக்காம இருக்காங்க, போன் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ வந்து இந்த மாதிரியான ஸ்டோரிஸ் புக்ல இருக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சா அந்த ஆர்வத்துல வந்து வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு இதை கிரியேட் பண்றதுக்காக தான் வந்து நாங்க இங்க வந்து அந்த நாடகமா பண்ணோம் சார்.
1: அருமை, நன்றி, வாழ்த்துகள். உங்களோட பணி சிறக்க. தம்பி வணக்கம், உங்க பேரு?
5: என் பேரு ஜெயம் ஹர்தீப். நானும் வெள்ளாளர் காலேஜ்ல ஃபர்ஸ்ட் பிஎஸ்சி சிஎஸ் படிச்சுட்டு இருக்கேன். நானும் முத முறையா இந்த புத்தக திருவிழாவுக்கு வந்திருக்கேன். இந்த வெள்ளாளர் கல்லூரியில சேர்ந்து அந்த தியேட்டர் ஆர்ட்ஸ் ஒரு கிளப்ல ஜாயின் பண்ணி எனக்கு இங்க நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. நான் நடிக்கிறது மூலியமா இங்க இருக்கிற மாணவர்களுக்கு அவங்களுடைய வாசிப்பு திறனையும் ஒரு தனி மனித ஒழுக்கத்தையும் வளர்க்கணுங்கிறதுக்காக இந்த நாடகத்தை நாங்க தயாரிச்சு இங்க நடிச்சிருக்கோம். எங்க நாடகத்தை பார்த்து இன்னும் நிறைய மாணவர்கள் வாங்குவாங்க நம்புறேன். கண்டிப்பா வாங்கணும், படிச்சு பயன்பெறணும்.
1: வாழ்த்துக்கள் தம்பி. நாம் கூட பண்ற நூறுப்புள்ளி ஐந்து தொடர்ந்து பேசலாம் இப்பொழுது.
7: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
8: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
9: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
10: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
12: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டு போகலாம்.
13: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வணக்கம் நேர்களே. பள்ளி கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தும் ஈரோடு புத்தக திருவிழா இன்னைக்கு ரொம்ப சிறப்பாவே வளம் வந்து இருக்குன்னு சொல்லலாம். நாளை ஒரு நாள் இருக்கு. இன்னைக்கு நிறைய மாணவர்கள், இப்ப கண்முன்னால் இருக்கக்கூடிய காட்சியை உங்களுக்கு விவரிக்கணும் அப்படின்னா, நிறைய மாணவர்கள் புத்தகங்கள்லாம் வாங்கிட்டு என்ன பண்றாங்கன்னா, இந்த புத்தகம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு வரிசையா நின்று கைகளை உயர்த்தி மகிழ்ச்சியை வெளிப்படுத்திட்டு இருக்காங்க. அவங்கவுங்களுக்கு என்னென்ன புத்தகம் பிடிக்குமோ அத்தனையும் வாங்கியிருக்காங்க. அதோட சேர்த்து உண்டியலும் நிறைய மாணவர்கள் வாங்கிட்டு போறாங்க. இந்த வருடம் ஃபுல்லாமே ஒரு வருடம் அந்த உண்டியல்ல பணம் சேர்த்து அதுல வரக்கூடிய பணத்தை வச்சு அடுத்த வருடம் புத்தகம் வாங்கணுங்கிறதுக்காக வாங்கிட்டு போறேன் அப்படின்னு நிறைய மாணவர்கள் சொன்னாங்க. இப்ப மக்கள் சிந்தனை பேரவையினுடைய செயலாளர் அன்பரசு அவர்கள் இருக்காரு. இன்னும் ஒரு சிறப்பு நிகழ்வு இருக்கு, அதை பத்தி சொல்றதுக்கு காத்திருக்காரு. சொல்லுங்க சார்.
1: நேயர்களுக்கு வணக்கம். ஈரோடு புத்தக திருவிழாவை பொறுத்த வரைக்கும் இந்திய அளவில் தமிழ் புத்தகங்களுக்கு, தமிழ் எழுத்தாளர்களுக்கு எந்த அளவுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு வெளிநாடு வாழ் தமிழர்களுக்கு, அதாவது வெளிநாடு போய் அங்கே இருக்கக்கூடிய தமிழர்கள் அவர்கள் சார்ந்த படைப்புகள், அவர்களுடைய அனுபவங்கள், அந்த மாதிரியான நூல்கள் அப்படிங்கிறதுக்குன்னு தனியாக வந்து உலக தமிழர் படைப்பரங்கம்னு சொல்லிட்டு நம்ம கிட்டத்தட்ட 2008 ஆரம்பித்து மிகச்சிறப்பாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உலக தமிழர்களுக்கும் இந்திய தமிழர்களுக்குமான ஒரு இணைப்பு பாலமாக அது வெற்றிகரமாக செயல்பட்டு இருக்கு. பல்வேறு வெளிநாட்டை சேர்ந்தவர்களை இங்கே கூப்பிட்டு வர்றோம், சிறப்பு நிகழ்ச்சிகள் நடத்துகிறோம், புத்தகத்தில் திறந்து வைக்கிறோம், இதெல்லாம் நடந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அது சம்பந்தமாக உலகத் தமிழர் படைப்பரங்கத்தில் ஒரு சிறப்பு நிகழ்ச்சி, ஏற்கனவே ஜெர்மனியிலிருந்து வந்து ஒரு நிகழ்ச்சி பண்ணாங்க, இப்போ வந்து ஜப்பான்ல வந்து நம்ம மக்கள் சிந்தனை பேரவைக்குன்னு ஒரு கிளை இருக்கு. அந்த கிளையினுடைய அமைப்பாளர் அவர் வந்து இன்னைக்கு வந்திருக்காரு, சார் கமலக்கண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல வந்து ஜே கிருஷ்ணசாமி மக்கள் சிந்திருக்க ஜப்பானுடைய கலை சார்ந்தவங்க, அதே போல மோகன் கோவிந்த சாமி, ராஜேஷ் சங்கரலிங்கம், இவங்கெல்லாம் ஒரு தலைப்புல வந்து ஜப்பான்ல தொழில் முறை அப்படிங்கிற ஒரு தலைப்புல வந்து கலந்துரையாடல் மாதிரி, கருத்தரங்கம் மாதிரி அப்படியான அவங்களுடைய அனுபவங்களை பகிர்ந்துக்கிறாங்க. அங்கெல்லாம் தொழில் எப்படி இருக்கு, வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படிங்கிற பல கருத்துக்களை வந்து நம்ம பேசிருக்காங்க. ஸோ எல்லாரும் வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து அந்த நிகழ்ச்சியிலும் கலந்துக்கிற மாதிரி அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். மக்கள் சிந்தனை பேரவின் சார்பில் இந்த மாதிரி ஒரு சிறப்பு நிகழ்ச்சிகளுக்கு பொதுமக்கள் அதிகமாக கலந்துகிட்டு பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
0: நன்றிங்க, நன்றிங்க, நன்றிங்க. இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஐயா வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
2: நான் ஈரோடு மாவட்டம் அதிக சொன்னங்கய்யா.
0: சொல்லுங்கய்யா, எத்தனாவது தடவை இந்த புத்தக திருவிழாக்கு நீங்க வர்றது?
2: ஐயா நான் தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கேன். டிஎன்ஏ சொல்றேங்க, அது என்னமோ எனக்கு தெரியலங்க. பத்தாவது நாள் நான் தூண்டிட்டே இருந்தது, அதனால வந்துட்டுங்கய்யா. கண்டிப்பா நம்ம ஈரோடு புத்தக திருவிழா அப்படிங்கிறது என்னுடைய டிஎன்ஏல கண்டிப்பா காந்திருக்குன்னு சொல்லுவேன்.
0: சரி, என்ன புத்தகம் வாங்கினீங்க, வாங்க எதுவும் காத்திருக்கீங்களா?
2: ஆமாங்க, இன்னைக்கு வந்து அப்துல் ரஹ்மான் ஐயாவுடைய பித்தன் அப்படிங்கிற ஒரு கவிதை புத்தகம் வாங்கினீங்க, தான் படிக்கிறீங்க.
0: கவிதை புத்தகம் வாசிப்பதே ஒரு தனி சிறப்பு தானே?
2: கண்டிப்பாங்க, அதுல நல்ல ஒரு சந்தோஷம் இருக்குங்க.
0: சரிங்க, நன்றிங்க ஐயா. தம்பி வாங்க, உங்க பேர்
3: என்ன?
0: சிவகுமார். என்ன படிக்கிறீங்க?
3: ஏழாவது
0: படிக்கிறீங்க. எந்த பள்ளிக்கூடத்துல?
3: சரிங்க,
0: என்ன புத்தகம் வாங்கினீங்களா? என்ன புத்தகம் வாங்கினீங்க?
3: இது
0: நிறைய புத்தகம் வாங்கியிருக்கீங்க, என்ன தெரியல.

0: எத்தனை புத்தகம் வாங்கினீங்க? எத்தனை புத்தகங்கள் மொத்தமா?
1: நிறைய புத்தகம்.
0: நிறைய புத்தகங்கள். சரிங்க, வாழ்த்துகள். என்ன வாங்கணும் பெரிய லாயி? ஆசிரியர். என்ன ஆசிரியர் ஆகணும்? ஆங்கில ஆசிரியர். வாழ்த்துக்கள் தம்பி, நீங்க அதே மாதிரி வர்றதுக்கு. தம்பி வணக்கம், சொந்த பேர் என்ன?
1: சங்கர்.
0: என்ன படிக்கிறீங்க? என்னென்ன புத்தகங்கள்
1: வாங்கினீங்க?
0: நிறைய வாங்கிருக்கீங்க. உங்களுக்கு பிடிச்ச புத்தகம் எது? அதுல
1: இங்கிலீஷ்
0: சம்பந்தமான புத்தகங்கள். சரிங்க, அம்மா பேர் என்ன?
1: ரங்கி.
0: அப்பா பேரு? சரிங்க, நிறைய புத்தகங்கள் போய் வாசி அம்மா பட வாசி காட்டுவீங்களா? அதெல்லாம் வாங்கிருக்கேன். என்ன சொல்லுவாங்க?
1: என்ன
0: படிக்கிறீங்க? ஏழாவது படிக்கிறீங்க. என்ன புத்தகம் வாங்கினீங்க? தமிழ் புத்தகம் வாங்கினீங்களா? புத்தகம் வாசிப்பு ரொம்ப பிடிக்குமா? சரிங்க, உங்களுக்கு என்னென்ன புத்தகம்லாம் ரொம்ப பிடிக்கும் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, நிறைய புத்தகம் வாங்கிருக்கீங்கல்ல. கதை புத்தகம் எல்லாம் வாங்கிருக்கீங்களா? சரி சரி, நீங்க பெரிய ஆளா என்ன வாங்கணும்னு ஆசை? வாழ்த்துக்கள். சிறந்த செவிலியராக வாழ்த்துக்கள். வாங்க, உங்க பேர் என்ன?
1: தீபா.
0: சிரிச்ச முகமா இருக்கீங்க. சரி, என்ன புத்தகம்
1: வாங்கினீங்க?
0: தமிழ் சார்ந்த புத்தகங்கள் வாங்கினீங்களா? எத்தனை புத்தகங்கள் வாங்கிருப்பீங்க? ஒன்னு ரெண்டா மூணா? வாங்கி வச்சிருக்காங்க, எத்தனை என்னைக்கும் அப்புறமா. சரிங்க சரிங்க, நன்றி, வாழ்த்துக்கள். வாங்க, உங்க பேர் என்னம்மா?
1: லட்சுமி.
0: லட்சுமி, என்ன படிக்கிறீங்க? ஆறாவது படிக்கிறீங்களா? புத்தகம் வாங்கினீங்களா? என்ன புத்தகம் வாங்கினீங்கம்மா? தமிழ் புத்தகம் வாங்கினீங்களா? வேற என்னென்ன புத்தகம்லாம் அங்க இருந்துச்சு? பிடிச்ச புத்தகம் எது சொல்லுங்க. கதை புத்தகங்கள்லாம் நிறைய இருந்துச்சா? வாங்கினீங்களா? சரி சரிங்க. வணக்கம், உங்க பேரு? மகாலட்சுமி. என்ன படிக்கிறீங்க? ஆறாவது. சரிங்க, என்ன புத்தகம்
1: வாங்கினீங்க?
0: எல்லா புத்தகமும் வாங்கினீங்களா? சரிங்க சரிங்க. அம்மா பேர் என்ன? அப்பா பேரு? சரிங்க, வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேரு?
1: முனியம்மா.
0: என்ன படிக்கிறீங்க? சரி, என்ன புத்தகம் வாங்கினீங்கம்மா?
1: கதைகள்.
0: கதைகள் வாங்கினீங்களா? என்னென்ன கதைகள் புத்தகம்லாம் வாங்கினீங்க? எத்தனை
1: வாங்கினீங்க?
0: நிறைய வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துகள். என்ன வாங்கணும்னு ஆசை பெரிய லாய்? வாழ்த்துகள், சிறந்த செவிலியராக வாழ்த்துக்கள். தம்பி என்னாச்சு, வெக்க போறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. ஜீவா. என்ன படிக்கிறீங்க? என்ன புத்தகம் வாங்கினீங்கப்பா?
1: தமிழ்.
0: சரி, வேற என்னென்ன புத்தகம்லாம் உங்களுக்கு பிடிச்ச புத்தகம்னா என்னென்ன
1: சொல்லுங்க.
0: சரிப்பா, பெரியலா என்ன ஆகணும்னு ஆசை? ஆசிரியர் ஆகணுமா? வாழ்த்துக்கள், சிறந்த மாணவராக ஆசிரியராக வாழ்த்துக்கள். சரி, இப்போ ஒரு அழகான பாடலை கேட்டுட்டு மீண்டும் இணையலாம்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: கொடைப்பந்தளை 100.5 ஈரோடு புத்தக திருவிழாவிலிருந்து நேரடி ஒளிபரப்பு நிகழ்ச்சி வளம் வந்துட்டு இருக்கு. பள்ளிக்கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா இந்த ஆண்டு சிறப்பாகவே நடந்துட்டு சொல்லலாம். மாணவிகள் எல்லாம் நிறைய பேர் இருக்காங்க, புத்தகம் வாங்கிட்டு நூல் ஆர்வலர் சான்றிதழ் வந்து வாங்கறதுக்காக காத்திருக்காங்க. புத்தகம் வாங்கினவங்க மாணவர்களுக்கு இங்க நூல் ஆர்வலர் அப்படிங்கிற ஒரு சான்றிதழ் வழங்கப்படுகிறது. நல்ல ஒரு மதிப்பிற்குரிய சான்றிதழ் சொல்லலாம். மாணவர்கள் எல்லாம் காத்திருக்காங்க, மாணவிகள். வணக்கம், உங்க பேர் என்ன? என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? அருமையான புத்தகங்கள், நிறைய புத்தகங்கள் காத்திருக்கு. உங்களுக்கு என்னென்ன மாதிரியான புத்தகங்கள் தேடி வந்தீங்க? கிரைம் ஸ்டோரி ரொம்ப பிடிக்குமா? வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்க நீங்க.
1: ரெண்டு புக் வாங்கியிருந்தேன், பயோகிராபி ரிலேட்டடா ஒன்னு வாங்கியிருந்தேன், தென் என்னோட ப்ரொஃபஷனல் ரிலேட்டட் ஒரு புக் வாங்கியிருந்தேன்.
0: சரி, என்ன வாங்கணும்னு ஆசை?
1: ஸ்டோரி புக் தான் வாங்கி தேடி வந்திருக்கேன்.
0: இல்ல, என்ன ஆகணும்னு ஆசை?
1: ஐஏஎஸ் ஆகணும்.
0: ஐஏஎஸ் ஆகணும். அப்ப நிறைய கதைகள் மற்றும் வரலாறுகள் சார்ந்த நிறைய விஷயங்கள் படிக்கிறீங்க. வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேரு? என்ன படிக்கிறீங்க? 11th. சரி, நீங்க என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் வாங்கிருக்கீங்க?
1: சப்கான்சியஸ் மைண்ட்.
0: அதாவது உளவியல் சார்ந்த நிறைய விஷயங்களை கத்துக்கணும்னு ஆசை.

கண்டிப்பா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுமா, அருமையான புத்தகங்கள் எல்லாம் வாங்கியிருக்கீங்க. நீங்க இது முதமுறையா புத்தக திருவிழா போறது? எங்க இருந்து வரீங்க உங்க ஊரு? இது நாங்க முதல் முறை வர வாய்ப்பு. சரி, அடுத்தடுத்து தொடர்ந்து வரும்போது வந்துடுவீங்க. வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. ஐயோ, என்கிட்டயா வந்துட்டாங்க அப்படி சொல்லுங்க. உங்க பேரு? விஷ்ணு பிரியா. விஷ்ணு பிரதா, என்னென்ன புத்தகங்கள் எல்லாம் வாங்கிருக்கீங்க? ஒரே புக்கு, பெரிய புக்கமா வாங்கிட்டாங்க. என்ன புத்தகம் சொல்லுங்களேன். வாழ்த்துகள், வணக்கம். உங்க பேர் சொல்லுங்க. என்ன படிக்கிறீங்க? என்னென்ன புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க? நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்களே. சரி, இதுதான் முதல் முறையா புத்தக திருவிழாக்கு வருவது, எப்படி இருக்கு? ஆனா

0: 7th year.
1: சரி, என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்கீங்க?
0: White Knights and Other Stories by Pedro Gostick and Max Kornler.
1: நிறைய புத்தகங்கள் வச்சிருக்கீங்களே. சரி, இதான் முதல் முறையா புத்தக திருவிழாக்கு வருவது? எப்படி இருக்கு? வாழ்த்துகள், நிறைய புத்தகங்கள் வாங்குங்க, படிங்க. தம்பி வாங்க, உங்க பேர் என்ன?
2: என்னங்க?
1: என்ன படிக்கிறீங்க?
2: என்ன
1: புத்தகம் வாங்கினீங்க? ஆஹா, திருக்குறள். திருக்குரான் ஒளியில் தூதர் நபி அப்படின்னு ஒரு புத்தகம் வாங்கியிருக்கீங்க. ஹவு டு ப்ரிப்பேர் யுவர் எக்ஸாம். நிறைய புத்தகங்கள் கை ஃபுல்லாவே புத்தகமா தான் வச்சிருக்காரு. அக்காவுக்காக, அக்கா பேரு அவங்களுக்காக தம்பி புத்தகம் வாங்கியிருக்காரு. சான்றிதழும் வாங்கியிருக்கீங்க. வாழ்த்துகள் தம்பி. வணக்கம், உங்க பேர்
2: என்ன?
1: என்ன படிக்கிறீங்க? செவன்த். என்ன புத்தகம் எல்லாம் வாங்கியிருக்கீங்க? தெனாலிராமன் கதைகள், அக்பர் தி கிரேட். அருமையான நிறைய புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க. வாழ்த்துக்கள். என்ன வாங்கணும் ஆசை? கிரியலை அப்படி எதுவும் இல்ல, வரும்போது பாத்துக்குவோம். சரி தம்பி, வணக்கம், உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க?
2: என்னென்ன
1: புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க தம்பி?
2: நான் வந்து இது ஸ்டோரிஸ் புக்ஸ் நிறைய வாங்கிருந்தேன். நெக்ஸ்ட் ரைட்டிங் புக்ஸ் வாங்கணும்.
1: நிறைய புத்தகங்கள். வாழ்த்துகள், நன்றி. தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன? விஷாக். என்ன படிக்கிறீங்க? சரி, யார் கூட வந்தீங்க?
2: என்னென்ன
1: புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க?
2: ஸ்டோரி புக் வாங்கிருக்கேன்.
1: விடுகதை ஸ்டோரி. அதே பாரு, ரியால்டன். நிறைய புத்தகங்கள்லாம் வாங்கி படிக்கிற ஆர்வம் இருக்கோ, கதை புத்தகம் எல்லாம். உங்களுக்கு பிடிச்ச ஸ்டோரினா இது? நீங்க படிச்சது என்ன வாங்கணும்னு நினைச்ச வேற அதான் புக்? ஹாரி பாட்டர் எல்லாம் வாங்கணும். சரிங்க, சரிங்க. நீங்க பெரிய ஆளா என்ன வாங்கணும்னு ஆசை உங்களுக்கு? எய்ம் என்ன?
2: இன்ஜினியர்.
1: சரிங்க, சரிங்க. எங்க அம்மா அங்க இருக்காங்க? சரி தம்பி, நீ மட்டும் போய் பேசுவாப்பா அப்படின்னு இருக்காங்க. சரி, அருமை. பொடி பண்பலை 100.5 இப்போ ஒரு பாடல், பாடலுக்கு பிறகு இணையலாம் நேர்களை.

0: தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவம்.
1: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: தொடர்புக்கு 8985712345.
4: கோடைப்பந்தலை 100.5 இந்த சிறப்பு நிகழ்ச்சி பள்ளிக்கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து தான் இந்த நேரலை நிகழ்ச்சி வளம் வந்துகிட்டு இருக்கு. மாணவர்கள்லாம் நிறைய பேர் அவங்களுடைய புத்தகங்களை தேடி தேடி தேடி தேடி அவங்களுக்கான வாங்கிட்டு வந்திருக்காங்க. அவங்களை கூட்டிட்டு வந்த ஆசிரியர்களும் இருக்காங்க. அந்த ஆசிரியர்கள் எல்லாமே மாணவர்களுக்கு என்னென்ன புத்தகங்களா வாங்கலாம்னு ஒரு வழிகாட்டத்தோட தான் கூட்டு வந்திருப்பாங்க. என்னென்ன அதெல்லாம் வாங்கியிருக்காங்கிறதையும் கேட்கலாம். வணக்கம் மேம், உங்க பேர் சொல்லுங்க.
5: என் பேர் பிரபா. நாங்க வந்து புளியம்பட்டியிலேருந்து வரோம். நாங்க மாணவர்கள் எல்லாமே அழைச்சிட்டு வந்திருக்கோம். பிளஸ் டூ மாணவர்கள் எல்லாத்தையும் நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம். நாங்க வந்து என்ன சொல்லி கொடுத்துருக்கோம் அப்படின்னா, புத்தகங்களை படிக்கிறதுனால மாணவர்களுடைய அறிவு திறன்களை வளர்க்கவும், ரெண்டாவது அறிவு களஞ்சியங்கள் நிறைய நம்ம எடுத்துக்கவும், வாழ்க்கையில வந்து எல்லாத்துக்கும் அவங்க வழிகாட்டியா இருப்பாங்க, எதிர்காலத்துல வந்து அவங்களோட தலைமுறை வளர்க்கக்கூடிய தன்மை அவங்களுக்குள்ள இருக்கிறதுனால அவங்க வந்து அவங்களுடைய தலைமுறைகளை வளர்க்கறதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டா இருக்கும். ரெண்டாவது, புத்தகங்களை படிக்கும் பொழுது அறிவு களஞ்சியங்கள்னு சொல்றாங்க. அப்போ அவங்க வந்து மாணவர்கள் நாங்க கூடியிருந்த எதிர்காக அப்படின்னாக்கா, புத்தகங்களை படிச்சு மேன்மேலும் அவங்களுடைய அறிவு திறனை வளர்க்க செய்யவும், அவங்க வாழ்க்கையில முன்னோடியா இருந்து உலகத்துக்கு எடுத்துக்காட்டா அவங்க வாழ்ந்து வளரணும் அப்படிங்கறதுக்காகவும் நாங்க இந்த புத்தக திருவிழாவுக்கு நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம்.
4: அருமை அருமை. ஒவ்வொரு பக்கத்தை திருப்பும் பொழுதும் மாணவர்களுக்கு ஒவ்வொரு விதமான தடைகளும் உடையும் அப்படின்னு சொல்லலாம். புத்தகத்துல அவ்வளவு விஷயங்கள் இருக்கு, அதெல்லாமே எடுத்துக்காட்டாக நீங்க கூட்டு வந்திருக்கீங்க. வாழ்த்துக்கள்.
5: மிகவும் நன்றி.
4: நன்றி. வணக்கம், உங்க பேரு சொல்லுங்க.
6: என் பேர் காஞ்சனா. நாங்க வந்து புளியம்பட்டி எஸ்ஆர்டி ஸ்கூல்ல இருந்து வந்திருக்கிறோம். 6 வகுப்புல இருந்து 11வது 11வது 12வது வகுப்பு வரை இருக்கிற குழந்தைகள் எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்திருக்கிறோம். எங்க குழந்தைகள் பாத்தீங்கன்னா, என்னதான் கேட்டாலும் நாங்களும் என்ன பண்ணிக்கிற புக்கு வாங்கி படிக்கணுங்கிற ஆர்வத்துல நிறைய குழந்தைங்க வந்திருக்காங்க. நிறைய புக்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க. அது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. கேட்கற திறனை விட படிக்கிற திறனை வளர்த்துக்கொண்டு அவங்களுக்குள்ள ஆர்வத்தை எங்களால உணர்ந்து கொள்ள முடியுது. புக் ஸ்டால்க்கு வந்ததுக்கு, இந்த புக் பேக் வந்ததுக்கு எங்க ஸ்கூல் சார்பா நாங்க நன்றியை தெரிவிச்சுக்கிறோம்.
4: சரிங்க, நிறைய புத்தகம். நீங்க உங்களுக்கு பிடித்த புத்தகம்னா எது? நீங்க நிறைய புத்தகங்கள் வாங்கியிருப்பீங்க, ஆசிரியருக்கு நிறைய புத்தகங்கள் ரெஃபர் பண்ணிருப்பீங்க. உங்கள் மனதில் இன்றும் ஆழமாக இருக்கக்கூடிய அந்த புத்தகம்னா எது?
7: நான் வந்து தமிழ் துறையில இருக்கிறதுனால எனக்கு அது சார்ந்த புக்கு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா, நாங்க ஆன்மீக சம்பந்தமான புக்குகளும் மருத்துவம் சம்பந்தமான புக்குகளும் அதுதான் இப்ப சூஸ் பண்ணிருக்கிறேன். அதுல எனக்கு கொஞ்சம் ஈடுபாடு அதிகமா இருக்குது ஆன்மீகத்துல. ஆனா அது சம்பந்தமான புக்கு தான் எடுத்திருக்கிறேன்.
4: சரிங்க, அருமை வாழ்த்துகள். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
8: என் பேர் தேவநாயகி. நானும் எஸ்எஸ்சி மெமோரியல் ஸ்கூல்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.
4: நீங்க என்ன புத்தகம் எல்லாம் வாங்குறதுக்கு பரிந்துரை பண்ணீங்க?
8: நாங்க வந்து ஆக்சுவலா இப்ப எங்க ஸ்கூல்ல இப்ப வந்து குழந்தைங்க யாருமே புக் அதிகம் படிக்கிறது இல்ல. நாங்க எங்க லைப்ரரியிலேயே இப்ப கம்பல் பண்ணி குழந்தைகளை வந்து டெய்லியும் இல்லாட்டி ஒரு நாள் விட்டு ஒரு நாள் புக்கு வந்து படிக்கணும்னு சொல்லியிருக்கோம். புக்ஸ் எடுத்துட்டு போக சொல்லி சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த காலகட்டத்துல வந்து குழந்தைகள் எல்லாமே மீடியாக்குள்ளயும் சோசியல் மீடியாலும் இருக்கிறதுனால புக்ஸ் யாரும் அதிகம் படிக்கிறது இல்ல. அதனால இப்ப நாங்க கம்பல்சரி எல்லாருமே இந்த மாதிரி வரணும்னு சொல்லி இன்டிமேஷன் கொடுத்ததுல இத்தனை குழந்தைங்க வருவாங்கன்னு நாங்களும் எதிர்பார்க்கல. வந்த குழந்தைங்க எல்லாருமே இவ்வளவு புக்கு வாங்குவாங்கன்னு நாங்க நினைக்கல. மேக்ஸிமம் எல்லாருமே 500 மேலதான் புக்ஸ் வாங்கியிருக்காங்க. எங்களுக்கே ரொம்ப சர்ப்ரைஸா இருந்தது. ஏன்னா இந்த அளவுக்கு அவங்க விரும்பி வாங்குவாங்கன்னு நாங்க நிஜமாவே எதிர்பார்க்கல. ஏன்னா டிவி மொபைல் போன்லயே இருந்துட்டு இருக்காங்க. ஆனா அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆர்வம் இருக்கு, இந்த மாதிரி புக்ஸ் செலக்ட் பண்ணணும், புக்ஸ் வாங்கணுங்கிற ஆர்வம் இருக்குங்கிறத இந்த புக் பேர் மூலியமா நாங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இதே மாதிரி குழந்தைகளுக்காக அந்த பழங்காலத்துல இருந்த மாதிரி இந்த மாதிரி புத்தக கண்காட்சி எல்லாம் அப்பப்ப போட்டாங்கன்னா குழந்தைகளுடைய அறிவு திறனும் வளரும் அப்படிங்கறத நாங்க கேட்டுக்கிறோம்.
4: பெற்றோர்கள் நிறைய பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. கேட்டுட்டு இருக்கும் பொழுது குழந்தைகளுக்கு புத்தகங்களை ஒரு அறிமுகம் செய்து வைங்க. ஏதாவது ஒரு புத்தகத்தை அவங்களுக்கு அறிமுகம் செய்து அவங்க கையில கொடுத்துருங்க. உங்களுக்காக வாங்கினது இந்த புத்தகம் அப்படின்னு கொடுத்துட்டாலே தன்னோட புத்தகம் என்ன இருக்குன்னு பாப்போம்னு பெறட்டுவாங்க. அப்ப ஆரம்பிக்கும் புத்தகத்திற்கும் அவர்களுக்கும் இடையான உறவு. வாங்க, வணக்கம், உங்க பேர் என்ன?
9: என் பேரு மிருதுளா.
4: என்ன படிக்கிறீங்க?
9: சிட்டி ஸ்கூல்ல 11th படிக்கிறேன்.
4: சரி, என்ன புத்தகம் வாங்குனீங்க நீங்க சொல்லுங்க.
9: ஆக்சுவலி வாங்குற ஐடியாவே இல்ல, ஸ்கூல்ல இருந்து கூட்டி தராங்க, என்ஜாய் பண்ணலாம் தான் வந்தோம். ஆனா எங்களையும் தாண்டி நிறைய புக் பர்ச்சேஸ் பண்ணோம். அதுல எனக்கு கொடுத்த புக் எதுன்னா லீடர்ஸ் அப்படின்னு ஒரு புக் இருந்துச்சு. அதுக்கப்புறம் கான்சியஸா எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி புக் இருந்துச்சு.

0: ஆனா புக் வாங்குவேன் நானே எக்ஸ்பெக்ட் பண்ணல, புக் வாங்குற ஐடியாவே கிடையாது, வந்து சாப்பிட்டுட்டு என்ஜாய் பண்ணிட்டு போலாம் தான் வந்தது.
1: அதாவது வேடிக்கை பார்க்கலாம் நினைச்சீங்க ஆனா முடியல, அந்த புத்தகம் உங்களை வாங்க வச்சிருச்சு பாத்தீங்களா? உங்களுக்கான புத்தகம் எது அப்படிங்கறது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்லையா, அது தெரிஞ்சுக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க.
2: என் பேர் சரண்யா, நான் வந்து சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், நான் வந்ததும் எஸ்எஸ்சி ஸ்கூல்ல இருந்துதான். இதுல வந்து பாக்கும்போது நிறைய சயின்ஸ் ரிலேட்டட் அதிகமா இருக்கு, தமிழ் இங்கிலீஷ தாண்டியும் சயின்ஸும் ரொம்ப அதிகமான புக்ஸ் எல்லாம் இருக்கு. அதே மாதிரி குழந்தைங்க வந்து மொபைல் போன்ஸ் தான் பாத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு காலத்துல இருக்கும்போது, இப்ப அந்த குழந்தைகளை எல்லாம் அழைச்சிட்டு வந்து இங்க பாக்கும்போது அவங்களோட இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நாங்க உணரக்கூடிய ஒரு தருணமா இருந்துச்சு. அதே மாதிரி இந்த புக் ஷோக்கு வர்றது அப்படிங்கறது கொஞ்சம் சர்ப்ரைஸா தான் எங்களுக்கு இருந்துச்சு. ஆனா இங்க வந்ததுக்கப்புறம் நிறைய யூசஸ் இருந்துச்சு, நிறைய குழந்தைகளோடைய ரியாக்ஷன்ஸ்ல எல்லாம் சேஞ்சஸ் இருந்துச்சு. ஸோ அவங்களும் மேம் இதெல்லாம் இப்படி எல்லாம் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்ற அளவுக்கு இருக்கு. ஸோ அந்த குழந்தைங்க ஒரு ஒரு கண்டென்ட்டு ஒரு ஒரு புக்கோட ஹெட்டிங்ஸ் படிச்சு அதனோட எக்ஸ்பிளேஷன் சொல்ற அளவுக்கு நல்லாவே ஒரு இதா இருந்துச்சு. அதனால எங்களுக்கும் ஒரு திருப்தி, ரொம்ப என்ஜாய் பண்ணோம்,
1: மகிழ்ச்சி. அதாவது புத்தகங்களை பார்ப்பதற்காக மட்டுமே வந்தோம் அப்படின்னு சொன்னாங்க, ஆனா புத்தகம் வாங்க வச்சிருச்சு பாத்தீங்களா? அதுதான், நிறைய புத்தகங்கள் காத்திருக்கின்றன. புத்தகங்களை தேடக்கூடியவர்கள், நல்ல நிறைய சிந்தனைகளை தேடக்கூடியவர்களுக்கு அவர்கள் சிந்தனைகளை தூண்டும் விதமான பல புத்தகங்கள் வாங்குங்க. வீட்டிற்கு ஒரு மரம் வளர்ப்போம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனோடு சேர்ந்து வீட்டிற்கு ஒரு நூலகம் வைப்போம் அப்படிங்கிற ஒரு சூழல் மாற வேண்டும். அப்படி மாறும் பொழுது இன்னும் நிறைய புத்தகங்களை வாங்கி வாசிப்பு தன்மை அதிகமாகும். நிறைய பேர் காத்திருக்காங்க. இப்ப கொடைப்பண்பிள்ளை 100.5
3: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மென்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர், கவுன்சிலிங் கோ 2608.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
8: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: 5 இன்றைய நேரலை நிகழ்ச்சி பள்ளிக்கல்வித்துறை மக்கள் சிந்தனை பேரவை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து தாங்க வந்துகிட்டு இருக்கு. நிறைய மாணவிகள்லாம் காத்திருக்காங்க, அவங்க நிறைய புத்தகங்கள் வாங்கியிருக்காங்க. என்னென்ன புத்தகங்கள்லாம் வாங்கியிருக்காங்க கண்மணிகள் பாப்பா இருக்காங்க, கை ஃபுல்லா அவ்வளவு புக் அவங்களால தூக்க கூட முடியல நினைக்கிறேன். வணக்கம், உங்க பேர் என்னம்மா?
1: நேஹா.
0: நேஹா, என்ன படிக்கிறீங்க? என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க?
1: World famous story, folk tales, சிரிப்பு கதைகள், இங்கிலீஷ் பசில்ஸ் அண்ட் ரிடில்ஸ்,
0: என்ன வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க.
1: ஹர்ஷவர்த்தினி.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 7th.
0: சரி, என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க?
1: அப்துல் கலாம், ஃபோக் டேல்ஸ் ஆஃப் இந்தியா, காமராஜர், தங்கச்சிக்கு.
0: தங்கச்சிக்கு என்ன புத்தகம்?
1: டிராயிங்.
0: தங்கச்சி என்ன படிக்கிறாங்க?
1: ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்.
0: நிறைய நல்லா வரைவாங்களா? அவங்க பேர் என்ன? தங்கச்சி பேரு?
1: அதிகா.
0: அதிகா. அப்பா பேரு?
1: ராஜு.
0: அம்மா பேரு?
1: பவித்ரா தேவி.
0: எந்த ஊர்மா நீங்க?
1: புளியம்பட்டி.
0: புளியம்பட்டி. சரிங்க, இது புக்ஃபேர் தான் முதல் தடவை வரீங்களா? நல்லா இருக்கா? அடுத்த வருஷம் வச்சா வருவீங்களா? வருஷம் வருஷம் நடக்கும், வருஷம் வாங்க. உங்களுக்கு பிடிச்ச நிறைய புத்தகங்கள் இருக்கு, வாங்கிக்கோங்க சரிங்களா? வணக்கம், உங்க பேரு?
1: புவனேஸ்வரி.
0: என்ன படிக்கிறீங்க?
1: 7th.
0: என்னென்ன புத்தகங்கள் வாங்கியிருக்கீங்க?
1: சிரிப்பு கதைகள், வார்த்தை விளையாட்டு, ஜிகே, மரங்களின்
0: காவலன். சரிங்க, நீங்க என்ன உங்களோட தனித்திறமைனா என்ன? நீங்க நல்லா பாட்டு பாடுவீங்களா, டான்ஸ், அந்த மாதிரி
1: டிராயிங்?
0: நீங்க என்ன ஓவியம் வரைஞ்சு அதுக்கு நிறைய பாராட்டுகள் வாங்கியிருக்கீங்க?
1: இயற்கையை பத்தி.
0: சரிங்க சரிங்க, வாழ்த்துக்கள். உங்களுக்காக புகைப்படம் இருக்கு, எல்லாம் காத்துட்டு இருக்காங்க, போய் புகைப்படம் எடுத்துக்கங்க. தம்பி வணக்கம், உங்க பேர் என்ன?
2: மை நேம் இஸ் சித்தி.
0: என்ன படிக்கிறீங்க?
2: 7th. 7th.
0: என்னென்ன புத்தகம் வாங்கியிருக்கீங்க?
2: மேஜிக்கல் புக் ஒன்று, டிராயிங் புக்
0: வாங்கிட்டீங்களா? சரிங்க, என்ன வாங்கணும்னு ஆசை?

0: டிராயிங் மாஸ்டரா.
1: நீங்க ஓவிய ஆசிரியரா வரணும். வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன? நீங்க எத்தனை புத்தகங்கள் வாங்கினீங்க? ஆறு புத்தகங்கள். எல்லாமே நல்ல நல்ல புத்தகங்களா வாங்கி வச்சிருக்கீங்க. சரிங்க, இது எத்தனை தடவை நீங்க வரீங்க?
0: நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன்.
1: முதல் முறையா? நீ பிடிச்சிருக்கா புத்தக திருவிழா? சரி, வணக்கம். உங்க பேர் என்ன?
0: என் பேர் இளமுகிலன்.
1: இளமுகிலன், என்ன படிக்கிறீங்க?
0: நான் 7th படிக்கிறேன்.
1: சரி, நீங்க நிறைய புத்தகம் வச்சிருக்கீங்க தம்பி. மூணு புக்கா? எல்லாம் பெரிய பெரிய புத்தகமா வாங்கிருக்கீங்க. டிராயிங், வேற என்னென்ன? வேற என்னென்ன புக் வாங்கிருக்கீங்க?
0: டிராயிங் வாங்கிக்கிறேன்.
1: சான்றிதழ் ஒன்று கொடுத்துருக்காங்க, நூல் ஆர்வலர் அப்படிங்கிற சான்றிதழ். அது நிறைய கதைகள் வேற வச்சிருக்கீங்க. வாழ்த்துக்கள். உங்க பேர் என்ன? என்ன படிக்கிறீங்க? அடையங்க போய் என்னப்பா இவ்வளவு புக்கு, எல்லாமே உங்க புக்கா? என்னென்ன, எத்தனை புத்தகங்கள் வாங்கிருங்க மொத்தம்? நிறைய வாங்கியிருக்காரு. 9 புத்தகங்கள் வாங்கிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு 2 சான்றிதழ் கொடுத்துருக்கணும். சரி, உங்க பேர்
0: என்னப்பா?
1: நீங்க எடுங்க பார்த்தா. இவ்வளவு அதுக்கு மேல 9 புத்தகங்கள் இவரும் வாங்கியிருக்காரு. என்ன படிக்கிறீங்க? வாழ்த்துக்கள். என்ன வாங்கணும் ஆசை? தெரியல. நீங்களும் ஓவியாசிரியரா? சரிங்க, உங்க பேரு? என்ன படிக்கிறீங்க? தம்பிய நிறைய புத்தகம் வச்சிருக்காரு. உங்க பேரு? நீங்களும் ஒரு 3 புத்தகங்கள் வேறு பெரிய. திருக்குறள் புத்தகம், அப்புறம் இந்தியாவினுடைய சயின்டிஸ்டை பத்தி ஒரு டிராயிங் புக்கு, கதை புக்கு எல்லாம் வாங்கிருக்கீங்க. உங்க பேரு?
0: நிரஞ்சன் சாய்.
1: என்ன படிக்கிறீங்க? 7th. சரிங்க தம்பி, வாங்க. உங்க பேர் சொல்லுங்க.
2: எஸ் பிரியதர்சன்.
1: நீங்க என்ன புத்தகம் வாங்கிருக்கீங்க? நிறைய புத்தகங்கள் வச்சிருக்காரு தம்பி. வாழ்த்துக்கள். என்ன வாங்கணும் ஆசை?
2: போலீஸ்.
1: வாழ்த்துக்கள். சரிங்கம்மா, உங்க பேர் சொல்லுங்க. இனிகாஸ்ரீ. என்ன படிக்கிறீங்க?
0: 7th.
1: சரி, என்னங்க என்ன புத்தகங்கள் தேடுனீங்க? உங்களுக்கு கிடைச்ச புத்தகம் இது?
0: நான் வந்து அனிமி அது மாதிரி போலாம் அப்படின்னு இருந்தேன். பட் அந்த காசு கொண்டு வரல. பட் அங்கேயும் ரொம்ப இதாக இருந்துச்சுனால க்ரௌடனால நான் தெனாலிராமன் மட்டும் வாங்கினேன்.
1: சரி, என்ன ஆகணும் நான் ஆசை உங்களுக்கு? அனிமி அப்படின்னு சொல்லும் போதே ஒரு அனிமேஷன் ரிலேட்டட் கிரியேட்டராக வாங்கணும்னு ஆசையா? கொஞ்சம் அந்த மாதிரி சொல்ல போனா அனிமேஷன் அப்புறம் கிராபிக்ஸ் எல்லாம் கத்துக்கிட்டு அவதார் மாதிரி நீங்க ஒரு படம் எடுத்தாலும் எடுக்கலாம். நிறைய ஆசைகள். சரிங்க, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு இந்த புத்தகத்துல வந்தீங்களே, நிறைய புத்தகங்கள் பாத்தீங்களா, என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு புதுசா ஒரு விஷயத்த ஸ்பார்க் பண்ணுச்சு இதெல்லாம் இருக்கா அப்படின்னு?
0: சம்திங் அந்த மாதிரி ஸ்பீக் பண்றது ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்கணும், அப்புறம் ஸ்பீக்கிங் எப்படி பேசுறது பப்ளிக்கா, அது மாதிரி நிறைய புத்தகம் இருந்துச்சு. பட்
1: வாழ்த்துக்கள். என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு
0: பிடிச்ச?
1: பாடுங்களேன், பாடுவீங்க போல பாடுவீங்களா? சரி, அப்ப பூப்புக்கு ஓசை கேட்டலாமா? நன்றி.

0: இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரெய்னிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
1: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
2: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
3: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
5: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
6: கோடை பெண்களை 100.5 இன்றைய நேரலை நிகழ்ச்சி ஈரோடு புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து தான் வளம் வந்துகிட்டு இருக்கு. நிறைய மாணவர்கள் கிட்டத்தட்ட நல்ல வெயில், இந்த வெயில கூட அவங்க பொருட்படுத்தாம நிறைய புத்தகங்களை வாங்கிட்டு அவங்களுக்கான அந்த பாராட்டு சான்றிதழ்களை, நூல் ஆர்வலர் அப்படிங்கிற சான்றிதழும் வாங்கிட்டு எல்லாமே இப்ப வரிசையா அவங்களுடைய வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய மாணவர்கள் வந்துகிட்டே இருக்காங்க. இப்ப நிகழ்ச்சியில நிறைவா ஒரு அம்மா இருக்காங்க. அம்மா வணக்கம். கோடை பண்பலைக்கு ஏன் இப்படி கொலைப்படுத்துறீங்க? கோடை பண்பலைக்கு தொடர்ந்து கேப்பீங்களா?
7: தொடர்ந்து காலையில இருந்து அது பாட்டுக்கு இப்ப ஓடிட்டே இருக்கேன். நான் பாட்டுக்கு வீட்டுல ஏதோ நோண்டிட்டு இருப்பேன். முக்கியமானதா இருந்துச்சுன்னா எரிஞ்சு போட்டு போய் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கேன்.
6: சொந்த பந்தம் எல்லாம் கேப்பேன்னு சொன்னீங்க, வேற என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம்
7: கேப்பீங்க? மணி 6 சொந்த பந்தத்துல இருந்து நைட்டு 10-11 தினம் கேக்குவேன்.
6: சரிங்க சரிங்க.
7: நிகழ்ச்சி இந்த சலீமான் சார்ஜகான் சொல்றதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
6: அவங்க பேசுறத நிகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். வேற என்னென்ன நிகழ்ச்சி எல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க.
7: எல்லாமே பிடிக்கும். இது என்ன
6: உங்களுடைய பேரை சொல்லுங்க.
7: எங்க பேரு மஞ்சளா தேவிங்க.
6: சரிங்கம்மா.
7: ஊர் வந்து குருமந்தூர். என்ன இங்க குடுத்துருக்காங்க ஈரோட்டுக்கு.
6: அப்ப எத்தனை வருஷம் ஆச்சுமா ஈரோடு நீங்க வந்து?
7: ஈரோடு வந்து 1978 வந்தோம்.
6: சரி, இந்த புத்தக திருவிழா நிறைய புத்தகங்கள் போய் பாத்தீங்களா? உள்ள அரங்கெல்லாம் போய் பாத்தீங்களா?
7: போய் சுத்தி பாக்க முடியல. நான் அங்க இருந்து நடந்து வந்ததுனால உங்களை தொழாவிட்டே வந்து இந்த கோட்டில கடந்தீங்க. அங்கிருந்து இங்க கேட்டுக்கிட்டேன்.
6: சரிங்கம்மா சரிங்கம்மா. உங்களை சந்திச்சது ரொம்ப மகிழ்ச்சியமா. கொடை பண்பலை தொடர்ந்து கேளுங்க. என் நிகழ்ச்சியோட நிறைவான தருணத்துக்கு வந்தாச்சு. பள்ளிக்கல்வித்துறை மக்கள் சிந்தனை இணைந்து நடத்தக்கூடிய ஈரோடு புத்தக திருவிழாவிலுடைய நிறைவு நாள் நாளைக்கு இருக்குங்க. நாளைக்கும் புத்தக திருவிழா இருக்கு. அதனால நீங்க தொடர்ந்து நிறைய புத்தகங்களை வாங்கணும்னு நினைச்சீங்கன்னா வாங்குங்க. உங்களுக்காகவே நிறைய புத்தக அரங்குகள் இருக்கின்றன. புத்தகங்களும் உங்களுக்காகவே காத்திருக்கின்றன. மாணவர்களும் நிறைய பேர் வந்து அவங்களுக்கான புத்தகங்களை தேடி தேடி வாங்கிட்டு இருக்காங்க. கொடை பண்பலை 100.5 புத்தக திருவிழா வளாகத்திலிருந்து நானும் விடைபெற்றுக் கொள்கிறேன். சுப்பிரமணியம் சுரேந்தர், நன்றி நேயர்களே.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
4: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி.

இதுவரை இணைந்திருந்தோம் கோடை பண்பலை 100.5 ஈரோடு புத்தக திருவிழாவிற்கு செவி வழியை அழைத்து சென்றார் அறிவிப்பாளர் சுப்பிரமணியம் சுரேந்தர் அவர்கள். நன்றி நேயர்களே. இனி கோடை பண்பலை 100.5 தென்காசி கே சீனிவாசன் அவர்களின் தெரிவில் உயிரெழுத்து முன்பாக செய்தி சுருக்கம்.

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமளா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும், எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. நாடு முழுவதும் நடைபெற்று வரும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று வருகின்றனர். விவசாயிகளுக்கு தமது அரசு எப்போதும் உறுதுணையாக இருக்கும் என்று முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வேண்டும் என்று சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி கூறியுள்ளது. ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

இன்னிசை வணக்கம் நேயர்களே. பண்பலை நேரம் 3:04. நிறைய பாடல்களை கேட்டுப்போம், இருந்தும் சில பாடல்களை மட்டும் கேட்டா நம்ம வாழ்க்கையோ நம்ம எண்ணங்களின் பிரதிபலிப்பாவோ பிடிச்ச பாடல்களாக மனசுக்குள்ளேயே ஓடிட்டே இருக்கும். நம்மளும் முணுமுணுத்துட்டே இருப்போம். அந்த பாடல்களை எல்லாம் ஒன்று திரட்டி உங்கள் வசம் சேர்க்கிறது கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து. உங்களுடன் சேர்ந்து பாடல்களை ரசிக்க இருக்கிறேன் நானும்.

பத்மா நீலமணி. இன்னைக்கான உயிரெழுத்து நிகழ்ச்சியில் தென்காசி கே சீனிவாசன் அவர்களின் தெருவில் பாடல்கள் மின்ன இருக்கின்றது. இந்த மாசம் ஆடி மாசம்ன்றதுனால ஆடி வெள்ளி சிறப்பாக வெள்ளி என்று தொடங்கும் பாடலை தேர்வு செஞ்சிருக்கிறாரு பண்பலையில் வெள்ளி முழங்க. நீங்கள் எதிர்பார்த்த நேரம் இதோ. பண்பலையில் முதல் பாடலாக வெள்ளி நிலா முற்றத்திலே வேட்டைக்காரன் படத்திலிருந்து கண்ணதாசன் கவியில் கே வி மகாதேவன் இசையில் டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கிறாரு. இந்த பாடலில் குழந்தை வளர்ப்பு பத்தி ரொம்ப அழகா விவரிக்கும் பாடலுங்க. முக்கணியின் சார் எடுத்து முத்தமிழின் தேன் எடுத்து முப்பாலில் கலந்து சுவைத்து இசை பசிகார வைக்கும் பாடல் ஆடி திங்களில் இதோ

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்போ மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலேயே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
3: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் கவுன்சிலிங்.

0: கோட் 2610.
1: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
2: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
4: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
5: நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும் நிகழ்ச்சியில் உங்களோடு எலும்பு மற்றும் மூட்டு மாற்று சிகிச்சை நிபுணர் மருத்துவர் மதன் குமார் பெரியசாமி அவர்கள்.
6: வணக்கம். நம்ம நாமக்கல் இமய மருத்துவமனை சார்பாக இந்த சிறப்பு நிகழ்ச்சியை வழங்குவதில் மிக்க மகிழ்ச்சி. நம்ம நேர் ஒருத்தங்க திருச்சியிலிருந்து ஒரு நேர் நம்மகிட்ட கேள்வி கேட்டிருந்தாங்க. என்னன்னு கேட்டா, அவங்களோட ஃப்ரெண்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுங்க சார். இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆகும் போது அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வண்டி வந்து கால் மேல லைட்டா ஏறிடுச்சு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா அவங்க கால் வந்து நல்லாவே கட்டாயிருந்தது. ஸோ அதை வந்து நம்மளால சரி பண்ண முடியல அப்படின்னு சொல்லிட்டு கால் அந்த பகுதி மட்டும் அகற்றினாங்க. ஸோ அந்த காலை நம்மளால சேவ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. கால் சேவ் பண்ணுறதுக்கு முக்கியமாக நம்ம ரொம்ப இது பண்ணிக்க வேண்டியது தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் அந்த கட்டுஞ்சிரி வந்து கரெக்டான ஷார்ப்பாக கட் ஆயிருக்கு. இப்போ எக்ஸாம்பிள், ஒரு பிளேடில் கட் ஆகுதுன்னு வச்சுக்கோம். ஒரு கயிறு இருக்குது, அந்த கயிறு வந்து கத்திரிக்கோளில் கட் பண்ணுறோம். அதே கயிறு நம்ம எடுத்து வச்சு நல்லா என்ன பண்ணுறோம், ஒரு கல்லுக்கு நடுவில் வச்சு தேய்ச்சிட்டு அந்த நஞ்சு போன மாதிரி வச்சுட்டு கட் பண்ணுறோம். இப்போ ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் இருக்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நார்மலாக கட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அந்த ரத்த குழாய் நரம்பு இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும். அந்த எஜ்ஜு நம்மளால் பார்க்க முடியும், ஈஸியாக அதை வந்து நம்மளால் தைக்க முடியும், ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ண முடியும். இதுவே பார்த்தீங்கன்னா அந்த நஞ்சு போய் கட்டானதில் பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கிற ரத்த குழாய் நரம்பு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் நம்ம அதை ஒட்ட வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும். அதே மாதிரி நஞ்சு போயிருந்தாலும் நம்மளால் பைபாஸ் பண்ண முடியும். அதுக்கான இடம் எப்படி இருக்குது, எந்த இடத்துல நம்ம கட்டாயிருக்கு அப்படிங்கிறது முக்கியம். அதை வச்சு தான் நம்ம வந்து நெக்ஸ்ட் லெவல் வந்து பற்றி நமக்கு தெரியும், அது சேர்க்க முடியுமா சேர்க்க முடியாதான்னு. பர்டிகுலராக இந்த நேர் சொல்கிறது வந்து பார்த்தா, ஏதாவது வண்டி ஏறி இருக்குது அப்படிங்கும் போது அந்த கண்டிப்பாக அது வந்து அந்த பகுதி வந்து நஞ்சு போயிருக்கும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக அதுக்கு சேர்க்கக்கூடிய தன்மை வந்து கண்டிப்பாக இருக்காது. இதே இது எங்கிட்ட நிறைய பேஷண்ட்ஸ் எங்கிட்ட வரது வந்து அந்த டெக்ஸ்டைல் இன்ஜுரியில் வருவாங்க. அந்த டெக்ஸ்டைலில் வேலை செய்யும் போது பார்த்தீங்கன்னா மிஷினுக்குள்ளே கை விட்றது, அந்த ஊசி இந்த மாதிரி இதில் வருவாங்க. அந்த மாதிரி இதில் அதுலேயுமே பார்த்தீங்கன்னா விரல் டிப்பில் ஏதாவது கட் ஆகுது அந்த மாதிரி இருக்குன்னா அது பிளாஸ்டிக் சர்ஜரி மாதிரி பண்ணி இருக்கிற லென்த்தை நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியும். அதே வந்து தம் ஃபிங்கரில் பேஸோட கட் ஆகுது, அடிப்பக்கத்தோட கட் ஆகுதுன்னா அதை நம்மளால் ஒட்ட வைக்க முடியும். இதே அந்த விரலோட டிப்பில் கட் ஆகுது பார்த்தீங்களா, அது எல்லாத்தையும் நம்மளால் எடுத்து அந்த பீஸை எடுத்து ஒட்ட வைக்க முடியுமானா, அந்த மாதிரி இதில் ஒட்ட வைக்க முடியாது. ஒன்று ஒன்று என்னன்னா, நம்ம ஒரு ஒரு கட்டானதை பொறுத்து தான் நம்ம வந்து அந்த பர்டிகுலர் ட்ரீட்மெண்ட்டை பண்ண முடியும். ஸோ இன்கேஸ் இந்த மாதிரி ஏதாவது இன்ஜுரி ஆகுது, இந்த மாதிரி லிம் ஏதாவது இன்ஜுரி ஆகுதுன்னா டெஃபினட்டாக அந்த அந்த பர்டிகுலர் அடிப்பட்ட பார்ட்டை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா ஐஸில் போட்டு எடுத்துக்கணும். ஐஸ் எப்படி போடணும்னா டைரெக்டாக போடக்கூடாது ஐஸை, அதில் என்ன பண்ணணும், ஒரு கண்டெய்னரில், ஒரு சுத்தமான கண்டெய்னரில் போட்டு அந்த கண்டெய்னரை தான் நமக்கு வந்து ஐஸ்க்குள்ளே போடணும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து அதை தூக்கி நேராக ஐஸில் போடக்கூடாது. அந்த அந்த பகுதி வந்து ப்ராப்பராக நம்ம சீல் பண்ணி அதை வச்சு தான் நம்ம உள்ளே போடணும். இது முடிஞ்ச அளவு 6 hours நம்ம அந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸை ரீச் பண்ணுறோம், 6 hours சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட ரிசல்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல கொஞ்சம் ஓரளவுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு மேலே போகும்போது இதோட ஒட்டக்கூடிய தன்மையும் ரிசல்ட்ஸும் வந்து இதுலேருந்து புவராதாக இருக்கும். மேலும் நம் நாமக்கல் இமய மருத்துவமனையில் ரோபோட்டிக் மூலம் மூட்டு மாட்டு அறுவை சிகிச்சை, மகப்பேறு மற்றும் குழந்தைகள் நலன், அலர்ஜி, ஆஸ்துமா, குடல் சார்ந்த பிரச்சனைகள், நாள்பட்ட ஆறாத புண்கள், சர்க்கரை பிரச்சனை மற்றும் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கு சிகிச்சை இங்கு அளிக்கப்படுகிறது. மேலும் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்க. 95 85 95 55 88 இந்த நம்பர்ல வாட்ஸ்அப் வசதியும் உண்டு. உங்க ரிப்போர்ட்டை வாட்ஸ்அப் மூலமா அனுப்பிச்சு சந்தேகங்களும் நீங்க கேட்டுக்கலாம்.
5: நாம் இதுவரை கேட்டது நாமக்கல் இமயம் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையின் உடலும் உறுதியும்.

ஆடி திங்களில் வெள்ளி நிலா உலாவரும் நேரம் 3:14. எம்எஸ்வி இசையில் ஜெயச்சந்திரன், வாணி ஜெயராம் குரலில் கண்ணதாசனின் மாயாஜால வரிகளில். அதென்ன மாயாஜால வரிகள்னு யோசிக்கிறீங்களா? இந்த பாடல்ல ஒரு வார்த்தை முடியும் இடத்துல அதே வார்த்தையிலிருந்து தொடரும் அடுத்த இசை மெட்டு அற்புதமான பாடலை தேர்வு செஞ்சிருக்கிறாரு தென்காசி கே. சீனிவாசன் அவர்கள்.

0: கோடைப்பண்பலை 1.5 உயிரெழுத்து வெள்ளி பூத்திருக்கும் நேரம் 3:18.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா?
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் No. 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: கடல்ல வாழ்றவன் வேற, அந்த கடலே ஆழ்றவன் வேற.
7: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் August 14 முதல் உலகமெங்கும்.
8: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரசியின் வண்ணத்தோரிகை.
9: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN

0: சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
1: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
2: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

அடுத்த பாடலாக சக்கரை தேவன் படத்திலிருந்து நல்ல வெள்ளிக்கிழமை. நம்ம ஊரு பக்கம் இருக்கிற கரும்பு விவசாயத்தின் பெருமையை மண்மனம் மாறாமல் தனது வரிகளில் கவர்ந்திருக்கிறாரு. வாலி இசையமைத்து செழிக்க வைத்துள்ளார். இசைஞானி இளையராஜா சக்கரையாய் இனிக்க வைத்துள்ளார்.

மேலே இந்த மாதிரி பாடல்கள்லாம் கேட்கும்போது அப்படியே மனசை பசுமையாக்கிறதுல. கரும்பின் சுவையை இன்னிசை பாடல்களோடு சுவைத்துக் கொண்டிருக்கிறோம். இது கோடை பண்பலை நுறுப்புளி ஐந்தின் உயிரெழுத்து. பண்பலை நேரம் 3:25. அடுத்த பாடலாக பேர் சொல்லும் படத்திலிருந்து தம்பி கங்கை அமரன் பாடல் எழுத, அண்ணன் இளையராஜா இசையமைக்க, மலேசியா வாசுதேவன் குரலில், விடாமுயற்சியும் சுறுசுறுப்பும் மன உறுதியும் நேர்மையான வாழ்க்கையின் மதிப்பை காட்டும் பாடல்.

மாலை உச்சியில் அருமையான பாடல்களோடு விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்த நிகழ்ச்சியில். வெள்ளியால் அலங்கரித்துள்ளார் தென்காசி கே சீனிவாசன் அவர்கள். அடுத்த பாடலாக தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பஞ்ச அருணாச்சலம் பாடலுக்கு கங்கை அமரன் இசையமைக்க மனோ மற்றும் மலேசியா வாசுதேவன்

விளக்கேற்றிக் கொண்டிருக்கிறோம் உயிரெழுத்த நிகழ்ச்சியில். வெள்ளியால் அலங்கரித்துள்ளார் தென்காசி கே சீனிவாசன் அவர்கள். அடுத்த பாடலாக தர்மத்தின் தலைவன் படத்திலிருந்து பஞ்ச அருணாச்சலம் பாடலுக்கு கங்கை அமரன் இசையமைக்க மனோ மற்றும் மலேசியா வாசுதேவன் சித்ரா குரலில் வெள்ளிமணி கிண்ணத்தில் வைத்த சந்தனம் போல் பண்பலையெங்கும் நறுமணம் வீச இந்த பாடல் வருகிறது.

படத்திலிருந்து கவிஞர் வாலி வரிகளில், சங்கர் கணேஷ் இசையமைக்க வாணி ஜெயராம் குரலில். கோவில் திருவிழானா இந்த பாடல் இல்லாம இருக்கவே இருக்காதுங்க. கோவில் யானையை சுற்றி பெண்கள் சந்தோஷமா ஆடி பாடி கொண்டாடும் யதார்த்தமான வரிகளில் பாடல்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
6: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
7: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
8: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.

0: முன்னம்
1: கருத்து
0: அல்லது
1: மனம்
0: அல்லது
1: குறிப்பு
0: அல்லது
1: அறிமா
0: முன்னம்
1: மனம்

0: பாட்டும் பதமும்
1: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
7: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு BSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
8: 430 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனின்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தூரிகை.
9: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
10: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து நிகழ்ச்சிக்கு வெள்ளி என உயிர் கொடுத்து பாடல்களை அனைவரும் ரசிக்கும் வண்ணம் தெரிவு செய்துள்ளார் தென்காசி கே சீனிவாசன் அவர்கள். அடுத்ததாக நந்தவன தேரு படத்தில் RV உதயகுமார் பாடல் எழுத, இளையராஜா இசையில் SP பாலசுப்ரமணி, SN சுரேந்தர், அருண்மொழி, உமா ரமணன் ஆகியோர் குரலில், விண்ணில் நித்தம் உலாவரும் நிலவே வாடாதே, உன்னை கவிதை பாட கோடி வரிகள் தவம் கிடைக்கிறது, நீ பசியாற, உனக்கு நிலாச்சி ஒரு தரவா

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நம் கோடை பண்பலை 100.5 இன்று மாலை 4 மணிக்கு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசியின் வண்ண தோரிகை.
4: 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: 4:30 ரசிக்கலாம் பூமெக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் ரயர்களின் வண்ண தோரிகை.
6: பூமெக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது. பூமெக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
7: நிலவுக்கே நிலாச்சோ.

படைக்க காத்திருக்கும் நேரம் 3:50. அடுத்ததாக பொங்கி வரும் காவேரி படத்திலிருந்து கங்கை அமரன் கற்பனையில் ஜனித்த தேன் தமிழ் வரிகளில் இளையராஜாவின் இசை கோர்வைக்குள் கட்டுண்டு அருண்மொழி கே எஸ் சித்ரா குரலில் வெள்ளி குழு சுமணி இன்று பண்பலையிலும் ஒழிக்கிறது.

ஓவியமாய் வளைந்து நெளிந்து ஓடும் இசையை வெள்ளி என்ற தலைப்பில் அடைத்து உயிர் வரை கொண்டு செல்லும் கோடை பண்பலை 1.5 உயிரெழுத்து. நம் அனைவருக்காகவும் ரசித்து உருகி தெரிவு செய்துள்ளார் தென்காசி கே சீனிவாசன் அவர்கள். அடுத்து வரக்கூடிய இந்த பாடல்ல அந்த கண்ணு தெரியாத காதலன் பாடுறான், உன்னுடைய சங்கீத சலங்கை ஒலி இருக்கே இந்த ஏழைக்கு கீதாஞ்சலி. அந்த தங்க பாதங்கள் அசையும் ஒளி இந்தன் பூஜைக்கு கோவில் மணி. இசையும் நாட்டியமும் காதலிக்கும் கலைமகள் மேடை இந்த பாடல்.

நிலவாய், வெள்ளி நிலவாய், நட்சத்திரமாய், கிழமையாய், அணிகலனாய், பல அவதாரங்களோடு தென்காசி கே சீனிவாசன் அவர்களின் தெருவில் அனைவரின் உள்ளம் நிறைத்தது. கோடை பண்பலின் 1.5 இது உயிரெழுத்து நிகழ்ச்சி. செவ்விக்கிணைய இன்னிசை பாடல்களை தேர்வு செய்து தந்ததற்கு மிக்க நன்றி ஐயா. நேயர்களுக்காக தூதுரைத்தவள் நான் உங்கள் பத்மா நீலமணி.

0: கூறியுள்ளார். எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: அதாகப்பட்டதே நடுநடுங்கும் மார்கழி குளிரிலே உரைய வைக்கும் கடும் பணியிலே உங்களை எல்லாம் கதகதப்பாக்க கேளே
2: ஒரு புள்ள கேக்குது.

0: அதேதான் அதேதான்.
1: கோடை பண்பலை 100.5 தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்றும் மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
7: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
8: கவுன்சிலிங் கோட் 2610.
1: வழங்கும் வண்ணத்துரிகை.
9: இனிய மாலை வணக்கம் நேயர்களே,
10: மாலை வணக்கம் நேயர்களே.
9: வணக்கம் பத்மா, எப்படி இருக்கீங்க?
10: நல்லா இருக்கேங்க்கா.
9: ரொம்ப அப்படியே இந்த வெள்ளி தங்கம் அப்படிலாம் வித்துட்டு இருந்தீங்க ரொம்ப நேரமா.
10: ஆமாங்க்கா,
9: நல்ல நல்ல பாடல்கள் போட்டீங்க, அருமையா இருந்தது நிகழ்ச்சி. சொல்லுங்க பத்மா, இப்போ நம்ம கையில நிறைய பணம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது செலவாக செலவாக மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ பணம் செலவாகுதே அப்படின்னு. ஆனா என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா, நேரம் செலவாகுதே? ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் இருக்கு. ஐயோ இவ்வளவு நேரம் போயிச்சே, இவ்வளவு நேரம் போயிச்சேன்னு என்னைக்காவது வருத்தப்பட்டிருக்கோமா?
10: அக்கா பண்பலைக்கு வரும்போதெல்லாம் வருத்தப்படுவீங்கக்கா. அந்த 1 மணி நேரம் முடியும் போது ஐயோ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு.
9: அப்படியா? அதுக்கு முன்னாடி வருத்தப்பட்டது இல்லை நீங்க?
10: இல்லக்கா.
9: பொதுவா எல்லாருமே வந்து நேரத்தை மட்டும் கிடைக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு நேரமே இல்லைங்க, சாப்பிட நேரம் இல்லை, தூங்க நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. ஆனா எவ்வளவு நேரத்தை வீணாக்குறோம் அப்படின்னு உட்காந்து கூட்டி கழிச்சு

0: பார்த்தோம் அப்படின்னா தெரியும் எவ்வளோ நேரத்தை நம்ம வீணாக்கியிருக்கோம் அப்படின்னு. ஆனால் அந்த பணத்துக்கு இருக்க மதிப்பு நேரத்துக்கு இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் நேரம் பொன்னானது அப்படின்னு நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் இல்லையா. அதனால் இப்போ நேரத்தை வீணாக்காமல் 5 நிமிஷம் ஆகிடுச்சு. அதனால் நேர்கள்லாம் தயாராக இருப்பாங்க பாட்டுக்குள்ளே பதில் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. இந்த நிகழ்ச்சி எல்லாருக்குமே தெரியும், திங்கக்கிழமை சாயங்காலம் 4 மணி அப்படின்னாலே பாட்டு அதுக்குள்ளே பதில் இருக்கும் அப்படின்னு நேர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக நிகழ்ச்சிக்கு தயாராக ஆயிருப்பாங்க. ஒவ்வொரு வாரமும் திங்கள் தோறும் மாலை 4 மணிக்கு பாட்டுக்குள்ளே பதில் தேடலாம். நீங்கள் எனக்காவது பாட்டு வரிகளை கவனித்து கேட்டிருக்கீங்களா?
1: பண்பலைக்கு வந்ததுக்கப்புறம் பாட்டு வரிகள்
0: எல்லாமே பண்பலைக்கு வந்த பிறகுதான், வந்த பிறகுதான் நீங்க, அதுக்கு பிறகுதான் நீங்க வந்து விழிப்படைஞ்சிருக்கீங்க நான்
1: நினைக்கிறேன். நம்ம பண்பலைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நிறைய கத்து கொடுத்துருக்குது நம்ம பண்பலை.
0: ஓகே,
1: முன்ன இசை மட்டும் இது பண்ணிட்டு இருந்தோம், இப்பதான் பாட்டுக்குள்ள இந்த வார்த்தைகள்லாம் ஒளிச்சு வச்சிருக்காங்களா ரகசியமா.
0: வரிகளை வந்து ஆழ்ந்து கவனிக்க ஆரம்பிச்சிருக்கோம் நம்மளும் சரி, நேர்களும் சரி. ஏன்னா இதுக்குள்ள ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாங்க, கேள்வி வச்சிருப்பாங்க அப்படின்னு ரொம்ப ஆழ்ந்து கவனிப்பாங்க. அவங்கெல்லாம் வரலாம். அறிமுக நேர்களாக இருந்தாங்க அப்படின்னா 24 24 24 சகோதரிகள் 24 24 29 வழக்கமாக பேசக்கூடிய நேர்கள் 24 24 26 293 அப்படின்ற எண்களில் வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42 சேர்த்துக்கங்க.
1: வணக்கம் நேயர்கள், முதல் நேயர் யார் வாங்க? வணக்கம். வணக்கம், யாரங்க?
0: என்ன இப்படி பதில் சொல்றீங்க? வீட்டுல உங்களை சும்மா விடுறாங்களா என்ன? வீட்டுல சும்மாவா விட்டு வச்சிருக்காங்க உங்களை? அப்படி சொல்லுங்க, அதுவும் ஒரு வேலை தாங்க, அதெல்லாம் பாக்கணும் தானே, அதெல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டமான வேலை தெரியுமா? இப்போ யாரும் அந்த வேலையெல்லாம் செய்கிறது
2: இல்லை.
0: இதெல்லாம் வந்து நீங்கள் பெருமையாக சொல்லிக்கலாம் சரிங்களா? ரொம்ப யோசிக்காதீங்க செல்வம். சரி, பாட்டுக்குள்ளே பதில் தெரியலாமா?
2: ம்,
0: பாட்டு லைனை கேளுங்க.

0: கேட்டிங்களா? பாட்டு லைன் கேட்டிங்களா? செல்வம், என்னாச்சு? பாட்டை கேட்டுட்டு போயிருங்க அப்படின்னு அவர் கேட்டிருப்பாங்க.
1: ரசிச்சிட்டாரு, மயங்கிட்டாரு நினைக்கிறேன்.
0: ரசிச்சிட்டு இல்லாட்டி இப்போ பாட்டு கேட்டிங்களா இல்லையா? விட்டு விட்டு கேக்குதா உங்களுக்கு? வந்து அந்த கோபுரம் இருக்கான்னு பாத்துக்கோங்க. இனி அந்த டவர் இருக்க இடத்துல நின்னு பேசுங்க சரிங்களா?
2: சரி, நல்லா தான் நினைக்கிறேன்.
0: இப்போ ஒரு வாட்டி பாட்டு கேளுங்க, கேக்குதான்னு பாருங்க.

0: பாட்டு கேட்டிங்களா?
1: சரியா கேக்கலக்காய்.
0: சரிங்க, நீங்க தொடர்ந்து நீங்க நிகழ்ச்சி கேளுங்க. நிகழ்ச்சியில் என்ன பாட்டு, என்ன கேள்வி, என்ன பதில் அப்படின்னு நீங்கள் நிகழ்ச்சியை கேட்டு ரசிங்க அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ இன்னொரு நேயர் காத்திருக்காங்க.
2: வாங்க. வணக்கம்.
3: வணக்கம். ராஜவதிரி கோடை பெண் வலைக்கும் இரு அறிவிப்பாளருக்கும் இனிமையான பொன்மாலை வணக்கம்.
0: வணக்கம். சொல்வது யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாமா?
3: தேனி மாவட்டம் தர்மராஜபுரத்திலிருந்து கோபால்சாமி.
0: கோபால்சாமி ஐயா, நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
3: ஆ, கேட்டுக்கிட்டேன்.
0: சரிங்க, இதுக்கு முன்னாடி ஒரு பாட்டு போட்டோம், கேட்டிங்களா?
3: கேக்கலாமா?
0: கேக்கல. சரி, அதே பாட்டா இல்ல வேற பாட்டா என்னன்னு தெரியல, உங்களுக்கு கேளுங்க.
3: சரி.

0: பாட்டு வரிகள்லாம் புரிஞ்சதா?
1: என்ன
0: கேள்வி அப்படின்னா, எழுத்துக்களோட அடிப்படை வரிசை.
1: அடிச்சுவடி.
0: அழகா கண்டுபிடிச்சிட்டீங்களே, அரிச்சுவடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்க, ரொம்ப அழகா கண்டுபிடிச்சீங்க. ஏன், என்ன பாடல் கேட்கலாம் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு? ஒண்ணு சொல்லுங்க. அப்படியா, சரிங்க, பாட்டு கேட்கலாம். ஒரு சின்ன விளம்பர இடைவேளைக்கு பிறகு. நன்றிங்க.
2: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்டுல உன்னோட சமையலை பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
3: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
2: எப்படிமா?
3: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
2: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.
4: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
5: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
6: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
7: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
8: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
7: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
9: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத்லாப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
10: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
11: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: கோடை பண்பலை 100.5 கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி.
1: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
3: பண்பலை நேரம் 4:17 ஆகுது. நாம் இணைஞ்சிருக்கிறோம் வண்ணத்துரிகை. வண்ணத்துரிகையில பாட்டுக்குள் பதில். திங்கக்கிழமை அப்படின்னாலே பாட்டுக்குள் பதில் தான். பாட்டை வந்து நல்லா உன்னிப்பாக நேயர்கள் கவனிச்சுட்டு இருக்காங்க. இந்த வரியில் கேள்வி இருக்குமோ, அந்த வரியில் இருக்குமோ அப்படின்னு சொல்லி இப்போ நேயர் காத்திருக்காங்க. பேசலாம், வாங்க. வணக்கம்.
4: வணக்கம்மா.
3: வணக்கம்யா, பேர் சொல்லுங்க.
4: வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் பேரம்பட்டி கஸ்தூரிமயில்.
3: ஐயா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்குமா? நல்லா இருக்குமா.
3: நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
4: ஆமாம், கேட்குமா கேட்குமா.
3: பாட்டு கேட்குறீங்களா?
4: கேட்குமா, போடுங்க.

0: ஐயா கேட்டிங்களா பாடல்?
1: கண்ணுக்கு
0: தெரியாதது கையிலயும் பிடிக்க முடியாது, ஆனா அது இல்லனா எதுமே இல்ல.
1: ஜீவன் ஜீவன்
2: உடனே கண்டுபிடிச்சிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: ரஜினி
2: பாடல் உங்களுக்காக 100.5 நன்றிங்க.

0: என்னமா புது பொண்ணு, புகுந்த வீட்ல உன்னோட சமையல பத்தி என்ன பேசிக்கிறாங்க?
1: ஆஹா, ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளுறாங்க அக்கா.
0: எப்படிமா?
1: நான் சமைக்கிறது தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசியில, நம்ம அம்மா சொல்லி கொடுத்த அதே பாரம்பரியம்.
0: இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி.

0: கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: சூப்பர் குட் பிலிம்ஸ் வழங்கும் புரட்சி தளபதி விஷால் இயக்கி நடிக்கும் மகுடம் ஆகஸ்ட் 14 முதல் உலகமெங்கும்.
6: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொழுக்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
7: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 வருட பாரம்பரியம் மிக்க தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் விஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
5: வேகம் 100.5 என்று மாலை 5:30 வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
8: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலை வந்தான், அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன் சன் பிரீஃப்ஸ்.
9: நேரம் 4:27, அதாவது அரை மணி நேரம் ஓடிச்சு அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டு அப்படின்னாலே மெய் மறக்கிற ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பிடிச்ச பாடலை கேட்டோம் அப்படின்னா இன்னும் நேரம் போகிறதே தெரியாது அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி பாட்டுக்குள்ளே பதில் தேட நேர்கள் காத்திருக்காங்க. கேள்விகளும் தயாராக இருக்குது, பாட்டும் தயாராக இருக்குது, நேர்களும் தயாராக இருக்காங்க. வாங்க பேசலாம்.
10: வாங்க. வணக்கம்.
11: வணக்கம்மா.
10: வணக்கம்.
11: கரூர் மாவட்டம் பேசுகிறேம்மா.
9: என்ன பேருங்கய்யா?
11: வராங்க
9: பெரும்பாலும் நீங்க அந்த படம் போட்ட புக் வச்சிருக்கீங்களா? அந்த புக்கை காமிச்சு இந்த மாதிரி வெட்டலாமா, அந்த மாதிரி வெட்டலாமா
11: வச்சிருக்கீங்களா?
9: எத்தனை மாடல் வச்சிருக்கீங்க? இந்த சின்ன பசங்க எல்லாம் வந்தா வித்தியாசமா கேட்பாங்க, முடி இப்படி வெட்டுங்க அப்படி வெட்டுங்க.
10: போலீஸ் கிட்ட
11: ஸ்கூல் பக்கத்துல இருக்க பண்றது இல்ல.
9: சரிங்க,
11: பையன் தான் பண்ணுவாங்க.
9: சரிங்க, அவருக்கு வந்து பண்ணி விட்டுருவாரு. சரிங்க, இப்ப உங்களுக்கான பாடல் கேளுங்க.

0: ஐயா பாட்டு கேட்டிங்களா?
1: இவர்
0: வந்து ஒருத்தர் பேர் இருக்கு அதில், அவர் வந்து பிரபலமான குத்துச்சண்டை வீரர். அவரோட பேர் வந்தது அந்த பாட்டு வரியில, கேட்டிங்களா? குத்துச்சண்டை வீரர் அப்படின்னாலே அவர் தான் ஞாபகம் வரும் பல பேருக்கும். பாட்டை இன்னொரு வாட்டி பாட்டு கேளுங்க, அந்த பாட்டுல இருக்கு கேளுங்களேன்.

0: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
1: அதுல ஒருத்தர் பேரை சொல்லுவாங்களே, அவரும் எனக்கு வேணான்றுவாங்க. அவங்க கவனிக்கல தானே நீங்க? சரிங்க, நன்றிங்க. நீங்க தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. என்ன கேள்வி, என்ன பதில் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ 100.5
2: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம். தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசி, என்று மாறாத தரம் சுவை. VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
3: நல்லா பசியார சாப்பிடுங்க, உணவை வீணாக்காதீங்க. ஒவ்வொரு பருக்கையும் உங்க தட்டுக்கு வர பல தடைகளை தாண்டி வருது. 75 பாரம்பரியம் மிக்க தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்னு கேட்டு வாங்குங்க. இல்லத்தரசிகளின் இனிய தேர்வு தாராபுரம் VSN சூரியன் பிராண்ட் அரிசிகள்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு.
5: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
6: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
7: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
8: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
9: ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
10: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா

0: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
1: மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். பிளேஸ்மெண்டில் சிறந்து விளங்கும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல். ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.
3: கவுன்சிலிங் கோட் 2610
4: வழங்கிய வண்ணத்துரிகை. பண்பலை 100.5 இனியும் நாம் தொடர்ந்து கேட்க, பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள், நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் செட்டிகள் டிரையர்கள்.
5: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
6: பருத்தி இன்னர்வேர் தான்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
5: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
6: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
5: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444
4: வழங்கும் வண்ணத்துரிகை.
7: இணைந்திருக்கிறோம் கோடை பண்பலை 100.5. நேரம் 4:32. அருமையா விளையாண்டு இருக்க வண்ண தூரிகைகள். பாட்டுக்குள் பதில்.
8: விளையாட்டாவே ஆக்கிட்டீங்களா அதை?
7: கண்டிப்பா,
8: இது ஒரு விளையாட்டு, ஒரு விளையாட்டு.
7: ஆமா
8: ஆமா, இது வந்து அறிவுக்கு விளையாட்டு, விளையாட்டு நம்ம சொல்லிக்கலாம்.
7: உரிமையை கவனிக்கிறதுக்குமே
8: நேர்கள் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம். வணக்கம்.
9: வணக்கம் மேடம். வணக்கம் சகோதரிகளுக்கு. வணக்கம்.
8: பேர் சொல்லுங்கய்யா.
9: பிரபுராம் திவாகரன், தென்காசி மாவட்டம் குற்றாலத்திலிருந்து.
8: சரிங்க, நிகழ்ச்சி கேட்டுட்டு
9: இருக்கீங்களா? கேட்டேன் மேடம்.
8: கேட்டீங்க, ஆனா உங்களுக்கு தனி பாடல் தான் தருவோம், வேற பாட்டு தான் தருவோம். அந்த பாட்டுக்கு பதில் கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: மைக் டைசன் மேடம்.
8: மைக் டைசன், அப்படியா?
9: ஆமா.
8: அவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்?
9: மைக் அமெரிக்கா.
8: அமெரிக்கா, ஆப்பிரிக்கா? இளம் வயதிலேயே ஹெவி வெயிட் சாம்பியன் அப்படின்ற ஒரு பட்டத்தை வாங்கினவர், யாராலும் மறக்க முடியாது. குத்துனா அப்படி மைக் டைசன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரிங்க, அதனால இந்த உங்களுக்கு பரிசு பாடலாம் கிடையாது. இப்போ ஒரு பாட்டு உங்களுக்கு வரும், கேளுங்க. இந்த கேள்விக்கான பதில கண்டுபிடிங்க, கேளுங்க.

0: என்ன கேள்வி அப்படின்னா, நாட்குறிப்பு அப்படின்னு சுருக்கமா சொல்லுவாங்க. நாட்குறிப்பு, நாள் குறிப்பு, ஒவ்வொரு நாளும் நடக்கிற நிகழ்வுகளை அப்படியே ஒரு நோட்ல எழுதி, தேதியோட எழுதி, நேரத்தோட எழுதி வைப்பாங்க பத்திரமா. அதுக்கு என்ன பேரு? டைரி அப்படின்னு கேள்வி கேட்டதுல இருந்து நீங்க சொல்லிட்டீங்க. பாட்டு லைன்ல கண்டுபிடிக்கல தானே நீங்க? பாட்டு வரியிலையும் வரும் டைரி அப்படின்னு வரும். அழகா சொல்லிட்டீங்க. என்ன பாடல் கேட்கலாம்?
1: தாண்டவம் படத்திலிருந்து ஒரு பாதி கதவு நானும்.
0: அப்படியா, ஒரு பாதி கதவா? என்ன கதவுக்கு போயிட்டீங்க?
1: ஒரு பாதி கதவு நீயமான.
0: கதவு எல்லாம் இல்லங்க, கனவு.
1: ஓ சாரி மேடம்,
0: கதவு தானா? கதவோ கனவோ கேக்கலாங்க, பாட்டு கேக்கலாம்.
1: கதவு,
0: கதவு தானா? ஆமாங்க ஆமாங்க, குழப்பம். வரிய வரிய வந்து கூர்ந்து கவனிக்கணும்னு சொல்லி, அது கதவா கனவா குழப்பமா தான் இருக்கு. சரிங்க, பாட்டு கேக்கலாங்கயா.
2: பாட்டி என்ன குடிக்கிறீங்க?
3: அஞ்சால் அலுப்பு மருந்துடாமா?
2: இது எதுக்கு?
3: தினசரி ரெண்டு வேளை இத வெந்நீர்ல போட்டு குடிச்சா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும்.
2: அஞ்சால், இது அற்புத மூலிகைகளின் படைப்பு.
4: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏ,
5: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
4: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
5: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
4: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
5: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.

0: ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம். ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். சிவப்பு சிறப்பு.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: Dear students, நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி, கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன். முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
8: வேகம் 100.5 இன்று மாலை 5:30 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம்.
9: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
10: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோட் 2608.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படினா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: தரமான பருத்தியிலிருந்து தயாராகுது.
7: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
6: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு, எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர்ஸ், பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
8: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
9: வழங்கிக் கொண்டிருக்கும் வண்ணத்துரிகை.
10: நேரம் 4:45, கூடை பன்மலை 100.5 வண்ணத்தூரிகை பாட்டுக்குள் பதிலாக இன்னும் 15 தான் இருக்கு. நேர்கள் அப்படியே தயாரா இருக்காங்க. நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. வணக்கம். பேர் சொல்லுங்க.
11: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம். என்ன
10: விட்டு விட்டு கேக்குதே சண்முகமையா? புரிஞ்சிருச்சு, ஆனா விட்டு விட்டு கேக்குது.
11: வந்துட்டீங்களா?
10: எப்படி போகுது வியாபாரம் எல்லாம்?
11: வியாபாரம் நல்லா போயிட்டு.
10: சரிங்க, பாட்டு கேட்கலாமா?
11: கேளுங்க.

0: காகிதம்.
1: சீனாக்காரங்க கண்டுபிடிச்சீங்க காகிதம்னு, அப்படிதானே?
0: ஆமா மேடம்.
1: காகித தினம்லாம் போன வாரம் காகித தினம் கொண்டாடினோம். என்னங்க
0: மூங்கில ஃபர்ஸ்ட் அரைச்சு காகிதம் கண்டுபிடிச்சாங்க?
1: நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்கன்னு சொல்றாங்க.
0: அரைச்சு காகிதம் கண்டுபிடிச்சாங்க மேடம்.
1: ஆமா ஆமா ஆமா.
2: குழந்தைங்க
1: நோட்ல ஏதாவது தவறா எழுதிட்டாங்க, தப்பா எழுதிட்டாங்க அப்படின்னா அந்த பேப்பரவை சரட்டுன்னு கிழிச்சு கசக்கி தூக்கி போட்டுருவாங்க. ஆனால் அப்படிலாம் இல்லாமல் அதை சின்னதாக அடிச்சுட்டு பக்கத்துலேயே எழுதலாம், இல்லாட்டி அதை அழிப்பான் இருக்கு, அதை வச்சு அழைச்சிட்டு பக்கத்துலேயே எழுதலாம்.
3: கோடை போட்டு
1: இதெல்லாம் நாங்கள் போன வாரமே சொல்லிட்டோம். ஆமாம், அதே மாதிரி இப்போ வருஷம் முடிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ மீதி காகிதம் இருக்கும், எழுதாத பக்கங்கள் இருக்கும் நோட்டில், அதெல்லாம் வந்து என்ன செய்யலாம்னா எடுத்து வச்சு எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து ஒரு தையல் போட்டு ஒரு நோட்டாக வச்சுக்கலாம். ரஃப் நோட்டுன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வீட்டு பாடங்கள் எழுதுறதுக்கு இந்த மாதிரி சும்மா எழுதுறதுக்குலாம் தேவைப்படும் இல்லையா, அந்த ரஃப் நோட்டுன்னு சொல்லுவாங்க, அதுக்கு பயன்படுத்தலாம்.
3: சின்ன பிள்ளைகளுக்கு அந்த காகிதத்தெல்லாம் வச்சு ஒரு பவுல் மாதிரி செய்கிறது, கிண்ணம் செய்கிறது, அதெல்லாம் விளையாண்டுருக்கோம்.
1: இப்போ நிறைய விஷயங்கள் வந்துருச்சு, அதனால் காகிதத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம், அதாவது வீணாக்க வேண்டாம், சிக்கனமாக பயன்படுத்துவோம் அப்படின்னு ஒரு தகவலையும் சொல்லிட்டு இப்ப அவருக்கு பிடிச்ச பாடல் சொல்லுங்களேன். அவருக்கு பதில் என்னன்னா என்ன பாடல் அப்படின்னு தான் கேட்கணும். இருக்காரா சண்முகம் ஐயா?
0: சொல்லாதே சொல்ல சொல்லாதே.
1: அப்படிங்களா? ஏ ரொம்ப சோகமா போயிட்டீங்க. சரி பரவாயில்லைங்க, கேட்கலாங்க கேட்கலாங்க. நன்றிங்க.

0: ஐயா கேட்டிங்களா?
1: ஆ கேட்டேன்
0: மேடம். அழகான பாடல், கேள்வி இப்போ கேளுங்க.
2: இதில் வர ஒரு பொருள் வந்து சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது.
1: இதில் வரக்கூடிய ஒரு பொருள்
2: சீனாவில் கண்டுபிடிக்கப்பட்டது.

0: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க.
1: பருத்தி தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
0: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
1: பூமக்ஸ் இன்னர்வேர் தான். பூமக்ஸ் இன்னர்வேர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: நேரம் 4:53. இன்னும் ஒரு 7 நிமிடங்கள் இருக்கு பாட்டுக்குள்ள பதில் தேட. ரொம்ப ஆர்வமா ஒரு நேர் காத்திருக்காங்க, வாங்க பேசலாம்.
5: வணக்கம் மேம், சிவகாசில இருந்து அமுதா.
4: அப்பா, ரொம்ப நேரம் கழிச்சு நிகழ்ச்சி முடியும் போது ஒரு சகோதரி வந்திருக்கீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அமுதாமா, எப்படி இருக்கீங்க?
5: ரொம்ப நல்லா இருக்கேன் மேம், நீங்க நல்லா இருக்கீங்களா?
4: நாங்களும் நல்லா இருக்கோம். நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்களா?
5: இப்ப கொஞ்சம் முன்னாடி வரைக்கும் கேட்டோம்னா இப்ப இணைப்புல வந்தோடனே கேட்கலாமா?
4: கேட்கல. சரி, உங்களுக்கான பாட்டு கேளுங்க.

0: அமுதாமா கேட்டிங்களா?
1: என்ன
0: கேள்வி அப்படின்னா,
2: ரகசியமாய் தகவல் சேகரிப்பவர்.
0: நமக்கு தெரியாமையே நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு ரகசியமாக மறைமுகமாக நம்மளை வந்து கண்காணிப்பவருங்க அப்படின்னு சொல்லலாம். அந்த உளவாளின்னு சொல்லுவாங்க, அவங்கள வந்து உளவாளி அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பாட்டில் வந்தது ஒரு நல்ல வார்த்தை. சொல்லுங்க, நீங்க தான் சொல்லணும்.
1: பாட்டு
0: மறுபடியும் வேணுமா? சரி கேளுங்க,
1: கொஞ்சம் சத்தமா
0: சத்தமா வைங்க, ரேடியோல சத்தம் வச்சு கேளுங்க.

0: கேட்டிங்களா
1: மேம்? கள்ளியே அப்படின்னு.
0: கள்ளியா? கள்ளினா அந்த களவாடுறவங்க திருடுறவங்க அவங்கள தான் வந்து கள்ளின்னு சொல்லுவாங்க.
2: இது வந்து தகவலை சேகரிப்பவர்.
0: நமக்கு தெரியாமையே நம்ம என்னெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு மறைமுகமாக நம்மளை வந்து கண்காணிச்சிட்டே இருப்பாங்க, அந்த செய்தியெல்லாம் சேகரிப்பாங்க. ஆங்கிலத்தில் வந்து ஸ்பை அப்படின்னு கூட சொல்லுவாங்க இல்லையா, உளவாளி, நோட்டமிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இருக்கீங்களா அமுதாமா?
1: இருக்கேன் இருக்கேன்.
0: அதில் வந்தது எங்க என்னங்க என்னாச்சு அமுதாமா? இணைப்புல இருந்து விடுபட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
3: மாச பண்பலைக்கும் நேச நேயர்களுக்கும் அன்புக்கு அன்பு காட்டி கொண்டிருக்கும் அறிவிப்பாளர் அனைவருக்கும் மாலை வணக்கம்.
0: பேர் சொல்லுங்க.
3: தேனி மாவட்டம் வடபட்டி மகாராஜன் பரமேஸ்வரி.
0: பாத்தீங்களா எவ்வளவு பாஸ்டா சொல்றீங்க பரமேஸ்வரியா?
4: நீ என்ன கேட்க போறங்கிறது எனக்கு தெரியும்.
0: பேர் மட்டும் ஒரு வாட்டி சொல்லுங்க.
3: மகாராஜன் பரமேஸ்வரி.
0: அப்படி பொறுமையா பேசுங்க. மகாராஜனையா ஒரு பாட்டு கொடுத்துருந்தோம், கண்டுபிடிச்சிங்களா? கேட்டிங்களா?
3: கேட்கல மேடம், நீங்க அதுக்கு சொல்லுங்க மேடம். சொல்லிடுறேன் மேடம்.
0: அதாவது நமக்கு தெரியாமையே நம்ம செயல்களை பார்த்து மறைமுகமா கண்காணிப்பவரை உளவாளின்னு கூட சொல்லுவாங்க. அந்த பாட்டுல ஒரு வார்த்தை வந்தது.

0: கேட்டீங்களா?
1: கேட்டேன் மேடம். கல்லியே
0: இல்லங்க, உங்க எல்லாம் கள்ளி கள்ளின்னுட்டே இருக்கீங்க. ஒற்றன் அப்படின்னு ஒரு வார்த்தை வந்தது.
1: நன்றி.
0: நிகழ்ச்சியில கலந்துகிட்டதுக்கு நன்றி.

0: கோவை பண்பலை 100.5 இதுவரை கேட்டோம் பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள். நீடித்து உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்கள்.
1: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணணும்னு சொன்னாங்க.
2: பருத்தி இன்னர்வேர் தான் நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது.
1: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
2: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
1: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
2: ஏன் இல்ல, உனக்கு அண்ணனுக்கு அப்பாக்கு தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு. பூமக்ஸ் இன்னர்வேர் பெஸ்ட் குவாலிட்டி ரீசனபிள் பிரைஸ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
4: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673. கால் 9244504444.
0: வழங்கிய வண்ணத்துரிகை.
5: கோடை பண்பலை 100.5 இதுவரை கேட்டு ரசித்தோம் வண்ணத்துரிகை. பாட்டுக்குள் பதிலாக மீண்டும் கேட்கலாம் எதிர்வரும் திங்களன்று மாலை 4 மணிக்கு. நாளைக்கும் வண்ணத்துரிகை இருக்கு, அது என்னவாயிருக்கும் அப்படின்னா சினிமா கொட்டகை. இப்போ நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறோம். பிரேமா ஜெகன்,
6: பத்மா நீலமணி.
5: நிகழ்ச்சிக்கு பொறியியல் நுட்பம்
6: ஆர் சுந்தரராஜன், எஸ் அனிஷ்.
5: அழைப்புகள் ஒருங்கிணைப்பு
6: செந்தில் சீதாராமன்.
5: கணினி ஆக்கம்
6: கீதா.
5: கோடை பண்பலை 100.5 இனி
6: ஸ்ரீ காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின்
5: சித்திர செவ்வானம்
6: ரசிக்கலாம். செய்தி சுருக்கத்திற்கு பிறகு
7: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஷியாமலா. எஃகு துறை சீரான வளர்ச்சி கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதா மக்களவையில் இன்று நிறைவேறியது. மாணவர்கள் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாகவும் எதிர்க்கட்சிகள் அவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டுள்ளார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். மலைவாழ் மக்களின் மேம்பாட்டிற்காக பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்

தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் சென்னையில் இன்று வெளியிட்டார். ஆவின் பால் தடையின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நெல் மற்றும் கரும்புக்கு தமிழக அரசு ஊக்கத்தொகை அறிவித்துள்ளதற்கு தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் வரவேற்பு தெரிவித்துள்ளது. தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 6 தினங்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உட்பட 8 பதக்கங்களை வென்றது. ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்குட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்று தொடரை கைப்பற்றியது. யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சித்தாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: காற்றலைகளின் இனிய மொழி, இல்லந்தோறும் மகிழ்ச்சிக்கு வழி. கோடை பண்பலை 100.5.
1: நமது கோடை பண்பலை 100.5 இப்போது கேட்கலாம்.
2: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்.
3: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
1: வழங்கும் சித்திரச்ச வானம்.
4: வான்வழி வானொலி இசை மொழி சிறு வழி பயணிக்கிறது. கோடை பண்பலை 100.5 இளந்தமிழின் கரம் கோர்த்து காற்றலைகள் வளம் வந்து கொண்டிருப்பது காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். உன் மேனி தொட்ட தெஞ்சலுக்கு என் மேனி வாசம் எளிதாம். இசை மொழி பேசி உன் இதயம் வழி பயணிக்கிறது. தீண்டும் தெஞ்சலும் தீண்டா நினைவுகளும். முறிவும் பிரிவும் முத்தான தமிழில் இசையுடத்தி அசைகிறது புலரும் மாலையில். நினைவுகள் கோர்த்து தொடுத்து வைத்த மாலை இசையை தெளித்ததும் மலர்கிறது காதல் நினைவுகளாக.

0: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின்னு எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அனியூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
1: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், செந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: குடகுமலை காற்று வந்து அசைந்து போன நேரம் 5:10. மௌனம் முடிபடும் போதெல்லாம் இதயம் பேசும் மொழி உன் நினைவுகள் மட்டுமே. நினைவுகள் எல்லாம் காற்றோடு உரசி உரசி உங்கள் செவி வரை பயணிக்க விரிகின்றன. கேட்டு மகிழுங்கள்.

0: கேட்டுக்கொண்டிருக்கிறோம்
1: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
0: வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்ச வானம். வான்வழி வான்மொழி இசை மொழி இதயம் சேர்த்துக் கொண்டிருப்பது கொடிப்பண்பலை 100.5.

0: அணில்
1: கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
2: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
3: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
2: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின்

0: choice. TNEA counseling code 2673. Call 9244504444.
1: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அனில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.

இசையின் கானம் காற்றில் கரைந்த நேரம் 5:21. காற்றோடு கரம் கோர்த்து வலம் வந்து கொண்டிருப்பது கோணி பண்பலை 100.5. சுடராய் நின்ற நினைவுகள் எல்லாம் இருளில் நிழலாய் மறையவை, மௌனம் மொழிந்த நினைவுகள் எல்லாம் இசையாய் இனிதை மலரவே, நெஞ்சம் முழுக்க இசைச்சாரல் இனிதாய் மெலிதாய் இயம்பிடும் இன்னல்கள் கலையவே, காற்றலையில் வான்வழி வானொலி இதோ இசைக்கிறது.

0: கோடை பண்பலை 100.5 உயிரெழுத்து
1: உயிரெழுத்து
2: ஆசையில் ஓர் கடிதம் வரைந்ததே ஓர் இதயம்.
0: நேயர்களே, அழகான நம் மனதில்
1: ஆழமான ஓர் இடத்தில்
0: ஓயாது ஒழித்துக் கொண்டிருக்கும்
1: உங்கள் உணர்வுகளோடு கலந்த
0: இதய ராகங்களை
1: நீங்களும் அரங்கேற்றலாம்.
0: நாள்தோறும் பிற்பகல் 3 மணிக்கு வலம் வரும்
1: உயிரெழுத்து நிகழ்ச்சியில்

0: இசை
1: இசை பாடு நீ இளங்கன்றலே
0: மழை
2: மழை கவிதை கொண்டு வருது யாரும் கதவடைக்க வேண்டாம்.
0: இது போன்ற ஏதேனும் ஒரு தலைப்பை மைய கருவாக எடுத்து
3: உங்களுக்கு பிடித்த 10 பாடல்களையும்
0: அந்த பாடல்கள் பிடிக்க காரணத்தையும்
3: கவிதைகளாகவோ
0: அல்லது சிறந்த வர்ணனையாகவோ
3: எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர்
3: உயிரெழுத்து நிகழ்ச்சி பகுதி
0: பண்பலை வானொலி நிலையம்
3: கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு.
2: சந்திரனும் சூரியனும் அஞ்சல்காரர்கள் இரவு பகல் எப்பொழுதும் அஞ்சல் உன்னை சேர்ந்திடும்.
4: இதுவரை நம் கோடை பண்பலை 100.5 கேட்டு சுவைத்தோம்.
5: காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ்
6: கல்லூரி கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673 கால் 9244504444
4: வழங்கிய சித்திரச்ச வானம்
7: கோடை பண்பலை 100.5 வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் சித்திரச்ச வானம்.
8: நடையிலும் உடையிலும் தலை வந்தான் அவன் வைக்கிங்
9: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: தொடர்ந்து காற்றாலைகள் வலம் வந்து கொண்டிருப்பது வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் சித்திர செம்பானம். ஆயிரம் மொழி காதல் பேசும், காதலின் பழி நினைவை சேரும், நிஜங்கள் எல்லாம் நிழலாய், நிகழ்வதெல்லாம் நினைவாய், நின்ற இடம் முழுதாய், மறைந்தால் மறந்தால் அழைத்து போன ஞாபகம் காதல் உலா.
2: ஒரு ஜீவன் அழைத்தது, ஒரு ஜீவன் துடித்தது. இனி

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
1: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
2: தொடர்புக்கு 8985712345.
3: தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்கிறோம் வான்வழி வான்வழி கோடைப்பல்மலை 100.5 சித்திர செவ்வானம். ஊடலும் கூடலும் உயிர் வலி உடல் போகும் வரை வேண்டும். விட்டு போன காதல் உயிர் இட்டு போன உடல் அழியும் வரை சேருமா? உயிர் தீண்டும் உடல் சேருமா? அது போகும் வரை

0: இசையுலகின் திசையெங்கும் பூங்காற்று வீசி சென்ற நேரம் 5:41.
1: சக்சஸ்க்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் 260

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: நம் கோடை பண்பலை 100.5 நேயர்கள் கேட்கலாம். நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர்.
4: அன்பிற்கினிய நேயர்களுக்கு மாலை வணக்கம். அத்தியாயம் 24, பொன்னன் பிரிவு தொடர்ச்சி. பொன்னனை தன்னை விட்டு பிரிந்து போக வேண்டும் என்றும் அவனுக்கு முக்கியமான காரியம் இருப்பதாகவும் சிவனடியார் சொன்னார். பொன்னனோ, எங்கள் ராணியை கண்டுபிடிப்பதை காட்டிலும் முக்கியமான காரியம் என்ன என்று கேட்டான். இனி ஏன் நடக்காது? தேவியின் சகோதரன் மகேந்திரன் கூட உறையூரில் இல்லை. பொன்னா, மாரப்பன் இப்போது சக்கரவர்த்தி பதவிக்கல்லவா ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறான். அவன் என்ன வேண்டுமானாலும் செய்வான். மேலும் குந்தவியே ஒருவேளை அவரை சோழ நாட்டு இளவரசர் என்று தெரிந்து கொண்டு மாரப்பனிடம் ஒப்படைத்து விடலாமல்லவா என்று கேட்டார் சிவனடியார். ஐயோ என்றான் பொன்னன். அதனால்தான் நீ உடனே உறையூருக்கு போக வேண்டும் என்றார் சிவனடியார். ஆனால் உங்களை விட்டு விட்டு எப்படி போவேன்? அந்த மகா கபால பைரவன் உங்களை பலிக்கு கொண்டு வரும்படி சொன்னதின் அர்த்தம் இப்போதுதான் தெரிகிறது என்றான். என்னை பற்றி கவலை வேண்டாம் பொன்னா. என் வாழ்நாளில் இதை போல எத்தனையோ அபாயங்களுக்கு ஆளாகி இருக்கிறேன். அந்த கபால பைரவனை நேருக்கு நேர் நான் தனியாக பார்க்கத்தான் விரும்புகிறேன். அவனை பற்றி நான் கொண்ட சந்தேகத்தை ருசுப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் என்றார் சிவனடியார். என்ன சந்தேகம் சுவாமி என்று கேட்டான் பொன்னன். சமயம் வரும்போது உனக்கு சொல்வேன். பொன்னா, இப்போது நீ உடனே வந்த வழியாக திரும்பிச் செல்ல வேண்டும். நேரே உறையூருக்கு போக வேண்டும். இளவரசரை பற்றி சந்தேகம் தோன்றாமலிருந்தால் அவர் அங்கேயே இருக்கட்டும். ஏதாவது அபாயம் ஏற்படும் என்று தோன்றினால் அவரை ஜாக்கிரதையாக நீ அழைத்து கொண்டு மாமல்லபுரத்துக்கருகில் என்னை நீ சந்தித்த சிற்ப மண்டபத்துக்கு வந்து சேர வேண்டும். அங்கே வந்து உங்களை நான் சந்திக்கிறேன் என்றார் சிவனடியார். தாங்கள் வராவிட்டால் என்று கேட்டான் பொன்னன். அடுத்த பௌர்ணமி வரையில் பார். அதற்குள் நான் உறையூரிலாவது மாமல்லபுரத்து சிற்ப மண்டபத்திலாவது வந்து உங்களை சந்திக்காவிட்டால் நீ என்னை தேடிக்கொண்டு வரலாம் என்றார் சிவனடியார். அப்படியே சுவாமி என்று சொல்லி பொன்னன் சிவனடியாரிடம் பிரியா விடை பெற்று அந்த துவாரத்துக்குள் இறங்கிச் சென்றான். கீழே வந்து அருவிக்குளத்தை தாண்டி கரையேறியதும் மேலே ஏறிட்டு பார்த்தான். அருவிப்பாறையின் விளிம்பில் சிவனடியார் நின்று பார்த்து கொண்டிருப்பது தெரிந்தது. பொன்னன் அவரை நோக்கி கைகூப்பி நமஸ்கரிக்க அவரும் கையை நீட்டி ஆசீர்வதித்தார். பிறகு பொன்னன் விரைவாக அருவி வழியில் கீழே இறங்கி செல்லலுற்றான். அத்தியாயம் 24, பொன்னன் பிரிவு நிறைவடைந்தது. நாளை முதல் அத்தியாயம் 25, வள்ளி சொன்ன செய்தி. நன்றினேயர்களே.
3: கோடை பண்பலை 100.5 நாம் இதுவரை கேட்டது நாவல் நேரம். அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு நாவல் தொடர். குரல் வண்ணம் கார்த்திகா ராணி.
5: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிக் கொண்டிருக்கும் சித்திரச்சி வனம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: இணைந்திருக்கிறோம் நேயர்களே, கூடி பண்பலை 100.5 சித்திர செம்பானில். வந்த கதை மறந்து போனால் வாழ்ந்த கதை மறைந்து போகுமா? வாழ்வின் பாதை காத்து நிற்பதால் வாழும் நிலை பூத்தும் குச்சமா? கூவி அழைத்தால்தான் சேருமா, வந்த வழி சேருமா? இல்லை மறுத்த மொழி நியாயமா? இசையும் கூச்சலிட்டுத்தான் பார்க்கிறது, இசைவாளா அவள்?

கனவு துரத்தும் காரிகைக்கும் காதல் கூச்சாம் உடையவனுக்கும் உடன் இட்ட முறிவை மறித்து பொழிந்த இசையும் அது கண்டு பிரிவை முடித்த இசைமொழியும் இதயத்தில் தஞ்சம் கொள்ள துணி புரிந்த காற்றலையும் உலா வந்து கொண்டிருக்கிறது கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தில். இது வான்வழி வானொலி இசைமொழி சேவை வழி கோடை பண்பலை நூறு புள்ளி ஐந்தின் சித்திர செவ்வானம். இணைந்திருந்தது நான் சிவசக்தி.

0: கோடை பண்பலை 100.5 மெகா ஹெர்ட்ஸில் ஆலய தரிசனம்.
1: கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிசிவந்தியம் முத்தாம்பிகை உடனுரை அர்த்த நாரீஸ்வரர் ஆலயத்தை தரிசிக்கலாம் இன்று.

ஆடி மாதம் பண்டிகைகள் அணிவகுத்து வரும். ஆன்மீக எண்ணங்கள் தேடி தேடி வரும். குலதெய்வங்களை வழிபடும் மாதமும் ஆடி. மழை வேண்டியும் விவசாயிகள் நலன் வேண்டியும் அம்பிகையை ஆராதிப்பார்கள். அந்த ஆதிசக்தியின் அற்புதங்கள் தான் எத்தனை, ஜோதி வடிவானவளின் சொற்பதங்கள் தான் எத்தனை. நோய் தீர்ப்பவள், மங்கள வாழ்வு தரும் மகிமை மிக்கவளை ஆடி மாதத்தில் தரிசனம் செய்யலாம். வாருங்கள். 2000 ஆண்டுகள் பழமையான ஆலயம். 28 ஆண்டுகளுக்கு பிறகு கடந்த வருடம் நவம்பர் மாதம் மகா கும்பாபிஷேகம் கண்டிருக்கிறது ஆலயம். இப்போது தீன் அபிஷேகத்தில் சிவலிங்கத்தில் தெரியும் அம்மனை தரிசனம் செய்யலாமா? ரிஷிகள் இங்கு வந்து தங்கி இறைவனை வழிபட்டதால் இத்தலம் ரிஷிவந்தியம் என்றானது. விஜயநகர மன்னர்கள் காலத்தில் விவசாயம் செய்ய காடு திருத்தி பணி செய்யும் போது மண்வெட்டியில் வெட்டப்பட்ட சுயம்புலிங்கம் அர்த்தநாரீஸ்வரர். இன்றும் வெட்டப்பட்ட கீரலை சுயம்புலிங்கத்தில் பார்க்கலாம். ஆலயத்தின் மூலவரான லிங்கத்திற்கு தீன் அபிஷேகம் நடைபெறும் போது லிங்க பானத்தை நன்கு கவனித்து பார்த்தால் அம்மன் தன் கையில் கிளி வைத்துக் கொண்டு இடைநெழிந்து நிற்பது போன்ற வடிவழகை பார்க்கலாம். மற்ற நேரங்களில் சாதாரணமாகத்தான் தெரியும்.

0: தலவரலாறு என்ன சொல்கிறது தெரியுமா? தேவர்களின் தலைவனான இந்திரன் இத்தல இறைவனுக்கு 108 குடம் பாலாபிஷேகம் செய்து வழிபடுவதை வழக்கமாக வைத்திருந்தான். ஆனால் அம்மனை வழிபடாமல் செல்வான். தன்னை வழிபடாத இந்திரனுக்கு பாடம் புகட்டு பால் குடங்களை மறைத்தாள் அம்பிகை. பால் குடம் காணாமல் வருந்திய இந்திரன் பலிபீடத்தில் தலையை மோதி உயிர்விட முயற்சித்தான். ஈசன் தோன்றி இனிமேல் அம்பிகைக்கும் சேர்த்து அபிஷேகம் செய்தால் தேன் அபிஷேகத்தின் போது அர்த்தநாரியாக காட்சி தருவதாக அருள் செய்தார். ஈசன் அர்த்தநாரீஸ்வரராகவும் அம்பிகை முத்தாம்பிகையாகவும் அருள் செய்கிறார்கள். திருமலை நாயக்கரால் புதுப்பிக்கப்பட்ட ஆலயத்தில் சிற்ப வேலைப்பாடுகளோடு அழகிய தூண்களை பார்க்கலாம். பேச்சு குறைபாட்டை நீக்கும் பெருமை பெற்ற தலம். அகத்திய முனிவருக்கு ஈசன் திருமண கோலத்தை காட்டிய அற்புதமான தலம். ராமபிரானுக்கு ஞானத்தை வழங்கிய ஈசன் இத்தல இறைவன். அது மட்டுமல்ல, குரு நமச்சிவாயரின் சீடரான குஹ நமச்சிவாயம் இத்தலத்திற்கு வந்தபோது பசியால் தவித்தார். அம்மையை பார்த்தபோது தாயிருக்க சோறு என்று பாடல் பாடினார். அம்பிகை அவரிடம் சொன்னால் தான் ஈசனோடு இத்தலத்தில் இருப்பதால் இருவரையும் பாடு என்று. அவரும் பாட மின்னும் பொற்கிண்ணத்தில் சோறு கொண்டு வந்து அவர் பசியாற்றினார். நிறமாறும் லிங்கம் நாகத்தி உடலில் தாங்கிய லிங்கம், சாய்ந்த நிலையில் லிங்கம், உடலில் காயம்பட்ட லிங்கம் என்றெல்லாம் பல லிங்கங்களை பார்த்திருப்பீர்கள். ஆனால் ஒரு லிங்கத்திற்கு தேன் அபிஷேகம் செய்யும் போது லிங்கத்தில் இடைநிலைந்து கையில் கிளியுடன் இருக்கும் அம்மன் காட்சி தரும் அதிசயத்தை ரிஷிவந்தியம் முத்தாம்பிகை உடனுரை அர்த்தநாரீஸ்வரர் கோயிலில் மட்டும்தான் காண முடியும். ஆடியில் அம்பிகையின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். இன்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் முத்தாம்பிகை உடனுரை அர்த்தநாரீஸ்வரர் ஆலயத்தை தரிசித்தோம்.
1: உடை பண்பலை 100.5 MHz-இல் நாம் இதுவரை கேட்டோம் ஆலய தரிசனம்.
2: கொடைப்பண்பலை 100.5-இல் நாம் இதுவரை ரசித்தோம் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கிய சித்திரச்சி பணம்.
3: வைக்கிங் தான் நடையிலும் உடையிலும் தலைவன் தான் அவன் வைக்கிங்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்
3: கிங்.

0: தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நேரம் மாலை 6:05.
1: பார்த்து வாங்குங்க, கேட்டு வாங்குங்க, நிறைவான சாப்பாடு, மகிழ்ச்சியான வாழ்க்கை. தாராபுரம் ஆர் சிதம்பரசாமி வள்ளுவர் பிராண்ட் அரிசி.
2: கோடை பண்பலை 100.5 பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்களின் ஒளியேற்றும் சிந்தனை வழங்குவோர் பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள். நீடித்த உழைக்கும் நவீன தயாரிப்பு பூமக்ஸ் பனியன்கள் ஜெட்டிகள் டிரையர்கள்.
3: அப்பா, இன்னைக்கு சயின்ஸ் டீச்சர் பருத்தி இன்னர்வேர் தான் யூஸ் பண்ணனும் சொன்னாங்க. ஏன்
4: பருத்தி இன்னர்வேர் தான்ப்பா நம்ம ஸ்கின்னுக்கு நல்லது?
3: அப்போ நல்ல பருத்தியில செய்யற இன்னர்வேர் எதுப்பா?
4: பூமக்ஸ் இன்னர்வேர் தரமான பருத்தியில இருந்து தயாராகுது.
3: எனக்கும் பூமக்ஸ்ல இருக்காப்பா.
4: ஏன் இல்ல, உனக்கு, அண்ணனுக்கு, அப்பாக்கு, தாத்தாக்கு எல்லாருக்கும் இருக்கு பூமக்ஸ் இன்னர்வேர். பெஸ்ட் குவாலிட்டி, ரீசனபிள் பிரைஸ்.
5: இப்ப ஒரு கதை கேக்குறோம்னு வச்சுக்கங்களேன், அந்த கதையில வரக்கூடிய ஏதாவது ஒரு நீதி நம்ம மனசுல எப்பவும் நிலையா இருக்கும். அதுக்குதான் கதையே சொல்றது. திருக்குறள் நீதிதான், ஆனா அதுல ஆழமும் நுட்பமும் உண்டு. இப்ப அதே நீதிய அதுல சொல்ல வர்ற விஷயத்த, பிறன்மனை நியமாமைங்கிற விஷயத்த ராமாயண கதையா சொல்றப்ப அது சுவாரஸ்யமா இருக்கு. அதாவது மண்ணாசை அது மகாபாரதம்னா, பெண்ணாசை இது ராமாயணம். சிலப்பதிகாரம் 3 நீதியை சொல்லுது. அரசியல் பிழைத்தோர்க்கு அறம் கூற்றாகும், ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டுதும், உரைசால் பத்தினியை உயர்ந்தோர் ஏத்துவர். தப்பு செஞ்சா விதி வந்து நம்மளை விடாது. சரி, இப்ப நீதிகளாக சொல்றது, கதைகளாக சொல்றது, வாய்மொழி கதைகளாக சொல்லுதல். அந்த காலத்துல எங்க பாட்டி சொல்லுவாங்க, எங்க தாத்தா சொல்லுவாரு அப்படின்னு சில கதைகளை சொல்லுவோம். அந்த காலத்துல நான் சிறுபிள்ளையா இருக்கப்ப கிருபானந்த வாரியார் சாமியினுடைய சொற்பொழிவு இருந்தா நான் சிறு

0: வெளியா இருந்தாலும் போவேன். இளைஞனா இருக்கப்பையும் போயிருக்கேன், குடும்பத்தோடையும் வந்து கேட்டிருக்கேன். ஆடி வீதியில பேசுவாருங்க, சோழ ஒரு நாள்ல இருந்து மனைவி பிள்ளைகளோட வந்து உட்கார்ந்து 3 மணி நேரம் சினிமா பாக்குற மாதிரி இருக்குங்க. இசை இருக்கும், நகைச்சுவை இருக்கும், கருத்து இருக்கும், பாடல் சொல்ற வேகம் இருக்கும், எல்லாம் கேட்க அருமையா இருக்கும். அதுல அவர் அபூர்வ அபூர்வமான கதைகளை போற போக்குல சொல்லிட்டு போவார். எனக்கு ரொம்ப பிடிச்ச கதை என்னன்னா, ஒரு காட்டிலாக அதிகாரி ஓய்வு பெறாரு. அப்ப அந்த விடை தரு விழா இருக்கு இல்லையா, உங்களுடைய பணி சிறக்க வாழ்த்து இருக்கும், இது வரைக்கும் நல்லா பண்ணுங்க, இனி தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது போல இவரை வாழ்த்த வந்தவங்க என்ன பண்ணாங்க, இவ்வளவு நாளா நீங்க காட்டுல இருந்துட்டீங்க, சிங்கம் புலி கரடி யானை குரங்கு முயல் மயில் இதோட இருந்துட்டீங்க, இதனால காட்டுக்குள்ள இருந்தீங்க, இனிமே நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, இனிமே நீங்க மகிழ்ச்சியா இருக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம் அப்படின்னு பலர் வாழ்த்துறாங்க. இப்ப அவர் ஏற்புரை சொல்லணும்ல, எப்பவுமே ஒரு விழாவில் ஒருத்தர் வாழ்த்தினோம்னா அவங்க வந்து அதுக்கு வந்து நன்றி சொல்லணும், ஏற்புரை சொல்லணும். அவர் சொன்னாராம், உங்க எல்லாருக்கும் நன்றி, என்னை வாழ்த்தினதுக்கு நன்றி. ஆனா நீங்க எல்லாரும் ஒரு வார்த்தை சொன்னீங்க, இவ்வளவு நாள் நீங்க காட்டுக்குள்ள கஷ்டப்பட்டீங்க, சிங்கப்புலி மிருகங்களோட இருந்தீங்க, இப்ப நாட்டுக்குள்ள வந்துட்டீங்க, இனிமே உங்களுக்கு உறவு நட்பெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. கேட்க நல்லாதான் இருக்கு, ஆனா ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்றேங்க, நான் காட்டுக்குள்ள அதிகாரியா இருந்த போது மகிழ்ச்சியா தான் இருந்தேன். இயற்கை காற்று, சுத்தமான தண்ணி, நல்ல பழங்கள், வேணுங்கிறத உணவை சமைச்சு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே அதிகாரமும் பண்ணிக்கிட்டு தீய இது நடக்காம பார்த்துக்கிட்டு நான் இருந்தேன். இப்ப நாட்டுக்குள்ள வர்றேன்னு நீங்க சொல்றீங்க, இப்பதாங்க நான் பயப்படுறேன். ஏன் தெரியுமா, எனக்கு காட்டுல எல்லா மிருகத்தினுடைய உருவமும் குணமும் தெரியும். உருவமும் குணமும் நல்லா இங்க வச்சுங்க. புலி பிடித்தா இருக்கும், கோடு கோடா இருக்கும், நாலு கால நடந்து வரும். ஆட்கொள்ளி புலிகளும் உண்டு, அடிச்சு தாக்குற புலிகளும் உண்டு. எனவே இது கிட்ட போகக்கூடாது, எனக்கு தெரியும். யானை எவ்வளவுதான் நீங்க எதா இருந்தாலும் காட்டு யானைகிட்ட பழக முடியாது. காட்டெருமை ஒரே முட்டிலை வீட்டை இடிச்சாலும் பெரிய ஆற்றல் கொண்டது வழிகெல்லாம். மான் மென்மையா இருக்கும், அன்ப பழகம், புல்லு கொடுத்தா கூட வாங்கிக்கிறோம். முயல் கையில வச்சு கொஞ்சலாம், மயில் பார்த்து மகிழலாம். ஆனா இந்த நாட்டுக்குள்ள ஒரு ஆச்சரியம், அங்க இல்லாதது என்னன்னு சொல்றேன், அங்க உருவமும் குணமும் ஒன்னா இருக்கும். இந்த உருவம் கொண்டது இந்த குணத்தோடு இருக்கும்னு தெரியும். இங்க என்ன தெரியுமா, மனுஷன் எல்லாரும் மனுஷன் மாதிரிதாங்க இருப்பான். இங்கதான் எனக்கு பயமா இருக்கு, ஒரு மனுஷனோட பழகிறப்பா அவன் புலியா சிங்கமா அல்லது காட்டெருமையா அல்லது குள்ளநரியா என்னான்னு கண்டுபிடிக்க முடியாது. எனக்கு காட்டு வாழ்க்கை பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னப்ப எல்லாரும் கைதட்டினாங்களாம்.
1: இதுவரை நாம் கேட்டோம் ஒளியேற்றும் சிந்தனை நிகழ்ச்சியை வழங்கியோர் பூமத் பனியன்கள் ஜெட்டிகள் டிராயர்கள்,
2: வழங்கினர் முனைவர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
3: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
4: சப்தி காலேஜ் ஆஃப் நர்சிங் அண்ட் சப்தி ஸ்கூல் ஆஃப் நர்சிங், ஆச்சிமங்கலம், ராயனூர், கரூர். பிஎஸ்சி நர்சிங் 4 ஆண்டுகள், ஜிஎன்எம் நர்சிங் 3 ஆண்டுகள். கவுன்சிலிங் கோட் 290. அட்மிஷன் நடைபெறுகிறது. ஜிஎன்எம் கவுன்சிலிங் கோட் 1100. தொடர்புக்கு செல் 9487260445.
5: தெற்காசிய மற்றும் இந்தியாவில் முதல் முறையா AI டெக்னாலஜியுடன் DTI நேவிகேஷன் வழியா பிரெயின் டியூமர் அண்ட் ஸ்பைன் சர்ஜரின் எல்லா சிகிச்சையும் நம்ம மதுரையிலே கிடைக்குது. பல வருஷமா ஸ்ட்ரோக், அன்யூரிசம், AVM போன்ற பிரச்சனைக்கு நியூரோ கேத் லேப் மூலம் ட்ரீட்மெண்ட் பண்றாங்க.
6: ஹானா ஜோசப் ஹாஸ்பிடல், சிந்தாமணி டோல்கேட் அருகில், மதுரை. கால் 350-5151.
7: மாலை வணக்கம் நேர்களே. வண்ணம் வேறு, வாசம் வேறு, ஆனால் ஒன்றாய் மலரும் கதம்ப மலர்கள் பூத்திடும் வேளையில் காற்றும் கவிதை பேசும். வண்ணங்கள் ஒன்றாய் சேர்ந்திட வசந்தம் வாசம் வீசும். பல மலர்கள் சேர்ந்த கதம்பம் மனதை மயக்கும் நேச

0: ஒரு குக்கு,
1: ஆசையில் ஒரு குக்கு.
0: நமது கோடை பண்பலை 100.5
1: திங்கள் முதல் வெள்ளி.

0: வரை,
1: இரவு 7 மணி தொடக்கம் 8 மணி வரை.
0: நீர்களின் ஆசை பாடல்கள்.
2: எனக்கு பிடித்த பாடல் அது உனக்கும் பிடிக்குமே, உன் மனது போகும் வழியை எந்த மனது அறியுமே.
1: 94-86-28-24-24
0: என்ற நமது பண்பலையின் வளமையான கட்சவி என்னும் வாட்ஸ்அப் இலக்கத்திற்கு
1: நீங்கள் ஆசையாய் விரும்பி கேட்கும் பாடலை
0: உங்களின் பெயர் மற்றும் ஊரோடு
1: குரல் பதிவு, அதாவது வாய்ஸ் மெசேஜ் செய்து அனுப்பி வையுங்கள்.
0: தங்களுக்கான பாடலை ஆனந்தமாக கேட்டு மகிழுங்கள்.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
4: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
5: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் ஒன் இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட்டட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி எம்என்சி நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
4: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504.
6: சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
7: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் மாலை 6:25. கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள்.

எங்கேயும் எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் கதம்ப மலர்கள். நேரமாலை 6:31. நூறு புள்ளி ஐந்தில் இன்றிரவு 10 மணிக்கு தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கரூர் மாவட்ட நேயர்களுக்காக.

நாளை இரவு 10 மணிக்கு நினைவே சுகம், ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. இவை யாவும் மக்களின் மனங்களில் நீங்கா மகிழ்ச்சியாய் இடம்பெற உள்ள நிகழ்ச்சிகள்.

மெட்டுக்களால் நாளை நமது கோடை பண்பலை 100.5 பூத்து குழுங்கவிருக்கும் நிகழ்ச்சிகள். நாளை காலை 8 மணிக்கு மனதோடு ராகம், கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக. நாளை காலை 9 மணிக்கு வானவில், தலைப்பு குரலின் குரல். சிறப்பு விருந்தினராக குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள். நாளை முற்பகல் 11 மணிக்கு பாட்டு பட்டாளம். நாளை நண்பகல் 12 மணிக்கு மகளிர் நேரம், தலைப்பு படித்ததில் பிடித்தது. நாளை பிற்பகல் 3 மணிக்கு உயிரெழுத்து, திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் தெரிவில். நாளை மாலை 4 மணிக்கு வண்ணத்தூரிகை சினிமா கொட்டகை. நாளை இரவு 7 மணிக்கு ஆசையில் ஒரு குப்பை. இரவு 8 மணிக்கு இளமை பேசுகிறது, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக நான்.

ஆகாஷ்வாணி. பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள்,

0: பூங்குழலியும் சேந்தநமுதனும் உரையாடி கொண்டு படகிலே வரும்பொழுது மரங்களுக்கிடையில் வாய்ப்பேச இயலாத ராணியை பார்த்தாள் பூங்குழலி. உற்று பார்த்துவிட்டு ஊர்ஜிதம் செய்து கொண்டு படகை கரையோரமாக நிறுத்தச் செய்து அவள் கரையேறி அந்த ராணியை நோக்கி போகும்பொழுது அவள் திடீரென்று ஓடத் துவங்கிவிட்டாள். இதற்கிடையில் அங்கே வந்து சேர்ந்த சேந்தநமுதனும் ஏன் அவள் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு உன்னை பார்த்த பிறகுதான் ஓடுகிறாள் என்றும் அவள் யார் என்று தெரிகிறதா என்றவுடன் என் அம்மாவுடன் முகஜாடை ஒத்துப்போகிறது ஆகையால் என் பெரியம்மாவாக இருக்க வேண்டும் என்றும் சேந்தநமுதன் கூறுகிறான். ஆனால் ஏன் ஓடுகிறாள் என்று கேட்டதற்கு நான் அயல் மனிதன் அல்லவே என்று கேட்கிறான். இனி பூங்குழலி தொடர்கிறாள். அத்தைக்கு அது தெரியாதல்லவா? தெரிந்து கொண்டால் உன்னை பார்த்துவிட்டு ஓடமாட்டாள். ஆனால் தெரிந்து கொள்வதற்கு முன்னால் ரொம்பவும் தயங்குவாள். பூங்குழலி, இப்போது என்ன செய்ய சொல்லுகிறாய்? அத்தையை தேடி பிடிக்கப் போகிறேன். நானும் வரட்டுமா? எதற்காக? பெரியம்மாவை நேரில் பார்த்து தெரிந்து கொள்வதற்காகத்தான். எதற்காக பெரியம்மாவை நீ தெரிந்து கொள்ள வேண்டும்? சேந்தநமுதன் தன் பெரியம்மாவின் பழைய வரலாற்றை சிறிது பூங்குழலியிடம் அறிந்து கொண்டிருந்தபடியால் அவளை பார்க்க ஆவலாயிருந்தான். அத்துடன் பெரியம்மா தன் கட்சியிலிருந்து பூங்குழலியின் மனத்தை மாற்றுவதற்கு உதவி செய்யக்கூடும் என்ற ஆசையும் அவனுக்கு இருந்தது. எத்தனையோ காரணங்கள் இருக்கின்றன. ஆனால் பெரியம்மாவை தெரிந்து கொள்ள விரும்புவதற்கு காரணம் வேண்டுமா என்ன என்றான். பூங்குழலி சற்று யோசித்துவிட்டு, சரி வா போகலாம். உன்னையும் அழைத்துச் சென்றால் பெரியம்மாவை பிடிப்பது சற்று பிரயாசையாக இருக்கும். ஆனாலும் யார் விடுகிறார்கள்? படகை இங்கேயே கட்டி போட்டு விட்டு போகலாம் என்றாள். அவ்விதமே படகை ஒரு தாழம்பு புதரின் அடியில் மறைவாக விட்டு கட்டியும் போட்டுவிட்டு இருவரும் கோடிக்கரை காட்டை நோக்கிச் சென்றார்கள். நடந்து கொண்டே சேந்தநமுதன், பூங்குழலி, பெரியம்மா இலங்கைத்தீவிலோ பூதத்தீவிலோ இருக்கிறாள் என்று சொன்னாயல்லவா என்றான். ஆமாம், சில சமயம் இலங்கைத்தீவிலும் சில சமயம் பூதத்தீவிலும் இருப்பாள். இங்கே அடிக்கடி வருவதுண்டா? இல்லை இல்லை, அபூர்வமாகத்தான் வருவாள். நான் வெகுநாள் அவளை போய் பார்க்காமலிருந்தாள் வருவாள். இப்போது உன்னை பார்க்கத்தான் வந்திருக்கிறாளா? இந்த தடவை வேறு காரியமாக வந்திருக்கிறாள் என்று தோன்றுகிறது. வேறு என்ன காரியம்? அவளுடைய ஸ்வீகார புதல்வன் கடலில் முழுகி போய்விட்டான் அல்லவா? தப்பி பிழைத்து கரை சேர்ந்தானா என்று தெரிந்து கொள்வதற்கு வந்திருக்கலாம். இளவரசர் கப்பலேறி புறப்பட்ட பிறகு கடலில் சுழிக்காற்று அடித்தது அத்தைக்கும் தெரியும் அல்லவா? அருள்மொழிவர்மர் இவளுடைய ஸ்வீகார புதல்வரா? அப்படியானால் பெரியம்மாவின் சொந்த மகன் யார்? அதுதான் எனக்கும் தெரியவில்லை. ஒரு நாள் இல்லாவிட்டால் ஒரு நாள் அந்த ரகசியத்தை நான் கண்டுபிடித்து தெரிந்து கொள்ளப் போகிறேன். சொந்த மகன் உயிரோடு இருக்கிறானா அல்லது இறந்து போய்விட்டானா? ஆம், அவன் இறந்து போயிருக்கவும் கூடும், யாருக்கு தெரியும் என்று சொன்னாள் பூங்குழலி. சற்று பொறுத்து, அமுதா, அத்தையை பார்த்தாயே, உன் அன்னையின் முகஜாடையா இருப்பதாய் சொன்னாய். வேறு யாருடைய முகமாவது ஞாபகத்துக்கு வந்ததா? ஏதோ ஞாபகம் வருவது போல தோன்றியது. தெளிவாக தெரியவில்லை. மேகத்திரை போட்டு மறைத்தது போலிருக்கிறது. பழுவூர் இளையராணியை நீ அடிக்கடி பார்த்ததுண்டா?
1: சில சமயம் பார்த்ததுண்டு.
0: ஹா, ஆமாம், நீ சொன்ன பிறகு யாருடைய முகஜாடை என்று தெரிகிறது. நந்தினி தேவியின் முகத்தோற்றமேதான். ஆச்சரியமாக இருக்கிறதே, அது எப்படி ஏற்பட்டிருக்கும்? பூங்குழலி, நீ எப்படி இந்த ஒற்றுமையை கண்டுபிடித்தாய்?
1: அத்தையை அடிக்கடி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். பழுவூர் இளையராணியை சில தினங்களுக்கு முன்னாலேதான் இதே கோடிக்கரையில் பார்த்தேன். முகத்தோற்றத்தின் ஒற்றுமை உடனே எனக்கு தெரிந்து போய்விட்டது.
0: காரணம் என்னவாயிருக்கும்?
1: அதையும் தான் ஒரு நாள் கண்டுபிடிக்கப் போகிறேன். இன்றைக்கு அத்தையை பார்த்ததும் அதை பற்றி கேட்கலான் என்றிருக்கிறேன்.
0: அத்தையால் தான் வாய் பேச முடியாதே. எப்படி அவளுடன் பேசுவாய்? நீ உன் தாயாரோடு பேசுவதில்லையாமதா?
1: ஜாடையினால் பேசுவேன். பிறந்தது முதல் பழக்கம்.

0: அப்படியும் புதிய விஷயம் ஒன்றை பற்றிச் சொல்வதாயிருந்தால் கஷ்டந்தான். பெரியத்தையும் நானும் அப்படித்தான் ஜாடையினால் பேசிக்கொள்வோம். ஜாடையினால் பேச முடியாததை சித்திரம் எழுதி காட்டிக்கொள்வோம். அக்கா தங்கை இருவரும் வாய் பேச முடியாமல் பிறந்தது எவ்வளவு கஷ்டமான விஷயம். அவர்களை பெற்றவர்களுக்கு அதனால் எவ்வளவு துன்பமாயிருந்திருக்கும். அது மட்டுமல்ல, சிறுவயதில் அக்காவும் தங்கையும் மோயாமல் சண்டை போட்டுக் கொள்வார்களாம். அதனால்தான் பாட்டனார் பெரியத்தையை மட்டும் அழைத்து கொண்டு போய் பூதத்தீவில் குடியேறி வசித்து வந்தாராம். பெரியத்தையின் பேரில் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசையாம். குழந்தை பிறந்தவுடன் ராணியாகும் யோகம் இருக்கிறது என்று யாரோ ஜோசியன் ஒருவன் சொன்னானாம். அதனால் குழந்தையால் வாய் பேச முடியாது என்று தெரிந்ததும் அவருடைய மனவேதனை ரொம்பவும் அதிகமாயிருந்ததாம். இப்படி பேசிக்கொண்டே அவர்கள் காட்டில் புகுந்தார்கள். வெகு நேரம் அலைந்தும் வாய் பேச முடியாத ராணியை கண்டுபிடிக்க முடியவில்லை. அமுதா, நீ என்னுடன் இருப்பதனால்தான் அத்தையை கண்டுபிடிக்க முடியவில்லை. உன்னை கண்டு வேண்டுமென்றே மறைந்து கொள்கிறாள். என் அதிர்ஷ்டம் அவ்வளவுதான். நான் நினைத்தது எதுவும் நடைபெறுவதில்லை. நான் போகட்டுமா?
1: எப்படி போவாய்?
0: இந்த காட்டிலிருந்து உன்னை நான் வெளியே கொண்டு போய் விட வேண்டும். இந்த சமயத்தில் ஓர் அதிசயமான குரல் காட்டுக்குள்ளேருந்து வந்தது. அது மனித குரலாகவும் தோன்றவில்லை, மிருகங்களின் குரலாகவும் தோன்றவில்லை. இரண்டு மூன்று தடவை அந்த ஒலி கேட்டது. ஒலி வந்த திசையை நோக்கி சில மான்கள் பாய்ந்து ஓடின. பூங்குழலி சற்று நின்று யோசித்தாள். அமுதா,
2: சத்தம் செய்யாமல் என்னை தொடர்ந்து வா
0: என்று கூறினாள். குரல் வந்த திக்கை நோக்கி இருவரும் மெல்ல நடந்தார்கள். சற்று நேரத்துக்கெல்லாம் அதிசயமான காட்சி ஒன்றை கண்டார்கள். வாய் பேச முடியாத ராணி ஒரு மரத்தின் அடிப்பகுதியில் சாய்ந்து நின்று கொண்டிருந்தாள். அவளுடைய கையில் இளந்தளிர்கள் சில வைத்து கொண்டிருந்தாள். அவளைச் சுற்றிலும் ஏழெட்டு அழகிய மான்கள் நின்று கொண்டிருந்தன. அவள் கையில் இருந்த தளிர்களை தின்பதற்கு அவை போட்டியிட்டன. அவளுடைய தோளின் மீது ஒரு சிறிய மான்குட்டி உட்கார்ந்து தன் சின்னஞ்சிறிய அழகிய கண்களால் அவளுடைய முகத்தை பார்த்து கொண்டிருந்தது. இந்த அபூர்வமான தோற்றத்தைக் கண்டு பூங்குழலியும் அமுதனும் சிறிது நேரம் அசையாமல் நின்றார்கள். முதலில் வாய் பேச இயலா ராணியின் தோள் மீதிலிருந்த மான்குட்டிதான் அவர்களை பார்த்தது. பார்த்ததும் தோள் மீதிருந்து துள்ளி கீழே குதித்தது. மற்ற மான்களும் அவர்களை பார்த்துவிட்டன. எல்லா மான்களும் அவர்கள் நெருங்கி வந்தால் பாய்ந்து ஓடுவதற்கு ஆயத்தமாக நின்றன. பின்னர் வாய்ப்பேச இயலாத ராணியும் அவர்களை பார்த்தாள். அவள் தொண்டையிலிருந்து இன்னொரு விசித்திரமான ஒலி வந்தது. அதை கேட்டதும் மான்களெல்லாம் துள்ளி பாய்ந்து ஓடி போய்விட்டன. அத்தைக்கு மனிதர்களின் பாஷை மட்டும்தான் தெரியாது, மிருகங்களின் பாஷை நன்றாய் தெரியும் என்று பூங்கொடி சொல்லிக்கொண்டே வாய்ப்பேச முடியாத ராணியிடம் சமிக்ஞை செய்தாள். வாய்ப்பேச முடியாத அந்த ராணி இம்முறை ஓடவில்லை. பூங்குழலியை பார்த்து பதில் சமிக்ஞை செய்தாள். பூங்குழலி நெருங்கி வந்ததும் வாய் பேச முடியாத ராணி அவளை கட்டி அணைத்து கொண்டு உச்சி முகந்தாள். சேந்தன் அமுதன் சற்று தூரத்திலேயே நின்று கொண்டிருந்தான். அத்தையும் மருமகளும் சிறிது நேரம் மௌன பாஷையில் பேசினார்கள். பின்னர் பூங்குழலி அமுதனை அருகில் வரும்படி அழைத்தாள். வாய் பேச இயலாந்த ராணி அவனை மேலும் கீழும் சில தடவை உற்று பார்த்துவிட்டு அவன் தலைமீது கை வைத்து ஆசி கூறும் பாவனையில் சிறிது நேரம் இருந்தாள். பின்னர் கையை அவன் தலையிலிருந்து எடுத்துவிட்டு பூங்குழலியை கையை பிடித்து இழுத்து கொண்டு போனாள். மூன்று பேரும் ஓடக்கரைக்கு வந்தார்கள். வாய்ப்பே செய்யலா ராணி அங்கேயே உட்கார்ந்து கொண்டு பூங்குழலிக்கு போய் வரும்படி சிவங்கியை காட்டினாள். பூங்குழலி,
1: வாமுதா, வீட்டுக்கு போகலாம். அத்தை வரமாட்டாளாம். இங்கே சாப்பாடு கொண்டு வர வேண்டுமாம் என்றாள்.
0: இருவரும் கலங்கரை விளக்கை நோக்கி போனார்கள். பூங்குழலி, எனக்கு என்ன சொல்லுகிறாய் என்று அமுதன் கேட்டான். உன்னோடு தஞ்சைக்கு வரலாம் என்ற எண்ணம் எனக்கு இருந்தது. அது இப்போது சாத்தியமில்லை. அத்தைக்கு அவருடைய செல்வ ஸ்வீகார பிள்ளையை பார்க்க வேண்டுமாம். ஆகையால் மறுபடியும் நாகைப்பட்டின பிரயாணம் எனக்கு இருக்கிறது. நீயும் உடன் வந்தால் அத்தை உடனே ஓடி மறைந்தாலும் மறைந்து விடுவாள். அவளிடம் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விவரங்களையும் தெரிந்து கொள்ள முடியாது.
3: பகுதியின் ஆய்வினை வழங்குகிறார் ஐங்கரன் அவர்கள்.
4: நந்தி மண்டபத்துக்கு அருகே பூங்குழலியும் சேந்தன் அமுதனும் முக்கியமான பல விஷயங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தாங்க அல்லவா? அந்த உரையாடலின் போக்கில ரெண்டு பேர் சுபாவங்களின் செவ்வட்டான வேறுபாட்டை ரொம்ப நேர்த்தியா வெளிப்படுத்தி இருந்தார் கல்கியார். ஒரு கட்டத்துல வரம்பு மீறி பேசிட்டதை

0: உணர்ந்து, அமுதா, நீ உத்தமன், என் பெரிய அத்தையின் குணத்தை கொண்டு பிறந்திருக்கிறாய் என்று சொல்லி கொஞ்சம் சமநிலைக்கு வர. அது என்ன விஷயம்? திடீரென்று புதிதாக ஏதோ சொல்கிறாயே. என் பெரிய அத்தை இறந்து போய்விட்டதாக நம் குடும்பத்தார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா? யாரை சொல்கிறாய்? என் தாய்க்கும் உன் தந்தைக்கும் உடன் பிறந்த மூத்த சகோதரியைத்தானே? ஆம், அவள் உண்மையில் இறந்து விடவில்லை. நானும் அப்படித்தான் பராபரியாக கேள்விப்பட்டேன். இதுக்கப்புறம் படகில் திரும்பி வரும்போது தன் உள்ள குமுறல்களை கொட்டி தீர்த்த பூங்குழலி எதிர்பாராத சமயத்தில், எதிர்பாராத இடத்துல தன் பெரிய அத்தையை பார்த்ததும் திகைச்சு போயிட்டான். சேந்தன் அமுதனுக்கோ இந்த வருகை எதிர்பாராத ஆனால் தேவைப்படும் சுமை தணிவு இல்லையா? இந்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பிரயாசை என்கிற சொல் பிரயாஸ் என்பதன் அடிப்படையில் உருவானது. பிர என்கிற முன்னோட்டு தீவிரமான என்பதையும், யாஸ் முயன்று சோர்வடை என்பதையும் இணைச்சு கடினமான ஒரு செயலை செய்ய மேற்கொள்ளப்பட வேண்டிய பெருமுயற்சி என்கிற பொருளை தருது. பிரயாசைன்னு சொன்னதுமே அந்த மூதாட்டியின் நினைவு தான் வருது. ராணி, அவளை அழைச்சி வர்றது சுழற்காற்று அழைச்சி வருவது போலத்தான். இருந்த இடத்துல இருக்க மாட்டான்னு நந்தினியிடம் ராக்கமா சொன்னாள் அல்லவா? இப்போ மரத்தின் அடிப்பகுதியில் சாஞ்சி நிற்கிற காட்சி பூங்குழலிக்கே வியப்பாக இருக்குது. மான் கன்று அவ முகத்தை பார்த்துக்கிட்டு இருக்கு. வாமத்திலே ஒரு மானை தரித்து ஒரு மானை வைத்தாய். பட்டினத்து பிள்ளையார் பாடலின் இந்த பகுதி நினைவுக்கு வருது. இடது திருக்கையில் ஒரு மான், அதே பக்கத்தில் மான் போன்ற உமை அம்மை. தத்துவ அடிப்படையில் ஒரு அருமையான விளக்கம் தந்திருக்காங்க ஞானியர். மான் நாத தத்துவம், ஈசனின் நேர் திருக்குறிப்பாலே தொழிற்படுகிறது. மான் அழகான கண்களை உடையது, ஆனால் அம்மையின் திருக்கண்களுக்கு ஒப்பிட முடியுமா? அதனால் நாணி இந்த மான் முகத்தை திருப்பிக்கிட்டு தான். இங்கே கோடிக்கரையில் பூங்குழலியின் அத்தையின் பரிவு ததும்பும் கண்களை தன் கண்களால் பார்த்து கொண்டிருப்பதாக கவிதை நயத்தோடு சொல்கிறார் கல்கியார். நல்லது. இன்னும் ஒரு வார காலம் சூடாமணி விகாரத்திலேயே அருள்மொழிவர்மரை இருக்க சொல்லி இருக்கிறாள் குந்தவை. இதை நினைவில் வச்சுப்போம்.
1: வாசிப்பும் ஆய்வும் கேட்டீர்கள். வாசித்தவர் ராமசுவாமி சுதர்சன் அவர்கள், ஆய்வினை வழங்கியவர் ஐங்கரன் அவர்கள். படைப்பு சென்னை வானொலி நிலையம்.
2: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா. சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள், நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.

0: வான்பொலி வானொலி வளம் பெறுகிறது. கொடிப்பண்பலை 100.5 இசைமொழி செவி வழி நேயர் துணி கட்செவி வழியாக தொடர்கிறது ஆசையில் ஒரு குக்கு. கட்செவி அஞ்சலாக அனுப்ப வேண்டிய இலக்கங்கள் 9 4 8 6 2 8 2 4 2 4. குரல் ஏந்திய அஞ்சல் இணைய வழி இணைந்தே இசையோடு கைகோர்த்து காற்றலையில் உலா வரவிருக்கிறது இணைந்திருக்கும் நேயர்.
1: இனிய காந்த குரலுக்கு இரவு வணக்கம். ஆசையில் ஒரு குக்கு நிகழ்ச்சியில் எனது விருப்ப பாடல் அழகூரில் பூத்தவளே, என்னை அடியோடு சாய்த்தவளே. படம் திருமலை. பாடலை விரும்பும் மதுரை கே எஸ் கே ஆனந்தம், திவ்யா ராணி, லய சங்கீதா. நன்றி, வணக்கம்.

0: இனிய வழி அஞ்சலாக வந்த பாடல் இனிதே கரைந்தது காற்றலையில். அடுத்ததாக நம்மோடு இணையவிருக்கும் அந்த நேயர்
1: அன்பான அறிவிப்பாளருக்கு இனிமையான இரவு வணக்கம் கூறி நிகழ்ச்சியோடு இணையும் நான் உங்கள் அன்பான தூரத்து சொந்தம் மயிலாடுதுறையிலேருந்து கார்த்தி பேசுகிறேன். எனக்கு தாலாட்டு பாடவா படத்திலிருந்து வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா அந்த பாடல் கொடுங்க. நன்றி.
2: வெண்ணிலவுக்கு வானத்தை பிடிக்கலையா ஏன் கண்ண

0: அஞ்சலிட்டு அழைக்கவே இணைந்திருக்கிறார்கள். இசையமிழை இதயத்தோடு இணைத்துக் கொள்ள இதோ இணைகிறார்.
1: கொடைக்கானல் வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். சென்னை குன்றத்தூர் பிரகாஷ், படம் பருத்தி வீரன், பாடல் அறியாத வயசு. நன்றி.

0: இந்த இனிய வேளையிலே அடுத்ததாக நம்மோடு இனியவிருக்கும் அந்த நேயர்
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். நான் தேவி, திண்டுக்கல்லிருந்து. எனக்கு பிடித்த பாடல் வருஷமெல்லாம் வசந்தம் படத்திலிருந்து எங்கே அந்த வெண்ணிலா. நன்றி.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: படிப்பா, வேலை வாய்ப்பா, ஒழுக்கமா,
7: இந்த மூன்றின் சங்கமம் தான் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கோயம்புத்தூர் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன்டெகிரேட் கேம்பஸ் உடன் முதலாம் ஆண்டு முதலே கேம்பஸ் டு கார்ப்பரேட் ட்ரைனிங், இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் மற்றும் முன்னணி MNC நிறுவனங்களில் வேலை வாய்ப்பு.
6: உங்கள் எதிர்கால வெற்றிக்கு 39 ஆண்டுகளாக மாணவர்களின் நம்பிக்கையை வென்ற அட்டானமஸ் இன்ஸ்டிடியூஷன் காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் கல்லூரி. கடந்த 5 ஆண்டுகளாக TNEA மாணவர்களின் டாப் சாய்ஸ். TNEA கவுன்சிலிங் கோட் 2673, கால் 9244504444.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: கோடை பண்பலையின் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தும் வழங்கும் அணில் கொல்கட்டை மாவு, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், காரமடை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜின் நல்வாழ்த்துகள்.
11: இணைந்திருக்கிறோம் இணைய வழி வந்து இசை மொழி கூட்டி வான்வழி பயணிக்க கோடை பண்பலை 100.5 குரல் கிட்டு.

0: காத்திருக்கிறார்கள் நம் இசை மாந்தர்கள். கேட்டு ரசிப்போம் குரலும் இசையும்.
1: முத்துச்செல்வி, கொடிராஜா, தேதி, கருவேல் நாயக்கன்பட்டி, கண் சிமிட்டும் நேரம் படத்திலிருந்து விழிகளில் கோடி அந்த பாடலை போடுவோம்.

0: அஞ்சலிட்டு அழைத்து இணைந்திருக்கிறார்கள். யாரென்று பார்க்கலாம்.
1: வணக்கம் கோடை பண்பலை, நான் விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையிலிருந்து வனிதா பேசுகிறேன். எனக்கு பிடித்த பாடல் அமர்க்களம் படத்திலிருந்து சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன். அந்த பாடல் நன்றி, வணக்கம்.

0: இத்தனையும் இசையின் ஊடே கேட்டு சென்ற நேரம் 7:31 இணைந்திருக்கிறோம் நேர்களை. கோடை பண்பலை 100.5 வான்வழி வானொலி.
1: கோடை பண்பலை 100.5 சொந்த பந்தம்.

கோடை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய இனிய அன்பான வணக்கங்கள். சொந்தபந்தம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியை அலங்கரிக்க சொந்தபந்தம் நம்ம நிலையத்திற்கு வந்திருக்காங்க. அதுவும் புதுமான ஜோடிகளாக கொடைக்கானலில் சுற்றி பார்த்துட்டு இருந்தாங்க, அப்படியே நம்ம நிலையத்திற்கு வந்தாங்க. நிகழ்ச்சியிலையும் கலந்து

0: இருக்கலாமே அப்படின்னு கலந்துக்கிற வச்சாச்சு. எங்கேருந்து வந்திருக்காங்க, அவங்க ஊர் எது, பேர் என்ன, எல்லாத்தையும் கேட்டுடலாம். வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: உங்கள் பேர்?
1: என் பேர் வந்து எஸ் திலீப்குமரன். நான் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து வரேன்.
2: என்னோட நேம் சுசித்ரா தேவி. நானும் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதியிலிருந்து வரேன்.
0: கொடைக்கானலுக்கு தான் முதல் முறையாக?
1: இல்லை, கொடைக்கானல் எங்கள் அம்மா ஊர். பல வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. ஸோ இப்போ அதுக்கப்புறம் மேரேஜ் ஆகிட்டு இப்போ தான் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப புது எக்ஸ்பீரியன்ஸாக நல்லாயிருக்கு.
0: உங்களுக்கு எத்தனாவது முறை இது கொடைக்கானல்?
2: நான் சின்ன பிள்ளையில் இருக்கும்போது ஒரு 3 வயசு 4 வயசு இருக்கும்போது வந்தது, அப்புறம் இப்போ தான் வரேன்.
0: பல வருடம்.

0: அதுக்கப்புறம் நேற்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஸோ மறுபடியும் இன்றைக்கி வந்திருக்கோம். அது
1: அப்போ
0: அன்எக்ஸ்பெக்டட் பிளான் தான்.
1: அம்மா பிறந்த ஊருக்கு வரதுன்றது ஒரு சந்தோஷம் தானே?
0: சந்தோஷம்தான்.
1: சரி, கல்யாணம் ஆகி எத்தனை மாதங்கள் ஆயிடுச்சா, வருடங்கள் ஆயிடுச்சா?
0: கல்யாணம் ஆகி 1 வீக் தான்,
1: ஒரு வாரம் தான் இருக்கா. கல்யாண வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு?
0: நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு, நல்லா புது சந்தோஷமாக ஹாப்பியாக போய்கிட்டு இருக்கு.
1: சரி, பொதுவாக ஆண்களுக்கு கொஞ்சம் இலகுவாக இருக்கும், ஏன்னா நம்ம எங்கேயும் வெளியில் போக போகிறது இல்லையே. இப்போ நீங்கள் பெண்ணாக இருந்து இவங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எப்படி இருக்கு, இவங்க வீடு நல்லா இருக்கா?
2: இவங்க வீடு நல்லா தான் இருக்குது. இப்போது என்னோடய சொந்த ஊர் கமுதி தான். ஸோ கல்யாணம் பண்ணி போன ஊரும் கமுதி தான். ஸோ அந்த அளவு ஒரு 2 ஸ்ட்ரீட் தள்ளி தான். அதனால் அந்த மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் தெரியல. அதே மாதிரி இவங்க வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே எனக்கு ஏற்கனவே தெரிஞ்ச முகங்கள் தான். அதனால் அந்த ஒரு பெரிய மேஜர் டிஃப்ரென்ஸ்னால் இல்லை.
1: அதனால் புது இடத்துக்கு போன ஃபீலே இல்லை, ஒரே இடத்துல தான், ஒரே ஊர் தான், தெரிஞ்சவங்க தான் அப்படின்ற ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதில்.
2: ஆமாம்.
1: சரி, கொடைக்கானல் வந்து ஒரு நாள் ஆகுதுன்னு நீங்கள், உங்கள் ஊர் வேற கவுஞ்சின்னு சொல்லிட்டீங்க. உங்களுக்கு கொடைக்கானலில் இப்போ இவ்வளோ நாள் கழித்து அம்மா ஊருக்கு வந்துருக்கீங்க, எங்கே போனீங்க, எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது?
0: இங்கே வந்து ரோஸ் கார்டன் போனோம். ரோஸ் கார்டன் ஃபைனல் ஸ்டேஜு, ஸோ அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அதே மாதிரி அப்சர்வேட்டரி போனோம், அதுவும் கொஞ்சம் நல்லா இருந்தது, கரெக்டாக சன்னை பார்க்குது. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஈவினிங் வந்து லேக் வாக் போனோம், ஸோ அது நல்லா இருந்தது. மார்னிங் வந்து இங்கே எஃப்எம் வர்றதுக்கு முன்னாடி குறிஞ்சி முருகர் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே இங்கே வந்தோம்.
1: குறிஞ்சி ஆண்டவரை பார்த்துட்டு வந்துட்டீங்க?
0: பார்த்து வச்சுருந்தேன்.
1: சரி, நீங்கள் அவங்களோட தான் சேர்ந்து போனீங்க, போயிருக்கீங்க. இந்த மூணு இடங்களில் எந்த இடம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது? ரோஸ் கார்டனா, அப்சர்வேட்டரியா, கோக்கஸ் வாக்கா, எந்த இடம் ரொம்ப பிடிச்சிருந்தது?
2: எனக்கு ரொம்ப பிடிச்சது ரோஸ் கார்டன் தான் பிடிச்சிருந்துச்சு. நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ரோஸு, டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பார்த்த மாதிரி இருந்தது, அது நல்லா இருந்தது.
1: சரி, இப்போ கொடைக்கானல் உங்கள் ஊர் கமுதி, கமுதியை பற்றி சொல்ல வேண்டாம், நல்ல பயங்கர சூடாக இருக்கக்கூடிய இடம், சூரியனோட வெயில் தாங்க முடியாத வெயிலாக இருக்கும். அப்படி இருந்துட்டு கொடைக்கானல் வந்து, கொடைக்கானல் எப்படி இருக்குது, உங்களுக்கு பிடிச்சிருக்கா, எப்படி வானிலை இருக்குன்னு சொல்லலாமா?
0: மார்னிங் என்ட்ரி ஆகும்போதே சன்னாக தான் இருந்தது. என்ன நம்ம ஊர் மிஸ்ஸஸ் சொன்னாங்க, வரும்போதே இன்னும் இங்கேயும் சன்னாக தானே இருக்குது, கிளைமேட்டே தெரியல. ஆஃப்டர் 2 o'clock மேலே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆயிடுச்சு. அதே நல்ல ஆஃப்டர் 2 மேலே நல்ல கிளைமேட் சேஞ்ச், ஈவினிங் நல்லா ரெயின் இருந்துச்சு, நல்லா சூப்பராக இருந்துச்சு கிளைமேட். இப்போ இன்றைக்கி டுடே நல்லா மார்னிங்லேருந்தே நல்லா சில்லுன்னு இருக்கு, ரொம்ப கூலிங்காக தான் இருக்குது.
1: நான் வந்ததும் சந்தேகம் வந்திருக்கும், கமுதிக்கே திருப்பி வந்துட்டேன். சரி, இப்போ இங்கே வந்து உங்களுக்கு எங்கேயாவது சாப்பிட்டோம், இந்த சாப்பாடு எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, கமுதியில் கூட அப்படி இல்லை, இங்கே இருந்து சாப்பாடு நல்லா இருந்துச்சு, அப்படி ஏதாவது உணர்ந்துருக்கீங்களா?
0: இல்லை, அங்கே சாப்பிட்றது இங்கேயே இருந்துச்சு, பட் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இட்லிலாம் நல்லா சாஃப்ட்டாக இருந்தது, ஹோட்டலில் இட்லி சாஃப்ட்டாக இருந்தது, காஃபியும் அதே மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அங்கே குடிக்கிறது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் சில்லோட நல்லா சூடாக சாப்பிடும்போது நல்லாயிருக்கு.
1: குளிரில் சூடாக சாப்பிட்றது இதமாக இருக்குது. சரி, என்ன பண்ணிகிட்ருக்கீங்க நீங்கள்?
0: நான் வந்து ஸ்கூல் டீச்சராக இருக்கேன், விருதுநகர் டிஸ்ட்ரிக்டில் திருச்சூரியில் ஃபிசிக்ஸ் டீச்சராக இருக்கேன்.
2: நான் வந்து லாஸ்ட்டு 1-2 months பேக் வேறு ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அப்புறம் மேரேஜ் ஆனனால இப்போது ஸ்டாப் பண்ணி வச்சு நெக்ஸ்ட்டு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளானில் இருக்கேன்.
1: நீங்கள் நல்லா தேர்வுக்காக தயாராகுங்க, அதில் வெற்றி பெறுறதுக்காகவும் வாழ்த்துறோம். 2 மாதத்துக்கு முன்னாடி என்ன வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னு சொல்லாமா?
2: 2 மாதத்துக்கு முன்னாடி நான் படித்தது வந்து பிடெக் ஃபுட் டெக்னாலஜி. ஸோ ஒரு மசாலா இண்டஸ்ட்ரியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எக்ஸிக்யூட்டிவாக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்.
1: R&D எக்ஸிக்யூட்டிவாக இருந்திருக்கீங்க?
2: ஆமாம்.
1: சரி, நல்லா தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், நல்லா வெற்றி அடைங்க. புதுமண தம்பதிகளாக இங்கே நிலையத்திற்கு வந்து சுற்றி பார்த்த அனுபவம் நல்லா இருக்கா?
0: ஆ, சூப்பராக இருக்குது. இது டெய்லியும் கேட்போம், கார் டிரைவிங் பண்ணும்போது அதிகமாக டிரைவிங் பண்ணவும் மோஸ்ட்லி எஃப்எம் தான் கேட்போம். மோஸ்ட்லி அந்த ஈவினிங் டயத்தில் வந்து அந்த குழந்தைகள் பேசுகிற நிகழ்ச்சி வந்து ரொம்ப நல்லா தொட்டு தொட்டு அந்த நிகழ்ச்சி நான் ரெகுலராக இருந்தேன். ஈவினிங் டயத்தில் போகும்போது அதிகமாக கேட்பேன். அதில் டிரைவிங் பண்ணும்போது எனக்கு எஃப்எம் கேட்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து பார்க்குறது போது ரொம்ப நல்லா இருந்துச்சு, புது எக்ஸ்பீரியன்ஸாக. எல்லாமே சூப்பராக இருக்குது, பழைய சாங்ஸ் கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ சூப்பராக இருக்குது.
1: சரி, உங்கள் ரெண்டு பேர் விருப்பத்திலையும் என்ன பாடல் கேட்கலாம்?
0: லவ்வில் ரீசெண்டாக வந்து
1: உங்களோட விருப்பத்தில் கண்டிப்பாக கேட்கலாம் காதல் கதை. காதல் கதை இனிமையை தொடங்கியிருக்கு, கதை வெற்றிகரமாக நல்ல மனமாக மனம் மகிழ்ச்சியோடு அந்த பயணம் இருக்கணும்னு கோடைப்பண்பலி சார்பாக வாழ்த்துகிறோம். இதோ உங்கள் விருப்ப பாடல் காற்றலைகளில். நன்றி, வணக்கம்.
0: தேங்க்யூ ஸோ மச்.

0: இணைய வழி இசையின் மொழி இளங்காற்றோடு இதயம் தொட வரவிருக்கிறது. இணைந்திருக்கும் நேயர்
1: கோடை பண்பலைக்கு வணக்கம். திருப்பூர் மாவட்டம் முத்தூர் விஜி டெய்லர் செல்வி. எனக்கு பிடித்த பாடல் கோகுலம் படத்திலிருந்து செவ்வந்தி பூ விடுத்தேன். நன்றி, வணக்கம்.

0: செவ்வந்தி பூவின் வாசம் திசை எங்கும் வீசி போன நேரம் 7:46 நம்மோடு இணையவிருக்கிறார் அந்த நேயர்.
1: திண்டுக்கல் மாவட்டம் மேலக்கோட்டையிலிருந்து பாரத்திருந்து மகேஸ்வரி பாண்டியராஜ், எனது மகன்கள் ராஜபாண்டி மணிகண்டன், எங்களது பாப்பா அபிக்காக மெதுவா தந்தியடி சாமி தாலாட்டு படத்திலிருந்து போடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.

0: ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ் வழங்கும் ஆடி தங்க திருவிழா சிறப்பு சலுகையாக புதிய தங்க நகை மீது கிராமிற்கு 200 ரூபாய் குறைவாகவும், பழைய தங்க நகை எக்ஸ்சேஞ்சின் மீது கிராமிற்கு 150 ரூபாய் கூடுதலாகவும், வைரம் மற்றும் அன்கட் வைரத்தின் மதிப்பின் மீது 12.5% குறைவாக பெறுங்கள். மேலும் பல சலுகைகள் நிபந்தனைகளுக்குட்பட்டது. உடனே உங்கள் அருகில் உள்ள ஜிஆர்டி ஷோரூமுக்கு வருகை தாருங்கள். ஜிஆர்டி ஜுவல்லர்ஸ், சுப ஆரம்பங்களின் ஆரம்பம்.
1: பாட்டி, குழக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நேயர்களுக்கு ஓர் அறிவிப்பு. கொடைக்கானலுக்கு சுற்றுலா வரும் பயணிகள் சாலையோரமாக சமைப்பது மற்றும் சாப்பிட்ட பின் கழிவு நெகிழி பொருட்களை வனப்பகுதியில் போடுவது சாலையோரமாக

0: ஆக மது அருந்துவது, புகைப்பிடிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம். கொடைக்கானல் சார்ந்த பட்டாக்காட்டில் புதர்களை சுத்தம் செய்து தீ வைக்கும் போது வனத்துறை மற்றும் வருவாய்த்துறைக்கு தகவல் தெரிவிக்க அறிவுறுத்தப்படுகிறார்கள். குப்பைகளை குப்பை தொட்டியில் மட்டும் போடவும், சாலையிலோ அல்லது வனப்பகுதியிலோ போடாதீர்கள். சாலையோர வனப்பகுதியில் வாகனத்தை நிறுத்தாதீர்கள். வனப்பகுதியில் அத்துமீறி நுழைவது, வனவிலங்குகளுக்கு உணவளிப்பது சட்டப்படி குற்றமாகும். வனத்தையும் வனவிலங்கையும் பாதுகாத்தல் ஒவ்வொரு குடிமகனின் கடமை என்பதை அனைவரும் உணர வேண்டும். கொடைக்கானலை சார்ந்த கீழ்மலை பகுதியிலிருந்து மேல்மலை பகுதி வரை எங்கேயாவது தீ புகை தென்பட்டால், வனம் சார்ந்த இடர்பாடுகள் ஏற்பட்டால் உடனடியாக 944-388-6452 என்ற எண்ணிற்கு தகவல் தெரிவிக்கவும். எண் மீண்டும் 944-388-6452. அத்துமீறல்களில் ஈடுபடுவோர் மீது வனச்சட்டங்களின்படி கடும் தண்டனை விதிக்கப்படும். பொது நலன் கருதி வெளியிடுவோர் கொடைக்கானல் வனச்சரகம் மற்றும் கோடைப்பண்பலை 100.5.
1: காற்றலையில் குரல் சேர்த்து வானொலிகள் இசை கோர்த்து இசை மாந்தர்களுக்கு இதம் சேர்க்க காத்திருக்கும் அந்த நேயர்
2: கோடை பண்பலை வானொலிக்கு இனிய இரவு வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் இழுப்பூர் ஆண்டனி சாலமன்ராஜ். இன்னைக்கு பிடித்த பாடல் படம் ஜீன்ஸ் பாடல், பூவுக்குள் நுழைந்திருக்கும் பனிக்கூட்டம் என்ற இனிய பாடலை அனைவருக்காகவும் வழங்குங்கள். நன்றி.

தொடர்ந்து கேட்கலாம் இளமை பேசுகிறது. பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக இன்று சொல்லுக்குள் சொல் கக்கு பூ. முன்பாக கேட்கலாம் செய்தி சுருக்கம்.

செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். எஃகுத்துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இதுதொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையை பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்றும் திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின் போது இதனை தெரிவித்த அவர் அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பிறகே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் தமிழ்மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தவிக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இதுதொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக

பெற்றுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதிமாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தமிழக அரசு கூறியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாகவும் திரு தயாநிதிமாறன் தெரிவித்துள்ளார். மும்பையில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் அரிஹன், பூஜா, ரகு மற்றும் பழனிவேல் ரவிக்குமார் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். பிலிப்பைன்ஸில் நடைபெற்ற சர்வதேச ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் கைரா ரெய்னா பட்டம் வென்றார். யூரோப் ஸ்மாஷ் டேபிள் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் தியா சிட்டாலே பிரதான சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. சுமித் நாகல், தக்ஷினேஸ்வர் சுரேஷ், மனஸ் தாம்னே உள்ளிட்டோர் இதில் இடம்பெற்றுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. We'll be right back.

உங்கள் உள்ளங்களை உற்சாகப்படுத்தும் கோடை பன்மலை 100.5 இப்போது நாம் கேட்க இளமை பேசுகிறது. இனிய வணக்கம் நேயர்களே, வணக்கம் மாணவ கண்மணிகளே. கனவுகள் கண்கள்ல இருக்கையில தடைகள் வந்தாலும் அது பெருசில்லைங்க. விழுந்தாலும் எழுவோம், விடாமுயற்சியால் நடந்திடுவோம். நாளை நம்முடைய நாளென்று பயணிக்க அழைக்கிறது கோடை பன்மலை 100.5 இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லுக்குள் சொல், ககக போ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இந்த ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் சுழற்சி முறையில விளையாடலாம். நிகழ்ச்சியை நாங்கள் கேட்டதே கிடையாது, விளையாட்டுகளில் பங்கெடுத்துக்கிட்டதே கிடையாது, விளையாட்டுகளை எப்படி விளையாடணும்னு தெரியாது, இது வரைக்கும் கோடை பன்மலையில் நான் பேசினதே கிடையாது அப்படின்னு சொல்கிற குட்டி செல்லங்களுக்காக விளையாட்டுகள் எப்படின்னு சொல்லிடலாமா? சொல்லுக்குள் சொல் அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, தமிழில் ஒரு சொல் சொல்லுவோம், அந்த சொல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கோ அந்த எழுத்துக்களை மட்டும் வச்சு நீங்கள் அர்த்தமுள்ள குட்டி குட்டி சொற்களை கண்டுபிடிக்கணும். இப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேரு சொல்லுக்குள் சொல். ககக போ அப்படின்ற விளையாட்டு எப்படின்னா, ஒரு சொல் இருக்கும், அந்த சொல்ல எத்தனை எழுத்துக்கள் இருக்கும், அந்த ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னவோ அல்லது பின்னவோ ஏதாவது ஒரு தமிழ் எழுத்தை சேர்த்து சொல்லுவோம். ஒவ்வொரு எழுத்துக்கு முன்னாடியும் ஒரே ஒரு எழுத்தை சேர்த்து சேர்த்து சொல்லுவோம். அப்படி பொதுவா சொல்ற எழுத்துக்களை நீங்க நீக்கிட்டு அது என்ன சொல் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்படி விளையாடுற விளையாட்டுக்கு பேரு ககக போ. என்ன குட்டி செல்லுங்களா, விளையாட்டுகள் எப்படின்னு தெரிஞ்சிருச்சா? வாங்க விளையாடலாம். அறிமுக மாணவ கண்மணிகள் 24, 24, 24 வழக்கமாய் பேசக்கூடிய மாணவ கண்மணிகள் 24, 24, 29 வரலாம். கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045-42 உங்களோடு விளையாட காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். இப்போ இளமை

0: தாய் பேசுகிறதுல விளையாட வரும் குட்டி தங்கம். வாங்க, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், யார் பேசுறீங்க?
1: தேனி மாவட்டம் தம்பம்புதுப்பட்டி அர்னிதா.
0: அர்னிதா, எப்படி இருக்கீங்க?
1: நல்லா இருக்கீங்க, நீங்களா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோம். எப்படி போகுது படிப்பெல்லாம்?
1: நல்லா போகுதுக்கா.
0: அப்படியா, ஏன் சோகமா சொல்றீங்க?
1: நல்லா போகுது.
0: அப்படி சொல்லுங்க. சரிங்க, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா? சரிமா, நேத்து விடுமுறை அப்படிதானே? என்ன பண்ணீங்க
1: அவ்வளவுதானா?
0: விளையாட மாட்டீங்களா? அதெல்லாம் சொல்லணும்ல, விளையாடணும். டிவி பாத்தீங்களா? பார்க்க மாட்டீங்களா டிவி? டிவியே கிடையாதா வீட்டில்? ஆமாம். சரி, அப்போ எப்படி மொபைல் பார்ப்பீங்களா? கொஞ்ச நேரம். இருபத்தி நாலு மணி நேரத்தில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிரித்து பார்த்தா அப்படின்னா எதுக்கு அதிக நேரம் செலவு பண்ணுவீங்க? வேலை செய்கிறதா? என்ன வேலை? அம்மாவுக்கு வீட்டில் அந்த மாதிரி வேலைகள். சரிங்க அர்னிதா, இப்போ நீங்கள் என்ன விளையாட்டு விளையாடணும்னு தெரியுமா? நீங்கள் முதல் குட்டிச்செல்லம், அதனால உங்களுக்கு ரெண்டு விளையாட்டு இருக்கு. ஏதாவது ஒன்று விளையாடலாம். என்ன விளையாடலாம்? சொல்லுக்குள் சொல் விளையாடலாமா? நான் உங்களுக்கு தர சொல் வந்து கால அவகாசம். கால அவகாசம் அப்படின்னு ஒரு சொல் சொல்கிறேன் நான். கால அவகாசம் அப்படின்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து குட்டி குட்டி சொற்கள் கண்டுபிடிங்க.
1: அவகாசம்,
0: அவகாசம். வேற என்ன சொல்லலாம்? கால அவகாசம், அவகாசம் சொல்லியிருக்கீங்க. வேற என்ன சொல்லுங்க? சரிதான் சொல்லுங்க.
1: அலை,
0: அலை. லை அங்கே இல்லையே, லா தான் இருக்குது, லை இல்லை. நிறைய இருக்குது சொல்லலாம்.
1: காலம்,
0: காலம். காலம், அவகாசம், ரெண்டு சொல்லியிருக்கீங்க.
1: வசம்,
0: வசம் சொல்லலாம்.
1: தசம்,
0: தசம். தா இல்லையங்க, தா இருக்கா? இல்லையே, அப்ப சொல்ல முடியாது. வசம் சொல்லலாம். வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? மூன்று சொல். என்னமா?
1: வளம்,
0: வளம் சொல்லலாம். வளம் சொல்லலாம். வேற என்ன கண்டுபிடிக்க முடியுது? நான்கு சொற்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க. இன்னும் ஒரு ரெண்டு மட்டும் முயற்சி செய்யுங்க, பார்க்கலாம். கால அவகாசம், காலம், அவகாசம், வலம், வசம், நான்கு சொல்லியிருக்கீங்க. இன்னும் என்ன கண்டுபிடிக்கலாம்?
1: சம்,
0: சம்மா. சம்னா மேக்ஸில் போடுவீங்களே சம், அதுவா? ஆமாவா? அப்படி சொல்லக்கூடாது, ஆங்கில வார்த்தை சொல்லக்கூடாது. வேற என்ன சொல்லலாம்? அவலம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கான்னு பாருங்க. அவலம் சொல்லலாமா? அவலம் சொல்லலாம். இன்னும் நிறைய இருக்கு. இது வந்து பழங்காலத்துல இலக்கியங்கள்லாம் இருக்கு இல்லையா, அதுல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் தான் நிறைய இருக்கும். அது வந்து இப்போ நடைமுறையில் இல்லாததுனால நம்ம அதெல்லாம் விட்டுடலாம். சரிங்களா? சரிங்க அர்னிதா, அழகாக விளையாண்டுங்க, நல்லா படிங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம். சரிங்களா? சரி, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அரண்மனை போர்லேருந்து.
0: அச்சோ அச்சோ அச்சோவா, உங்களுக்காக நான் ஒரு சூப்பர் பாட்டு தரேன் பாருங்க, கேளுங்க.

ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.

0: நம் கோடை பண்பலை 100.5 ஒவ்வொரு வாரமும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 7 மணிக்கு
1: தங்கள் அன்புடன்
0: தங்கள் அன்புடன் நிகழ்ச்சிக்கு கடிதங்கள் எழுதி தங்கள் எண்ண கருத்துக்களை பரிமாற்றம் செய்யும் அன்பு நேயர்களே,
1: தங்களின் மேலான கருத்துக்களை கட்சவி வாயிலாகவும் பகிரலாம்.
0: பகிரப்படும் ஒவ்வொரு கருத்தின் நிறைவிலும் தங்களது கைபேசி எண்ணோடு முழு முகவரியையும் அனுப்பி வையுங்கள்.
1: சிறந்த கருத்துக்களை பகிரும் நேயர் ஒருவரை முத்தான நேயராக சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தேர்ந்தெடுத்துக் கொண்டிருக்கிறது நமது கோடை பண்பலை 100.5.
0: முத்தான நேயர் வென்றார் வந்தார் நிகழ்ச்சியில் பங்கு பெறுவதற்கான வாய்ப்பையும் தருகிறது நம் கோடை பண்பலை 100.5.
1: தங்களின் முத்தான கருத்துக்களும் நிகழ்ச்சியில் இடம்பெற எழுதி அனுப்பலாம்.
0: நிலைய இயக்குனர் தங்கள் அன்புடன் பகுதி, கொடைக்கானல் பண்பலை வானொலி நிலையம், கொடைக்கானல் 624-101 என்ற முகவரிக்கு. மேலும் 94-86-28-24-24 என்ற
1: நமது பண்பலையின் வளமையான கட்சவி இலக்கத்திற்கும் அனுப்பி வைக்கலாம்.
0: வென்றார் வந்தார் நிகழ்ச்சிக்கு பங்கு பெற அழைக்கிறது
1: நமது கோடை பண்பலை 100.5.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கை பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நேரம் பாத்தீங்கன்னா 8:20 ஆயிருச்சு. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல சொல்லுக்குள் சொல் ககபோ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகள் இருக்கு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
8: வணக்கம்.
7: வணக்கம். யார் பேசுறீங்க?
8: சுபாஷினி.
7: என்ன படிக்கிறீங்க? நாமக்கல் மாவட்டத்துல எங்க இருக்கீங்க? அம்மா சொல்லிதான் தெரியுது இல்லையா? அப்படியா? உங்களுக்கு தெரியாதா உங்க ஏரியா பேரு? தெரியும், ஆனா மறந்துருச்சு. அப்படிதானே? சரிங்க சுபாஷினி. எத்தனை நண்பர்கள் இருக்காங்க உங்களுக்கு?
8: நிறைய பேர் இருக்காங்க.
7: நிறைய பேர் சொன்னா நேரம் பத்தாது. அப்படிதானே? சரிங்க. வீட்டு பாடம் எல்லாம் முடிச்சிட்டீங்களா?
8: முடிச்சிட்டேன்.
7: உங்க வீட்டுல யார் யார் இருக்கா?
8: அம்மா, அப்பா, தம்பி.
7: தம்பி என்ன படிக்கிறாங்க?
8: எயித்து படிக்கிறாங்க.
7: தம்பி கூட அடிக்கடி சண்டை போடுவீங்களா?
8: சண்டை போடுவீங்க.
7: எதுக்காக?
8: எல்லா விஷயத்துக்கும் சண்டை போடுவோம்.
7: எல்லா விஷயத்துக்காகமா? அப்படி எல்லா விஷயத்துக்கும் சண்டை போட்டா அப்புறம் எப்படி? சரி, எப்போ ஒற்றுமையா இருப்பீங்க சொல்லுங்க.
8: ஏதோ ஒற்றுமை.
7: இந்த மொபைல் பாக்குற நேரம் அப்படியா? பாத்தீங்களா, அப்பதான் வந்து எந்த குழந்தைங்களுமே சண்டை போடாம எல்லாரும் அப்படியே உன்னிப்பா அந்த போனவே பாத்துட்டு இருப்பாங்க. அப்ப எல்லாம் சண்டையே வராது. அப்படிதானே? அப்படி இருக்கலாமா? இருக்க கூடாது. என்ன பண்ணலாம்?
8: சண்டையே போடாம.
7: சண்டையே போடாம இருக்க முடியாது. சண்டை போடலாம் கொஞ்சம் கொஞ்சம். எல்லாம் கலந்ததுதானே வாழ்க்கை இல்லையா? அதனால சண்டையும் போடணும், சமாதானம் ஆயிடணும், உடனே சமாதானம் ஆயிடணும், அப்புறம் விட்டு கொடுக்கணும், அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும் இல்லையா? இந்த மாதிரி நிறைய இருக்கு. அடுத்த தடவை நீங்க கேட்கும் போது சொல்லணும் சரிங்களா?
8: சரி.
7: இப்ப நீங்க என்ன விளையாட்டு விளையாடணும் தெரியுமா?
8: தெரியாது.
7: இந்த விளையாட்டு எப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன். விளையாடலாமா? ரொம்ப எளிமையா உங்கள்ட்ட ஒண்ணு கேக்குறேன். ஆக, ஆள், ஆவ, ஆட், ஆடு. மொத்தம் 5 எழுத்து தான் சரிங்களா? ஆக க முதல் எழுத்து, ஆள் ரெண்டாவது இல், அடுத்து ஆவ வே, அடுத்து வந்து ஆட், அடுத்து ஆடு.
8: கல்வெட்டு.
7: கல்வெட்டு. அழகாக கண்டுபிடிச்சிட்டிங்களே. நான் எழுத்து சொன்னனால கண்டுபிடிச்சிட்டிங்களோ? முதல் எழுத்து, ரெண்டாவது எழுத்து அப்படின்னு சொன்னனால
8: முன்னாடியே கண்டுபிடிச்சிங்களா?
7: அப்படின்னா உங்கள்ட்ட கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருக்கலாம்ல.

0: அடுத்த தடவை வரும்போது கேட்கலாம்.
1: ஆ சரிங்கக்கா.
0: சரிங்க சுபாஷினி, நல்லா படிங்க, டென்த்தில் நிறைய மார்க் வாங்குங்க, சரிங்களா?
1: ஆ சரி.
0: இப்போ என்ன பாடல் கேட்கலாம் நிகழ்ச்சியில்?
1: அரண்மனை டூலேருந்து அப்படியா?
0: இன்னும் பிடிக்குமா அது உங்களுக்கு?
1: ஆ பிடிக்குங்க.
0: பாட்டு கேட்கல நான், குச்சி மிட்டாய் பிடிக்குமான்னு கேட்குறேன்.
1: ஆ பிடிக்கும்.
0: அதனால தான் அந்த பாட்டா?
1: ஆமாங்க.
0: சரிங்க, பாட்டு கேட்கலாம். நன்றிங்க.
1: நன்றிங்கக்கா.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்திலிது இளமை பேசுகிறது. நேரம் பார்த்தீங்கன்னா இரவு 8:28 ஆயிடுச்சு. இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லுக்குள் சொல் ககக போ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப உற்சாகமா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க வணக்கம்.
1: ஹலோ, நான் திருப்பூர் மாவட்டம் முத்து

0: துகிலன்.
1: துகிலன் எப்படி இருக்கீங்க?
0: நல்லா இருக்கேங்கக்கா.
1: என்ன படிக்கிறீங்க துகிலன்?
0: ஆறாம் வகுப்பு.
1: சரிங்க. வீட்டு பாடம்லாம் நீங்கள் முடிச்சிட்டிங்களா?
0: முடிச்சாச்சு.
1: என்ன எந்த பாடத்தில் அதிகமாக உங்களுக்கு வீட்டு பாடம் கொடுத்தாங்க?
0: தமிழ் பாடம்.
1: தமிழில் தானா படிச்சிட்டிங்களா?
0: படிச்சாச்சு.
1: எழுதியாச்சா? உங்கள் பேர் என்ன சொன்னீங்க? துகிலன். அப்படின்னா என்ன அர்த்தம்
0: தெரியல?
1: தெரியலையா? வீட்டில் அம்மாட்ட கேளுங்க என்ன அர்த்தம் அப்படின்னு கேளுங்க. எதுக்காக இந்த பேர் வச்சிங்க அப்படின்னு கேளுங்க. அடுத்த தடவை வரும்போது சொல்லுவீங்களா?
0: நான் சொல்லுவேன்.
1: சரி. உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பேர் என்ன?
0: சாய் சரண்.
1: எதுனால பிடிக்கும் சாய் சரணை?
0: நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்னாவதுலேருந்து இப்போ சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் வரைக்கும் பெஸ்ட் ஃப்ரெண்ட்.
1: ஒரே, அதாவது ஒன்னா படிக்கிறதுனால ஃப்ரெண்டு அப்படியா? அவங்க வீடு எங்கே இருக்கு?
0: அவங்க வீடு அஞ்சூர் நடுப்பாளையத்தில் இருக்கு.
1: ரொம்ப தூரமா உங்க வீட்டுக்கும் அவங்க வீட்டுக்கும்?
0: ஆமாம்.
1: ஸ்கூலில் பார்க்கறதோட சரி அப்படியா? சனி ஞாயிறு அந்த மாதிரி நாட்கள்லாம் போய் பார்க்க மாட்டிங்களா? இல்லை,
0: அப்பா கூட்டு போக மாட்டார்.
1: ஆமாம், நீங்கள் வந்து குட்டி பையன், அதனால இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு நினச்சிருப்பாங்க. நீங்கள் பெரியவனானொட்டி பார்த்துக்கலாம் இல்லையா? சரிங்க சரிங்க துகிலன். நீங்கள் இப்போ வந்து சொல்லுக்குள் சொல் விளையாடணும். விளையாடலாமா? நான் உங்களுக்கு தர சொல் வந்து பணி நியமனம். பணி நியமனம் அப்படின்னா பணி
0: மனம்.
1: மனம். பணி மனம். வேற என்ன சொல்லலாம்? வேற என்ன சொல்லலாம் யோசிக்கிறீங்களா துகிலன்?
0: பயமனம்.
1: என்ன மனம்? பயமனமா? என்னமா?
0: நியமனம்.
1: நியமனம் சொல்லலாம். நியமனம், பணி, மனம், மூன்று சொற்கள் சொல்லியிருக்கீங்க. இன்னும் ஒரு ரெண்டு மட்டும். பணி சொன்னீங்கல்ல, அதே மாதிரி வேற ஏதாவது சொல்ல முடியுமா? ரெண்டு எழுத்துல
0: பணம்.
1: என்னமா பணம் அப்படி சொன்னீங்களா? இந்த பணத்துக்கு என்ன அர்த்தம்? ப ந எம் ரெண்டு சொல்லி நான் இருக்கு இல்லையா, இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா பணம் பழம்லாம் சொல்லுவீங்களா, பண மரத்துல இருந்து கிடைக்கல காய், அந்த பணம் சொல்லலாம். இதே இது வந்து டன்னகரம் மூணு சுழி நான் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பணம், மணி, காசு இல்லையா?
0: சரி,
1: வேற என்ன சொல்லலாம்? பணி, நியமனம், மணி, பணம் சொல்லிட்டீங்க. வேற என்ன சொல்லலாம்? மணி சொல்லலாமா? மணி நேரம். வேற என்ன சொல்லலாம்?
0: பயம்.
1: பயம். பயம் சொல்லலாம். அந்த பயம் மாதிரியே இன்னொரு சொல் சொல்லலாம், அது என்ன? நியம் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கு, நியம் அப்படின்னு. நியம்னா என்னன்னு தெரியுமா?
0: தெரியாது.
1: நியம்னா விதிகள், ஒழுங்குகள், கட்டுப்பாடு, நடைமுறைன்னு சொல்லுவாங்க. பள்ளியில் வந்து நியமங்கள் கடைபிடித்தனர் அப்படின்லாம் சொல்லுவாங்க, நியமம் அப்படின்னு சொல்லுவாங்க, நியம். சரிங்களா? ஓகே, நீங்கள் நிறைய சொற்கள் கண்டுபிடிச்சிட்டிங்க, ரொம்ப அழகாக விளாண்டிங்க துகிலன். என் நிகழ்ச்சியில் என்ன பாடல் உங்களுக்காக நாங்கள் தரோம் அப்படின்னு கேட்டு பாருங்கள். சரிங்களா?
0: நன்றி.
1: சரிங்க, நன்றிங்க.

0: சக்சஸுக்கு ஷார்ட்கட் இல்ல, ஆனா சரியான காலேஜ் இருக்கு. உங்க இன்ஜினியரிங் கனவுக்கு கரூர் எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் ஸ்கில் ட்ரைனிங் பிளேஸ்மெண்ட் சப்போர்ட்டுடன் 2026-27 கல்வியாண்டிற்கான அட்மிஷன் ஆரம்பம். எம் குமாரசாமி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கரூர். கவுன்சிலிங் கோ 2608.
1: ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அண்ட் காலேஜ் பேக்ஸ் உறுதியானது, உத்தரவாதம் உள்ளது மற்றும் லைட் வெயிட் அண்ட் கலர்ஃபுல். ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ் அன்றும் தரமானது, இன்றும் அதுவே நிரந்தரமானது. ரோஷன் ஸ்கூல் பேக்ஸ்.
2: இசை வசந்தமாய் இது உங்கள் கோடை பண்பலை 100.5 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளமை பேசுகிறது. இன்னைக்கு நிகழ்ச்சியில சொல்லுக்குள் சொல் ககக போ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப அழகா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ நேரம் பாத்தீங்கன்னா 8:38 ஆயிருச்சு. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம்.
3: ஹலோ. வணக்கம் சார்.
2: யார் பேசுறீங்க?
3: விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில இருந்து பவிதா பேசுறேன்.
2: பவிதா குட்டி, எப்படி இருக்கீங்க?
3: வாங்க.
2: சரி பவிதா, வீட்டு பாடம்லாம் முடிச்சிட்டீங்களா?
3: முடிச்சிட்டேன்.
2: எத்தனை மணிக்கு தூங்குவீங்க?
3: 9 மணிக்கு.
2: இப்போ எங்கள்கிட்ட பேசிட்டு அப்புறமா தூங்குவீங்க, அப்படியா?
3: ஆமாம்.
2: சரி, காலையில் எத்தனை மணிக்கு எழுந்திருப்பீங்க?
3: 6 மணி.
2: 6 மணிக்கு எழுந்திரிச்சு என்ன பண்ணுவீங்க?
3: ப்ரஷ் பண்ணி.

0: எத்தனை மணிக்கு ஸ்கூல் போவீங்க?
1: 9 மணிக்கு
0: தான் ஸ்கூல் போவீங்க. 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் கிளம்புவீங்க, அப்படியா? அவ்வளோ மெதுவாக கிளம்புவீங்களா? ஆமாம். பல்லு விளக்க எவ்வளோ நேரம் ஆகும்?
1: 5 நிமிஷம்.
0: 5 நிமிஷம். குளிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்?
1: 5 நிமிஷம்.
0: 5 நிமிஷம். எல்லாமே 5-5 நிமிஷம். அப்புறம் ஏன் 3 மணி நேரம் விளையாடுவீங்களா? டிவி பார்ப்பீங்களா? அப்படியா, சரி. அப்போ 3 மணி நேரம் எடுத்துக்கிறீங்க பவிதா. சரி, இப்போ நம்ம விளையாடலாமா? என்ன விளையாட்டுனா க க போ. ஆரம்பிக்கலாமா? பல் தல் வில். பல் பல் தல் வில், மூன்றே எழுத்துக்கள் தான். ஆஹா, அப்படி விளையாடக்கூடாது. எந்த எழுத்தை நான் அடிக்கடி சொல்றேன்னு பாருங்க. பல் தல் வில், எந்த எழுத்தை
1: அடி?
0: ஆமா, எந்த எழுத்தை அடிக்கடி சொன்னேன்? பல், ஃபர்ஸ்ட் வந்து பல், ரெண்டாவது வந்து தல். தண்ணி இருக்கு இல்லையா, தண்ணி, த தல். மூணாவது வந்து பதவி. அந்த இல்லெல்லாம் எடுத்துட்டா என்ன சொல் வருது? பதவி. நீங்க குட்டி பாப்பா, அதனால உங்களுக்கு குட்டியா ஒரு வார்த்தை சொல்லியாச்சு, சரிங்களா? ரொம்ப ரொம்ப அழகா கண்டுபிடிச்சிங்க, அருமையா விளையாண்டிங்க, அழகா பேசுறீங்க. என்ன பாட்டு கொடுக்கலாம் உங்களுக்கு?
1: பொற்காலம் படத்துல இருந்து சிங்கிச்சாம் பாட்டு.
0: இந்த பாட்டு பாத்திருக்கீங்களா? என்ன காட்டுவாங்க அதுல? நிறைய
1: சேலை,
0: கலர் கலரா இருக்கும் இல்லையா? அந்த சேலை எது எதுக்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு அந்த பாட்டுல சொல்லியிருப்பாங்க இல்லையா?
1: ஆமா.
0: கேக்கலாமா பாட்டு?
1: கேக்கலாம்.
0: நன்றி.

0: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 8:48. இன்னைக்கு இளமை பேசுகிறதுல சொல்லுக்குள் சொல் கககபோ அப்படின்னு ரெண்டு விளையாட்டுகளை மாணவ கண்மணிகள் ரொம்ப சிறப்பா விளையாடிட்டு இருக்காங்க. இப்போ இணைப்பில் காத்திருக்கும் குட்டி தங்கம், வாங்க. வணக்கம். வணக்கம்.
4: திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை இருந்து விநாயகபுரத்துல இருந்து யுவஸ்ரீ பேசுறேன்க்கா.
3: யுவஸ்ரீ, எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கேன்க்கா.
3: என்ன படிக்கிறீங்க? முதல் முறையா பேசுறீங்க அப்படிதானே?
4: ஆமாங்க்கா.
3: ஏன் இவ்வளவு நாளா எங்கள்கிட்ட பேசல நீங்க? எதனால, என்னாச்சு?
4: ஹோம்வொர்க் எழுதிக்கிட்டதனால பேசல.
3: எழுதிட்டே இருந்தனால, படிச்சுட்டே இருந்தனால பேசல. ஏன் இன்னைக்கு பேசணும்னு தோணுச்சு உங்களுக்கு?
4: இன்னைக்கு ஃப்ரீயா இருந்தேன்.
3: ஹோம்வொர்க்கே இல்ல, அதனால ஃப்ரீயா இருந்தனால எஃப்எம்

0: ஆ, கேட்டுட்டு
1: அப்ப
0: இருந்ததுனால
1: பேசலாம்னு சொல்லிருக்கேன்.
0: ஆசை வந்துருச்சா பேசணும்னு?
1: ஆமாங்கக்கா.
0: சரிங்க. வீட்டில் யார் யார் இருக்கா?
1: அம்மா, அப்பா, தம்பி, தாத்தா.
0: தம்பி என்ன படிக்கிறாங்க?
1: 7th ஸ்டாண்டர்ட்க்கா.
0: சரிங்க. தாத்தா இருக்கார்ல வீட்டில்? நீங்கள் கதையெல்லாம்
1: இருக்காங்கக்கா.
0: கேட்பீங்களா? கதை கேட்பீங்களா அவர்கிட்ட?
1: புரியலங்கக்கா.
0: கதை சொல்லுவாங்களா வீட்டில் கதை?
1: சொல்லுவாங்கக்கா.
0: எந்த மாதிரி கதையெல்லாம் சொல்லுவார் தாத்தா?
1: முன்னோர்களோட கதை,
0: அப்புறம்
1: சோசியல் இருக்க வரலாறு இதெல்லாம் சொல்லுவாங்கக்கா.
0: அப்படியா? ராஜா ராணி கதை,
1: ஆமாங்கக்கா,
0: சிங்கம் புலி கதை,
1: அதெல்லாம் சொல்லுவாங்க.
0: அப்படியா? சரி, எந்த கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கதை எது?
1: சிங்கம் புலி கதைக்கா.
0: அப்படியா, அப்போ அடிக்கடி கேட்பீங்க கதை. இன்னொரு நாளைக்கு,
1: ஹலோ.
0: இன்னொரு நாளைக்கு நேரம் இருக்கும்போது நான் உங்கள்கிட்ட கதை கேட்குறேன்.
1: ஓகேங்கா.
0: சரியா? சரி, இப்போ நம்ம வந்து விளையாட போகிறோம், சரிங்களா?
1: ஓகேங்கா.
0: சொல்லுக்குள் சொல் கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு நான் தர சொல் வந்து பண பரிமாற்றம். பண
1: பரிமாற்றம்.
0: பரிமாற்றம்,
1: பணம்.
0: பணம். வேற என்ன சொல்லலாம்? பணம் சொல்லியிருக்கீங்க, பரிமாற்றம் சொல்லியிருக்கீங்க, வேற என்ன சொல்லலாம்? அவ்வளோதானா யுவஸ்ரீ?
1: தெரியலங்கக்கா.
0: இல்லை இல்லை, கண்டுபிடிங்க. பரிமாற்றத்தை பிரித்து சொல்லுங்கள். பரி ஒன்று சொல்லலாமா?
1: அது அதுக்கு அர்த்தம் இருக்கா?
0: பரி அப்படின்னா குதிரை அப்படின்னு அர்த்தம். பரினா குதிரை, சரிங்களா? மாற்றம் அப்படின்னா தெரியும் இல்லையா? தெரியுமா மாற்றம்? மறந்துட்டீங்களா? சரி, வேற என்ன கண்டுபிடிக்கலாம்? வேற என்ன இருக்குன்னு பாருங்க. அதில் பண பரிமாற்றத்தில் வந்து பணம் இருக்கு, பரிமாற்றம் இருக்கு, மாற்றம் இருக்கு, பரி இருக்கு. நான்கு சொற்கள் கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் ஒரு ரெண்டு சொல்லுங்க பார்ப்போம். இந்த மழைக்கு இன்னொரு பேர் என்ன? மழை மாறின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா யுவஸ்ரீ? மாறின்னு சொல்லுவாங்க, மாறி. ஆமாம் தானே? எங்கள் ஆமாம் சொல்கிறாங்க. அம்மா தானே? அம்மா அம்மா ஆமான்னு சொல்கிறாங்க. சரிங்க, இது மாதிரி நிறைய சொற்கள் இருக்குது. நீங்கள் முதல் முறையாக வந்தனால எப்படின்னு தெரியல, ஆனால் இப்போ தெரிஞ்சிருச்சு தானே? தெரிஞ்சிருச்சா விளையாட்டு எப்படின்னு?
1: நன்றிங்கக்கா.
0: கேள்வி கேட்டுகிட்டே இருக்காங்களே அப்படின்ட்டு நன்றி சொல்லிட்டீங்க. சரிங்க யுவஸ்ரீ, நீங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அடிக்கடி வாங்க, நம்ம பேசலாம்.

கோடை பன்மலையின் நற்பள்ளி ஐந்தில் இதுவரை பள்ளி பயிலும் மாணவ கண்மணிகளின் பங்களிப்பில் கேட்டு ரசித்தோம் இளமை பேசுகிறது. மீண்டும் இளமை பேசும் நாளை இரவு 8 மணிக்கு. எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க இனிய இசை அள்ளித்தரும் கோடை பன்மலையின் நற்பள்ளி ஐந்தோடு இணைந்தே இருங்கள். நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன் பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம் கொடை தென்றல்.

வான்வழி வானொலி வளம் வருகிறது. கோடைப்பண்பலை 100.5 இசைமொழி செவிமொழி காற்றலைகள் கரம் கோர்ப்பது கொடை தென்றல்.

வானலை இசை தேனலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. நம் வசமாகும் வசந்த இசை அலைகள், கலைகளை அள்ளி அள்ளி தரும் அன்பினலை, நேயர்களை பாட வைக்கும் நடிக்க வைக்கும் நட்பின் கலையலை, இது நம் உறவுகளை சொல்லி உரிமையுடன் உரையாட வைக்கும் சிறந்த பண்பலை, இது நம் பண்பலை, இது உங்கள் கோடை பண்பலை 100.5. வணக்கங்களுடன், வாழ்த்துக்களுடன், சலீமா ஷாஜஹான்.

வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு பிறந்த நாள் என்னவெல்லாம் கொண்டு வரும்? பரிசுகள் கொண்டு வரும், சந்தோஷங்கள் கொண்டு வரும், பல நினைவுகளை கொண்டு வரும், எதிர்பாராதவைகளை கொண்டு வரும். ஒவ்வொரு பிறந்த நாளின் தொடக்கமும் பல வாழ்த்துக்களோடு தொடங்கி அமைதியான இரவில் நிறைவு பெறுகின்றது. அந்த பிறந்த நாளில் நாம் கேட்கும் ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒரு தனி சந்தோஷத்தை கொண்டு வந்து சேர்க்கின்றன அல்லவா? சின்ன வயதில் மிட்டாய்களை அள்ளிக்கொண்டு வகுப்பறை தோழர் தோழியருக்கு கொடுக்க ஆர்வமாய் சென்ற அந்த நினைவு மீண்டும் வரும்தானே? கல்லூரி காலத்தில் நண்பர்களை கூட்டிக் கொண்டு போய் இன்று எனது பிறந்த நாள், அனைவரும் விரும்பியதை வாங்கி சாப்பிடுங்கள் என்று பேக்கரிக்கோ ஹோட்டலுக்கோ சென்று கொண்டாடியது நினைவிற்கு வரும்தானே? அலுவலகத்தில் அந்த கூட்டம் கொஞ்சம் குறைந்து விட்டதும் நினைவுக்கு வரும்தானே? ஆனாலும் இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருந்து கொண்டு நம் பிறந்த நாளுக்காக காத்திருக்கும் ஒரு நபரை பெற்றுவிட்டால் அதுவே போதும், வாழ்க்கை அர்த்தமுள்ளதாகிவிட்டது என்று பொருள். இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் ஒரு பிறந்த நாள் வாழ்த்துக்களோடு இன்றைய நிகழ்ச்சியை தொடங்கலாமா? இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் பிறந்த நாள் பரிசு. பிறந்த நாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப் பிடிக்கும் தருணம் இது.

நாள் பரிசு என்றால் அதன் மீது அனைவருக்கும் ஒரு அலாதி பிரியம் உண்டு. பெரிய பெரிய பொருட்களாக அது இருக்க வேண்டிய அவசியமில்லை. சில நேரங்களில் வாழ்க்கையில் மறக்க முடியாத சில பரிசுகளாக பிறந்தநாள் பரிசுகள் அமையும். அளவில் சிறியதாக இருக்கும், ஆனால் அது சொல்லும் அர்த்தம் நம் மொத்த வாழ்க்கைக்கும் போதுமானதாக இருக்கும். சின்ன வயதில் ஒரு பிறந்த நாளுக்காக அப்பா வாங்கி கொடுத்த அந்த பரிசு எல்லா கடைகளிலும் கிடைக்கும் ஒரு பரிசாகத்தான் இருக்கும். அது பள்ளிக்கூட பையில் எப்போதும் இருக்கும் ஒரு பொருளாக இருக்கும். நண்பர்களிடம் காட்டி பெருமைப்பட்டு கொள்ளும் அளவிற்கு பெரிய ஒரு பொருளாக இல்லாமல் கூட போகலாம். ஆனால் அது ஒவ்வொரு நாளும் நம் வாழ்க்கைக்கான அர்த்தத்தை சொல்லி காட்டிக்கொண்டே இருக்கும் ஒரு பொருளாக இருக்கும். அப்பா தன்னுடைய கஷ்டமான காலத்தில் கூட தன் மகளுக்காக அல்லது மகனுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக காசு சேர்த்து வாங்கிய ஒரு விலை உயர்ந்த ஒரு பரிசாக அது இருக்கும். அந்த பரிசு பொருளை விட பெரிய பணம் கொண்டு பல பரிசுகளை நாமே நமக்கு வாங்கி கொண்டிருக்கலாம். ஆனால் அது அப்பா கொடுத்த பிறந்த நாள் பரிசு. அந்த பரிசை பயன்படுத்த ஒரு பெரிய தருணம் நம் வாழ்க்கையில் காத்திருக்கும். அந்த சின்னஞ்சிறு வயதில் அப்பா வாங்கி கொடுத்த அந்த இங்கு பென் எந்த நிறத்தில் எழுத

வேண்டும் என்பதுதான் நம் வாழ்க்கையின் அர்த்தமாகிறது. நீல நிறத்திலும் கருப்பு நிறத்திலும் சிவப்பு நிறத்திலும் எழுதும் பேனாக்கள் இங்கு கோடிக்கணக்கில் உண்டு. ஆனால் அப்பா வாங்கி தந்த அந்த பிறந்தநாள் பரிசு பேனா அவர் இளைப்பாறும் காலத்தில் பச்சை நிறத்தில் எழுதும்போது அவருக்கு அது பெருமை. பரிசு பெற்ற அந்த மகனுக்கோ மகளுக்கோ அது கடமை. பிறந்தநாள் பரிசு ஒரு வாழ்க்கையின் அர்த்தத்தையும் கூட சொல்லும், உண்மைதானே? இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் பிறந்தநாள் பரிசு. பிறந்தநாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

நாள் பரிசுகள் பொருளாகத்தான் இருக்க வேண்டுமா? அது ஒரு உறவாக இருக்கக்கூடாதா? அந்த உறவின் நம்பிக்கையாக இருக்கக்கூடாதா? குழந்தை பருவத்தில் எது பரிசாக கிடைத்தாலும் கொண்டாடும் மனம் வளர வளர இதுதான் வேண்டும் என்று முடிவுகளோடு செயல்பட தொடங்கிவிடுகின்றது. அதுவும் இந்த பிறந்த நாளுக்கு எனக்கு பைக் வாங்கி கொடுத்தால்தான் உண்டு என்று அடம் பிடிக்கும் இளைஞர்களையும் குழந்தைகளையும் நாம் இன்று பார்க்கிறோம். ஆனால் நமக்கு எது பரிசாக கிடைக்கப் போகிறது, எது எத்தனை காலம் நம்முடன் இருக்கப் போகிறது என்பதெல்லாம் காலம் சொல்லும் பதிலில்தான் உள்ளது. ஆனால் என் பிறந்த நாளுக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லும் திடம் மட்டும் வளர வளர நமக்கு கிடைத்து விடுகிறது தானே. பள்ளிக்காலம் முடிந்து கல்லூரி காலத்தில் ஒரு பொம்மை

வேண்டும் என்றா கேட்கப் போகிறது இந்த மனம்? இல்லை, பொம்மை போல ஒரு காதலியோ இல்லை அக்கறை காட்டும் ஒரு காதலனோதானே எதிர்பார்ப்பாக இருக்க முடியும். அப்படி ஒரு காதல் ஆசையோடு ஒரு பிறந்த நாளை எதுகொண்டு நிரப்புவது? 25வது பிறந்த நாளைக்கு 25 பரிசுகளை தேடி பிடித்து தரும் ஒரு காதல் துணையை கொண்டு நிரப்பினால் அந்த வாழ்க்கைக்கு கோடான கோடி நன்றிகள். காதல் வந்த பிறகு வரும் முதல் பிறந்த நாள் அது. ஒரு நபரை பரிசாக கேட்பதும் கொடுப்பதும் குற்றமாகலாம். அடிமை சாசனம் செல்லாதுதானே? அதனால்தான் இந்த அன்பு சாசனம். காதல் வந்த பிறகான முதல் பிறந்த நாளில் கிடைக்கும் அந்த அன்பு முத்தமும் அதை தாண்டிய நம்பிக்கையும் தான் அந்த பிறந்த நாளின் ஆகச்சிறந்த பரிசாக மறக்க முடியாத நினைவாக நெஞ்சத்தில் நிலைத்திருக்கிறது. கொஞ்சம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கு கிடைத்த அந்த காதலுக்கு பிறகான முதல் பிறந்த நாள் பரிசு என்னவென்று. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் பிறந்த நாள் பரிசு. பிறந்த நாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணமே.

இருந்தாலும் தனக்கான அத்தியாவசிய பொருட்களை குறைந்த விலைக்கே வாங்கி பழக்கப்பட்ட ஒரு இளைஞன். தனது வாழ்க்கையில் 500 ரூபாய்க்கு மேல் இதுவரை சட்டைகளே எடுத்ததில்லை என்ற நிலையில் தன் அப்பாவும் அம்மாவும் தனக்கு சிறுவயதில் வாங்கி போட்ட சிலுக்கு சட்டையையும் வெள்ளை சட்டையையும் பொம்மை படம் போட்ட டீ ஷர்ட்டையும் நினைவில் தாங்கிக் கொண்டு இன்று வாரத்தில் அனைத்து நாட்களும் காக்கி சட்டையையே தனது உடையாக அணிகிறார். ஆட்டோ ஓட்டும் போதும் சரி, வீட்டில் இருக்கும் போதும் சரி, அந்த காக்கி சட்டை அவனது அடையாளமாகவே மாறிவிட்டது. ஏதோ ஒரு விசேஷ நாளில் வேறு உடையணிந்து வந்தால் யாருக்கும் அடையாளம் தெரியுமோ தெரியாது, தெரியவில்லை. இப்படி இருந்த ஒரு வாழ்க்கையில் காதல் அரும்பிய காலம் அது. சம்பந்தமே இல்லாத ஒரு பெண் தன் வாழ்க்கையில் ஒரு இக்கட்டான நிலையில் தனக்குதவிய இந்த ஆட்டோ ஓட்டும் இளைஞரை மனதில் காதல் துணையாக ஏற்றுக்கொண்ட காலம் அது. அந்த இளைஞனுக்கு இது சரிதானா, இது சரியாக வருமா என்ற குழப்பமெல்லாம் இருந்து கொண்டே இருந்தது. பெரிய இடத்து பெண் தன் மீது ஏதோ காதல் என்று சொல்கிறாள். இதை எப்படி எடுத்துக்கொள்வது? எதிர்காலம் சரியாக இருக்குமா? தனக்கல்ல அவளுக்கு என்று யோசித்துக் கொண்டிருந்த காலத்தில் அவனுக்கு ஒரு பிறந்த நாள் வந்தது. அந்த வருடம் அவனது பிறந்த நாளை கொண்டாட ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த நண்பர்கள் மட்டுமல்ல, காதல் துணையும் வந்து சேர்ந்தாள். கூச்சம் உச்சந்தலைவரை அவனுக்கு நிறைந்திருந்தது. விட்டால் அன்று ஆட்டோவிற்குள்ளேயே குடிகொண்டிருப்பான் போல. பிறந்த நாள் கொண்டாட்டத்திற்காக ஒரு கேக் வாங்கி வந்து கைகள் தட்டி பாடல் பாடி அனைவரும் அந்த பிறந்த நாளை கொண்டாடினர். அவனுக்கோ கூச்சம் போன பாடில்லை. அடுத்ததாக ஒரு பிறந்த நாள் பரிசு, அதுவும் காதல் துணையின் கைகளில் இருந்தது. இல்லை இல்லை, மனதில் இருந்தது. அவனுக்காகவே ஒரு வெள்ளை சட்டையை வாங்கி அதில் காதல் அம்பை எம்ப்ராய்டரி செய்து கொடுத்திருந்தாள். அவனுக்கு அதை எப்படி எடுத்துக்கொள்வது என்று தெரியவில்லை. கைகளில் அந்த சட்டையோடு சில நிமிடங்கள் அங்கேயே நின்றிருந்தான். சைகை காட்டி அந்த சட்டையை போடச் சொன்னாள் அந்த காதல் துணை. பல ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக மனதார ஒரு வெள்ளை சட்டையை போட்டுக்கொண்டான். சிரிப்பு பொங்க ஒரு புகைப்படம் எடுக்கப்பட்டது. இப்போது அந்த புகைப்படம் அவனது ஆட்டோவில் ஒட்டப்பட்டிருக்கும் தானே? இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடை தென்றலில் பிறந்த நாள் பரிசு. பிறந்த நாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

0: பாட்டி கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
1: அதெல்லாம் செய்ய தெரியுமா? அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
2: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
3: பரிசுகள் மகிழ்ச்சியை மட்டும் கொடுப்பதில்லை, சில நேரங்களில் நாம் அடைய வேண்டிய இலக்குகளையும் கொடுக்கின்றன, அதற்கான உத்வேகத்தை கொடுக்கின்றன. ஒரு IAS கனவு, தினமும் படிக்க வேண்டும், தினமும் படித்துக்கொண்டே இருக்க வேண்டும், தினமும் படித்துக்கொண்டு மட்டுமே இருக்க வேண்டும் என்ற நிலையில் ஒரு மாணவன், அந்த மாணவனை ஒரு அதிகாரியாக்கி பார்த்துவிட வேண்டும் என்ற ஒரு ஆசை கனவோடு ஒரு தாய். அந்த வீட்டை கொஞ்சம் நினைத்து பாருங்களேன். தினமும் காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்து புத்தகத்தை புரட்டி கொண்டிருக்கும் ஒரு பையனும், அவனுக்கான எழுது பொருட்களும் புத்தகங்களும் பயிற்சி வகுப்பிற்கான செலவுகளும் நிறைய இருக்கின்றன. அதற்காக உழைக்கும் ஒரு தாயும், தனியார் அலுவலக வேலை, அது முடிந்த பிறகு மீண்டும் தனியாக ஒரு வேலை. ஊறுகாய் போட்டாயிற்று, வத்தல் போட்டாயிற்று, இன்னும் ஒரு படி மேலே போய் பாத்திரமும் கழுவி பார்த்தாயிற்று, ஆனால் இன்னும் பத்தவில்லை செலவுக்கான வரவுகள். இந்த நிலையில் அந்த மாணவனின் பிறந்தநாள் வேறு வந்துவிட்டது. பிறந்த நாளைக்கு எதுவும் புதிதாக செய்யப்போவதில்லை. அதே 4 மணிக்கு எழுந்து படிக்கப் போகிறான். இரவு வேலையெல்லாம் முடித்துவிட்டு வந்து அயர்ந்து உறங்கிப் போன அம்மாவும் எழுந்து வந்து பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி ஒரு சிட்டிகை சர்க்கரையை அவன் வாயில் போட்டுவிட்டு அவனுக்கு ஒரு பிறந்தநாள் பரிசு கொடுக்கிறாள். திறந்து பார்த்தால் அதில் அவனது இலக்கை அடைய உதவும் பொருள் ஒன்று இருக்கிறது. சந்தோஷிக்கிறான். இனி காலை 4 மணிக்கு எழுவதும் நிச்சயம். சில நாட்கள் அயர்ந்து உறங்குவது இனி நடக்காது. அலாரம் வைத்த கைக்கடிகாரம்தான் இந்த பிறந்த நாளைக்கு பரிசாக கிடைத்துவிட்டதே. அம்மாவை கட்டி அணைத்து நன்றி சொல்லி தலையை திருப்பி படிக்கத் தொடங்குகிறான். இனி இலக்கு எட்டும் தூரம்தான் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து படிக்கிறான். அந்த பிறந்தநாள் பரிசும் இலக்கை சுட்டிக்காட்டி தட்டி எழுப்பி விடுகிறது. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடை தென்றலில் பிறந்தநாள் பரிசு. பிறந்தநாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

ஒரு ரம்யமான இரவுக்கும் இனிமையான விடியலுக்கும் இடையில் ஒரு பிறந்தநாள் துவக்கம். அந்த துவக்கத்தை எப்படியெல்லாம் கொண்டாடலாம் என்று திட்டமிட்டு செயல்படுத்தும் உறவுகள் எத்தனை எத்தனையோ. அதில் ஒரு உறவுதான் ஆத்மார்த்தமான காதலன் என்ற உறவு. எதிர்காலத்தில் தன் வீட்டில் வசிக்கப் போகும் ஒரு உறவுக்காக இன்று கல்லூரி விடுதி வாசலில் காத்திருக்கிறான் அவன். மழை கொஞ்சம் நசநசத்துக் கொண்டிருந்தது. கைகளில் ஒரு குடை, அதில் அவன் பாதி நனைந்திருந்தான், மீதி நனையாமல் ஒரு பையை காத்திருந்தான். அவனுக்கு தெரியும் அவள் வந்துவிடுவாள் என்று. இடையில் கம்பிகள் இருந்தாலும் இந்த பரிசை கொடுத்து விடலாம் என்று காத்திருந்தான். சரியாக இரவு 11:55 இருக்கும். அவள் தன் தோழிகளோடு வெளியே வந்தாள். அவனுக்கு மனம் படபடத்துக் கொண்டே இருந்தது. மழையின் சத்தத்தில் வெளியே கேட்கவில்லை. ஆனால் அவளுக்கும் மனம் படபடத்துக் கொண்டுதான் இருந்தது. என்னவாக இருக்கும் இந்த பிறந்தநாள் பரிசு என்று ஆர்வத்தோடு அவள் மட்டுமல்ல, அவளது தோழிகளும் கிசுகிசுத்துக் கொண்டே குடைகளோடு வந்தார்கள். இயற்கைக்கே பாவம் என்று தோன்றிவிட்டது போல நசநசத்த மழை நின்றுவிட்டது. கடையில் வாங்கிய பொருள் போலதான் தோன்றியது அவர்களுக்கு. அவர்கள் அங்கு வந்து நிற்க, மழையும் நிற்க, அவனது கைகளிலிருந்த அந்த பையை திறந்து அந்த பெரிய பரிசை கொடுத்தான். நேரம் சரியாக 12 தொட்டது. பிறந்தநாள் வாழ்த்து பாடல் பாடினான். அவளும் அந்த பரிசை திறந்து பார்த்தாள். அதில் அவளுடைய படம். போட்டோ ஸ்டுடியோவில் எடுத்த படம் அல்ல, அவனது கைகளாலேயே வரைந்த படம். அதற்காக அவன் 6 ஓவிய பயிற்சி எடுத்திருந்தான். பாவம் அந்த ஓவிய ஆசிரியர், இவனது கோழிக்கிருக்கல் கையெழுத்தை பார்த்து உஷாராகி இருக்க வேண்டும். இருந்தாலும் அவனது அர்ப்பணிப்பை கண்டு கற்றுக் கொடுத்தார். அவனும் காதலாகி கசிந்துருகி கற்றுக்கொண்டான். இனி ஓவியம் வரைந்து கூட அவளை காலம் முழுக்க காப்பாற்றி விடுவான் போல. அப்படி இருந்தது அந்த ஓவியம். அவள் அழகை வண்ணமாய் தீட்டியது, அவன் காதலை ஓவியமாய் மாற்றியது அந்த பிறந்தநாள் பரிசு. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் பிறந்தநாள் பரிசு. பிறந்தநாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

நாள் பரிசுகள் மனதை தொடும் அளவில் மென்மையாக இருக்கலாம், அல்லது துள்ளி குதிக்கும் வகையில் அதிரடியாக கூட இருக்கலாம். அது யார் யாருக்கு கொடுத்த பிறந்த நாள் பரிசு என்பதைக் கொண்டே தீர்மானிக்கப்படுகிறது. ஒரு பரிசு பொருளை பயன்படுத்துவது என்பது அந்த பரிசை பெற்றவர்களை சார்ந்தது. சில நேரங்களில் அவர்களே அதை பத்திரமாக பயன்படுத்தாமல் வைத்து பாதுகாப்பார்கள். சிலருக்கு அதை பயன்படுத்த முடியாதபடி ஒரு சூழல் அமையும். அது அவர்களை ஏங்க வைக்கும், தூங்கச் செய்யாமல் விழி பிதுங்க வைக்கும். அப்படி ஒரு பரிசு பிறந்த நாளுக்கு கிடைத்த அனுபவம் ஒரு சின்ன பையனுக்கும் கிடைத்தது. துருதுருவென ஒரு சின்ன பையன் பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தான். அப்போது மலேசியாவிலிருந்து இரண்டு பைகள் அவன் வீட்டிற்கு வந்து காத்து கொண்டிருந்தன. அந்த இரண்டு பைகளில் ஒரு பையில் அந்த சின்ன பையன் பல வருடங்களாக கேட்டுக்கொண்டே இருந்த ஒரு பொருள் அவனுக்கான இந்த ஆண்டிற்கான பிறந்த நாள் பரிசாய் காத்து கொண்டிருந்தது. ஒரு சின்ன பையனின் மகிழ்ச்சி அங்கு காத்து கிடந்தது. அவனுக்கு அவன் பிறந்த நாள் அன்றுதான் அது தெரிய போகிறது. காத்திருக்கட்டும். மறுநாள் காலையில் அவன் பள்ளிக்கூடத்துக்கு கிளம்பிக் கொண்டிருக்க காலையிலேயே அவன் அம்மா அவனுக்கு கேசரி செய்து ஊட்டிவிட்டு அவனுக்கு அந்த மகிழ்ச்சி நிறைந்த பரிசை கொடுத்தார். அடுத்த நொடி அவனது மனம் வானத்துக்கும் பூமிக்குமாய் குதிக்கத் தொடங்கியது. அவன் பல வருடங்களாய் கேட்டுக்கொண்டிருந்த அந்த வீடியோ கேம் தான் அன்றைக்கு அவனுக்கு பிறந்த நாள் பரிசாக கிடைத்திருந்தது. ஆனால் என்ன பயன், பள்ளிக்கூடம் செல்ல வேண்டுமே. கிடைத்த பரிசை அனுபவிக்க முடியாமல் தவிக்க தொடங்கியது அவனது மனம். இது கோடை பண்பலை 100.5 MHz-இன் கொடைத்தென்றலில் பிறந்த நாள் பரிசு. பிறந்த நாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

சுதந்திரமான பல மாதங்களுக்கு பிறகு வரும் ஒரு சிறப்பான நாள். அந்த இளம் மனைவிக்கு பிறந்த நாள். முதன்முறையாக ஒரு சிறப்பான பரிசை தர முடிவு செய்து அந்த கணவன் வந்து கொண்டிருந்தான். இதுநாள் வரை எத்தனை முறை அவள் அவனிடம் இதை கேட்டிருப்பாள். ஆனால் அவன் அதை செய்யவே இல்லை. அவனுக்கு மனம் ஒப்பாத செயலாக அது இருந்தது. பொதுவாகவே ஒரு திருமணத்தில் இரண்டு மனங்கள் ஒத்துப்போவதற்கு சில காலங்கள் பிடிக்கும். இவர்களது விஷயத்தில் 11 மாதங்கள் பிடித்திருக்கின்றன. திருமணத்திற்கு பிறகு ஒரு முறை அவள் தன் வழக்கத்தை சொல்லி அதை செய்து தருமாறு கேட்டாள். அவனுக்கு கோபம் தலைக்கேறி சாப்பிட்டுக் கொண்டிருந்த முறுக்கு அதிரச தட்டையை ஓங்கி மேஜை மீது வீசிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிவிட்டான். திரும்பி வர சில மணி நேரங்கள் ஆயிற்று. வந்த பின்னும் கூட அவனுக்கு கோபம் தலையில்தான் இருந்தது. மீண்டும் மீண்டும் அதே ஆசை அவளுக்கு, அதே கோபம் அவனுக்கு. சண்டை, பிரச்சனை, மௌன போராட்டம், சீண்டல்கள், சமாதானங்கள் எத்தனை எத்தனையோ கடந்தும் கூட அவளுடைய ஆசை மட்டும் நிறைவேறவே இல்லை. அவனுக்கு தலையில்தான் கோபமே தவிர மனதில் அன்பு எல்லாம் மாறாமல் இருந்தது. ஒரு வழியாக கொஞ்சம் கொஞ்சமாக அவனுக்கே அந்த புரிதல் வந்தது. நம்முடைய வழக்கமும் பழக்கமும் நம்முடையது, மற்றவர்களின் மீது அதை திணிக்கக்கூடாது என்ற முடிவுக்கு வந்தான். அந்த புரிதல் வர அவனுக்கு 11 மாதங்கள் கடந்துவிட்டன. அவளுக்கு பிறந்த நாளும் வந்தது. அன்று மாலை அலுவலகம் முடிந்து வேகம் வேகமாக வந்து கொண்டிருந்தான். வீட்டிற்குள் அமைதியாக அமர்ந்திருந்தவளை வெளியே கிளம்பச் சொன்னான். எங்கு செல்கிறோம் என்று தெரியாமல் கிளம்பியவளுக்கு அந்த இடம் வந்ததும் மனம் கொள்ளவில்லை. சந்தோஷம் தலை உச்சிக்கு ஏறி கணவனை கட்டிப்பிடித்து அன்பை பகிர்ந்தாள். அதனால் வரை எந்த ஒரு சிலையையும் கையெடுத்து கும்பிடாத, எந்த ஒரு கோவிலுக்குள்ளும் செல்லாத அவன் கைகளும் கால்களும் அன்று அவன் மனைவியின் கைகளை பிடித்துக் கொண்டு வலது கால் எடுத்து அந்த கோயிலுக்குள் சென்றன. மனதில் மட்டும் பகுத்தறிவும் மனைவியை புரிந்து கொண்ட பக்குவ அறிவும் நிலைத்திருக்க கலைநயத்தை ரசித்துக் கொண்டே அந்த கோயிலில் அடுத்த 1 மணி நேரத்தை செலவிட்டான். அவள் மனதில் வாழ்நாள் முழுக்க செலவிட முடிவெடுத்தான். இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் பிறந்தநாள் பரிசு. பிறந்தநாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

பிறந்த நாள் என்றாலே காலை எழுந்தவுடன் வீட்டில் ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும். வாழ்த்துக்கள் கிடைக்கும், கேக் வெட்டுவார்கள், பரிசுகள் கிடைக்கும், நண்பர்கள் வருவார்கள், குடும்பத்தினர் அனைவரும் இருப்பார்கள். ஆனால் சுதந்திரமே இல்லாத ஒரு இடத்தில் பிறந்த நாள் வந்தால் அந்த நாளை எப்படி கொண்டாட முடியும்? அங்கு கேக் இருக்காது, பழகிய நண்பர்கள் இருக்க மாட்டார்கள், உறவினர்கள் வந்து பார்க்க முடியாது, அம்மாவின் கையால் செய்த இனிப்பும் கிடைக்காது, நள்ளிரவு 12 மணிக்கு போன் செய்து வாழ்த்துக்கள் வராது. வழக்கம் போல அந்த நாள் தொடங்கும். அதே அறை, அதே சுவர், அதே இரும்பு கதவு, அதே எண்ணிக்கை, அதே வேலை, அதே சாப்பாடு, அதே நடைமுறை. ஆனால் அந்த பிறந்தநாள்காரர் மட்டும் மனவேதனையோடு கூடுதலாய் அழுது கொண்டிருப்பார். அவருக்கு தெரியும் இந்த நாள் இப்படித்தான் போகும் என்று. அதே போன்று ஒரு சுவரின் மறுபக்கத்தில் அவனுடைய மனைவியும் அதே நாளை நினைத்துக் கொண்டு அழுது கொண்டிருக்கலாம். அவனுக்காக அவனுக்கு பிடித்த உணவை சமைத்துக் கொண்டிருக்கலாம். அவனிடம் அதை கொண்டு வந்து கொடுக்க முடியாமல் இருக்கலாம். அப்படி ஒரு பிறந்த நாள் பரிசாக அந்த அம்மாவின் உணவிருக்கலாம். பெரிய பரிசுகள் இல்லாமல், கேக் இல்லாமல், புதிய சட்டை இல்லாமல் அந்த ஒரு மனைவியின் கையில் ஒரு பிடிக்கை சோறு அந்த பிறந்தநாள்காரரின் பெரிய பரிசாக இருக்கலாம். இத்தனை மாதங்களாய் பிரிந்திருந்த அந்த கணவரும் மனைவியும் அன்று பேச வாய்ப்பு கிடைத்தால், அந்த ஒரு கை சோற்றை ஊட்டிவிட வாய்ப்பு கிடைத்தால் போதும்தானே? அந்த சிறை கதவுகள் இன்று மட்டும் திறக்கட்டுமே, பிறந்தநாள் பரிசாய் அந்த மனைவியின் ஒரு கைப்பிடி சோறு கிடைக்கட்டுமே. இது கோடை பண்பலை 100.5 MHz கொடைத்தென்றலில் பிறந்தநாள் பரிசு. பிறந்தநாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடிக்கும் தருணம் இது.

ஒரு பிறந்த நாள் பரிசாக என்னவெல்லாம் கிடைக்கலாம்? ஒரு பேனா, ஒரு வெள்ளைச்சட்டை, ஒரு கைக்கடிகாரம், ஒரு ஓவியம், ஒரு வீடியோ கேம், ஒரு கோவில் பயணம், ஒரு கைப்பிடி சோறு, ஒரு முத்தம் என எத்தனை பிறந்த நாள் பரிசுகளை கேட்டு அறிந்தோம்தானே. பரிசுகள் வேறாக இருந்தாலும் அவை சொல்லும் செய்தி ஒன்றுதான், அது அன்பு. பிறந்த நாள் பரிசின் மதிப்பு அதன் விலையில் இல்லை, அதை கொடுத்தவரின் அன்பிலும் நமக்காக செலவழித்த நேரத்திலும் தான் இருக்கிறது. வாழ்க்கையில் பெரிய பரிசு என்ன என்று தேடி பார்த்தால் அது நம்மை நினைவில் வைத்திருக்கும் மனிதர்கள்தான். அதனால் இன்று பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பிடித்தமானவர்களுக்கு வாழ்த்துக்கள் சொன்ன அனைவருக்கும் நன்றிகள். நம் வாழ்க்கையில் பரிசுகளை விட நினைவுகளும், நினைவுகளை விட அன்பும் அதிகரிக்கட்டும். அதுவே பிறந்த நாள் பரிசாகட்டும். நேயர்கள், இதுவரை கேட்டது கோடை பண்பலை 100.5 மெகாஹெர்ட்ஸின் கொடை தென்றலில் பிறந்த நாள் பரிசு. பிறந்த நாள் சொல்லும் 1000 கதைகளில் சிலவற்றை தேடிப்பிடித்த தருணம். மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை இனிப்பு சுவை கூட்டும் அன்பு உறவுகளின் அக்கறையோடும், பிறந்த நாள் பரிசுகளின் சுவாரஸ்யம் கூட்டும் தருணங்களின் நினைவுகளோடும் உங்களிடமிருந்து நன்றிகளோடு விடைபெறுகிறேன். சலீமா ஷாஜஹான். இரவு வணக்கங்கள் நேயர்களே.

0: எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பந்தலை நொறுப்பொழியாய்ந்தில் இப்போது நாம் கேட்டு மகிழ தொலைபேசி வழி நேரடி நிகழ்ச்சியாக நினைவே சுகம். இனிய இரவு வணக்கம் நேர்களே, ஒரு பாடல், ஒரு வாசம், ஒரு பார்வை, ஒரு புன்னகை எதுவாக இருந்தாலும் நினைவாக மாறிவிட்டால் நெஞ்சுக்குள்ளது நிரந்தரமாகும். காலங்கள் மாறலாம், காட்சிகள் மறையலாம், ஆனால் மனதில் பதிந்த அழகான நினைவுகள் மட்டும் என்றும் அழியாது. இதம் தரும் இனிய இடைக்கால சந்தங்களோடு உங்கள் நினைவுகளுக்கு இனிமை சேர்க்க கோடை பந்தலை நொறுப்புள்ளியாய்ந்தெழுது நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி பழமையான வரலாற்று சிறப்புமிக்க நகரங்களுள் ஒன்று. ஜவுளி மற்றும் வீட்டு உபயோக துணி உற்பத்திக்கு புகழ்பெற்ற மாவட்டம். காவிரி அமராவதி நதிகள் பாய்ந்தோடும் மாவட்டமான கரூர் மாவட்ட நேர்களே உங்களுக்காகத்தான். கரூர் மாவட்ட நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் 24 24 24 24 24 26 24 24 29, கொடைக்கானலின் முன் இணைப்பிற்கு 045 42. உங்கள் ஆசை பாடல்களை தர காத்திருக்கிறேன். நான் உங்கள் பிரேமா ஜெகன். நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் முதல் நேயர், வாங்க. வணக்கம்.
1: இரவு வணக்கம் அக்கா, நல்லா இருக்கீங்களா?
0: வணக்கம், நல்லா இருக்கோம். யார் பேசுறீங்க?
1: எங்க வீட்டுல இருந்து அமுதா அக்கா.
0: சொல்லுங்க அமுதாமா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: சத்திய படத்துல இருந்து வலையாசை கழகம் அந்த பாட்டுக்கா. அனைத்து நேரம் எழுக்குமே
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்கம்மா.

0: வசந்தமாய் இது உங்கள் கோடை பந்தலை 100.5. நேரம் இரவு 10:07. இணைந்து ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கரூர் மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: நல்லா இருக்கீங்க?
0: நல்லா இருக்கோங்கம்மா. சொல்லுங்க பாக்கியா, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? சின்ன கவுண்டர்ல இருந்து முத்துமணி மாலை அந்த பாட்டு கொடுத்துருங்க மேடம்.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றிங்க மேடம்.

0: இசையால் உங்கள் இதயங்களை விரடி கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. இணைந்திருக்கிறோம் நினைவே சுகத்தில். கரூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, பேர் சொல்லுங்க.
1: அண்ணம்பாரி அப்பா சொல்லுங்க.
0: எந்த ஊர்ல இருந்து பேசுறீங்க?
1: பல்லவட்டி, கரூர் மாவட்டம் அராகுச்சி வட்டம் பல்லவட்டி இருந்து
0: பேசுறீங்க. சரிங்க சரிங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: என் தாய் மீது பிரியமா உள்ள பையன் நான், அம்மா என்று அழைக்காத உயிர் இல்லையே.
0: அழகான பாடல், கே ஜே யேசுதாஸ் பாடியிருப்பாரு. கேட்கலாமா?
1: ஆமாங்க, நான் கேட்கலாங்க.
0: நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்னலின் ஒரு புள்ளியாய்ந்தில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். நேரம் இரவு 10:18. கரூர் மாவட்ட நேர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: சகோதரிக்கு வணக்கம்.
0: வணக்கம் ஐயா.
1: கரூர் மாவட்டம் வெங்கமேட்டில இருந்து உலகநாதன் பேசுறீங்க. நமது நிலையத்தில் உள்ள அனைவருக்கும் சகோதரி உங்களுக்கும் இனிய இரவு வணக்கம்.
0: சொல்லுங்க ஐயா, என்ன பாடல் கேட்கலாம்?
1: நம்ம வைதேகி பார்த்திருந்தால் படத்துலங்க, அழகு மலராட அபிநயங்கள் கூட. அந்த பாடல் கேட்பதற்கு இனிமையாக இருக்கும். ஆக இது அனைத்து நேயர்களுக்காக வழங்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சகோதரி.
0: எல்லாருக்காகவும் கேட்கலாம். நன்றிங்க ஐயா.
1: நன்றிங்கம்மா.

0: மேடம், கரூர்லேருந்து நாசர் பேசுறேங்க.
1: சொல்லுங்கய்யா, என்ன பாடல் கேட்கலாம்?
0: 3ஆம் பிரிவிலிருந்து கண்ணே கலைமானை போட்டு
1: உங்களுக்காக 100.5 அந்த பாடல் கேளுங்க. நன்றிங்க.
0: ஓகே, நன்றிங்க மேடம்.

எப்போதும் உங்களுடன் பயணிக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளி ஐந்திலிது நினைவே சுகம். கரூர் மாவட்ட நேயர்களின் பங்களிப்பில் இதம் தரும் இனிய பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது 100.5. காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க வணக்கம்.

0: உங்கள் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் ஓயாது ஒலித்துக் கொண்டிருப்பது கோடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:30. இன்றைய நினைவு சுகம் கரூர் மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் இனிய நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கரூர் மாவட்டம் வேலிச்சாயபுரத்திலிருந்து குமார் பேசுறேன்
0: மேடம். சொல்லுங்க, என்ன பாட்டு கேட்கலாம்?
1: கும்பக்கர தங்கியாவிலிருந்து ஒரு பாட்டு போடுங்க மேடம்.
0: பாட்டு உங்களுக்காகவே கேட்கலாமா?
1: சரிங்க மேடம்.
0: நன்றிங்க.

0: இசையால் உங்கள் செவிகளுக்கு விருந்து படைத்துக் கொண்டிருப்பது கோடை பன்மலை 100.5 நினைவே சுகம். கரூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க வணக்கம்.
1: ஹலோ மேடம்.
0: வணக்கங்க.
1: கரூர் மாவட்டத்திலிருந்து செல்வராஜ் பேசுறேங்க மேடம்.
0: சொல்லுங்க ஐயா, பாட்டு என்ன கேட்கலாம்?
1: எஜமானத்துல இருந்து மேடம் நாளை போ.

0: இது உங்கள் கூடை பண்பலை 100.5. நேரம் இரவு 10:40. மனமயங்கி ரசித்துக் கொண்டிருக்கிறோம் நினைவே சுகம். இன்றைய நிகழ்ச்சி கரூர் மாவட்ட நேயர்களுக்காக காத்திருக்கும் அன்பு நேயர், வாங்க. வணக்கம். வணக்கம்.
1: வானலைகளில் வர்ணஜாலம் படைத்துக் கொண்டிருக்கும் அழகான கோடை எப்பம் 100.5 அழகான இரவு வணக்கம். வணக்கம் மேடம்.
0: பேர் சொல்லுங்கய்யா.
1: கரூர் மாவட்டம் கோவை ரோடு ஆண்டாங்கோவில் கிழக்கு அயன்முருகன் சுலோச்சனா பேசுறீங்க மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: அக்கமக ரத்தினமே அந்த

0: இடைவிடா இசைமொழி கோடை பன்மலை இன்னொரு புள்ளி ஐந்திலிது நினைவே சுகம். நேரம் இரவு 10:46. கரூர் மாவட்ட நேர்களின் பங்களிப்பில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியை. காத்திருக்கும் அன்பு நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கம். பேருங்க?
1: பொங்கு ரவின்னு பேசுறேன் மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் கேட்கலாம்?
1: மைதிலி இன்னைக்கு கலங்கி எட்டால் வரும்.
0: உங்களுக்காக 100.5. நன்றிங்க.
1: ரொம்ப நன்றிங்க.

0: என்றுமே தித்திக்கும் கோடை பன்மலையின் ஒரு புள்ளியாய்ந்துள்ளது நினைவே சுகம். கரூர் மாவட்ட நேயர்களுக்காக இன்றைய நிகழ்ச்சி காத்திருக்கும் அன்புள்ளம், வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கரூர் மாவட்டம் ஈசன் தாலாமரத்துப்படி இருந்து வடிவேல் டெய்லர் பேசுறேன் மேடம்.
0: பாடல் என்ன கேட்கலாம்?
1: அரண்மனை கிளையில் இருந்து ராத்திரியில் பாடும் பாட்டு
0: உங்களுக்காக. 100.5 நன்றிங்க.
1: நன்றிங்க மேடம்.

0: கோடை பண்பலை இன்னொரு புள்ளி ஐந்திலது நினைவே சுகம் நிகழ்ச்சிக்கு வரும் நிறைவான நேயர் வாங்க. வணக்கம்.
1: வணக்கம் மேடம்.
0: வணக்கங்க.
1: கரூர் காந்தி கிராமம் கனிமொழி வீரமணி மேடம்.
0: சொல்லுங்க, என்ன பாடல் மேடம்? நல்லா இருக்கோங்கம்மா, என்ன பாடல் கேட்கலாம்
1: மேடம்? உழவன் மகன் படத்துல இருந்து சிம்மரியாடை அந்த பாட்டு பாடுங்க.
0: பாடல் கேட்கலாம். நன்றிங்கம்மா.
1: நன்றி மேடம். நன்றி மேடம்.
0: வாழ்க்கை தந்த பரிசுகளில் விலை மதிப்பற்றது நினைவுகள். நேற்றை இனிமையாக்கி இன்றை அழகாக்கும் நினைவே சுகம் நிறைவுக்கு வருகிறது. மீண்டும் கேட்கலாம் நாளை இரவு 10 மணிக்கு. மனம் இலகுவாகி மௌனம் இசையாகி உறக்கம் இமைகளை தழுவ இனிய கனவின் தொடக்கமாகட்டும். காலை சூரியன் வரும் வரை மனதில் மகிழ்ச்சி நிறைந்திருக்கட்டும். விடைபெறுகிறேன், பிரேமா ஜெகன். நன்றி நேர்களே. ஒலிக்கும் பாடலை தொடர்ந்து கேட்கலாம். இடைவிடா பாடல்களோடு இரவு சிறகு.

வான்வழி வானொலி இசைமொழி செவிவழி கோடிப்பண்பலை நூறுபுள்ளி ஐந்து இரவு சிறகில் இடைவிடாத பாடல்களோடு இணைவது சிவசக்தி.

ஓடனவிருப்பது நாளைய நிகழ்ச்சிகள். காலை 5 மணிக்கு அருள் மாலை, 6 மணிக்கு வசந்த விடிகள், 6:25க்கு ஆலய விழா, 6:30க்கும் தொடர்கிறது மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கார்மனை ஸ்ரீ சக்தி இன்ஜினியரிங் காலேஜ், மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா, மாணிக்க மன்கோ தங்கநகை மாளிகையின் வசந்த விடிகள். இதில் சேவை செய்திகள் இடம்பெறும். 6:35க்கு கரூர் தைலா சில்க் சென்டரின் பூந்தளிர் நேரம், 7 மணிக்கு சுகமான காலை, இதில் பாட்டும் பதமும் இடம்பெறும். 7:30க்கும் தொடர்கிறது சுகமான காலை. 7:35க்கு பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் டிராயர்களின் தக்குமுக்கு தர்பார், 8 மணிக்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் மனதோடு ராகம் கிருஷ்ணகிரி மாவட்ட நேயர்களுக்காக, 8 மணிக்கு வைக்கிங் பனியன்சன் பிரீஃபின் மனதோடு ராகம், இதில் பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்களின் நல்லதாக 4 நிமிடங்கள் இடம்பெறும். 8:50க்கு சைவாலின் இன்று ஒரு தகவல், இணைகிறார் தென்காசி கோஸ் சுவாமிநாதன் அவர்கள், 9 மணிக்கு உஷா சன்ஃபிளவர் ஆயில், மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜின் வானவில், தலைப்பு குரலின் குரல், சிறப்பு விருந்தினர் குமரி எஸ் நீலகண்டன் அவர்கள், 9:30க்கு மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலமின் வானவில், 10 மணிக்கு பண்பலை வானவில் இந்தியா, மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் மன்கோ தங்கநகை மாளிகையின் கலையும் கானமும், 10:30க்கும் தொடர்கிறது பண்பலை வானவில் இந்தியா, 11 மணிக்கு பாட்டுப்பட்டாளம், இடைப்பட்ட வரிகளை கொண்டு பாடலை கண்டுபிடித்தல், முறை வரியை கண்டுபிடிக்க வேண்டும், 11:30க்கும் தொடரும் பாட்டுப்பட்டாளம், 12 மணிக்கு மணப்பெண்ணின் மாணிக்கத்தேர் நிலக்கோட்டை மூவா மாணிக்கம் அன்கோ தங்கநகை மாளிகையின் மகளிர் நேரம், இது படித்ததில் பிடித்தது, 12:30க்கும் தொடரும் மகளிர் நேரம், இதில் இடம்பெறும் மாய்வளை மிளவளி, 1 மணிக்கு தாராபுரம் RR சிதம்பரசாமி ஒரிஜினல் வள்ளுவர் பிராண்ட் அரிசியின் நெஞ்சில் நிறைந்தவை, 1:30க்கும் தொடரும் நெஞ்சில் நிறைந்தவை, 2 மணிக்கு ஈரோடு புத்தக

0: திருவிழா ஈரோட்டிலிருந்து 2:30 தொடர்கிறது ஈரோடு புத்தக திருவிழா. 3 மணிக்கு உயிரெழுத்து, திண்டுக்கல் வீராசாமி அவர்களின் தெருவில். 3:40 பாட்டும் பதமும். 4 மணிக்கு தாராபுரம் பிஎஸ்என் சூரியன் பிராண்ட் அரிசி, மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல், ராசிபுரம் முத்தாயம்மாள் என்ஜினியரிங் காலேஜின் வண்ண தூரிகை. இது சினிமா கொட்டகை. 4:30 பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜாயர்கள், மங்களின் மங்கள் திருச்சி மற்றும் சேலம், காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சினிமா கொட்டகை. 5 மணிக்கு காரமடை ஸ்ரீ சக்தி என்ஜினியரிங் காலேஜின் சித்திர செவ்வானம். 5:30 தொடரும் பைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸின் சித்திர செவ்வானம். இதில் இடம்பெறும் நாவல் நேரம் மற்றும் ஆலய தரிசனம். 6 மணிக்கு கதம்ப மலர்கள், இதில் இடம்பெறும் விளக்கேற்றும் வேலை. 6:05 பூமிக்ஸ் பனியன்கள் ஜட்டிகள் ஜார்களின் வெளியேட்டும் சிந்தனை. 6:40 பொன்னியின் செல்வங்கள். 7 மணிக்கு ஆசையில் ஒரு குக்கு, கட்சவி வழியாக நேயர் விருப்பப்பாடல் நேர்களின் குரலோடு. 7:30 சொந்த பந்தம். 7:55 சேவை செய்திகள். 8 மணிக்கு இளமை பேசுகிறது, பள்ளி கல்லூரி மாணவர்களுக்காக நான் நெகிழ் மற்றும் சிக்கு புக்கு. 8:30 தொடர்கிறது இளமையில் இளமை பேசுகிறது. 9 மணிக்கு கொடைத்தெஞ்சல், விருந்தினர் விருப்பம் கோயம்புத்தூர் மாவட்டம் திருமதி ராஜலட்சுமி அவர்களுடன். 10 மணிக்கு நினைவே சுகம், பழைய இடைக்கால பாடல்களோடு ராமநாதபுரம் மாவட்ட நேயர்களுக்காக. 10:30 தொடரும் நினைவே சுகம். 11 மணிக்கு இரவு சிறகு, இதில் இடம்பெறும் நாளைய நிகழ்ச்சிகள் மற்றும் பொதுமறை பொலிவு. தொடர்கிறது பொதுமறை பொலிவு.
1: பொதுமறை பொலிவு அதிகாரம் 4, துறவு உரைத்தல், குரல் எண் 1135.
2: தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர்.
3: மடலேறுதலையும் மாலை நேரங்களில் வருந்துவதையும் தொடர் வளையல் அணிந்த அந்த சிறுக்கி தந்துவிட்டாள். குரல் எண் 1135, அதிகாரம் 4, துற உரைத்தல்.
2: தொடலை குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர்.
3: மடலேறுதலையும் மாலை நேரங்களில் வருந்துவதையும் தொடர் வளையல் அணிந்த அந்த சிறுக்கி தந்துவிட்டாள். குரல் எண் 1135, அதிகாரம் 4, துற உரைத்தல்.
0: இரவச்சிறகின் இசைச்சாரல் இதயம் வரை கொண்டு சேர்த்தது நான் சிவசக்தி. ஜெய்ஹிந்த்.

இனிய காலை வணக்கம் நேர்களே. மகிழ்ச்சியோடு புலரும் இந்த அதிகாலை பொழுது அன்போடும் புன்னகையோடும் இசை வீசி பூக்கள் மலர காத்திருக்கும் வண்டுகளின் ரீங்காரத்துடன் கவிப்பாடும் இந்த இனிய நேரத்தில் உங்கள் புன்னகையும் மலரட்டும். இந்த நன்னாளில் நீங்கள் நினைத்த அத்துணை எண்ணங்களும் நேர்மறையாய் நிகழ்ந்திட வாழ்த்தி வரவேற்கிறது உங்கள் கோடை பண்பலை 100.5. இன்று சக ஆண்டு 1948, பராபவ வருடம் ஸ்ரவண 20 நாள், ஆடி திங்கள் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057, 2026 ஆண்டு ஆகஸ்ட் 11 தேதி செவ்வாய்க்கிழமை, நேரம் காலை அதிகாலை 4:57. இப்பொழுது முதல் எமது நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேயர்கள் அனைவரும் எமது செழுமையான அலைவரிசை 100.5 நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் நிகழ்ச்சிகளை கேட்டு ரசிக்கலாம்.

0: தமிழின் அடையாளம். இது தமிழர்களுக்கான அடையாளம். கோடை பண்பலை 100.5.
1: இறைவனை இசைப்பாக்களால் துதிக்க கோடை பண்பலை 100.5 அருள் மாலை.